ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 ஜேஷ்டா மாதம் 11 நாள், ஸ்ரீ பராபர வருடம் வைகாசி திங்கள் 18 நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 1 தேதி திங்கட்கிழமை. 101.8 பண்பலை வரிசையில் இன்றைய எமது ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நேரம் 5:54. நிகழ்ச்சிகளின் துவக்கமாக மங்கள இசை, ராகம் வசந்த பைரவி.

வசந்த பைரவி ராகத்தில் அமைந்த மங்கள இசையை கேட்டீர்கள். மங்கள இசையினை தொடர்ந்து குரல் அமுதம் கேட்கலாம். அதிகாரம் 105, நல்குறவு, குரல் எண் 8. இன்றும் வருவது கொள்ளே நெருநலும் கொன்றது போலும் நிரப்பு. இதன் பொருள், வறுமை கண்டு

அஞ்சுபவன் நேற்று என்னை கொன்ற வறுமை இன்று வருமோ என்று மேலும் அஞ்சுவான். மீண்டும் குறளும் பொருளும். அதிகாரம் 105 நல்குறவு, குறள் எண் 8. இன்றும் வருவது கொள்ளோ நெருநலும் கொன்றது போலும் நிரப்பு. இதன் பொருள், வறுமை கண்டு அஞ்சுபவன் நேற்று என்னை கொன்ற வறுமை இன்றும் வருமோ என்று மேலும் அஞ்சுவான்.

நிலையத்தில் நேரம் 6 மணி. இனி கேட்கலாம் எமது நிலையத்தில் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இந்த அறிவிப்பினை தொடர்ந்து காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல் 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் முனைவர் சு தில்லைவனம் அவர்கள். 6:15 அருளிசை பக்தி பாடல்கள். 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்பு. 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 6:55 இயற்கையின் மொழி. சூழல் நட்பு விடுதிகள் குறித்து உதகை அரசு கலைக்கல்லூரி சுற்றுலாத்துறை கௌரவ விரிவுரையாளர் வித்யா அவர்கள் வழங்கும் தகவல்கள். 7 மணிக்கு காலை கதிர். நலமுடன் வாழ. ஆஸ்துமா நோய் குறித்து பொதுநல மருத்துவர் டாக்டர் ஹரிராம் அவர்கள் வழங்கும் தகவல்கள். தொடர்ந்து திரைகாணம். நிறைவாக சட்டம் அறிவோம். பணியிடங்களில் பெண்களுக்கு எதிரான துன்புறுத்தல் சட்டம் குறித்து தகவல்களை வழங்குகிறார் வழக்கறிஞர் தன்யா அவர்கள். ஏழு 15 தமிழில் செய்திகள். 7:25 குட் மார்னிங் நீலகிரிஸ் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. ட்ரெண்டிங் ஹிட்ஸ், புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள். 7:40 புதின பக்கங்கள், எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடர். 7:50 நுட்பம் கற்போம். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 8:30 திரைகாணம். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. வானொலி நேயர்கள் ராஜம்மாள், ஸ்டெல்லா, திலகவதி, மைத்திலி, மரிய விபியால் ஆகியோர் பங்குபெற்ற சித்திரம் நிகழ்ச்சியின் படைப்பு ஆகாஷ்வாணி தூத்துக்குடி. 9:00 ரெட்ரோ ராகங்கள், உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள். 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9:15 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம். தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள். 10:00 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 10:30 பயணிகள் விருப்பம், நேயர்கள் கருத்து பகிர்வு. 11:00 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல். 11:02 என் கேள்விக்கு என்ன பதில், தொடர்ந்து நீங்கள் கேட்டவை நேயர் விருப்பம். இதன் தலைப்பு உங்கள் மனதில் நிற்கும் ஒரு வானொலி நிகழ்ச்சி. 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். பிற்பகல் 12:10 சிநேகிதியே, நலவாழ்வின் நம்பிக்கை குரல், மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:40 தமிழில் செய்திகள். 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள், தொடர்ந்து மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 1:10 வண்ண வண்ண பூக்கள், பன்மொழி திரைப்பட பாடல்கள். 1:45 மாநில செய்திகள், சென்னை அஞ்சல். 1:55 திரைகாணம். 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 2:15 நீலமணி நேரம், காட்டுநாயக்கர் பாடல்கள். 2:30 பூவையர் உலகம். 2:55 வானிலை அறிக்கை, சென்னை அஞ்சல்.

பிற்பகல் 3 மணிக்கு செய்திச் சுருக்கம். சென்னை அஞ்சல் 3:02 ஹலோ ஊட்டி ஒரு சொல் திரையிசை. மாலை 4 மணிக்கு எதிரும் புதிரும் விதவிதமான தலைப்புகளில் வினாடி வினா நிகழ்ச்சி 1 நிமிடம் தமிழ் பேசுங்கள். 5 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல். 5:02 பொன்மாலை பொழுது வாடாமலர் நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு. 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 விளக்கேற்றும் வேலை திரையில் பக்தி பாடல்கள். 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 6:40 பெட்டதகமலு படுகுமொழி பாடல்கள். 7 மணிக்கு பிளாசி முதல் செங்கோட்டை வரை சென்னை அஞ்சல். 7:10 ஈரோடு மாவட்ட செய்திகள். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 7:30 தோட்டமும் தொழிலும் கிராமப்புற வாழ்வாதார வளர்ச்சியில் வெள்ளாடு வளர்ப்பின் பங்கு குறித்து சாண்டினல்லா செம்மறியாடு இனப்பெருக்க ஆராய்ச்சி நிலையம் உதவி பேராசிரியர் டாக்டர் செல்வமணி அவர்களுடனான நேர்முகத்தின் 2 பகுதி. தொடர்ந்து கிராமிய பாடல், நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெற கேட்கலாம். 8:00 செய்தி அறிக்கை. 8:05 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழிநேயர் விருப்பம். 8:30 திரைகாணம். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று சென்னை சைதாப்பேட்டை வழக்கறிஞர் பி தண்டபாணி அவர்களுடன் நேர்முகம் சென்னை அஞ்சல். 9:00 ஆங்கிலத்தில் செய்தி.

டெல்லி அஞ்சல் 9:15 செய்தி சுடர், 9:30 இசை பேருரை. நிகழ்த்துபவர் திருவையாறு டி அண்ணாசாமி பாகவதர் அவர்கள். 10:30 காற்றோடு கலந்திடவா திரைப்பட பாடல்கள். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். இன்று எமது நிலையத்தில் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது முதலில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி நிலையத்திலிருந்தும், அதனைத் தொடர்ந்து எனைத்தானும் நல்லவை கேட்க சென்னை நிலையத்திலிருந்தும்.

0: This is Akashvani, the news read by Shagun Chopra. Prime Minister Narendra Modi will hold discussions with Myanmar President U Min Aung Hlaing in New Delhi today. The talks will be held on further strengthening the historical and civilizational ties between the two countries. The entire gamut of relations between Myanmar and India, including security and connectivity, will come up for discussions during the talks. National Security Advisor Ajit Doval called on the visiting dignitary in New Delhi last evening. The Myanmar president will also travel to Mumbai tomorrow for business and industry interactions and site visits. Union Agriculture and Farmers Welfare Minister Shivraj Singh Chauhan will launch the Khet Bachao Abhiyan from Raisen district in Madhya Pradesh today. The month-long campaign will continue till 30th of June. The focus of the campaign will be on balanced and judicious use of fertilizers, timely advice to farmers in the view of weather-related challenges, active participation at panchayat level, and delivering the benefits of the schemes directly to the villages. Ahead of the launch of the campaign, Mr. Chauhan has spoken to chief ministers of all states for their participation in this campaign. The minister also appealed to union ministers and other public representatives to join the initiative. He also virtually interacted with the Krishi Vigyan Kendras, ICAR institutes, agricultural universities, senior agriculture officials of central and state governments, and urged them to take the campaign forward with public participation. West Bengal Chief Minister Suvendu Adhikari will expand his cabinet today. 35 new ministers will be inducted into the Council of Ministers. The swearing-in ceremony will take place at Lok Bhavan at 11 a.m. The fresh inductions will significantly scale up the Adhikari administration, which took charge on 9th of May with a core team of 5 cabinet ministers. With this expansion, the total strength of the state cabinet will rise to 41, strictly keeping within the constitutionally mandated 15% limit for the 294-member West Bengal Assembly. The notification for biennial elections to 24 seats of the Rajya Sabha from 10 states will be issued today. 4 seats each in Andhra Pradesh, Gujarat and Karnataka, 3 seats each in Rajasthan and Madhya Pradesh, 2 seats in Jharkhand and 1 seat each in Manipur, Meghalaya, Arunachal Pradesh and Mizoram will go to polls. Former Prime Minister and JDS leader H.D. Devegowda, Union Ministers and BJP leaders George Kurian and Ravneet Singh, Leader of Opposition in Rajya Sabha and Congress President Mallikarjun Kharge are among the members who are completing their terms this month. In Maharashtra, ruling Mahayuti Alliance has finalised seat-sharing formula for the upcoming Legislative Council elections to 17 seats. Under the agreement, BJP will contest 11 seats, Shiv Sena 4 seats and Nationalist Congress Party NCP 2 seats. The opposition Mahavikas Aghadi MVA had earlier announced its allocation for 15 of the 17 seats, with Congress contesting 8 seats, Shiv Sena UBT 4 seats and the Sharad Pawar-led NCP 3 seats. Discussions on the remaining Nashik and Nander seats are still underway. Today is the last day for filing nominations for the Legislative Council polls. Holy relics of Arath Sariputra and Arath Mahamogalan were ceremonially enshrined at the Ganden Tengchenling Monastery in Ulaanbaatar, Mongolia, on the occasion of Buddha Purnima 2026. Arath Sariputra and Arath Mahamogalan are the two chief disciples of Lord Buddha. The Union Ministry of Culture stated that the relics have been brought from India for a 10-day exposition until the 10th of June. The exposition was inaugurated in the presence of Assam Governor Lakshman Prasad Acharya and the Ambassador of India to Mongolia, Atul Malhari Godsurve. Prime Minister Narendra Modi had announced the exposition during Mongolian President Ukhnagin Khurelsukh's visit to India in October last year. In cricket, Royal Challengers Bengaluru won the IPL title for second consecutive year, beating Gujarat Titans by 5 wickets in the final match at Narendra Modi Stadium in Ahmedabad last night. Put into bat first, Gujarat Titans posted 155 for 8 in the stipulated 20 overs. Washington Sundar emerged as top scorer with an innings of unbeaten 50 of 37 balls. In reply, RCB comfortably chased down the target, scoring 161 for 5 in 18 overs, powered by Virat Kohli's unbeaten 75 of 42 balls. And that is the end of this news bulletin.
1: நேரம் இப்போது 6:10.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் குறிக்கோள் வாழ்க்கை கருத்துக்களை வழங்குகிறார் முனைவர் சு தில்லைவனம் அவர்கள்.
3: இறைவனால் நமக்கு அளிக்கப்பட்ட இந்த பிறவியும் வாழ்க்கையும் ஒரு வரப்பிரசாதமே. வாழ்க்கை வாழ்வதற்கே என்றும் வாழ்க்கை இலக்கு நோக்கியே என்றும் இருவேறுபட்ட நிலை உள்ளது. வாழ்க்கை வாழ்வதற்கே என்பது மனம் போன போக்கில் வாழ்வது. இலக்கு நோக்கிய வாழ்க்கை என்பது இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற நெறியோடு வாழ்வது. இதைத்தான் குறிக்கோள் வாழ்க்கை அல்லது இலக்கு நோக்கிய வாழ்க்கை என்பர். மனம் போன போக்கில் வாழ்க்கையில் இன்பத்தை நோக்கியே வாழ்வர். அவர் நல்லது கெட்டது பற்றி ஆராய மாட்டார். இலக்கு நோக்கிய வாழ்க்கையில் தொடர் முயற்சி, உள்ள உறுதி, நம்பிக்கை, உழைப்பு முதலானவையெல்லாம் தேவை. இலக்கை அடையும் முயற்சியில் ஏற்படும் கஷ்ட நஷ்டங்களை தாங்கிக் கொள்ளும் மனப்பக்குவமும் இடையில் தோலாது துணிந்து முன்னேறும் ஆற்றலும் தேவை. குறிக்கோள் இல்லாது கெட்டேனே என்பார் அப்பர் சுவாமிகள். வெவ்வேறு புறச்சமயங்களில் உழன்று அலைந்து திரிந்து இறுதியாக சைவ சமயத்தை பின்பற்றி தம் வாழ்நாளின் குறிக்கோளை நிறைவேற்றியமை பற்றிய அனுபவத்தை அவர் இவ்வாறு கூறுகின்றார். குழந்தை தான் விரும்பும் பொருளை அடைய பல முயற்சிகள் செய்யும். தான் விரும்பும் பொருள் எட்டாத உயரத்தில் இருந்தாலும் அதை எட்டிப்பிடிக்க பல முயற்சிகள் செய்து கொண்டே இருக்கும். அதனால் முடியவில்லை என்றால் அடுத்தவர் உதவியை நாடியோ அல்லது அடம்பிடித்தோ அந்த பொருளை அடைந்தே தீரும். சில சமயம் குழந்தையை சமாதானப்படுத்த வேண்டி வேறொன்றை காட்டி அதன் எண்ணத்தை திசை திருப்பும் முயற்சியில் ஈடுபடுவர். குழந்தைகள் விடாப்பிடியாக அடம்பிடித்து தான் விரும்பிய பொருளை அடைந்தே தீரும். இலக்கு நோக்கிய வாழ்க்கையும் இப்படித்தான். முதலில் இலக்கு எதுவென்று தீர்மானித்தல், அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று திட்டமிடல், பின்னர் அதனை நோக்கியே முயற்சி செய்தல். இலக்கு நோக்கிய முயற்சியில் ஏற்படும் தடைகள், அவற்றை தகர்ப்பது தொடர்பான செயல்பாடுகள் அதற்கு உதவியாக இருப்பன. இலக்கை அடையும் கால வரையறை, அதற்கு செலவிடும் மூலதனம் ஆகிய பொருள் மற்றும் உழைப்பு, இவை அனைத்தையும் பன்முக ஆளுமையுடன் கையாளும் திறன்கள் ஆகிய இவையே இலக்கை அடையும் வழிமுறைகளாகும். பொருள், கருவி, காலம், வினை, இடனுடு ஐந்தும் இருள்திரை எண்ணி செயல் என்னும் வள்ளுவர் குறளும் இவ்வுண்மையை மெய்ப்பிக்கும். வெற்றியில் வீறு கொண்டு எழுவதும் தோல்வியில் துவண்டு விழுவதுமாக இருக்கின்றோம். உணர்வு நிலையிலிருந்து விடுபட்டு அறிவு நிலைக்கு ஆட்படும் மனிதர்கள் இன்ப துன்பத்தை சமமாக பாவிக்கின்ற மனநிலையை வளர்த்துக் கொள்ள வேண்டும். இலக்கு நோக்கிய வாழ்க்கையில் வாழும் மனிதர்கள் தோல்வியிலிருந்து அனுபவத்தை கற்றுக்கொண்டு வெற்றி பெறுகின்ற நுட்பத்தையும் அறிந்து கொள்வார்கள். காலம், இடம், சூழல் ஆகியன மாறிக்கொண்டே வருகின்றன. ஒவ்வொரு பருவத்திற்கும் காலத்திற்கும் ஏற்ப இடத்திற்கும் ஏற்ப வாழ்க்கை முறைகளும் மாற்றம் வந்து கொண்டே இருக்கின்றன. காலப்போக்கில் ஏற்படும் தொழில் வளர்ச்சியும் அறிவியல் முன்னேற்றமும் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொண்டே செல்கின்றன. ஊரோடு ஒத்துப்போதல் என்ற நிலையில் சமூக முன்னேற்றத்தோடு நாமும் பங்கெடுத்துக் கொண்டு இலக்கு நோக்கிய வாழ்க்கையில் வாழ்ந்து இலக்கை எட்ட வேண்டும்.
2: இதுவரை இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் குறிக்கோள் வாழ்க்கை கருத்துக்களை வழங்கினார் முனைவர் சு தில்லைவனம் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

0: 102.8 FM ரெயின்போ புதுவையில்
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 6:15.
2: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
1: இனி கேட்கலாம் அருள் இசை பக்தி பாடல்கள்.

0: நிலையத்தில் நேரம் 6:40.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

0: உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
1: இந்தியா பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார வளர்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா கால்நடை வளர்ப்பின் பங்கு வந்து பார்த்தீங்கன்னா மிக அதிகமாக இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னு பார்த்தீங்க அப்படின்னா அதில் வெள்ளாடு தான் வந்து பார்த்தீங்கன்னா அதில் முதலிடத்தில் இருக்குது. வெள்ளாடு வளர்ப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நடமாடு வங்கி அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கிராமப்புறத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது விசேஷ நிகழ்ச்சிகள் இருக்குது, இல்லை ஒரு பணத்தை அவசர தேவை பண தேவை இருக்குது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளாடு குட்டிகளை வந்து பார்த்தீங்கன்னா விற்று அதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா வரும் வருவாயை வந்து பார்த்தீங்க அப்படின்னா விவசாயிகளோட பொருளாதார இழப்பை வந்து பார்த்தீங்கன்னா சரி செய்ய முடியும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதை நடமாடும் வங்கி அப்படின்னு சொல்லி வெள்ளாட்டை நம்ம சொல்கிறாங்க.
0: கிராமப்புற மக்களின் வாழ்வாதார வளர்ச்சியில் கால்நடை வளர்ப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய பங்காற்றுது. அதிலும் வெள்ளாடு வளர்ப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு எளிமையில் கைகூடக்கூடிய ஒரு தொழிலாக இருக்கிறது. இந்த தொழிலில் இருக்கும் பல்வேறு வேலை வாய்ப்புகள் வருமானத்திற்கான வாய்ப்புகள் குறித்து உதகை சாண்டிநல்லா ஆடு இனவரித்தி ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் டாக்டர் செல்வமணி அவர்கள் பல்வேறு பயனுள்ள தகவல்கள் நம்முடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறார். இன்று இரவு 7:30 தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.
2: இனி கேட்கலாம் வானிலை முன்னறிவிப்பு மற்றும் விவசாயிகளுக்கான பொது ஆலோசனை. வரும் நாட்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 5 மிதமான மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 19-23 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 9-13 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம் 90-100% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 80-90% இருக்கும். சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 4-6 கிலோமீட்டர் அளவிற்கு வீசக்கூடும். இனி விவசாயிகளுக்கான பொது ஆலோசனை. போதிய வடிகால் வசதி வழங்குதல், உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாடு போன்ற உழவியல் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை ஒத்திவைக்கவும். உருளைக்கிழங்கு பயிரில் இலைக்கர்கள் நோயை கட்டுப்படுத்த நடவு செய்த 45, 60 மற்றும் 75 நாட்களில் மான்கோச்செஃப் 2 கிராம் 1 லிட்டர் என்ற அளவில் கலந்து இலைவழி மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். குறுமிளகு வாடல் நோயை கட்டுப்படுத்த ஒரு செடிக்கு ட்ரைகோடர்மா அஸ்பரல்லம் அல்லது ஃபாசிலஸ் சப்டிலிஸ் 25 கிராம் மற்றும் வேப்பம் புண்ணாக்கு 500 கிராம் இடலாம். மழை இல்லாத நேரங்களில் இதனை இட வேண்டும். பூண்டு பயிரில் பூண்டு ஊட்டச்சத்து மற்றும் நோய் மேலாண்மை, பூண்டு விளைச்சலை அதிகரிக்க நடவு செய்த 30, 45 மற்றும் 60 நாட்களில் நீரில் கரையக்கூடிய நுண்ணூட்டச்சத்து கலவையை 1 லிட்டர் தண்ணீருக்கு 0.50 கிராம் என்ற அளவில் இடலாம். பூண்டு பயிரில் இலைப்புள்ளி மற்றும் ஊதா நிற கருகல் நோய் ஏற்படுவதை நிர்வகிக்க மான்கோச்செஃப் 2 கிராம் 1 லிட்டர் அளவு அல்லது காப்பர் ஆக்சிக்ளோரைடு 2.5 கிராம் 1 லிட்டர் அளவில் கலந்து மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். தேயிலையில் கொப்புள நோய், கருகல் நோய் மேலாண்மை முறைகள், பாதிக்கப்பட்ட இலைகள் மற்றும் தளிர்களை கவாத்து மூலம் நீக்கி அழிக்கவும். எக்ஸகோனசோல் 200 மில்லி லிட்டர், அதனுடன் காப்பர் ஆக்சிக்ளோரைடு 210 கிராம் 1 ஹெக்டேருக்கு 5 நாட்கள் இடைவெளியில் மண்ணில் இட வேண்டும். வாழையில் 5 மாத வயதுள்ள மரங்களுக்கு மரக்கம்பங்களை பயன்படுத்தி ஆதரவளிக்கவும். வடிகால் வசதி செய்து உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்துவதை தவிர்க்கவும். அழுகும் மற்றும் அழுகிய இலைகளை அகற்றுதல் மற்றும் அழித்தல் ஆகியவை

0: மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி, மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் லைங் ஆகியோர் இடையிலான உயர்மட்ட பேச்சுக்கள் இன்று புதுதில்லியில் நடைபெறவுள்ளது. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள்களை டிஜிட்டல் முறையில் திருத்துவதற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆன்மார்க் இணையதளத்தின் பாதுகாப்பு குறைபாடுகள் சரிசெய்யப்பட்டு வருவதாக சிபிஎஸ்இ தெரிவித்துள்ளது. மலைப்பகுதிகளில் வசிக்கும் பழங்குடியின மாணவர்களின் கல்வித்தரத்தை உயர்த்த மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னி அரசு தெரிவித்துள்ளார். நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் இன்று இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்று தொடர்ந்து 2வது முறையாக கோப்பையை கைப்பற்றியது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி, மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் லைங் ஆகியோர் இடையிலான உயர்மட்ட பேச்சுக்கள் இன்று புதுதில்லியில் நடைபெறவுள்ளது. இந்தியாவிற்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள மியான்மர் அதிபர் இரு நாடுகளுக்கு இடையிலான எல்லை பாதுகாப்பு, பிராந்திய இணைப்பு, வர்த்தகம் மற்றும் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவுகள் தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் விரிவான ஆலோசனை நடத்தவுள்ளார். முன்னதாக நேற்று புதுதில்லியில் மியான்மர் அதிபரை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் சந்தித்து பேசினார். 5 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள மியான்மர் அதிபர் புதுதில்லியில் பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்கிறார். சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள்களை டிஜிட்டல் முறையில் திருத்துவதற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆன்மார்க் இணையதளத்தின் பாதுகாப்பு குறைபாடுகள் சரிசெய்யப்பட்டு வருவதாக மத்திய இடைநிலை கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது. இதில் உள்ள பாதுகாப்பு குறைபாடுகளை பெற்றோர் சுட்டிக்காட்டியதை அடுத்து ஐஐடி மற்றும் கணினி பாதுகாப்பு நிபுணர்கள் அடங்கிய உயர்மட்ட குழுவினர் இந்த வலைதளத்தின் பாதுகாப்பு குறைபாடுகளை சரிசெய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே கண்டறியப்பட்ட பாதுகாப்பு குறைபாடுகள் அனைத்தும் முழுமையாக சரி செய்யப்பட்டுள்ளதாகவும் சிபிஎஸ்இ கூறியுள்ளது. சென்னை, கோவை, திருநெல்வேலி, திருச்சி ஆகிய நகரங்களில் உலக தரத்திலான விளையாட்டு மையங்கள் அமைக்கப்படும் என்று மாநில பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். கோவையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஏழ்மையான விளையாட்டு வீரர்கள் தங்களது திறமையை வெளிப்படுத்தும் வகையில் வாய்ப்புகள் வழங்கப்படுவதோடு அவர்களுக்கான விளையாட்டு கட்டமைப்புகளும் ஏற்படுத்தி தரப்படும் என்றார். கோவை நேரு விளையாட்டரங்கில் பராமரிப்பு பணிக்காக ஆண்டுதோறும் பல கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ள போதிலும் அந்த அரங்கம் தொடர்ந்து பழுதடைந்த நிலையிலேயே உள்ளது என்றும் இதற்கு விரைவில் தீர்வு காணப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். மலைப்பகுதிகளில் வசிக்கும் பழங்குடியின மாணவர்களின் கல்வித்தரத்தை உயர்த்த மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னி அரசு தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தை அடுத்துள்ள ஆசனூர் மலைப்பகுதியில் மாவனத்தம் பழங்குடியினர் மலை கிராமத்தில் மக்களின் குறைகளை கேட்டறிந்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
1: பழங்குடி மக்களுடைய கோரிக்கைகள், மாணவர்களுடைய தேவைகள் என்னங்கறதை பார்த்திருக்கிறோம். மலைப்பகுதியில் உணவு எப்படி இருக்கு அப்படிங்கறத வந்து ஆய்வு செஞ்சோம். அம்பேத்கர் கல்வி திட்டத்தின் மூலமாக வந்து அவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்துட்டு நொய்டாவில் வந்து 10க்கும் மேற்பட்ட பிள்ளைகளை வந்து பிளஸ் டூ முடிச்ச பிள்ளைகளை நாங்கள் வந்து அனுப்புகிறோம். இது தாட்கோ நிறுவனத்தின் மூலமாக அந்த கடன் உதவி கொடுத்து தான் நாங்கள் பண்ணுறோம். படிப்பின் மூலமாக அவர்களை வந்து கவனத்தை மேலும் வந்து அவருடைய வாழ்க்கை உயர்த்துவதற்கு, அவர் கவனத்தை வந்து மேலும் வந்து சிறப்பிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்கிறோம். கட்டாயம் இந்த துறை வந்து அந்த மக்களுக்கான துறையாக, மக்களுடைய பிரச்சனைகளை போக்கக்கூடிய துறையாக நாங்கள் வந்து அதை கொண்டு வர்றதுக்கு முயற்சி செய்கிறோம். நாங்கள் அதிகாரிகளோடு கலந்து பேசி வங்கி அதிகாரிகளையும் வரவழைத்து அவர்களோட பேசி கடன் உதவி வந்து எளிமைப்படுத்துவதற்கான ஒரு வழிகாட்டுதலை நாங்கள் செஞ்சிருக்கிறோம்.
0: தூய்மையை வலியுறுத்தி திருப்பரங்குன்றத்தில் 1500க்கும் மேற்பட்ட குழந்தைகள் கலந்து கொண்ட மாரத்தான் ஓட்டம் நேற்று நடைபெற்றது. இதனை மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தொடங்கி வைத்து பங்கேற்ற குழந்தைகளுக்கு பதக்கங்களையும் சான்றிதழ்களையும் வழங்கினார். சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருத்தல், உடல் நலத்தை சீராக பராமரித்தல், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆகியவற்றை வலியுறுத்தி இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததாக மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான

0: புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழக முதலமைச்சர் திரு விஜய் இன்று திருச்சிக்கு வருகை தரவுள்ளதை முன்னிட்டு மாநகரில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அவர் பங்கேற்கும் பொதுக்கூட்டத்தில் 5000 பேர் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என்று அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். மேலும் முதல்வர் வருகையை முன்னிட்டு திருச்சி மாநகரில் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதன்படி இன்று காலை 10 மணி முதல் மத்திய பேருந்து நிலையம் மற்றும் திருவெரும்பூரிலிருந்து சத்திரம் பேருந்து நிலையம் நோக்கி செல்லும் மாநகர பேருந்துகள் மெயின் கார்டு கேட் மற்றும் காந்தி சிலை அருகே பயணிகளை இறக்கிவிட்டு மேலரசன் சாலை வழியாக இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் திருவானை காவல் வழியாக வரும் பேருந்துகள் மாம்பழச்சாலை பகுதியில் பயணிகளை இறக்கிவிட்டு திரும்பிச் செல்லும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கரூர், பெரம்பலூர், அரியலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து வரும் பேருந்துகள் சத்திரம் பேருந்து நிலையத்திற்குள் செல்ல அனுமதிக்கப்படாது என்றும் அவை மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் திரு பிரதீப் தயாள் தெரிவித்துள்ளார். தென்மேற்கு பருவமழை அடுத்த சில நாட்களில் தொடங்கவுள்ள நிலையில் தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கரூர், நாமக்கல், ஈரோடு, சேலம், திருச்சி, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நகரில் அதிகபட்ச வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29 முதல் 30 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். லெபனான் மீதான ராணுவ தாக்குதலை இஸ்ரேல் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று பிரிட்டன் வலியுறுத்தியுள்ளது. ஹிமாச்சல பிரதேசத்தில் நேற்று மலைப்பகுதியில் சுற்றுலா வாகனம் பள்ளத்தில் கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் ஓட்டுநர் உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் தேர் சக்கரத்தில் சிக்கி உயிரிழந்த கல்லூரி மாணவர் ஹர்ஷ்வர்தன் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து 5 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் பெரியமுத்தூர் கிராமத்தில் இரவு நேரத்தில் ஊருக்குள் புகுந்த 8 அடி நீளமுள்ள மலைப்பாம்பை வனத்துறையினர் பிடித்தனர். நிர்வாக காரணங்களுக்காக சேலம் வழியாக செல்லும் ஈரோடு மேட்டூர் பயணிகள் ரயில் உட்பட 4 ரயில்களின் சேவை இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மீன்பிடி தடைக்காலம் நிறைவடைய இன்னும் 15 நாட்களே உள்ள நிலையில் நாகை மாவட்டத்தில் விசைப்படகுகளை தயார் செய்யும் பணியில் மீனவர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரை அடுத்த இருக்காட்டுக்கோட்டை சிப்காட்டில் உள்ள தனியார் தொழிற்சாலையில் நேற்று ஏற்பட்ட தீ விபத்தில் 500,000 ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் தீயில் எரிந்து நாசமாகின. மதுரை, சேலம் உள்ளிட்ட 11 மாவட்ட கல்வி அலுவலர்கள் ஓய்வு பெற்றதை அடுத்து பொறுப்பு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. சென்னை கோயம்பேடு பகுதியில் நேற்று முன்தினம் இருசக்கர வாகனத்தில் சென்ற 2 பெண்கள் மீது கார் மோதிய விபத்தில் ஒரு பெண் உயிரிழந்தது தொடர்பாக 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்று தொடர்ந்து 2வது முறையாக கோப்பையை கைப்பற்றியது. அகமதாபாத்தில் நேற்றிரவு நடைபெற்ற இறுதிப் போட்டியில் முதலில் விளையாடிய குஜராத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்புக்கு 155 ரன் எடுத்தது. ரஷீத் சலாம் 3 விக்கெட்டுகளையும் புவனேஸ்வர் குமார், ஹாசில்வுட் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளையும் க்ருணால் பாண்டியா 1 விக்கெட்டையும் வீழ்த்தினர். 156 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பெங்களூரு அணி 18 ஓவரில் 5 விக்கெட் இழப்புக்கு 161 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. துவக்க ஆட்டக்காரர்களில் ஒருவரான விராட் கோலி 42 பந்துகளில் 75 ரன் எடுத்து கடைசி வரை ஆட்டமிழக்காமல் இருந்தார். ஆட்ட நாயகன் விருது விராட் கோலிக்கும் தொடர் நாயகன் விருது வைபவ் சூரியவன்ஷிக்கும் வழங்கப்பட்டது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 3-0 என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷை வென்றது. கோவாவில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியின் ஆட்டத்தில் துவக்கம் முதலே இந்தியா ஆதிக்கம் செலுத்தியது. இந்திய அணியின் சார்பில் பியாரி ஜாசா, லிண்டா கோம், மாலவிகா ஆகியோர் கோல் அடித்தனா்.

0: மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி, மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் லியாங் ஆகியோர் இடையிலான உயர்மட்ட பேச்சுக்கள் இன்று புதுதில்லியில் நடைபெறவுள்ளது. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள்களை டிஜிட்டல் முறையில் திருத்துவதற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆன்மார்க் இணையதளத்தின் பாதுகாப்பு குறைபாடுகள் சரி செய்யப்பட்டு வருவதாக CBSE தெரிவித்துள்ளது. மலைப்பகுதிகளில் வசிக்கும் பழங்குடியின மாணவர்களின் கல்வித்தரத்தை உயர்த்த மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்று தொடர்ந்து 2வது முறையாக கோப்பையை கைப்பற்றியது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி, உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் OTFM 101.8 நிலையத்தில் நேரம் 6:55.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.

0: இயற்கையின் மொழி.
1: சூழல் நட்பு விடுதிகள் குறித்து உதகை அரசு கலைக்கல்லூரி சுற்றுலாத்துறை கௌரவ விரிவுரையாளர் வித்யா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
2: சூழ் நட்பு விடுதிகள் அதாவது என்னன்னா இக்கோ ஃப்ரெண்ட்லி ஸ்டேஸ், காடுகள் நடுவுல கான்கிரீட் கட்டடங்களுக்கு பதிலாக இயற்கையோடு இணைந்து தங்கும் இடங்களை தேர்ந்தெடுப்பது, அல்லது கூடாரங்கள் அமைத்து ஸ்டே பண்ணி அங்க இருக்கக்கூடிய இயற்கையை ரசிப்பது, இதை எல்லாமே நம்ம பண்ணலாம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா கல்வி மற்றும் விழிப்புணர்வு எப்படி ஏற்படுத்தலாம் அப்படின்னா, செல்லக்கூடிய இடங்கள் அதாவது நம்ம போகக்கூடிய இடங்களுடைய வரலாறு, அதோடைய முக்கியத்துவம் மற்றும் ஆபத்தில் இருக்கும் உயிரினங்களை பற்றி தெரிந்து கொண்டு அதை வந்துட்டு மற்றவங்களுக்கும் நம்ம வந்துட்டு அதோட அவேர்னஸ் கிரியேட் பண்ணலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா நீலகிரி ஏன் முக்கியத்துவமா அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நீலகிரி உயிர் சூழ் மண்டலத்துல வந்துட்டு சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை வந்துட்டு ஆண்டுக்கு ஆண்டு அதிகரித்து கொண்டே வருகிறது இல்லையா. அதனால என்ன பண்றது அப்படின்னா, தங்குத்திறன் அதாவது கேரியிங் கெப்பாசிட்டி, ஒரு மலைப்பிரதேசத்துல தங்கக்கூடிய அளவை விட அதிகமான சுற்றுலா பயணிகள் வரும்போது அங்கு நிலச்சரிவு மற்றும் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. இப்ப இத நிலையான சுற்றுலா அப்படிங்கிற ஒரு எண்ணிக்கை முறையை வந்துட்டு நாம பயன்படுத்தலாம். அப்புறம் வந்துட்டு கார்பன் தடம் அதாவது கார்பன் ஃபுட் பிரிண்ட்ஸ் அப்படின்றது, அதாவது மின்சார வாகனங்கள் மற்றும் பொது போக்குவரத்தை பயன்படுத்துவதன் மூலம் மலைப்பகுதியில காற்றை தூய்மையாக வைத்திருக்க முடியும். அதாவது நம்ம போற வண்டிகள்ல வந்துட்டு ஒரு பகுதியில நிறுத்திட்டு அங்கிருந்து வந்துட்டு பப்ளிக் டிரான்ஸ்போர்டேஷன் அதாவது அதுல வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், பொது போக்குவரத்து அல்லது மின்சார வாகனங்கள் இதை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதனால என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்த தலைமுறைக்கு வந்துட்டு நாம் எதை விட்டு செல்ல போறோம் அப்படிங்கறது ஒரு கேள்விக்குறியாகவே நம்மள பின்தொடர்ந்து வந்துட்டு இருக்கு இல்லையா. இது வந்துட்டு வெறும் பயணம் மட்டும் இல்ல, இது வந்துட்டு நம்மளோட வாழும் பூமிக்கு செய்யும் ஒரு கைமாறாக நம்ம வந்துட்டு நினைச்சுக்கணும். இந்த நீலகிரி உயிர் சூழ் மண்டலத்துல வந்துட்டு இந்த 26ஆம் ஆண்டு நிலவரப்படி சுற்றுச்சூழல் சுற்றுலா வந்துட்டு பல மடங்கு உயரும் அப்படிங்கறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. சோ அப்படி இருக்கும் போது நம்ம எவ்வாறு வந்துட்டு அதை பாதுகாக்கவும் செய்யணும், அதே போல அதை அழிக்கவும் செய்யக்கூடாது அப்படிங்கறதுல நம்ம முனைப்போடு செயல்பட்டோம் அப்படின்னா, இந்த சஸ்டைனபிள் ரிசோர்ஸ் அல்லது சஸ்டைனபிள் டூரிசம் வந்துட்டு நம்ம அப்படியே ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா, சமூக அடிப்படையிலான சுற்றுலாத்தை நம்ம வந்துட்டு உயர்த்தலாம். அதாவது அரசாங்கம் தற்போது பழங்குடி மக்களுக்கு சுற்றுலா வழிகாட்டிகளாக வந்துட்டு நியமிக்கலாம், அப்புறம் தங்கும் இடங்கள்ல வந்துட்டு உரிமையாளர்களாகவும் மாற்றுவதில் கவனம் செலுத்திட்டு இருக்காங்க. இதை வந்துட்டு நம்மளும் வந்துட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி அவங்களோட உடன் சேர்ந்து செல்லுதல் மிகவும் நல்ல முறையாக இருக்கும் அப்படின்னு நம்பப்படுது. அதே போல முக்குரத்தி மட்டும் இல்லாம அவலாஞ்சி பகுதிகளிலும் பாத்தீங்க அப்படின்னா, பழங்குடி இளைஞர்கள் வந்துட்டு வழிநடத்தப்படும் இயற்கை நடைபாதைகள் அதாவது கைடட் நேச்சுரல் வாக் மற்றும் சூல் முகாம்கள் அதாவது ஈகோ கேம்ப் அதிக அளவுல வந்துட்டு ஊக்குவிக்கப்பட்டு இருக்காங்க கவர்மெண்ட். அதே போல ஹோம் ஸ்டே, பழங்குடியினரின் பாரம்பரிய வீடுகளில் தங்கி அவர்களின் உணவு மற்றும் கலாச்சாரத்தை அனுபவிக்கும் திட்டங்கள் தொடங்கப்பட்டிருக்கு. அதே போல மின்னணு வாகனங்கள் மற்றும் பசுமை போக்குவரத்து அதாவது எப்படின்னா, நீலகிரி மலைப்பகுதியில கார்பன் உமிழ்வதை குறைக்க அரசு என்ன பண்ணிருக்குன்னா, அரசு பேருந்துகள் மற்றும் வாடகை வாகனங்களை மின்சார வாகனங்களாக மாற்றப்பட்டு வருகிறது. அப்புறம் முக்கிய சுற்றுலா தலங்கள்ல வந்துட்டு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் சார்ஜிங் மையங்கள் வந்துட்டு அமைக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு.
1: சூழல் நட்பு விடுதிகள் குறித்து உதகை அரசு கலைக்கல்லூரி சுற்றுலாத்துறை கௌரவ விரிவுரையாளர் வித்யா அவர்கள் வழங்கிய தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.

0: நிலையத்தில் நேரம் 7 மணி.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேக்கே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
4: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேக்கே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
4: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். காலை கதிர்.
5: ஆஸ்தமா குறித்து பொதுநல மருத்துவர் டாக்டர் ஹரிராம் அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
6: ஆஸ்துமா பிரச்சனை, ஆஸ்துமாவும் வந்து என்னன்னா ஒருத்தங்க கிட்ட இருந்து ஒருத்தங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஒரு நோய் கிடையாது. ஆனா ஆஸ்துமா ஜெனட்டிக்கானு பாத்தீங்கன்னா ஜெனட்டிக்குன்னு சொல்ல முடியாது. இப்போ வந்து என்னன்னா எனக்கு அம்மாவுக்கு இருந்திருக்கு, அதனால வந்து எனக்கு வர்றதுக்கு சான்ஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா சான்ஸ் இருக்கு. கண்டிப்பா வருமானு கேட்டீங்கன்னா அது கிடையாது, கண்டிப்பா வரும்னு சொல்ல முடியாது. இப்போ ஒருவேளை தாத்தா பாட்டிங்கள்ல யாருக்காவது இருக்கலாம், முதல் ஜென்ரேஷன்ல எதுவும் பிரச்சனை இருந்திருக்காது, அவங்களுக்கு பிறந்த மகன்களுக்கு எதுவும் இருந்திருக்காது. ஆனா அந்த தாத்தா பாட்டியோட பேரன் பேத்திக்கு வந்து என்னன்னா ஆஸ்துமா வந்து ஆப்வியஸ்லி பிரசன்ட் ஆயிருக்கலாம். இது வந்து நாங்கள் என்ன இப்போ எப்படி சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜென்ரேஷன் விட்டுட்டு அடுத்த செகண்ட் ஜென்ரேஷன் மட்டும் கிராஸ் ஆயிட்டு வர்றது, ஒரு ஜென்ரேஷனை கேப் விட்டுட்டு அடுத்த ஜென்ரேஷன் அஃபெக்ட் பண்ணுறது. ஆஸ்துமா வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ஒரு விஷயந்தான். ஒரு நார்மலாக உள்ளே போகிற மூச்சுக்காத்து வந்து மூச்சுக்குழாய் மாதிரிக்குள்ளே போயிட்டுருக்கும். அந்த மூச்சுக்குழாய் ஏதோ ஒரு காரணத்தின் காரணமாக வந்து என்னென்னா சுருக்கம் ஆரம்பிச்சிடும். மூச்சுக்குழாய் சுருங்கிருச்சுன்னா நம்மளால் மூச்சுக்காத்து உள்ளே இழுக்க முடியாது. நுரையீரலுக்கு தேவையான அளவு காற்று உள்ளே போகாததுனால வந்து என்னென்னா நுரையீரல் வந்து என்னென்னா நுரையீரலுக்குன்னு தனி ப்ரெஷர் எல்லாமே இருக்கும். அந்த ப்ரெஷர் வந்து என்னென்னா இல்லாமல் போயிடும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து என்னென்னா நெஞ்சு பகுதியில் அழுத்தம் வர ஆரம்பிச்சிடும். சுவாசம் உள்ளே எடுக்க வெளியில் விட வந்து என்னென்னா கொஞ்சம் கஷ்டத்தை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அப்படி கஷ்டம் ஃபீல் பண்ணும் போது வந்து என்னென்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து என்னென்னா டாக்டரோட இன்டர்வென்ஷன் அதில் தேவை. உங்களுக்கு இந்த மாதிரி எந்த ஒரு இதுவாக இருக்கட்டும், டயபெட்டிக்காக இருக்கட்டும், ஹைப்பர்டென்சிவாக இருக்கட்டும், அது நமக்கு தெரிகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்னு வச்சுக்கலாம். ஆனால் இந்த ஆஸ்துமா மட்டும் என்னென்னா மற்றவங்க நம்மளை சுற்றி இருக்கிறவங்க ஃபீல் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு ஃபீல் பண்ணுவீங்க. எப்பயுமே ஒரு நம்ம நார்மலாக ஒரு சுவாசிக்கிற ஒரு காற்று வந்து என்னென்னா மூச்சு காற்று உள்ளே இழுத்துட்டு வெளியில் விடும்போது நம்மளால் ஃபீல் பண்ண முடியாது. அதை நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கிறோம், நம்ம உட்காந்துருக்குறோம், சிரிச்சிட்ருக்கோம், எல்லாரு கூட பேசிகிட்டு இருக்கோம், நம்ம மூச்சு உள்ளே இழுத்து வெளியில் விடுறது வந்து நமக்கு ஒரு ஃபீலிங்காகவே இருக்காது, ஒரு கான்ஷியஸாகவே இருக்காது நமக்கு. அது பாட்டுக்கு ஒரு ப்ராப்பர் இது தான். ஆனால் வந்து இந்த ஆஸ்துமாங்கிற ஒரு கண்டிஷன் வரும்போது உள்ளே மூச்சு காற்று உள்ளே வரைக்கும் போயிட்டு வெளியில் வரதை நீங்கள் ஒரு ஃபீல் பண்ணுவீங்க. மற்றவங்க எதுவுமே உங்களுக்கு தெரியாமல் உங்களோட மூச்சு காத்தையே நீங்கள் செல்ஃபாக ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. அப்போ தான் அங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்கும். அப்படி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாலே ஏதோ ஒரு இடத்துல உங்கள் சுவாசம் உள்ளே போயிட்டு வெளியில் வரதில் வந்து ஏதோ ஒரு இடத்துல பிரச்சனை ஆகிட்டுருக்கு. இப்போ நார்மலாகவே உங்களுக்கு மூக்கு அடைச்சிக்கிச்சுன்னா அப்போ தான் வந்து என்னென்னா உங்களுக்கு ஃபீலே பண்ணுவீங்க. வாய் வழியாக காற்று இழுத்து வெளியில் விட்டுட்டுருப்பீங்க, இல்லை ஒரு மூக்கு வழியாக உள்ளே இழுக்க ட்ரை பண்ணுவீங்க. அப்போ தான் உங்களுக்கே தெரியும், ஓ நம்ம மூச்சு காற்று உள்ளே இழுத்து வெளியில் விட்டுட்டுருக்கோங்கிறது. இப்போ இந்த ஆஸ்துமாங்கிற கண்டிஷன் இந்த மூக்கு வாய் அதெல்லாம் தாண்டி உள்ளே வந்து என்னென்னா போகிற மூச்சுக்குழாய் மூச்சுக்குழாய் போயிட்டு ரெண்டு நுரையீரலுக்கும் வீ மாதிரி பிரியும். அந்த இடத்துல வந்து என்னென்னா ஏதோ ஒரு காரணத்தின் காரணமாக சுருங்கிருச்சு. அப்போ நீங்கள் மூக்கு வழியாவோ வாய் வழியாவோ என்ன மூச்சு காற்று இழுத்தீங்கனாலும் உள்ளே போகாது. உள்ளேருந்து வெளியில் வர காற்றும் வந்து என்னென்னா கஷ்டப்பட ஆரம்பிச்சிடும். அப்போ அது ஆஸ்துமா ஆயிரும். அது என்ன பண்ணால் சரியாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டாக்டர் இன்டர்வென்ஷன் தேவை. அதுக்கேற்ற மாதிரி வந்து என்னென்னா ப்ராங்கோடைலேட்டாஸ்ன்னு சொல்லுவாங்க, சுவாச குழாயை திரும்ப வந்து என்னென்னா டைலேட் பண்ணக்கூடியது, சுருங்கின சுவாச குழாயை திரும்ப விரிவடைய வைக்கிறதுக்குன்னு தனியாக வந்து மருந்துகள்லாம் இருக்குது. அது வந்து எமர்ஜென்சியாக கொடுப்பாங்க. கூட வந்து லாங் டர்மாக இருக்கிறதுக்கு வந்து ஸ்டீராய்டல் ட்ரீட்மெண்ட் அதெல்லாம் நாங்கள் அட்வைஸ் பண்ணுவோம். அதுவும் வந்து என்னென்னா உங்களுக்கு சப்ளிமெண்ட்டாக நாங்கள் இது பண்ணுறது அது எல்லாமே பண்ணிகிட்ருப்போம். ஆஸ்மா லைஃப் லாங்கான்னு கேட்டிங்கன்னா ஆஸ்மா லைஃப் லாங் கிடையாது. ஆஸ்மாங்கிறது ஒரு நோயும்

0: கிடையாது. அது ஒரு அலர்ஜி, அவ்வளவுதான். அலர்ஜியை மட்டும்தான் நம்ம வந்து என்னன்னா ஒரு ஆஸ்துமான்னு சொல்லிட்டு இருக்கிறோம். காமனா வரும் எந்த மாதிரி காலகட்டத்திலலாம் வரும்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு பேரே வந்து என்னன்னா சீசனல் ஆஸ்துமான்னு நேமும் இருக்கு. சீசனல் ஆஸ்துமான் ஏன் சொல்றோம்னு பாத்தீங்கன்னா, ஒரு நார்மல் டிராபிக்கல் கிளைமேட் இருக்கிற ஏரியால ஒரு நவம்பர் டிசம்பர் இந்த மாதிரி டைம்ல ஒரு கூலிங் ஜாஸ்தியா இருக்கிற டைம்ல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி சுவாச பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். அந்த கூலிங் சரியாயிட்டு ஒரு சம்மர் சீசன் வந்துருச்சோ இல்ல வெயில் காலம் அதெல்லாம் வந்துருச்சு ஒரு நார்மலான கிளைமேட்ல இருக்கும் போது ஆப்வியஸ்லி உங்களுக்கு வந்து என்னன்னா அந்த ஆஸ்துமாக்கு உண்டான ஃபீச்சர்ஸ் எதுவுமே இருக்காது. ஒரு 3 மந்த்ஸ் மட்டும், வருஷத்துல ஒரு 12 மாசத்துல 3-4 மாசத்துக்குள்ள மட்டும் உங்களுக்கு சுவாச பிரச்சனை வருதுன்னா அது எய்தர் வந்து சீசனல் ஆஸ்துமான்னு நாங்கள் நோட் பண்ணுவோம், இல்ல மூச்சுக்குழாயெல்லாம் தாண்டியும் இன்னும் சிறு சிறு குழாயில நுரையீரலுக்குள்ள இருக்க சின்ன சின்ன மூச்சுக்குழாய்க்குள்ளேயும் ஏதாவது பிரச்சனை ஏதாவது வந்துச்சுன்னா அதை வந்து விண்டர் பிரான்சிட்டிஸ்னே தனி பேர் சொல்லி இது பண்ணுவோம். அதுக்கு ரெகுலர் ட்ரீட்மெண்ட், ரொட்டீன் ட்ரீட்மெண்ட் நாங்கள் எப்பயுமே வந்து சஜஸ்ட் பண்றது தான்.
1: ஆஸ்தமா குறித்த பொதுநல மருத்துவர் டாக்டர் ஹரிராம் அவர்கள் வழங்கிய தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.

0: விஸ்வாசம் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டீர்கள்.
1: காலை கதிர் நிகழ்ச்சியில் இனி சட்டம் அறிவோம்.
2: இன்றைய நிகழ்ச்சியில் பணியிடங்களில் பெண்களுக்கு எதிரான துன்புறுத்தல் தடுப்புச் சட்டம் குறித்து வழக்கறிஞர் தன்யா அவர்கள் வழங்கும் சட்ட ஆலோசனைகள் இடம்பெற கேட்கலாம்.
3: சில டைம்ல வந்துட்டு ஒரு பர்சனல் வைராகியத்தினாலேயோ இல்லை வேற ஏதாவது ஒரு பொறாமையினாலேயோ இல்லை வேற ஏதாவது பிரச்சனைக்கு வந்துட்டு இது ஒரு ஆப்ஷனாக எடுத்து கூட பண்ணலாம். அதனால அது என்ன இருந்தாலும் சரி, அது ஒரு ஒரு ஒரு பேசிக் நேச்சுரல் ஜஸ்டிஸ் அப்படின்வாங்க. இன்னொருத்தருக்கு என்ன சொல்லணுமோ நான் மட்டும் சொல்லி நீங்கள் அதில் ஒரு முடிவு பண்ணிட முடியாது இல்லையா. பதில் சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வேணும் இல்லையா. அந்த மாதிரி அவர் வந்து பதில் சொல்லலாம், அவர் தரப்ப சொல்லலாம், இல்லை இப்படி தான் ஆச்சு அப்படி தான் ஆச்சு அப்படின்ட்டு. இதில் எல்லாரும் சேர்ந்து தான் முடிவெடுக்கணும். யுனானிமஸ் டிசிஷன் தான், ஒரு ஆள் மாற்றி அப்படியெல்லாம் எடுக்க முடியாது. அப்போ எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வரணும், இது சரி இல்லை தவறு, இவர் குற்றம் புரிந்திருக்கார் இல்லை புரியல அப்படின்னு இவங்க எல்லாம் தான் சேர்ந்து தான் வரணும். அதுக்கு இவங்க என்ன நெசசரி பண்ணணுமோ அதுவும் பண்ணலாம். இவங்க வந்துட்டு சிசிடிவி கேமரா பார்க்குறாங்களோ, கோவர்க்கர்ஸை கூப்பிட்டு கேட்குறாங்களோ, இல்லை கம்ப்ளைண்ட் பண்ணவங்களே சொல்லலாம், இவங்க இருந்தாங்க வந்தாங்க காத்தாங்க அந்த ரெக்கார்ட் பண்ணியிருந்தாங்க அந்த மாதிரி இருந்தனா அந்த எல்லா எவிடென்ஸையும் பார்த்து விசாரித்து அலசு ஆராய்ந்து தான் ஒரு முடிவுக்கு இவங்க வரணும். என்ன முடிவாக இருக்கலாம் அப்படின்ட்டு, என்ன முடிவாக இருக்கலாம் அப்படின்னா, ஒன்று டிபெண்டிங் ஆன் இந்த அளவுக்கு அந்த தப்பு நடந்திருக்கு, எந்த அளவுக்கு இவங்க எஃபெக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்னு பார்த்து அதுக்கு ஒரு முடிவு பண்ணோன்ட்டு. இந்த மீன் டைமில், அதாவது ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு, இந்த என்கொயரி எல்லாம் போயிட்டுருக்கு, இந்த மீன் டைமில் ஆஸ் அ விக்டிம் கம்ப்ளைண்ட் பண்ணால் உங்களுக்குள்ள உங்களுடைய ஆப்ஷன் நீங்கள் தெரிஞ்சாகணும். நீங்கள் டெய்லி அவரை தான் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கணும்னு உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா, இதர் அந்த கம்பெனி வந்துட்டு உங்களையோ இல்லை அவரையோ வேறொரு பிரான்ச்சுக்கு மாற்றுறதோ இல்லை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதோ இல்லை உங்களுக்கு வந்துட்டு பெய்டு லீவ் கொடுக்கறதோ அந்த மாதிரி ஏதாவது அந்த ட்ராமாவை ரிப்பீட்டடாக ஆகாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஏதாவது ஆப்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கம்பெனி பண்ணி ஆகணும், டிபெண்டிங் ஆன் யுவர் மைண்ட் செட். அந்த மாதிரி இப்போ நம்ம ஒரு ஒரு சைட் அந்த முடிஞ்சு ஒரு முடிவு வந்தது. இப்போ இதிலும் கூட கோர்ட் மாதிரியே கிராஸ் குவெஸ்டிங் எல்லாம் கேட்கலாம். ஆனால் பிகாஸ் தி நேச்சர் இஸ் ஆஃப் அ செக்ஷுவல் அப்யூஸ் அண்ட் இது ரொம்ப சென்சிட்டிவான நேச்சர்னால தெளிவாக பாஷில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த கம்ப்ளைண்ட் வந்துட்டு டிரெக்டாக இந்த விக்டிமை க்வெஸ்டின் கேட்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. அந்த கம்ப்ளைண்ட் என்ன க்வெஸ்டின் கேட்கணுமோ அது இந்த மெம்பர்ஸ் கிட்ட கேட்டு இந்த மெம்பர்ஸ் தான் கேட்குறாங்க. முடிஞ்சால் நடுவில் ஒரு ஸ்க்ரீனோ ஏதாவது போட்டுட்டு ரெண்டு பேரையுமே ஃபேஸ் பண்ண வைக்காமல் தான் பண்ணுறது மச் பெட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு ஹையர் பொசிஷனில் இருப்பாங்க, இன்டிமிடேட் ஆயிடுவாங்க, இல்லை பயந்துருவாங்க, இல்லை சிலவங்களுக்கு வந்துட்டு அந்த ஆங்ஷியஸ்னஸ்னால கரெக்டாக பதில் சொல்ல முடியாது, இல்லை வேற ஏதாவது ஒரு பிளாக்மெயிலிங் மோட்ல அவங்க போகிறதா இருந்தாலும் இவங்களால இவங்க தரப்பை வந்துட்டு முழுசாக சொல்ல முடியாதுங்கிறதுனால கண்டிப்பாக இந்த மாதிரி ரெண்டு பேரையும் நேருக்கு நேர் உட்கார வச்சு கொஞ்சம் அக்ரஸிவான ஒரு கம்ப்ளைனண்டாக இருந்தாருன்னா அவர் என்ன மாதிரி பேசுவார், என்ன வார்த்தைகள் உபயோகிப்பாங்க, இல்லை என்ன என்ன மோடில் பேசுவாங்க நமக்கு தெரியாது. அதெல்லாமே வந்து விக்டிம் திருப்பியும் அப்யூஸ் பண்ணிட்டுருப்பா ஆகிறனால இந்த மாதிரி. இன்னொரு விஷயம், இந்த கம்ப்ளைண்ட் வந்து அதர் சைடுக்கும் சொல்லியாச்சு. இப்போது இந்த விக்டிம் வந்துட்டு வெறுப்புப்படுறாங்க, சரி ஆனதாகிப்போச்சு, பெரிய பிரச்சனை எல்லாம் கிடையாது, ஒரு சாரி சொன்னால் போதும் அப்படின்னு, இந்த விக்டிம் பனிஷ்மெண்ட்டெல்லாம் வேண்டாம், வார்ன் பண்ணி விட்டுருங்க, திருப்பி அவங்க ரிப்பீட் பண்ண வேண்டாம் அப்படின்னு இந்த விக்டிம்க்கு தோணுச்சு அப்படின்னா அதை வந்துட்டு இந்த ஐசி கமிட்டி கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த கம்ப்ளைண்ட் ஒன்று வந்து அதர் சைடுக்கும் போனதுக்கப்புறம் மீடியேஷன் வேணுமா, மீடியேஷன் ரெண்டு பேருமே அக்செப்ட் பண்ணுறாங்கன்னா ஒரு மீடியேஷன் வந்துட்டு ஒன்று வச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க.
1: சட்டம் அறிவோம்.
2: இதுவரை பணியிடங்களில் பெண்களுக்கு எதிரான துன்புறுத்தல் தடுப்பு சட்டம் குறித்து வழக்கறிஞர் தன்யா அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை நிலையத்திலிருந்து.

0: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். மண் வளத்தை பாதுகாப்பதற்கான தேசிய அளவிலான விழிப்புணர்வு இயக்கம் இன்று தொடங்குகிறது. மேற்கு வங்கத்தில் திரு சுவேந்து அதிகாரி தலைமையிலான அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. மகாராஷ்டிராவில் 17 சட்ட மேலவை இடங்களுக்கான தேர்தலில் ஆளும் மகா யுதி கூட்டணியின் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டுள்ளது. ஈரானுடன் மேற்கொள்ளப்படவுள்ள இருதரப்பு ஒப்பந்தத்தில் அணு ஆயுத கட்டுப்பாடுகள் குறித்த அம்சங்கள் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 3-0 என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷை வென்றது. இனி விரிவான செய்திகள். மண் வளத்தை பாதுகாப்பதற்கான தேசிய அளவிலான விழிப்புணர்வு இயக்கம் இன்று தொடங்குகிறது. மத்திய பிரதேச மாநிலம் ராய்சன் மாவட்டத்தில் இதனை மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தொடங்கி வைக்கிறார். இத்திட்டத்திற்கு அனைத்து மாநில அரசுகளும் யூனியன் பிரதேசங்களும் ஒத்துழைக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இத்திட்டத்தை செயல்படுத்துவது தொடர்பாக நேற்று காணொலி வாயிலாக அவர் வேளாண் அறிவியல் மையங்கள், வேளாண் ஆராய்ச்சி மன்றங்கள், வேளாண் பல்கலைக்கழகங்கள் மற்றும் மத்திய மாநில அரசின் வேளாண் துறை உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். மாநில முதலமைச்சர்களின் ஒத்துழைப்பை கோருவதற்காக அவர்களுடன் தாம் தொலைபேசியில் பேசியதாகவும் அவர் தெரிவித்தார். மண்வள பாதுகாப்பு தொடர்பான விழிப்புணர்வு இயக்கம் அன்னை பூமியை பாதுகாப்பதோடு விவசாயத்தின் எதிர்காலத்தையும் பாதுகாக்கும் என்று அவர் கூறினார். மேற்கு வங்கத்தில் திரு சுவேந்து அதிகாரி தலைமையிலான அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. புதிதாக 35 பேர் அமைச்சர்களாக பதவியேற்க உள்ளனர். மாநில தலைமைச் செயலகமான நபன்னாவில் இன்று காலை 11 மணிக்கு நடைபெறவுள்ள பதவியேற்பு விழாவில் அமைச்சர்களுக்கு மாநில ஆளுநர் திரு ஆர் என் ரவி பதவிப் பிரமாணமும் ரகசிய காப்பு உறுதிமொழியும் செய்து வைக்கிறார். இதனை சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ள முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி, மேற்கு வங்க மக்கள் அளித்த தீர்ப்பின்படி புதிய அரசின் முழுமையான அமைச்சரவை இன்று அமைய உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கர்நாடக மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ள திரு டி கே சிவகுமார் மற்றும் இடைக்கால முதலமைச்சர் திரு சித்தராமையா ஆகியோர் புதிய அமைச்சரவை குறித்து தில்லியில் காங்கிரஸ் மேலிட தலைவர்களிடம் சந்தித்து பேச உள்ளனர். இதற்காக இரு தலைவர்களும் பெங்களூருவிலிருந்து தில்லி விரைந்துள்ளனர். அவர்களுடன் திரு சித்தராமையாவின் மகனும் மாநில சட்டமேலவை உறுப்பினருமான திரு எதீந்திராவும் டெல்லி சென்றுள்ளார். திரு டி கே சிவகுமாரின் புதிய அமைச்சரவையில் திரு எதீந்திராவுக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படலாம் என அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் முந்தைய அமைச்சரவையில் இருந்த சிலருக்கு பதிலாக இந்த முறை புதிய முகங்களுக்கு அதிக வாய்ப்பளிக்கப்படும் என தெரிகிறது. இதற்கிடையே தற்போதைய மாநில காங்கிரஸ் தலைவர் திரு டி கே சிவகுமார் முதலமைச்சராக பதவியேற்க உள்ளதால் புதிய தலைவரை நியமிக்க காங்கிரஸ் பரிசீலித்து வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. மகாராஷ்டிராவில் காலியாக உள்ள 17 சட்டமேலவை இடங்களுக்கான தேர்தலில் ஆளும் மகா யுதி கூட்டணி தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த உடன்பாட்டின்படி பிஜேபி 11 இடங்களிலும் சிவசேனா 4 இடங்களிலும் தேசியவாத காங்கிரஸ் கட்சி 2 இடங்களிலும் போட்டியிட உள்ளன. மறுபுறம் எதிர்க்கட்சியான மகா விகாஸ் அகாடி கூட்டணி மொத்தம் உள்ள 17 இடங்களில் 15 இடங்களுக்கான தொகுதி பங்கீட்டை ஏற்கனவே அறிவித்துள்ளது. இதன்படி காங்கிரஸ் 8 இடங்களிலும் சிவசேனா உத்தவ் தாக்கரே பிரிவு 4 இடங்களிலும் திரு சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் 3 இடங்களிலும் போட்டியிடுகின்றன. மீதமுள்ள நாசிக் மற்றும் நாந்தேட் ஆகிய 2 இடங்களுக்கான பேச்சுவார்த்தை இன்னும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த தேர்தலுக்கான வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய இன்று இறுதி நாளாகும். இதற்கிடையில் சிவசேனா உத்தவ் தாக்கரே பிரிவு கட்சி தனது வேட்பாளர்களை அறிவித்துள்ளது. திரிபுரா மாநிலத்தில் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை வரும் ஆகஸ்ட் மாதத்திற்குள் செயல்படுத்துமாறு மாநில அரசை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. திரிபுரா மாநிலத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் மின் திட்டங்கள் தொடர்பாக நேற்று மத்திய எரிசக்தி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு மனோகர்லால் தலைநகர் அகர்தலாவில் மாநில முதலமைச்சர் திரு மாணிக் சாஹா மற்றும் அமைச்சர்களுடன் ஆய்வு நடத்தினார். ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் திட்டத்தில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்களை ஆய்வு செய்த அவர் அதனை விரைவாக செயல்படுத்த அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். அடுத்த ஆண்டு ஜூலை மாதத்திற்குள் இப்பணிகள் முடிவடையும் என்று மாநில அரசின் சார்பில் இந்த கூட்டத்தில் உறுதியளிக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை

0: 1 தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: ஹிமாச்சல பிரதேசத்தில் நேற்று மலைப்பகுதியில் சுற்றுலா வாகனம் பள்ளத்தில் கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் ஓட்டுநர் உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். அவர்கள் பயணம் செய்த வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து ஆழமான பள்ளத்தில் கவிழ்ந்ததே இந்த விபத்திற்கு காரணம். இந்த விபத்து சம்பா மாவட்டத்தின் தொலைதூர பகுதியான சுராவில் நிகழ்ந்தது. உயிரிழந்தவர்களில் 7 பேர் சத்தீஸ்கர் மாநிலத்தைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் என்றும் மற்றொருவர் அந்த வாகனத்தின் ஓட்டுநர் என்றும் மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். மியான்மரின் வடகிழக்கு பகுதியில் உள்ள ஒரு கட்டடத்தில் நேரிட்ட பயங்கர வெடி விபத்தில் 45 மேற்பட்டோர் உயிரிழந்தனர். சுரங்கப் பணிகளுக்காக வெடிப்பொருட்கள் சேமித்து வைக்கப்பட்டிருந்த இடத்திலேயே இந்த விபத்து நேரிட்டுள்ளதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த விபத்தில் சுமார் 70 பேர் படுகாயமடைந்துள்ளனர். விபத்து நடந்த பகுதியில் மீட்புப் பணிகள் தற்போது மிக தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. ஈரானுடன் மேற்கொள்ளப்பட உள்ள இருதரப்பு ஒப்பந்தத்தின் அணு ஆயுத கட்டுப்பாடுகள் குறித்த அம்சங்கள் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். இந்த அம்சங்கள் தெளிவற்றதாக இருப்பதாக வெளியான செய்திகளுக்கு அவர் மறுப்பு தெரிவித்துள்ளார். இந்த ஒப்பந்தத்தின் கட்டமைப்பு டெஹ்ரான் நிர்வாகம் அணு ஆயுத வல்லமையை பெறுவதை முற்றிலும் திட்டவட்டமாக தடை செய்கிறது என்று அவர் கூறியுள்ளார். ஈரான் ஒருபோதும் அணு ஆயுதத்தையோ அல்லது அணுகுண்டையோ வைத்திருக்கக்கூடாது என்று ஒப்பந்தத்தில் மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது என்று திரு டொனால்டு டிரம்ப் தனது பதிவில் சுட்டிக்காட்டியுள்ளார். பிரான்ஸ் முழுவதும் கால்பந்து ரசிகர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே ஏற்பட்ட கடுமையான மோதல்களில் 219 பேர் காயமடைந்தனர் மற்றும் 780 மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஹங்கேரி தலைநகர் புடாபெஸ்டில் நடைபெற்ற சாம்பியன்ஸ் லீக் கால்பந்து தொடரின் இறுதிப் போட்டியில் ஆர்சனல் அணி வீழ்த்தி பாரிஸ் செயின்ட் ஜெர்மன் அணி சாம்பியன் பட்டம் வென்றது. இதையடுத்து பிரான்சில் இரு கால்பந்து அணியின் ரசிகர்களிடையே மோதல் ஏற்பட்டது. நிலைமையை கட்டுப்படுத்த பாதுகாப்பு படையினர் உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பிரான்ஸ் உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். கேரளா, குஜராத், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், ஒடிசா மாநிலங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மத்திய மகாராஷ்டிரா, ஒடிசா மற்றும் மேற்கு மத்திய பிரதேசத்தின் சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய ஆலங்கட்டி மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தலைநகர் தில்லி, பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர், ஹிமாச்சல பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேசம் மற்றும் மேற்கு ராஜஸ்தான் ஆகிய பகுதிகளில் அடுத்த 2 இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தெலங்கானா, கொங்கன், கோவா, சௌராஷ்டிரா, கட்ச், மேற்கு வங்கம், சிக்கிம், அந்தமான் நிக்கோபார் தீவுகள் ஆகிய பகுதிகளில் நாளை வரை இதே நிலை நீடிக்க வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் கூறியுள்ளது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 3-0 என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷை வென்றது. கோவாவில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் ஆட்டத்தின் தொடக்கம் முதலே இந்தியா ஆதிக்கம் செலுத்தியது. இந்திய அணியின் சார்பில் பியாரி ஜாசா, லிண்டா கோம், மாலவிகா ஆகியோர் கோல் அடித்தனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 5 வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்று தொடர்ந்து 2 முறையாக கோப்பையை கைப்பற்றியது. அகமதாபாத்தில் நேற்றிரவு நடைபெற்ற இறுதிப் போட்டியில் முதலில் விளையாடிய குஜராத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 8 இழப்புக்கு 155 ரன் எடுத்தது. ரஷீத் சலாம் 3 புவனேஷ்குமார், ஹேசில்வுட் ஆகியோர் தலா 2, குருணால் பாண்டியா 1 வீழ்த்தினார். 156 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பெங்களூரு அணி 18 5 இழப்புக்கு 161 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. துவக்க ஆட்டக்காரர்களில் ஒருவரான விராட் கோலி 42 பந்துகளில் 75 ரன் எடுத்து கடைசி வரை ஆட்டமிழக்காமல் இருந்தார். ஆட்டநாயகன் விருது விராட் கோலிக்கும் தொடர் நாயகன் விருது வைபவ் சூரியவன்ஷிக்கும் வழங்கப்பட்டது. ஒட்டுமொத்த அணியினரின் சிறப்பான பங்களிப்பே இந்த வெற்றிக்கு காரணம் என்று செய்தியாளர்களிடம் பேசிய விராட் கோலி கூறினார். இதன் காரணமாகவே லீக் சுற்றிலேயே பெங்களூரு அணி புள்ளிப்பட்டியலில் முதலிடம் பெற்றதாகவும், இக்கட்டான சூழ்நிலையை அணியில் இடம்பெற்றிருந்த அனைத்து வீரர்களும் சிறப்பாக கையாண்டதால் இறுதிப் போட்டியிலும் வெற்றி பெற முடிந்ததாக அவர் தெரிவித்தார். மும்பை அணிக்கு எதிராக ராய்ப்பூரில் குறைந்த ரன் வித்தியாசத்தில் கிடைத்த வெற்றி அணிக்கு மீண்டும் பெரும் நம்பிக்கையை அளித்தது என்றும் விராட் கோலி கூறினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மண் வளத்தை பாதுகாப்பதற்கான தேசிய அளவிலான விழிப்புணர்வு இயக்கம் இன்று தொடங்குகிறது. மேற்குவங்கத்தில் திரு சுவேந்து அதிகாரி தலைமையிலான அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. மகாராஷ்டிராவில் 17 சட்டமேலவை இடங்களுக்கான தேர்தலில் ஆளும் மகா யுதி கூட்டணியின் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டுள்ளது. ஈரானுடன் மேற்கொள்ளப்படவுள்ள இருதரப்பு ஒப்பந்தத்தில் அணு ஆயுத கட்டுப்பாடுகள் குறித்த அம்சங்கள் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 3-0 என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 7:25. குட் மார்னிங் நீலகிரிஸ். எங்க மண்டே மார்னிங் எல்லாருமே சாட்டர்டே சண்டே லீவ் எல்லாம் முடிச்சு இன்னைக்கு காலையில் ஆஃபீஸ்க்கு கிளம்பணும், கடைக்கு கிளம்பணும், கடை திறக்க கிளம்பணும், பர்ச்சேஸ் பண்ண கிளம்பணும், இப்படி எல்லா விதத்துலேயும் டென்ஷனோடு இருப்பீங்க. ஆனால் 7:25 நம்ம குட் மார்னிங் நெல்கிரீஸில் அப்படியே அழகான பாடல்கள், அது மட்டும் இல்லைங்க, அந்த இனிமையான பாடல்களுக்கு இடையில சின்ன ஸ்டோரி படிக்கக்கூடிய புதின பக்கங்கள், அதுக்கப்புறம் நுட்பம் கற்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தகவல்கள் இதெல்லாம் கேட்டுக்கிட்டே நாம் புறப்படுறோம் அப்படின்னு சொன்னோம்னா புறப்படுற டைம் தெரியாது, மடமடன்னு கிளம்பிடுவோம். அது மட்டும் இல்லைங்க, ஒருவேளை நம்ம டிராவலிங்கில் போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னாக்கா காலையில் இதெல்லாம் கேட்டுகிட்டே போனோம் அப்படின்னா மைண்ட் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்.

0: சித் ஸ்ரீராமின் குரலில் டி இமானின் இசையமைப்பில் மதன் கார்கேயின் பாடல் வரிகளில் டிக் டிக் டிக் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டீர்கள்.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

0: யுகபாரதியின் பாடல் வரிகள், டிஎமானின் இசையமைப்பு, ஹரிச்சரனின் குரலில் கும்கி திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டீர்கள். நிலையத்தில் நேரம் 7:40. குட் மார்னிங் நீலகிரிஷ் நிகழ்ச்சியில் தொடர்ந்து புதின பக்கங்கள்.
1: குட் மார்னிங் நீலகிரிஷ் நிகழ்ச்சியில் இனி புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் 2 பருவம்.

ஒரு காலத்தில் மாமிச பர்வதம் போல எதிர்த்து வந்த மல்லர்களையெல்லாம் இடது கையால் சுழற்றி கீழே தள்ளக்கூடிய வலிமை பெற்றிருந்த தன் உடம்பு இப்போது கொடி போன்று இழைத்து வெளுத்திருப்பதையும், ஆனால் அந்த காலத்தில் ஞான பலமில்லாமல் இழைத்ததாய் இருந்த தன் மனம் இப்போது அந்த வலிமையினை பெற்று பெருத்து வருவதையும் சேர்த்து நினைத்தான் இளங்குமரன். இனிமேல் கண்பார்வையின் ஒளியினாலும் இதயத்தின் ஆழத்திலிருந்து பிறக்கும் கனிந்த சொற்களாலும் ஆன்மாவின் பலத்தினாலுமே இந்த உலகத்தில் எதையும் வெற்றி கொண்டு நிற்க முடியும் போல் ஒரு நம்பிக்கை அவனுக்கு உண்டாயிற்று. அவன் மனதிற்குள்ளே தொடங்கிய இந்த ஞான யாத்திரையில் பல மாதங்கள் கழிந்து போயிருந்த போதிலும் கற்றது குறைவே என்னும் உணர்வினால் கழிந்த காலம் எல்லாம் மிக சில நாட்களைப் போலவே அவனுக்கு தோன்றின. ஐந்திரம், பாணினியம், தொல்காப்பியம் போன்ற இலக்கண கடல்களில் நீந்துவதற்கு கழிந்த காலமும் தருக்கத்திற்காக வேதவியாசரின் 10 அளவைகளையும் கிருதகோடியின் 8 அளவைகளையும் சைமினியின் 6 அளவைகளையும் ஆழ்ந்து கற்ற காலமும் தெய்வத்திருநாட்களாக அவன் வாழ்வில் வந்தவை. பௌத்தர்களின் திரிபிடக நெறியையும் பிற கருத்துக்களையும் அவன் கற்ற காலத்தில் விசாகை அவனுக்கு பெருந்துணையாக இருந்தாள். வேத நெறிக்கு உட்பட்ட 5 வகை சமயங்களின் வாதங்களையும் வேத நெறிக்கு புறம்பான 5 வகை சமயங்களின் வாதங்களையும் அவன் ஞான கடலாகிய நாங்கூர் அடிகளாரிடம் கற்று அறிந்து தெளிந்த காலம் மறக்க முடியாத பொற்காலமாய் இருந்தது. இப்படி கழிந்த தெய்வ நாட்களினிடையே காவிரி பூம்பட்டினத்திலிருந்து நீலநாகமரவரும் வீரச்சோழிய வளநாடுடையாரும் அடிக்கடி திருநாங்கூருக்கு வந்து இளங்குமரனை சந்தித்து விட்டுச் சென்றார்கள். விசாகை இடையிடையே யாத்திரை செல்வதும் மீண்டும் திருநாங்கூருக்கு வந்து தங்குவதுமாக இருந்தாள். காலம் அடக்குவாரின்றி ஓடிக்கொண்டிருந்தது. இளங்குமரன் திருநாங்கூருக்கு வந்த பின் ஓராண்டு காலம் கழிந்து வைசாக பௌர்ணமிக்கு 10 நாட்கள் இருக்கும்போது வீரச்சோழிய வளநாடுடையார் மட்டும் தனியாக அவனை தேடி வந்தார். அவர் தேடி வந்தபோது பிற்பகல் போதாயிருந்தது. "தம்பி, இன்றே நீ என்னோடு புறப்பட வேண்டும். இருட்டுவதற்குள் நாம் இருவரும் காவிரி பூம்பட்டினத்தை அடைந்து அங்கே பார்க்க வேண்டியவர்களை பார்த்துவிட்டு இன்று பின் இரவில் மணிப்பல்லவ தீவுக்கு கப்பலேற வேண்டும்" என்று அவசரமும் பதற்றமும் கலந்த குரலில் வேண்டினார் வளநாடுடையார். இளங்குமரன் அதற்கு இணங்கவில்லை. "உன் வாழ்வில் நீ அடைய வேண்டிய பெரும் பயன் இந்த பயணத்தில்தான் இருக்கிறது. மறுக்காமல் என்னோடு புறப்படு" என்று வற்புறுத்தினார் அவர். "என் வாழ்வில் நான் அடைய வேண்டிய பெரும் பயனை இந்த திருநாங்கூர் பூம்பொழிலில் அடைந்து கொண்டுதானே இருக்கிறேன்" என்று சொல்லி பிடிவாதமாக மறுத்தான் இளங்குமரன். அடிகளிடமே நேரில் சென்று இளங்குமரனை தன்னோடு மணிப்பல்லவத்துக்கு அனுப்ப வேண்டும் என்று மன்றாடினார் வளநாடுடையார். அடிகளும் சிரித்துக்கொண்டே மறுத்துவிட்டார். "உண்மையைச் சொல்லி கூப்பிடலாம் என்றால், சக்கரவாள கோட்டத்து காளி கோயிலில் அருட்செல்வ முனிவருக்கு செய்து கொடுத்த சத்தியம் நினைவுக்கு வந்து வளநாடுடையாரை தடுத்தது. நாங்கூர் அடிகளிடம் கோபமாகவும் கேட்டு பார்த்தார் அவர். "எப்போதுதான் இந்த பிள்ளையாண்டானை உங்களுடைய ஞான சிறையிலிருந்து விடுதலை செய்யப் போகிறீர்கள்? இன்னும் சிறிது காலத்துக்கு பொறுத்துக் கொள்ளுங்களையா. அவனே சிறை கதவுகளை திறந்து கொண்டு புறப்பட்டு விடுவான்" என்று சிரித்தபடியே கூறி அவரை அனுப்பிவிட்டார் அடிகள். வளநாடுடையார் ஏமாற்றத்தோடு திரும்பினார். அவர் மட்டும் அன்றிரவு மணிப்பல்லவத்துக்கு புறப்பட்டு போய் வந்தார். உலகம் எங்கும் ஒரே விதமாக ஓடிக்கொண்டிருந்த காலம் திருநாங்கூரில் இளங்குமரனுக்கு தெய்வ நாட்களாகவும், காவிரி பூம்பட்டினத்தில் வளநாடுடையார் முல்லை முதலியவர்களுக்கு நைந்த நாட்களாகவும், எங்குமே வெளியேறி செல்ல முடியாமல் செல்வச் சிறையிலே அடைபட்டு கிடந்த சுரமஞ்சரிக்கும் அவள் தோழிக்கும்

கப்பல்களில் கடற்பயணம் செய்துவிட்டு திரும்பிக் கொண்டிருந்தனர். காவிரியில் புது புனல் பெருகியது, தணிந்தது, மறுபடியும் பெருகியது, தணிந்தது. ஆண்டுகள் ஓடின. பூம்புகார் வாசிகள் மேலும் இரண்டு இந்திர விழாக்களை அனுபவித்து மறந்துவிட்டார்கள். மூன்றாவது இந்திர விழாவும் நெருங்கி வந்து கொண்டிருந்தது.

நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் இரண்டாம் பருவம். குரல் வண்ணம் வி கவிதா. வாசிப்பை நேசிப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம்.

0: வைரமுத்துவின் பாடல் வரிகள், விஜய் ஆண்டனியின் இசையமைப்பு, ஜெயதேவ் ராஜலட்சுமி ஆகியோர் குரலில் டிஷ்யூம் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டீர்கள். நிலையத்தில் நேரம் 7:51.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8. நுட்பம் கற்போம்.
2: இன்றைய நுட்பம் கற்போம் நிகழ்ச்சியில் கடவுசொல் மேலாண்மை, பாஸ்வேர்ட் ஆத்தன்டிகேஷன் குறித்து மென்பொருள் பொறியாளர் மில்டன் சாம் மோசஸ் அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
3: எல்லாருக்கும் காலை வணக்கம். நான் உங்க மில்டன் சாம் மோசஸ் பேசுறேன். இன்னைக்கு நம்ம எந்த தலைப்புல பார்க்க போறோம்னா, பாஸ்வேர்ட் அண்ட் ஆத்தன்டிகேஷன் செக்யூரிட்டின்ற ஒரு தலைப்புல இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம பாஸ்வேர்ட்னா என்னன்னு பார்த்தாச்சு, அப்புறம் செக்யூரிட்டினா என்னன்னு பார்த்தாச்சு, ஸ்பெஷலி சைபர் செக்யூரிட்டி இதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. லாஸ்ட் டாபிக் நம்ம ஃபிஷிங் அட்டாக்ஸ், ஃபிஷிங் அவேர்னஸ் பத்தி பார்த்தோம். ஸோ இன்னைக்கு பாஸ்வேர்டுன்றது ரொம்ப காமன் ஆயிடுச்சு. உதாரணத்துக்கு இன்னைக்கு நம்ம டிஜிட்டல் வேர்ல்ட்ல இருக்கிறோம், இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் AIன்றதெல்லாம் வந்துருச்சு. பாஸ்வேர்டுன்றது வந்து ரொம்ப வருஷமா நம்ம எல்லாருமே அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எதுக்கு பாஸ்வேர்டு யூஸ் பண்ணுறோம்னா, நம்மளோட டேட்டா இல்லை நம்மளுக்கு ரொம்ப செக்யூரான ஒரு இது, முக்கியமான டிஜிட்டல் டேட்டாஸ் இதெல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம், பாஸ்வேர்டு போட்டு லாக் பண்ணி வைக்கிறோம். உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஒரு வீட்டில் ஒரு நகை வச்சிருக்க, ஒரு சேஃப் வச்சிருக்கோம்னா அதுக்கு நம்ம ஒரு லாக் போடுறோம், பிசிக்கல் லாக். பட் இந்த மாதிரி டிஜிட்டல் வேர்ல்டில் என்ன அதுக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணுறோம்னா, பாஸ்வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். உதாரணத்துக்கு எல்லா இடத்துலையும் நம்ம பாஸ்வேர்ட் யூஸ் பண்ணுறோம். நம்ம ஒரு உதாரணம் பார்க்கலாம், நம்மளோட இமெயில்ஸ், அப்புறம் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்ஸ். நம்ம ஃபோன்லலாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஆப் வந்துருச்சு, ஃபோன் பேங்கிங்லலாம் பார்த்தீங்கன்னா வி ஹாவ் பாஸ்வேர்ட்ஸ். அப்புறம் சோஷியல் மீடியா, ஸ்பெஷலி ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், இதெல்லாம் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன்ஸ். ஸோ இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ்வேர்டு யூஸ் பண்ணுறோம். இன்னொரு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒர்க் பிளேஸ் சிஸ்டம்ஸ், அதாவது பேங்க்கில் இருக்க லேப்டாப்ஸ் இல்லை நம்ம ஆஃபீஸில் இருக்க லேப்டாப், அதுக்கப்புறம் டெஸ்க்டாப்ஸ், எந்த ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் எடுத்தாலும் நம்ம பாஸ்வேர்டு யூஸ் பண்ணுறோம். ஆனால் நம்ம ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் மறந்துடுறோம், என்னன்னா அது ஆத்தன்டிகேஷன் செக்யூரிட்டி. ஸோ அதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, பாஸ்வேர்டை வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி வச்சிடறோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப கஷ்டமான பாஸ்வேர்டு வச்சோன்னா நம்ம அதை ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம். இப்போ இருக்கிற சிஸ்டம்னால பார்த்தீங்கன்னா, ஒரு பாஸ்வேர்ட் சிம்பிளான ஒரு ஈஸியான பாஸ்வேர்ட் வச்சாலே நம்மளால வந்து அதை ஞாபகம் வச்சுக்க முடியறதில்ல. உதாரணத்துக்கு ஒரு பெரிய ரீசன் என்னன்னாக்கா பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மாதிரி வீக் பாஸ்வேர்டுன்னு சொல்லுவாங்க. இந்த வீக் பாஸ்வேர்டில் இப்படி வச்சா என்ன ஆகும்னா, ஈஸியாக நம்மளோட அக்கௌண்ட் ஹேக் பண்ணிடுவாங்க. இப்போ ஈஸியாக நம்ம ஒரு பாஸ்வேர்டு ஃபோன் வச்சோன்னா நம்ம வீட்டில் இருக்கிறவங்களே அதை ஓப்பன் பண்ணிடுறாங்க. ஸோ இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னன்னாக்கா, எப்படி வந்து நம்ம பாஸ்வேர்ட்ஸ் வைக்கலாம். அதாவது ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, பாஸ்வேர்டு வந்து 5 letter பாஸ்வேர்டு வச்சா செக்யூரா இருக்காது, ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. இப்போ நம்ம ஒரு 10 இல்லைன்னா ஒரு 16 letter வச்சிடலாம் அப்படின்னு வச்சா கூட அதை கூட ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா நம்ம வைக்கிற பாஸ்வேர்டு வந்து வெறும் ஆல்பபெட்ஸா இருக்கு இல்லைன்னா வெறும் நம்பர்ஸா இருக்கு, இதோட காம்பினேஷன்ஸா நம்ம வைக்கிறது இல்லை. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு, அதாவது ஒரு பாஸ்வேர்டு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னா என்ன பண்றது இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். உதாரணத்துக்கு நான் சொன்ன மாதிரி நிறைய ஆட்கள் என்ன பண்ணுங்கன்னா, சிம்பிள் பாஸ்வேர்ட், அதாவது 1 2 3 4 5 6, அது வந்து ரொம்ப சிம்பிளான பாஸ்வேர்டு. இல்லைன்னா வந்து டேட் ஆஃப் பர்த் வைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபிஷிங் அவேர்னஸ்ல பார்த்தீங்கன்னா, ஃபிஷிங் பண்றவங்க வந்து இம்மிடியேட்டா நம்மளோட டேட் ஆஃப் பர்த் வச்சுதான் ஒரு சில இதெல்லாம் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. நிறைய பேர் டேட் ஆஃப் பர்த் வச்சிருக்கு. ஸோ இந்த பாஸ்வேர்ட்ஸ் எல்லாம் வந்து அட்டாக்கர்ஸுக்கு ரொம்ப ஈஸியா என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஃபியூ செகண்ட்ஸ்ல என்ன பண்ணிடுவாங்கன்னா, இதெல்லாத்தையும் ஈஸியா பிரேக் பண்ணி நம்மளோட டேட்டாஸ் எல்லாம் எடுத்துருவாங்க. ஸோ ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட்ஸ்னா நம்ம என்னன்னு பார்க்க. ஸோ ஒன்று ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட்னா டாஸ்ட் பி வெரி யூனிக், அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ லாங்காக வைக்கிறோமோ தட் இஸ் குட். அப்புறம் ரொம்ப கஷ்டமாக இருக்கணும், இந்த மாதிரி டேட் ஆஃப் பர்த் எல்லாம் ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ப்ரெடிக்ட் பண்ணாத மாதிரி நம்ம ஒரு பாஸ்வேர்ட் வைக்கணும். ஸோ இதுதான் இந்த ஆத்தன்டிகேஷன் செக்யூரிட்டியோட இம்பார்ட்டன்ஸ், நம்ம அதை நீ பார்க்க போகிறோம். இப்போ ஒரு பாஸ்வேர்டில் என்னென்னலாம் யூஸ் பண்ணலாம், என்னென்ன காம்பினேஷன்ஸ் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். நீங்கள் கீபோர்டில் பார்த்தீங்கன்னா அப்பர் கேஸ் இருக்கும். ஸோ யூ ஹவ் அப்பர் கேஸ் லெட்டர்ஸ், அதாவது கேபிட்டல் A to Z, லோவர் கேசஸ் ஸ்மால் A to Z, அப்புறம் நம்பர்ஸ் இருக்கு, அப்புறம் ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்டார், ஆம்பர்சன்ட், அதெல்லாம் நீங்கள் உங்கள் கீபோர்ட்லேயும் இருக்கும், அதெல்லாம் உங்கள் ஃபோன்ஸ்லையும் அது ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், அப்பர் கேஸ், லோவர் கேஸ், நம்பர்ஸ் இதெல்லாம் வச்சு நம்ம எப்படி ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணுறது நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஒரு உதாரணம் சொல்கிறேன். உதாரணத்துக்கு இப்போ உங்கள் பேர் ஜான் அப்படின்னு இருக்குன்னா, ஜான் 1 2 3 4 வைக்க வேண்டாம். இல்லை சார், எனக்கு ஜான் 1 2 3 4 மாதிரியே தான் வைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, உதாரணத்துக்கு இப்போ ஜான் வந்து JOHN, அப்புறம் 1 2 3ன்றது நம்பர், அதை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக மாற்றணும்னா JO மட்டும் என்ன பண்ணீங்கன்னா அப்பர் கேஸ் யூஸ் பண்ணுவோம், அப்புறம் HN அதை வந்து லோவர் கேஸில், அதாவது ஸ்மால் லெட், அதுக்கப்புறம் மேபி ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் ஒரு எக்ஸ்கிளமேஷன் வை, அதுக்கப்புறம் உதாரணத்துக்கு ரிவர்னு வைக்கலாமே. ஸோ ரிவர், ரிவர்ன்றது ஈஸியாக நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ ரிவர் ஆர் வந்து அப்பர் கேஸ், IVER அது லோவர் கேஸில் வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு ஹேஸ்டிக் சிம்பிள், அப்புறம் ஒரு ரெண்டு நம்பர், ஸோ அதை பார்த்தீங்கன்னா 92 இல்லை 13 அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இப்படி வைக்கும் போது அந்த பாஸ்வேர்டை பிரேக் பண்ணுறதோ இல்லை அட்லீஸ்ட் அவங்களால வந்து அதை ப்ரெடிக்ட் பண்ணுறதோ ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுவும் இல்லாமல் நிறைய பாஸ்வேர்ட் பிரேக்கர்ஸ் வந்து நிறைய இருக்குது இன்டர்நெட்டில், நிறைய ஹேக்கர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அதனால கூட இந்த மாதிரி காம்பினேஷன்ஸை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஓகே, இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ப்ராக்டிஸ் நான் சொல்கிறேன், தயவுசெய்து பாஸ்வேர்டை வந்து ரீயூஸ் பண்ணாதீங்க ப்ளீஸ். ஒரு அப்ளிகேஷனில் வந்து ஒரு பாஸ்வேர்டு யூஸ் பண்ணுறீங்கன்னா ரெகுலராக அந்த பாஸ்வேர்டை ரொட்டேட் பண்ணுறது ரொம்ப நல்ல ஒரு பழக்கம். நிறைய அப்ளிகேஷன்ஸில் அவங்களே என்ன பண்ணுறாங்கன்னா பழைய பாஸ்வேர்டை வந்து திரும்பியும் ரீயூஸ் பண்ணுறதுக்கு அவங்க விடுறதில்ல. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். அந்த மாதிரி ரொட்டேஷன் இல்லைனா ப்ளீஸ் அந்த மாதிரி ஒரு பாஸ்வேர்டை ரொட்டேட் பண்ணுறதுக்கு நீங்கள் கற்றுக்கணும், அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். நீங்கள் ஒரே மாதிரி பாஸ்வேர்டு யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு வேளை ஒரு அக்கௌண்ட் ஹேக் ஆச்சுன்னா, தெரியாமல் ஒரு அக்கௌண்ட் ஹேக் ஆச்சு இல்லை ஒரு எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இருக்கிற எல்லா அக்கௌண்ட்டுமே என்ன ஆயிரும்னா எக்ஸ்போஸ் ஆயிரும். சரி, ஒரு பாஸ்வேர்டு வச்சு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் யூடியூப் எல்லாத்துக்குமே ஒரே பாஸ்வேர்டு வச்சிங்கன்னா ஒரு அக்கௌண்ட்டை தெரியாமல் எப்படியாவது பாஸ்வேர்டு லீக் ஆகி கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா மற்ற அக்கௌண்ட் எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்க, ஈஸியாக ஹேக் பண்ணிடுவாங்க, எக்ஸ்போஸ் ஆயிரும். ஸோ அதனால இன்னொரு ஒரு உதாரணம் சொல்கிறேன், நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் எஸ்பெஷலி நான் உங்களுக்கு பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு சொல்கிறேன், மல்டி ஃபேக்டர் ஆத்தன்டிகேஷன் ஒன்று இருக்கு, MFA அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா கூகுள் இன்னும் ஒரு சில அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த MFA இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அதாவது ஒன்றும் இல்லை, ஒரு சிம்பிளாக என்னன்னா இப்போ நம்ம ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டெலிவரியோ ஏதோ OTPன்னு ஒன்று வரும், ஒன் டைம் பாஸ்வேர்டு. ஸோ இந்த மல்டி ஃபேக்டர் ஆத்தன்டிகேஷன் MFAன்றது வந்து அதே சேம் தான், ஓடிபி மாதிரியே தான். ஆனால் ஒரு அப்ளிகேஷன் வந்து என்ன பண்ணணும்னா ஒரு ஓடிபி ஜென்ரேட் பண்ணும். ஸோ நீங்கள் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணாலுமே MFA நீங்கள் என்டர் பண்ணணும். என்டர் பண்ணால் இது வந்து என்னன்னாக்கா லேயர்டு செக்யூரிட்டி, அதாவது இன்கேஸ் நானே வந்து உங்களோட பாஸ்வேர்டு கண்டுபிடிச்சி உள்ளே போயிட்டேன்னா அடுத்த லேயர் வரும்போது அதாவது MFA வரும். MFA என்னால் ஈஸியாக கான்ஃபிகர் பண்ண முடியாது, ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி கான்ஃபிகர் பண்ணி வச்சிருக்கணும். ஸோ அந்த லேயர் வரும்போது நம்மளால் பாஸ்வேர்டு கண்டுபிடிச்சாலும் ஹேக்கரு அதுக்கப்புறம் அக்கௌண்ட்டுக்குள்ளே லாகின் பண்ண முடியாது, MFA இல்லாமல் லாகின் பண்ணாது, உதாரணத்துக்கு ஓடிபி இல்லாமல் லாகின் பண்ண முடியாது. ஸோ இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா செகண்ட் லேயர் ஆத்தன்டிகேஷனுக்காக பாஸ்வேர்டு லாகின் பண்ணாலுமே உங்களுக்கு ஓடிபி கேட்குறாங்க. மொபைல்னா ஓடிபி, ஸோ அப்ளிகேஷன்னா MFA. ஸோ நீங்கள் இன்னும் இந்த MFA மல்டி ஃபேக்டர் ஆத்தன்டிகேஷன் அப்புறம் இன்னும் ஓடிபி எனேபிள்ட் அப்ளிகேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது.
2: நிகழ்ச்சியில் இதுவரை கடவுசொல் மேலாண்மை பாஸ்வேர்டு ஆத்தன்டிகேஷன் பற்றிய தகவல்களை வழங்கினார் மென்பொருள் பொறியாளர் மில்டன் சாம் மோசஸ் அவர்கள்.

பாடல் வரிகள் வைரமுத்து, இசை ஏஆர் ரஹ்மான், குரல் சித்ரா ஸ்ரீனிவாஸ். கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டீர்கள்.

வைரமுத்துவின் பாடல் வரிகளில் வித்யாசாகரின் இசையமைப்பில் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி ஆகியோர் இணைந்த குரல்களில் கேட்ட பாடல் கர்ணா திரைப்படத்திலிருந்து ஒலித்தது.

0: சிகரெட். ஓகே, வெக்கம்.
1: இது பெண்மை பேசிடும் உடல் ஆசை வார்த்தைதான்.
0: நீ செய்.

0: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
1: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
2: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
3: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
0: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
3: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
0: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
1: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.

அபர்ண நாராயணன், ஸ்வேதா மோகன் ஆகியோர் இணைந்து பாடிய பாடல் செக்கச்சி வந்த வானம் திரைப்படத்திலிருந்து கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது சென்னை நிலையத்திலிருந்து வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி.

0: மக்களின் மனம் கவர்ந்த ஆகாஷ்வாணிக்கு வயது 90. தனது 90 ஆண்டுகால பயணத்தில் படித்தவர் முதல் பாமரர் வரை, கிராமப்புறம் தொடங்கி நகர்ப்புறம் வரை அனைவரும் ரசிக்கும் வகையில் நிகழ்ச்சிகளை வழங்கிக் கொண்டிருக்கிறது. இசை நிகழ்ச்சிகள் மட்டுமல்ல, நாட்டு நடப்புகள், பன்னாட்டு செய்திகள், அரசின் நலத்திட்டங்கள், கலை, இலக்கியம், அறிவியல், ஆரோக்கியம் சார்ந்த நிகழ்ச்சிகளை ஆகாஷ்வாணியில் கேட்டு ரசிக்கலாம். நேரலையில் கருத்து பரிமாற்றமும் இங்குண்டு. குழந்தைகள், இளைஞர்கள், பெண்கள் என அனைவருக்குமான நிகழ்ச்சிகள் அலைவரிசையில் வலம் வரும். தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப புதிய பரிமாணத்தில் ஆகாஷ்வாணி என்றும் மக்கள் மனதில். வானொலி குறித்த தங்கள் இனிய நினைவுகளை பகிர்ந்து கொள்கிறார்கள் நமது நேயர்கள்.
1: என் பெயர் ராஜம்மா. ரேடியோனா நாங்கள் வந்து ரொம்ப விரும்பி கேட்கறதுமா. அந்த காலத்தில் ரேடியோ இல்லைன்னா எதுவுமே கிடையாது. இப்போ டிவி, அது இது, சினிமா கூட அப்போ அதிகமாக யாரும் போகமாட்டாங்க. ஆனால் ரேடியோ தான் எல்லாமே, அதில் தான் கேட்கறது, அதில் தான் எல்லாமே வர்றது. பாட்டு, சமையல் குறிப்பு எல்லாமே அதில் தான் வரும். இந்த ரேடியோ அந்த காலத்தில் நிறைய பேர் வீட்டில் இருக்காது. அது வாங்கிறதுக்கு கூட எல்லாராலையும் முடியாது. ஆனால் யாராவது ஒரு வீட்டில் இருக்கும், அதை வச்சு எல்லாருமே கேட்பாங்க. பெரிய டிவி பெட்டி மாதிரி இருக்கும் ரேடியோ. எங்கள் வீட்டிலலாம் இருந்துச்சு. அந்த பெட்டி முன்னால் தான் எல்லாரும் உட்காந்து, கூடி உட்காந்து எல்லாருமே பாட்டு கேட்கறது எல்லாமே அதை தான் கேட்பாங்க. அப்போ காலத்தில் போடுவாங்க புது வெள்ளம், ஒளிச்சித்திரம், சமையல், இந்த மாதிரி எல்லாமே போடுவாங்க. புது வெள்ளத்தில் தான் புது புது பாட்டாக போடுவாங்க. ஆனால் அப்போ எல்லாரும் நினைப்பாங்க, அந்த பெட்டிக்குள்ளேருந்து யார் பேசுகிறா, அவங்க எப்படி உள்ளே போனாங்க, எங்கேருந்து இந்த பேச்சு வருது, எப்படி இப்படிலாம் வரும், அப்படிலாம் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுவாங்க. யார் போய் உள்ளே உட்காந்து இது பேசுகிறான்னு கூட கேட்பாங்க. அந்த மாதிரிலாம் ஒரு அறியாத காலங்கள் அப்போ அப்படி இருந்துச்சு. அப்போ இந்த ரேடியோவுக்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவம், இப்போவும் இருக்குது, ஆனால் அப்போ அவ்வளோ ஒரு முக்கியத்துவம். இப்போ நிறைய குடித்தனங்கள் இருக்கிற இடத்துல நிறைய பேர் வீட்டில் இருக்காது. அந்த ரேடியோ நடுவில் கொண்டு வைப்பாங்க, எந்த பாகுபாடும் பார்க்காம எல்லாரும் கேட்கட்டும்னு நடுவில் வச்சுருப்பாங்க. வச்சு எல்லாரும் உட்காந்து அதை கேட்பாங்க. ஒரு போர் நடந்தாலும் சரி, ஒரு எலெக்ஷன் வந்தாலும் சரி, எல்லாமே அதை வச்சு தான் எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கிற ஒரு காலம். ஆனால் அந்த ரேடியோவுக்கும் லைசன்ஸ் கூட உண்டு. லைசன்ஸ் இல்லைன்னா அந்த ரேடியோவை வீட்டிலேருந்து எடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டம் கூட இருந்துச்சு. லைசன்ஸ் இருக்கணும். அப்புறம் கரண்ட்லாம் கூட ஓடாது, பேட்டரி தான் இந்த ரேடியோவுக்கு. இன்னும் நிறைய மலைவாழ் கிராமங்களில் இந்த ரேடியோ தான் அவங்களுக்கு. இந்த ரேடியோ வச்சு அவங்க இன்னமும் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த ரேடியோ புகழ் அதிகமாகிக்கிட்டு தான் போகுதே தவிர குறையலானோம்.
2: என் பேர் ஸ்டெல்லா. நான் தூத்துக்குடி மூணாவதுமையில் பகுதியிலிருந்து பேசுகிறேன். ஆல் இண்டியா ரேடியோ வந்து ரொம்ப சின்ன வயசுல இருந்தே எனக்கு வந்து அது ஒரு பழக்கப்பட்ட ஒன்று. நான் ரொம்ப சின்ன வயசுல வந்து எங்கள் தாத்தா வந்து அந்த வானொலி பெட்டி வச்சுருந்தாங்க. அப்போ வந்து எனக்கு முதல் அனுபவங்கிறது ஒரு பெரிய தலைவர், மக்கள் மனதில் நீங்கள் இடம்பெற்ற தலைவருடைய மறைவு செய்தியை தான் அப்போ வந்து வானொலி மூலமா தெரிஞ்சோம். அந்த காலகட்டத்துல எல்லாம் வந்து அந்த ஒரு தெருவே வந்து அந்த ஒரு வானொலி பெட்டி முன்னாடிதான் உட்கார்ந்துருப்பாங்க. அதுல இருந்தே நான் வந்து எனக்கு இந்த ஆல் இண்டியா ரேடியோ இதை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நாளடைவுல வந்து அதுல வந்து பெண்கள் நிகழ்ச்சி, அதுக்கப்புறம் வந்து டாக்டர் நிகழ்ச்சிகள்லாம் உண்டு. அது எல்லாமே பிரயோஜனமா இருக்கும். குழந்தைகள் நிகழ்ச்சி வந்து ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். நியூஸ் வந்து காலையில நியூஸ் ரெண்டு தடவை நான் கேட்பேன். மற்றபடி வந்து என்னுயிர் தோழின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. அதுல வந்து பிசினஸ்ல ஜெயிச்ச பெண்களுடைய இதை பத்தி சொல்லுவாங்க. அது ரொம்ப வந்து மோட்டிவேட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ சமீபத்துல கூட ஒரு ப்ரோக்ராம்ல வந்து நான் கலந்துகிட்டேன். என்னோட குரலே நான் கேட்டு என்னுடைய விருப்ப பாடல நான் கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இப்போ வரைக்குமே வந்து நல்லா செயல்பட்டு வர்ற, எவ்வளவுதான் வந்து டெக்னாலஜி வளர்ந்தாலுமே வந்து

0: ஆல் இண்டியா ரேடியோ வந்து பொதுமக்கள் மத்தியில அதோடைய இதை தக்க வச்சுக்கிட்டு இருக்கு. 90 வருடத்துக்கு மேலாக செயல்பட்டு வரும் இந்த ஆல் இண்டியா ரேடியோவுக்கு எனது வாழ்த்துக்கள்.
1: தூத்துக்குடியிலிருந்து திலகவதி. வானொலி மின்காந்த அலைகளை பயன்படுத்தி தகவல்கள், இசை, செய்தி என எல்லாவற்றையும் உடனே வழங்கக்கூடிய முக்கியமான தகவல் தொடர்பு சாதனம்னே சொல்லலாம். மின்சாரம் இல்லாமலேயே பேட்டரி மூலம் இயங்கக்கூடியதுதான் இந்த வானொலி. எல்லா தரப்பு மக்களையும் சென்றடையக்கூடியது. தொலைக்காட்சிக்கு முன்பே மக்கள் மனதில் அதிகம் இடம் பிடித்தது வானொலினே சொல்லலாம். நாட்டு நடப்பின செய்திகள் வழியாக தெரிந்து கொள்ள முடிந்தது. பலவிதமான பாடல்களை என் குழந்தை பருவம் முதலே தெரிந்து கொள்ளவும் பாடுவதற்கும் உதவியது இந்த வானொலி. வானொலி தான் சினிமாவையும் ஒளிச்சித்திரம் அப்படின்ற பெயர்ல ஒளிபரப்பியது. எங்கள் வீட்டில் 1989 தான் தொலைக்காட்சி வாங்கிய நேரம். அதற்கு முன்பாகவே ஞாயிற்றுக்கிழமை 3:30 மணிக்கு நாடகம் கேட்ட பழக்கம் உண்டு. அன்று தொடங்கியது தான் இலக்கிய பயணம். செய்திகள் அதிகம் கேட்டிருக்கிறேன். செய்திகள் வாசிப்பது சரோஜ் நாராயண சுவாமி என்ற ஒரு விதமான சத்தத்தோடு துவங்குவதை நினைக்கும் போது ஒரு அலாதியான உணர்வு ஏற்படுகின்றது. காலையில் தென்கட்சி கோ சுவாமிநாதனின் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சியில் அவரது குரல் ஒரு தனித்துவமான பேச்சு நடை கொண்டிருந்தது. வானொலினா பாடல் கேட்பது மட்டுமல்ல, உலகம் முழுக்க உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கவும் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழர்களின் வாழ்க்கையின் ஒரு அங்கமாகவும் வானொலி இருக்குன்னு சொல்லலாம். திரைப்படம் சம்பந்தமான எல்லா தகவல்களையும் கேட்டிருக்கோம். சாலை போக்குவரத்தின் நிலை, அன்றாடம் செய்திகள் என வாழ்க்கைக்கு தேவையான எல்லாத்தையும் ஒளிபரப்பியிருக்காங்க வானொலியில. தற்போது தூத்துக்குடி வானொலி லைவ் ப்ரோக்ராம் நடத்திட்டு இருக்காங்க. போன் செய்து நேயர்களிடம் பாட்டு கேட்பது, ஒரு தலைப்பு கொடுத்து பேச வைக்கிறது என நிகழ்ச்சியினை நடத்தி வர்றாங்க. முதல்ல ஸ்டேஜ் ஃபியரை குறைக்கிறதுக்கு இது ஒரு வழிவகுக்குன்னு சொல்லலாம். அதற்கு மேலாக அவர்களிடம் உள்ள டேலண்ட், அவங்க கிட்ட என்ன விதமான தகுதி இருக்கு அப்படிங்கிறத கண்டறிந்து அதனை வளர்ப்பதற்கும் இந்த நிகழ்ச்சி உதவியா இருக்குன்னு சொல்லலாம். குட்டீஸ் கார்னர் என்ற நிகழ்ச்சி ஒண்ணு மிகப்பெரிய சிறப்போடு இருக்குன்னு சொல்லலாம். குழந்தைகளின் மழலை மொழிகளை கேட்பதற்கு இந்த நிகழ்ச்சி மிகப்பெரிய ஒரு பயனுடையதா இருக்குன்னே சொல்லலாம். அந்த ப்ரோக்ராம்ல முழுக்க முழுக்க குழந்தைகளுடைய மழலை மொழி மிகவும் அருமையா இருக்கு. சின்ன குழந்தைகள் ரைம் சொல்ற அழகு, அதனால் ஏற்படக்கூடிய உணர்வு சொல்லவே முடியாது. கதை சொல்வது, பாடல் பாடுவது, சில கேள்விகளை தொகுப்பாளர்கள் கேட்க குழந்தைகளுக்கே உரிய பாணியில் பதில் சொல்வது என கேட்க கேட்க மிக அருமையாக இருக்கும் அந்த நிகழ்ச்சி. தூத்துக்குடி வானொலியில பாவையர் பார்வைன்னு ஒரு நேரலை நிகழ்ச்சி நடத்துறாங்க. அதுல பெண்கள் எல்லாம் கலந்துகிட்டு பேசுறது அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கும்னே சொல்லலாம். இல்லத்தரசிகளுக்கு அவங்களோட எண்ணங்களை பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு அருமையான வாய்ப்பாக இந்த வானொலி நிகழ்ச்சி அமைகிறதுன்னு சொல்லலாம். இது பெண்களுக்கு பயம், தாழ்வு மனப்பான்மைன்னு எல்லாத்தையும் நீக்கி துணிவினை பெற செய்கிறது. இந்த அளவில் பெருமை கொண்ட நம் தூத்துக்குடி வானொலி இலக்கிய இன்பம் நிகழ்ச்சியில் நான் 3 முறை பேசியிருக்கிறேன். இப்படிப்பட்ட வானொலி நிகழ்ச்சி பல்விதமான தரப்பினருக்கு, அதைவிட குழந்தைகளின் எதிர்காலத்தை ஒளிபர செய்வதற்கு உதவுகிறது என்பதில் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி.
2: இன்று உலக பெற்றோர் தினம். குழந்தைகளுக்கான நிகழ்ச்சிகள் மட்டுமன்றி பெற்றோர்களுக்கான நிகழ்ச்சிகளையும் வழங்கி வருகிறது ஆகாஷ்வாணி. குழந்தை வளர்ப்பு, குழந்தைகளின் உடல் நலன், மனநலம் சார்ந்த நிகழ்ச்சிகள் பெற்றோருக்கு பயனளிக்கும். பெற்றோருக்கு ஆலோசனை வழங்கும் நல்ல நண்பன் ஆகாஷ்.

0: தோன்றுதடி.
1: என் பேர் மைத்திலி, நான் தூத்துக்குள்ள இருக்கேன். ஒரு அழகான குடும்ப தலைவி. எனக்கும் ரேடியோக்குமான சொந்தம் அப்படின்னா 5 வயசு இருக்கும் போதுலேருந்து இருக்கு. என் தாத்தா வீட்டில் இருக்கும் போதே அதை கேட்டுட்டு இருக்கேன். எப்படி அப்படின்னா, அப்போல்லாம் உட்காந்து எல்லாரும் கேட்பாங்க, என்னடா கேட்குறாங்க அப்படின்னு நானும் கேட்டுக்கிட்டே இருப்போம். அப்புறம் கொஞ்சம் வயசானதுக்கு அப்புறம் தான் இது ரேடியோன்னு தெரியும். இந்த கம்பிக்குள்ளேருந்து எப்படி இருக்கு, எப்படி இதெல்லாம் பாடுது அப்படின்னு நாங்கள் கேட்போம். அப்புறம் அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கிறப்பெல்லாம் இங்கிலீஷில் நியூஸ் வாசிப்பாங்கல்ல, அதெல்லாம் எப்படா வாசிப்பாங்க அப்படின்லாம், இப்படிலாம் வாசிக்க முடியுமா அப்படிலாம் யோசிப்போம் நாங்கள். அப்புறம் இந்த காலையில் அப்போ ரொம்ப சின்ன வயசில் இருக்கிறப்ப எல்லாம் இயேசுவே அப்படின்னு அந்த பாட்டு இருக்குது பார்த்தீங்களா, அது சாமி பாட்டா என்னன்னே தெரியாமல் நாங்கள்லாம் கும்பலாக சேர்ந்து பாடிட்டு வாடிட்டு ஓடிக்கிட்டே இருப்போம். அப்புறம் நாடகம், தொடர்கதை அப்படின்னு ராத்திரில பேசுவாங்க பாருங்கள், அதை அப்படியே ட்விஸ்ட் வச்சு அழகாக பேசுவாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. அப்புறம் விடுகதெல்லாம் போடுவாங்க, அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து என்ன பிடிக்கும் அப்படின்னா ஒளிச்சித்திரம் ரொம்ப பிடிக்கும்.
2: என் பேர் மரிய லிபியால். நான் வானொலியை வந்து முதன் முதல்ல கேட்டது எனக்கு தெரிஞ்ச வகையில் பஸ்ஸில் நான் போகிறப்போ, பயணம் செய்கிறப்போ, காலேஜுக்கு போயிட்டு வர்றப்போ, இந்த மாதிரியான நேரத்தில் தான் நான் ரேடியோ கேட்டிருக்கிறேன். அதில் எஃப்எம்ல பாட்டு கேட்குறது, அது மட்டும் இல்லை நிறைய இன்டர்வியூஸ் அந்த மாதிரி நடத்துறதெல்லாம் நான் கேட்டிருக்கிறேன். அதன் மூலமாக தான் எனக்கு பழக்கப்பட்டது. அதுக்கப்புறமா எனக்கு வந்து அது பிடிச்சு போய் அதுக்கப்புறம் நான் ஆப்பில் டவுன்லோட் பண்ணி அதன் மூலமாக கேட்க பழகினேன். அது மட்டும் இல்லாமல் அதில் வர நிகழ்ச்சிகள் எல்லாம் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதில் குறிப்பிட வகையில் எனக்கு மகளிருக்கான நிகழ்ச்சிகள் மற்றும் அதில் வர்ற சிந்தனைகள் அது எல்லாமே எனக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருந்தது. எனக்கு பாட்டு கேட்குறது பிடிக்குங்கிறனால சில பாடல்கள் வந்து அதில் கேட்டிருக்கிறேன். பஸ்ஸில் போகிறப்போ ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு எனக்கு வந்து அது ஒரு பயனுள்ளதாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அறிவியல் சார்ந்த நிகழ்ச்சிகளையும் நான் கேட்டிருக்கிறேன். அது வந்து எனக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. நிறைய புதிய தகவல்களை தெரிஞ்சுக்க அது உதவிச்சு. இந்த மாதிரி நிறைய வகையில் நான் ரேடியோ எஃப்எம் வந்து கேட்டதுனால எனக்கு நிறைய இன்ஃபர்மேஷனை பெற்றுக்கொள்கிறதுக்கு இது ஒரு கருவியாக எனக்கு பயன்பட்டது. இப்படி பல வகையில் எனக்கு வானொலி வந்து ஒரு பயனுள்ள ஒரு கருவியாக இருந்திருக்குது. அதன் மூலமாக நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கொண்டேன். நிறைய செய்திகளை, இந்த மாதிரி அடிக்கடி நடக்கிற நிகழ்வுகளை உடனே உடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு பல வகையில் அது வந்து எனக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குது.
3: வண்ணங்களுக்கு எண்ணங்கள் கொடுத்தாய், உருவம் தெரியாது உணர்வுகளில் பதிந்தாய், வசந்த தூரலாய் வாசல் தேடி வந்தாய், காற்றோடு கைகுலுக்கி காதோடு பேசினாய், உலக விஷயங்களை உரக்க பேசி உயிர்ப்புடன் இருக்கிறாய், எட்டு திக்கும் நடக்கும் நிகழ்வுகளை எத்திக்கும் கொண்டு சேர்க்கிறாய், இசையும் கவிதையுமாய் கதையும் இலக்கியமுமாய் எளிய நடையில் நேயர்கள் நெஞ்சத்தை கொள்ளை கொள்ளும் நீ வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகிறோம். வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி கேட்டீர்கள். அமைப்பில் உதவி ஏ கிருஷ்ணவேணி, அமைப்பு ஆர் தியாகராஜன், படைப்பு தூத்துக்குடி வானொலி நிலையம்.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்து நேரம் 9 மணி.
2: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
3: கம்மி நேரத்துல அதிக லாபம்,
4: ஒரே கிளிக்லயா, அற்புதம்.
5: மாட்டிக்கிட்டீங்க.
6: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
7: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
8: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
9: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
8: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
9: ஹே, இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
10: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
1: ரெட்ரோ ராகங்கள். நேர்களை, எங்களுக்கு பிடிச்ச பாட்டு, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, அவங்களுக்கு பிடிச்ச பாட்டு அப்படின்னு வித்தியாசம் இல்லாமல் எல்லாருக்குமே பிடிச்ச பாட்டு, எந்த காலகட்டத்திலையும் ரசிக்கக்கூடிய ஒரு பாட்டு அப்படின்னு சொன்னால் ரெட்ரோ ராகங்களில் தரக்கூடிய பாடல்கள் தான். ரெட்ரோ ராகங்கள் ஒரு சுகமான ராகங்கள் தான்.

0: தன்னை கேட்டதாரு இங்கு வந்ததாரு.
1: பாஞ்சாலி பாஞ்சாலி,
2: கோவில் மணி ஓசை தன்னை செய்ததாரோ, அவர் என்ன பேரோ?
1: பரஞ்சோதி பரஞ்சோதி.

கண்ணதாசனின் பாடல் வரிகளில் இளையராஜாவின் இசையமைப்பில் மலேசியா வாசுதேவன் ஜானகி ஆகியோர் இணைந்து பாடிய பாடல் கிழக்கே போகும் ரயில் திரைப்படத்திலிருந்து கேட்டீர்கள்.

0: பொன்னடியானின் இசையமைப்பில் இளையராஜாவின் இசையமைப்பில் பொன்னடியானின் பாடல் வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி ஆகியோர் இணைந்து பாடிய பாடல் ஒருவர் வாழும் ஆலயம் திரைப்படத்திலிருந்து கேட்டீர்கள்.
1: சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில்
3: ஒரு வயசான பெரியவர் தன்னுடைய 9 வயசு மகனை அழைச்சார். மகனே, உனக்காக இந்த உலக பொருள்கள் எதையும் நான் விட்டுட்டு போகலை. ஆனாலும் நான் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு ஒரு முக்கியமான செய்தி இருக்குது. அதை நான் உங்ககிட்ட ஒப்படைக்கணும்னு நினைக்கிறேன். அது என்னோட அப்பா அவருடைய கடைசி காலத்தில் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போன செய்தி. வாழ்க்கையில் அது எனக்கு ரொம்ப உபயோகப்பட்ட ஒரு கருத்து. எங்கள் அப்பா என்கிட்ட கொடுத்த ஒரு பொக்கிஷம் அது. அதை இப்போ நான் உங்ககிட்ட கொடுத்துட்டு போகிறேன். இப்போ உனக்கு இது புரியாது, ஏன்னா இன்னும் நீ பெரிய மனுஷன் ஆகலை. ஆனாலும் இப்போ நான் உங்ககிட்ட கொடுக்கறத நீ பத்திரமாக வச்சிரு, பிற்காலத்தில் அது உனக்கு உபயோகப்படும். இது ஒரு திறவுகோல் மாதிரி, பெரிய பெரிய பொக்கிஷங்களின் கதவுகளை இது திறந்து விடும் அப்படின்னு சொல்லி விஷயத்தை சொன்னார். மகனுக்கு அந்த விஷயம் அப்போ புரியல. ஆனாலும் பிற்காலத்தில் அதுதான் அவருடைய வாழ்க்கையை மாற்றி அமைச்சுதான். சரி, அப்பா சொன்ன அப்பேற்பட்ட செய்தி என்ன? அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, எளிமையான ஒரு கருத்து தான். அவர் என்ன கருத்து சொன்னார்னா, மகனே, யாராவது உன்னை வந்து மனம் நோகும்படி செஞ்சுட்டா அதை பற்றி 24 மணி நேரத்துக்கு தியானம் பண்ண போகிறதாகவும் அதுக்கு பிறகு பதில் சொல்கிறதாகவும் சொல்லிவிடு, அவ்வளவுதான் அப்படின்னாராம். அதாவது யாராவது நம்மளை திட்டுனா உடனடியாக பதில் சொல்லக்கூடாது, இரு இதை பற்றி யோசிக்கிறேன், இதுக்கு நாளைக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி விடணும், அவ்வளவுதான். இதுதான் அந்த அப்பா சொன்ன கருத்து. சின்ன வயசில் இது என்ன பேர்பட்ட ஒரு பெரிய ரகசியமா, இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு தான் தோணும். அந்த பையனுக்கும் அப்படி தான் தோணிச்சான். ஆனாலும் அப்பா சொன்ன அந்த கடைசி வாசகம் அது அப்படிங்கிறதுனால அதை அப்படியே மனசில் பதிய வச்சுருந்தார். அந்த இளைஞர் வந்து ஒரு பெரியவரானார் ஒரு காலத்தில். அவரை ஒருத்தர் ஒரு கட்டத்தில் அவமானப்படுத்தி விட்டாராம். உடனே அவர் சொன்னார், ஐயா, இதை பற்றி நான் 24 மணி நேரம் தியானிக்கணும், அப்படி தான் எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்துருக்கார். அவர் இப்போ இல்லை, அவர் பேச்சுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை. அதனால் தயவு பண்ணி மன்னிச்சுங்க, 24 மணி நேரம் பொறுத்து திரும்பி வந்து உங்களுக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னாராம். அவர் தியானம் பண்ணார். அதுக்கப்புறம் அவருக்குள்ள ஒரு சின்ன தெளிவு ஏற்பட்டு போச்சான். அதாவது சில நேரங்களில் அவமதிப்பு கூட சரிதான்னு கூட அவருக்கு தோணிச்சான். அதாவது அவன் அப்படி பேசினதில் ஒன்றும் தப்பு இல்லையே, நாமளும் அப்படி தானே நடந்துக்கிட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சு போச்சு. மறுநாள் அந்த ஆளுகிட்ட போனார். ஐயா, நன்றி, நீங்கள் சொன்னது சரிதான், அது ஒரு அவமதிப்பு இல்லை, உண்மையான பேச்சு தான். நீங்கள் என்ன முட்டாள்னு சொன்னீங்க, யோசிச்சு பார்க்குறப்போ அது சரிதான்னு எனக்கும் தோணுது, நான் அப்படி தான் இருக்கிறேன் அப்படின்னாராம். சில சமயம் இது மாதிரி யோசிக்கிறப்போ அந்த அவமதிப்பே ஒரு பொய் அப்படின்னு புரியும். அதுவே பொய்யுங்கிறப்போ அதுக்காக நாம் எதுக்கு மனம் புண்படணும் அப்படின்னு நினைப்பார். அது மட்டும் இல்லை, அது ஒரு பொய்யன்னு சொல்கிறதுக்கு கூட அந்த ஆள்கிட்ட போக மாட்டார். பொய்யன்னா அது பொய் தானே, அதுக்காக ஏன் கவலை பண்ணும்? கவனிக்கிறது மூலமாகவும் தியானிக்கிறது மூலமாகவும் மெல்ல மெல்ல அவர் வந்து மற்றவர்களின் செயல்களை விடவும் தன்னுடைய எதிர்வினைகளின் மீது தான் அளவு கடந்த விழிப்புணர்வு கொண்டவராக மாறினார் அப்படிங்கிறார் ஒரு பெரிய ஞானி. தியானம்ங்கிறது ஒரு எளிமையான புரிந்து கொள்ளல் மட்டும்தாங்கிறார். அவர் மௌனமாக உட்கார்ந்துருக்கிறது இல்லை தியானம், மந்திரத்தை ஓதி கொண்டிருப்பதில் தியானம், மனதின் நுண்ணிய வேலைத்தனங்களை புரிந்து கொள்வது தான் தியானம் அப்படிங்கிறார். அப்படி புரிஞ்சுக்கிறப்போ நமக்குள்ள ஒரு மாபெரும் விழிப்புணர்வு பிறக்குது. அது மனசிலிருந்து பிறக்கிறது இல்லை, ஆன்மாவிலிருந்து பேரறிவிலிருந்து பிறக்குது. இதுதான் பெரியவர்கள் சொல்லியிருக்கிற முக்கிய கருத்து. இந்த காலத்துலேயும் ஒரு அப்பா இருந்தார். கடைசி காலத்தில் மகனை கூப்பிட்டார். மகனே, உனக்காக நான் விட்டுட்டு போகிறது இந்த பெட்டி தான். இது எங்கள் அப்பா என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போனது, இதை உங்ககிட்ட நான் ஒப்படைச்சிட்டு போகிறேன். நான் இந்த உலகத்தை விட்டு போனதுக்கப்புறம் நீ இதை திறந்து பார், இந்த அதுக்கான திறவுகோல் அப்படின்னு கொடுத்துட்டு கண்ணை மூடிட்டாரான். கொஞ்ச நாள் கழித்து பொட்டியை திறந்து பார்த்துருக்கிறார். பொட்டியில் இருந்தது என்ன தெரியுமா? நம்ம குடும்பத்துக்காக தாத்தா காலத்திலேருந்து யார் யாருக்கிட்ட எவ்வளவு கடன் வாங்கியிருக்கிறோம் அப்படிங்கிற விவரப்பட்டியல் அதுக்குள்ளே இருந்ததான்.
1: சைபால் வழங்கிய தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில்
4: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
5: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

இன்று ஒரு தகவலை தொடர்ந்து உதகை உழவர் சந்தையினுடைய காய்கறி பழங்கள் கீரை வகைகளின் விலை நிலவரம். இன்று உதகை உழவர் சந்தையில் காய்கறிகளில் கத்தரி 66 ரூபாய்க்கும், வெண்டை 35 ரூபாய்க்கும், தக்காளி நாட்டு ரகம் 51 ரூபாய்க்கும், தக்காளி ஆப்பிள் ரகம் 53 ரூபாய்க்கும், அவரை 106 ரூபாய்க்கும், புடலங்காய் 47 ரூபாய்க்கும், பீர்க்கங்காய் 53 ரூபாய்க்கும், சுரைக்காய் 35 ரூபாய்க்கும், பாகற்காய் 56 ரூபாய்க்கும், கொத்தவரை 41 ரூபாய்க்கும், பூசணிக்காய் 21 ரூபாய்க்கும், அரசாணிக்காய் 24 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 66 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 69 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 37 ரூபாய்க்கும், பொரியல் தட்டை 35 ரூபாய்க்கும், முருங்கை 47 ரூபாய்க்கும், தேங்காய் 58 ரூபாய்க்கும், மாங்காய் 29 ரூபாய்க்கும், வாழைக்காய் 53 ரூபாய்க்கும், சேனைக்கிழங்கு 47 ரூபாய்க்கும், மரவள்ளிக்கிழங்கு 41 ரூபாய்க்கும், சர்க்கரை வள்ளிக்கிழங்கு 41 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 53 ரூபாய்க்கும், மேரக்காய் 29 ரூபாய்க்கும், முள்ளங்கி 35 ரூபாய்க்கும், பீட்ரூட் 53 ரூபாய்க்கும், நூல்கோல் 41 ரூபாய்க்கும், டர்னிப் 35 ரூபாய்க்கும், முட்டைகோஸ் 29 ரூபாய்க்கும், காலிஃபிளவர் 53 ரூபாய்க்கும், பட்டாணி 160 ரூபாய்க்கும், வெள்ளைப்பூண்டு 180 ரூபாய்க்கும், கறி பீன்ஸ் 58 ரூபாய்க்கும், புஷ் பீன்ஸ் 70 ரூபாய்க்கும், டபுள் பீன்ஸ் 94 ரூபாய்க்கும், ஊட்டி அவரை 140 ரூபாய்க்கும், கலர்கோஸ் 35 ரூபாய்க்கும், குடைமிளகாய் 58 ரூபாய்க்கும், பஜ்ஜி மிளகாய் 47 ரூபாய்க்கும், ப்ரொக்கோலி 94 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. கருவேப்பிலை 58 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 94 ரூபாய்க்கும், புதினா 58 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. அகத்திக்கீரை, தண்டுக்கீரை, கக்குட்டிக்கீரை, அரைக்கீரை, சிறுகீரை, பாலாக்கு, பருப்புக்கீரை, காசினிக்கீரை, முருங்கைக்கீரை, வல்லாரை உள்ளிட்ட கீரை வகைகள் 70 ரூபாய்க்கும், வாழைத்தண்டு 12 ரூபாய்க்கும், வாழை இலை 47 ரூபாய்க்கும், வாழைப்பூ 12 ரூபாய்க்கும், நெல்லிக்காய் 106 ரூபாய்க்கும், வெள்ளரிக்காய் 41 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோன்ற பழ வகைகளில் மக்காச்சோள கதிரி 35 ரூபாய்க்கும், எலுமிச்சம்பழம் 160 ரூபாய்க்கும், கொய்யா 94 ரூபாய்க்கும், பப்பாளி 53 ரூபாய்க்கும், மாதுளை 230 ரூபாய்க்கும், திராட்சை 116 ரூபாய்க்கும், மாம்பழம் 116 ரூபாய்க்கும், வாழைப்பழம் பூவன் 58 ரூபாய்க்கும், வாழைப்பழம் ரஸ்தாலி 70 ரூபாய்க்கும், வாழைப்பழம் மோரிஸ் 41 ரூபாய்க்கும், வாழைப்பழம் நேந்திரன் 47 ரூபாய்க்கும், வாழைப்பழம் செவ்வாழை 94 ரூபாய்க்கும், வாழைப்பழம் கற்பூரவள்ளி 58 ரூபாய்க்கும், ஆப்பிள் 260 ரூபாய்க்கும், ஆரஞ்சு 170 ரூபாய்க்கும், சாத்துக்குடி 82 ரூபாய்க்கும், அன்னாசி 94 ரூபாய்க்கும், முலாம்பழம் 58 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. உதகை உழவர் சந்தையின் காய்கறிகள் பழங்கள் கீரை வகைகளின் விலை நிலவரம் இடம்பெற கேட்டீர்கள். ரெட்ரோ ராகங்கள் தொடர்கிறது.

தஜம் தஜம் தஜம் தரகடதாம் தகதேவே தரகடதாம் தாம் தாம் தரகடதாய் தரகடதாம் தரகடதாய் தரகடதாம் தரகடதாய் தரகடதாம் தரகடதாய் தரகடதாய்

வைரமுத்துவின் பாடல் வரிகள், தேவேந்திரனின் இசை அமைப்பு, மனோ எஸ் ஜானகி ஆகியோர் இணைந்த குரல் வேதம் புதிது திரைப்படத்திலிருந்து கேட்டீர்கள்.

சிதம்பர பாரதி பாடல் வரிகளில், ரவீந்திரன் இசையமைப்பில், எஸ் ஜானகி குரலில், லக்ஷ்மி வந்தாச்சி திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டீர்கள்.

வைரமுத்துவின் பாடல் வரிகளில் இளையராஜாவின் இசையமைப்பில் ஜானகி, மலேசியா வாசுதேவன் ஆகியோர் இணைந்து பாடிய பாடல் தூரல் நின்று போச்சு திரைப்படத்திலிருந்து கேட்டீர்கள்.

வாலியின் பாடல் வரிகளில் இளையராஜாவின் இசை அமைப்பில் எஸ் ஜானகி குழுவினர் பாடிய பாடல் மௌன ராகம் திரைப்படத்திலிருந்து கேட்டீர்கள். ரெட்ரோ ராகங்கள் திரை இசை பாடல்களுடைய நிறைவு பாடலாக ஒலிக்கிறது. நீங்கள் கேட்டவை திரைப்படத்திலிருந்து.

கேட்ட பாடலுடன் இன்றைய ரெட்ரோ ராகங்கள் நிறைவு பெறுகிறது. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

நேயர்களே, உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நீங்க கேட்ட பாடல நாங்க தரப்போறோம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் தினந்தோறும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை இணைந்திருங்கள். இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. இங்க எல்லாமே சமகிட்டு.

0: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
1: இதோ உங்களுக்காக தான் ஓடி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 to 12:40 வரை ஸ்நேகிதியே.
0: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது, கேட்க தவறாதீர்கள்.

சுத்தம் என்பது வார்த்தை அளவில் இல்லாமல் மனதின் உணர்வாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் வீடும் நாடும் சுத்தமாக இருக்கும்.

0: இணையத்தில் நேரம் 10:30.
1: ஆகாஷ்வாணி, உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டிஎஃப்எம் 101.8 பயணிகள் விருப்பம். வார வாரம் பயணிகள் விருப்பம் நிகழ்ச்சியில நம்ம நீலகிரி மாவட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகளெல்லாம் மீட் பண்ணி அவங்களுடைய ஃபேவரட் சாங்ஸ் எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்றது மட்டும் இல்லாம அவங்களுடைய டூரிசம் எக்ஸ்பீரியன்ஸையும் கேட்டுட்டு இருக்கோம். அந்த வரிசையில இந்த வாரம் டூரிஸ்ட் எல்லாம் மீட் பண்ணி அவங்களுடைய ஃபேவரட் சாங்ஸ் மற்றும் அவங்களுடைய டூரிசம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அந்த வரிசையில நம்ம கிட்ட முதல்ல பேசுறதுக்காக,
2: ஹாய், உங்க பேர் என்ன?
3: ஐஸ்வர்யா.
2: எங்க இருந்து வரீங்க?
3: நாங்க கோயம்புத்தூர்ல வரோம்.
2: ஓகே, ஃபேமிலியோட வந்திருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸா?
3: ஃப்ரெண்ட்ஸ் கூட
2: வந்தோம். ஓகே, எவ்வளவு நாள் ட்ரிப் இது?
3: 1 ட்ரிப்.
2: காலைல வந்து ஈவினிங் போற மாதிரி?
3: ஆமா.
2: ஓகே, எந்த பிளேஸ் எல்லாம் போனீங்க?
3: பூங்காக்கு போனோம். ரோஸ் ரோஸ் எல்லாம் இருக்குல்ல, அங்க போயிட்டு இருந்தோம். ஒரு அப்படியே சுத்திட்டு ஹோட்டல்லாம் போய் சாப்பிட்டுட்டு லாஸ்ட் இந்த இடத்துக்கு வந்துச்சு.
2: ஓகே ஓகே, இப்போ வந்து ஊட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்திருப்பீங்க இல்லையா? நல்லா கூலா இருக்கும்னு, எப்படி இருக்கு?

0: என்ன
1: சாங் கேப்பீங்க?
2: ஐ மூவில ஒரு பாட்டு இல்லையா,
3: பூக்களே,
1: அது நாங்க ஒரு சாங் பாடுங்களா?
3: பூக்களே
2: பாடு
1: பாடு பாடு.

0: பாடல கேட்டோம். உடி எஃப்எம் 101.8 நேர்கள் கேட்டு பண்ணிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி பயணிகள் விருப்பம். இந்த நிகழ்ச்சியில நம்ம இன்னைக்கு நீலகிரி மாவட்டத்திற்கு சுற்றுலா பயணிகளா வந்திருக்கக்கூடிய மக்களெல்லாம் சந்திச்சு அவங்க கிட்ட அவங்களுடைய அனுபவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கோம். அந்த வரிசையில அடுத்ததாக, ஹாய், உங்க பேர் என்ன?
1: அபிராமி.
0: எங்க இருந்து வரீங்க?
1: கோயம்புத்தூர்.
0: ஓகே, மலையாளியா?
1: அதே, மலையாளி.
0: ஓகே, தமிழ் நல்லா பேசுவீங்க?
1: தெரியும், தமிழ் தெரியும்.
0: ஓகே ஓகே, எந்தெந்த ஸ்பாட் எல்லாம் போனீங்க ஊட்டியில? ஞாபகம் இருக்கா பிளேஸ் ஏதாவது?
1: ரோஸ் கார்டன், பொட்டானிக்கல் கார்டன். ஓகே, இங்க பைன் ஃபாரஸ்ட்.
0: ஓகே, ஊட்டிக்கு வந்தா இந்த ஒரு விஷயத்துக்காக தான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வரேன் அப்படினா என்ன? ரொம்ப
1: கூலிங்.
0: ஓகே, வேற என்ன என்ஜாய்மென்ட்? அதாவது ஃபுட் ஏதாவது ஃபேவரட் இருக்கா?
1: நாங்க ட்ரை பண்ணல அப்படி.
0: என்ன சாங்
2: கேப்பீங்க? எழுதும் லெட்டர் சி மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? ஆனா கடிதமே இருக்கட்டும். படி.
3: கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே.
2: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி, உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
3: பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
2: உன்ன நினைச்சு பாக்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உக்காந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.
3: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது.
2: அதான்,
3: அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
2: அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை படி.

0: எனக்கு உண்டான காயம் அது தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்ல. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். பாரு எனக்கு என்ன காயம்னாலும் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. பிராமி பிராமி பிராமி.
1: அதையும் எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் உன்னை தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள, இது மனித காதல் அல்ல, காதல் அல்ல.

0: பாடலை கேட்டோம். உடி எஃப்எம் 101.8 நேர்கள் கேட்டிருக்க இந்த நிகழ்ச்சி பயணிகள் விருப்பம்.
1: ஹாய், உங்க பேரு?
2: அலீனா.
1: நீங்க எங்க இருந்து வரீங்க?
2: கேரளா.
1: ஓகே, கேரளால எங்க?
2: ஆலப்புழா.
1: ஓகே, சூப்பர். ஓகே, இப்போ ஆலப்புழாவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு நேச்சரான பிளேஸ் தான் இல்லையா? ஊட்டியும் அதே மாதிரி தான். அப்போ வந்து உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்?
2: ஆலப்புழா தான்.
1: அதுதான் பிடிக்கும், என்ன இருந்தாலும் உங்களுடைய
2: அதனால அது பிடிக்கும்.
1: ஊட்டியில் வந்து ரொம்ப ஃபேவரட்டாக பிடிச்ச விஷயம்னா என்ன, பிளேஸ்னா என்ன ரெண்டு?
2: எனக்கு இப்போ பிடிச்சது வந்து பைன் ஃபாரஸ்ட் பிடிச்சிருந்தது. நிறைய வீடியோஸ் எல்லாம் எடுக்கலாம், ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணலாம், இங்கே நிறைய என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு இன்னைக்கு, அதனால இங்கே பிடிச்சிருக்கு. வியூவும் நல்லா இருக்குது, நல்லா பிடிச்சிருக்கு.
1: ஓகே ஓகே. நீங்க வந்து தமிழ் மூவிஸ் எல்லாம் பாப்பீங்களா?
2: பாக்குவேன், ஆனா எனக்கு மூவி பேர் தெரியாது.
1: ஓகே, சாங் ஏதாவது உங்களுடைய ஃபேவரட் சாங் ஏதாவது ப்ளே பண்ணுனா?
2: அப்படி கேட்டனா அபிராமி.
1: அதான் அவங்க உங்க ஃப்ரெண்ட் சொன்னாங்க.
2: அதுதான் எனக்கு பிடிக்கும். அவ ஃப்ரெண்ட், அவ பேர்னால அது எனக்கு பிடிக்கும். முன்பே வா பாடுவேன், நல்லா சூப்பரா பாடுவேன்.
1: முன்பே

0: கேட்டோம் ஓடிஎஃப்எம் 101.8ல நேர்கள் கிட்டஞ்சா பண்ணிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி பயணிகள் விருப்பம் கேட்டுட்டே இருக்கும். இன்னைக்கு பயணிகள் விருப்பம் நிகழ்ச்சியில நிறைய டூரிஸ்ட சந்திச்சு நிறைய விஷயங்கள் பேசிட்டே இருக்கும். அந்த வரிசையில தொடர்ந்து ஹாய், உங்க நேம் என்ன?
1: என் நேம் சித்ரா.
0: நீங்க எங்க இருந்து வரீங்க?
1: நாங்க கோயம்புத்தூர்ல இருந்து வரோம்.
0: எவ்வளவு நாள் ட்ரிப் ஊட்டிக்கு?
1: 2 days.
0: ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் டேவா?
1: இல்ல, இது செகண்ட் டே.
0: ஓகே ஓகே. இந்த பிளேஸ் எல்லாம் வந்து போனீங்க, ஏதாவது ஞாபகம் இருக்கா?
1: நாங்க தொட்டபெட்டா ஷூட்டிங் ஸ்பாட் அண்ட் ரோஸ் கார்டன் எல்லாம் போனோம்.
0: ஓகே, எந்த பிளேஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது?
1: எனக்கு ஷூட்டிங் ஸ்பாட் இன்னொன்று இருக்குது, அது பிடிச்சிருந்தது.
0: ஓகே ஓகே. ஊட்டிக்கு வந்து இந்த ஒரு விஷயத்துக்காக தான் வரணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்திருப்பீங்கல்ல? ஸோ அது வந்து ஃபுட்டா இல்லை கிளைமேட்டா இல்லை ஃபன்னா? எது
1: ஃபன் தான், டெஃபினெட்லி.
0: ஓகே, நீங்கள் ஃபேமிலியோட வந்திருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸா?
1: ஃபேமிலியோட ட்ரிப்பாக தான் வந்திருக்கோம்.
0: ஓகே ஓகே. நீங்கள் தமிழ் மூவிஸ் எல்லாம் பார்ப்பீங்களா, சாங்ஸ் எல்லாம் கேட்பீங்களா?
1: ஆ, கேட்பேன்.
0: ஓகே, உங்களோட ஃபேவரட் சாங் ஏதாவது நம்மளுடைய நிகழ்ச்சியில் ப்ளே பண்ணணும்னா என்ன சாங் கேட்பீங்க?
1: ரீசெண்ட்லி சாங் ரொம்ப பிடிச்சி.
0: உங்களுக்காக ஒரு அருமையான பாடல் இது.

பயணிகள் விருப்பம் நிகழ்ச்சியில நீலகிரி மாவட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகளை சந்திச்சு அவங்களுடைய ஃபேவரட் சாங்ஸ் கேட்டு என்ஜாய் பண்ணது மட்டும் இல்லாம அவங்களுடைய ஒரு சில சுற்றுலா அனுபவங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய பயணிகள் விருப்பம். நிகழ்ச்சி அமைப்பு ஆர் ராஜ்குமார், அமைப்பில் உதவி கீர்த்திகா.

இன்னும் சில நொடிகளில் தொடர்வது செய்தி சுருக்கம். சென்னை நிலையத்திலிருந்து

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். பிரதமர் திரு நரேந்திர மோடி, மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் ஆகியோர் இடையிலான உயர்மட்ட பேச்சுகள் இன்று புதுதில்லியில் நடைபெறவுள்ளது. மண் வளத்தை பாதுகாப்பதற்கான தேசிய அளவிலான விழிப்புணர்வு இயக்கம் இன்று தொடங்குகிறது. மேற்கு வங்கத்தில் திரு சுபேந்து அதிகாரி தலைமையிலான அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. உச்சநீதிமன்றத்திற்கு 5 புதிய நீதிபதிகளை நியமிக்க குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்துள்ளதாக சட்டத்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மெக்வால் தெரிவித்துள்ளார். 12 வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள்களை டிஜிட்டல் முறையில் திருத்துவதற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆன்மார்க் இணையதளத்தின் பாதுகாப்பு குறைபாடுகள் சரி செய்யப்பட்டு வருவதாக CBSE தெரிவித்துள்ளது. தமிழக முதலமைச்சர் திரு விஜய் இன்று திருச்சிக்கு வருகை தரவுள்ளதை முன்னிட்டு மாநகரில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சென்னை, கோவை, திருநெல்வேலி, திருச்சி ஆகிய நகரங்களில் உலக தரத்திலான விளையாட்டு மையங்கள் அமைக்கப்படும் என்று மாநில பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். மலைப்பகுதிகளில் வசிக்கும் பழங்குடியின மாணவர்களின் கல்வித்தரத்தை உயர்த்த மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வண்டிகரசு தெரிவித்துள்ளார். பொறியியல் படிப்பில் சேர்வதற்கு இதுவரை 2,81,000 பேர் விண்ணப்பித்துள்ளனர். சென்னையில் வணிக பயன்பாட்டிற்கான எரிவாயு சிலிண்டரின் விலை இன்று 42 ரூபாய் அதிகரித்துள்ளது. பொறியியல் படிப்பிற்கான JEE அட்வான்ஸ் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 2,369 கனஅடியாக அதிகரித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,040 ரூபாய் குறைந்து 1,16,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்று தொடர்ந்து 2வது முறையாக கோப்பையை கைப்பற்றியது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 3

0: 0-0 என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 11:02.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8

0: கடந்த தினத்தில் கேட்கப்பட்ட கேள்வி, சிறந்த செவிலியருக்கான ஃபிளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருது பெற்ற டாக்டர் சங்கர் சண்முகம் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்? கேள்விக்கான சரியான பதில் தமிழ்நாடு. இன்றைய கேள்வி, தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் தலைவர் யார்? கேள்வி மீண்டும் ஒரு முறை, தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் தலைவர் யார்?
1: இக்கேள்விக்கான சரியான பதில் நாளைய நிகழ்ச்சியில் கூறப்படும். அதற்கு முன்னதாக பதில் தெரிந்த நேயர்கள் வாட்ஸ்அப்பில் பதிலளிக்கலாம். வாட்ஸ்அப் எண் 8300191018. சரியான பதில் அளித்த நேயர்கள் பெயர்கள் வரும் வெள்ளிக்கிழமை இதே நிகழ்ச்சியில் வாசிக்கப்படும். 1000 கேள்வி கணைகளோடு அரசு தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைவருக்கும் இந்நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருக்கும்.

0: நேர்களே, என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியை தொடர்ந்து நீங்கள் கேட்டவை இடம்பெற கேட்கலாம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் நீங்களும் உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 9344-9010-18 இந்த எண்ணுக்கும் அல்லது 9342-9010-18 இந்த எண்ணுக்கு அல்லது 8300-1910-18 இந்த எண்ணுக்கும் கால் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்கலாம். முதல் நேயர் தன்னுடைய விருப்ப பாடலோடு காத்திருக்கிறார். யார், எங்கிருந்து கேட்கலாம்? வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம், யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் மார்க்கெட்ல இருந்து சிவா பேசுறேன் சார். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சிவா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேங்க சார, நல்லா இருக்கீங்க.
0: சொல்லுங்க சிவா, இன்னைக்கு நம்மளுடைய தலைப்பு வந்து உங்கள் மனதில் நிற்கும் ஒரு வானொலி நிகழ்ச்சி.
1: கண்டிப்பாங்க, அதாவது நம்ம வானொலி நிகழ்ச்சி வந்து எல்லாமே வந்து மனதில் நிக்குதாங்க. குறிப்பிட்டு சொல்ல முடியாம பார்த்தோம்னாங்க, ஃபர்ஸ்ட் வந்து ஹலோ ஒட்டின்னு ஒரு தலைப்பு வச்சிருந்தீங்க. அதாவது நம்ம வந்து நேர்கள் கருத்து பரிமாற்றம் ஒரு தலைப்பு கொடுத்து பேச சொல்றது அந்த ஒரு நிகழ்ச்சி. அப்புறம் எண்ணங்களின் வண்ணங்கள் இருந்ததுங்க. இப்போ நீங்கள் கேட்டதை அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி கொடுத்துருக்கீங்க அந்த தலைப்புல பேச சொல்லி. இந்த நம்ம மக்களுடைய நம்மளுடைய எண்ணங்கள் கருத்து பரிமாற்றம் இந்த நிகழ்ச்சி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க.
0: நிச்சயமாக நிச்சயமாக, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சி வந்து பிடிச்சிருக்கும். உங்களுக்கு நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி பிடிச்சிருக்கு, நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியிலையும் நீங்க கலந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்ன பாடல் வேணும் பாடலா?
1: எனக்கு வந்து தங்க மனசுக்காரன் படத்துல இருந்தீங்க, மணிக்குயில சீக்கிரதோடி அப்படின்ற பாடல்.
0: இந்த பாடல் உங்களுக்காக நமது பண்பலகில். நன்றி.
1: நன்றி, வணக்கம் சார்.

0: வீடியோ லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? சோ ஈஸி.
1: மாட்டிக்கிட்டீங்க.
2: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது.
0: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: நிலையத்தில் நேரம் 11:11. அடுத்த நேயர் தன்னுடைய இணைப்பில் இருக்கிறார். யார் எங்கிருந்து? வணக்கம்
4: சார். வணக்கம்.
3: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க
4: சார்? சென்னையிலிருந்து ராஜேஷ் பேசுறேன்.

0: சொல்லுங்க ராஜேஷ், நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் ராஜேஷ். சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்
1: சொல்லுங்க
0: உங்களுக்கு? நீங்க
1: சார். எனக்கு
0: விரும்பக்கூடிய
1: திரைப்பட
0: உங்கள் மனதில்
1: நிகழ்ச்சி
0: இருக்கும் ஒரு வானொலி நிகழ்ச்சி எது?
1: பாடல் பார்த்தீங்கன்னா மானே
0: ஓகே.
1: மனை.
0: ஆ, உங்களுடைய மனதில் நிற்கும் ஒரு வானொலி நிகழ்ச்சி.
1: என்னுடைய மனதில் நிற்கக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நம்ம ஊட்டி பண்பலையில பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சும் தேர்வு. ஸோ அந்த நிகழ்ச்சி ரொம்ப அருமையான நிகழ்ச்சி, நல்லா இருக்கும். அப்புறம் பார்த்தா இந்த அறிவோம் ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடப்போம் இல்லைங்களா, நான் 4 மணிக்கு அறிவோம் சிந்திப்போம் ஏதோ ஒரு நிகழ்ச்சி வரும் இல்லைங்களா. ஸோ அந்த நிகழ்ச்சி எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் பார்த்தா இப்போ நேயர்கள் விருப்பம், இது எல்லாமே நல்லா இருக்கும் நிகழ்ச்சி கேட்கறதுக்கு.
0: நிச்சயமாக. ஸோ இந்த நிகழ்ச்சி எல்லாம் உங்களுக்கு பிடிச்ச நிகழ்ச்சிகள், இதனை வந்து நீங்களும் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. உங்களுடைய பாடலுக்கும் நன்றி.
1: நன்றி.

0: நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேர் தன்னுடைய இணைப்பில் இருக்கிறார். யார் இங்கிருந்து கேட்டலாம்? வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் தென் பொன்மடியில இருந்து தேனா மணிகண்டன் பேசுறேங்க சார். நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: அருமையா இருக்கிறேங்க சார். நேற்று நைட்ல எங்க ஊர்ல நல்ல மழை பெஞ்சுங்க.
0: இங்கேயும் மழை ஆரம்பிச்சிருச்சு.
1: அப்படிங்களா? ஜூன் மாசம் வந்துருச்சு இல்லைங்களா?
0: ஆமா.
1: இன்னும் தென்மேற்கு பருவ மழை பருவ காற்றெல்லாம்
0: கடந்து 26ஆம் தேதியே கேரளால இருந்து ஆரம்பிச்சிருச்சு.
1: ஆமாங்க சார்,
0: அவ்வப்போது மழை பெஞ்சிட்டே இருந்தது. இப்போ இனி கண்டிப்பா கோடை மழை முடிஞ்சு நம்ம பருவ மழை அப்படிங்கறது
1: பருவமழைதான் வருங்க. வானொலி பற்றி கேட்டிருக்கீங்க.
0: ஆமா, உங்கள் மனதில் நிற்கும் ஒரு வானொலி நிகழ்ச்சி.
1: நிகழ்ச்சி சார், வானொலி தான், அகில இந்திய வானொலி தான் வாழ்க்கையினே வளர்ச்சியா இருக்குங்க சார். இப்போ ஊட்டி பண்பலைன்னு எடுத்து பாத்துட்டீங்கன்னா, இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நீங்க ஒரு தலைப்பு கொடுத்து பேச வைக்கிறீங்க இல்லைங்களா, அது ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்குங்க. ஏன்னா நம்மளுடைய எண்ணங்களின் இதுல கேட்டுக்கலாம், பல நேயர்களின் எண்ணங்கள் கேட்டுக்கலாங்க. அப்புறம் அடுத்தது வந்து 11:02 அந்த வினாவிடை நிகழ்ச்சி சொல்றீங்க இல்லைங்களா, அது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்குங்க. அதுல கேட்கிற கேள்வி அந்த விடை வந்து நீங்க அந்த அதுலயே சொல்லுவாங்களே, மேல்கட்ட இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வுக்கு எல்லாம் பயன்படுன்னு சொல்லி.
0: கண்டிப்பா
1: எங்க பொண்ணுங்க அதை குறிப்பெடுத்து வச்சிட்டு இருக்காங்க. ஆமாங்க சார், அதுல ஒவ்வொன்றும் நுணுக்கமான கேள்விகள் வருதுங்க. அது வந்து மேல் மேல் படிப்புக்காக அது தேவைப்படுதுங்க.
0: ஆமாங்க,
1: அது ரொம்பவுமே பயனுள்ளதா இருக்குங்க. ஆனா அது வர்றது ஒரு 2 நிமிஷம் இருந்தாலும் மிகவும் பயனுள்ளதா இருக்குங்க.
0: நிச்சயமாக, நன்றி நன்றி. உங்களுக்கு பிடித்தமான பாடல் என்ன பாடல்?
1: எனக்கு வந்துங்க சார், சின்ன தம்பி படத்துல இருந்து போவோமா ஊர்கோளம் அந்த பாடலுங்க சார்.
0: இந்த பாடல் உங்களுக்காக நமது பண்பலையில். நன்றி
1: நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. நன்றிங்க சார், நன்றி.

0: நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் யார் இங்கிருந்து? வணக்கம்.
1: வணக்கம். தேனி மாவட்டம் பெரியகுளம் டாக்டர் எம்ஏ இளவனுக்கு அன்னைக்கு காலை வணக்கம். நலமா இருக்கீங்களா ஐயா?
0: காலை வணக்கம், நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலம்.
0: தேனி மாவட்டம் எப்படி இருக்கு?
1: தேனி மாவட்டம் நல்லா குழுகுளுன்னு இருக்கீங்க. நல்ல மழைங்க டெய்லி.
0: அந்த வெயில
1: கொடைக்கானல் கீழே. ஆமா, கொடைக்கானல் கீழே இருக்கனால கொடைக்கானல உள்ள சீதோஷம் அப்படியே போயிடுச்சு.
0: அப்ப அக்னி நட்சத்திரம் அப்படிங்கிறது பெரிய அளவுல ஒண்ணும் பாதிப்பு இல்ல?
1: அவ்வளவு ஒண்ணுமே இல்லைங்க. ஒண்ணுமே தெரியல, அக்னி நட்சத்திரமே எங்களுக்கு தெரியல. ஏன்னா கொடைக்கானல் கீழே 18 கிலோமீட்டர் தான் அடிவாரத்துல இருக்கிறதுனால
0: நீலகிரி மாவட்டம் இருந்தீங்க.
1: ஆமா, நல்லா குழுகுளு. மேல பாத்தீங்கன்னா வீட்டுல இருந்து 9 கிலோமீட்டர்ல வைகை டேம் சோத்துப்பாறாணின்னு சொல்லி 166 அடி இருக்கீங்க.
0: சரிங்க.
1: வலது பக்கம் பாத்தீங்கன்னா வைகை அணை இருக்கீங்க. இதுல பாத்தீங்கன்னா 3 மாணி ஊரை சுத்தி இருக்கனால குழுகுளுன்னு தண்ணி பஞ்சமே இருக்காதிங்க.
0: ரொம்ப குடுத்து வச்ச மக்கள் நீங்க.
1: இது நான் சொன்னது 3 பெரிய அணைங்க, அது இல்லாம 18 சிறிய அணைய இருக்கனால பெரியவத்துக்கு பாத்தீங்க நம்ம ஊட்டியில இருக்க மாதிரியே தங்கியா இருக்கும்.
0: ஓகே ஓகே. நாங்களும் ஒரு நாள் வந்து அந்த காலநிலையை அனுபவிக்கிறோம். கண்டிப்பாங்க. உங்கள் மனதில் இருக்கக்கூடிய ஒரு வானொலி நிகழ்ச்சினா எந்த நிகழ்ச்சி? கண்டிப்பாங்க. உங்க மனதில் இருக்கக்கூடிய ஒரு வானொலி நிகழ்ச்சினா என்ன நிகழ்ச்சி?
1: பழங்குடியினர் நிகழ்ச்சியை நடத்தி அது ரொம்ப நல்லா இருக்குங்க.

0: இந்த பொது அறிவு கேள்வி, நானே தினம் ஒரு செய்தி சொல்லிட்டு இருப்பேன், அதே செய்தி இப்ப நீங்களே சொல்றது, அதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம்.
1: நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி எல்லாம் வந்து உங்களுடைய மனதை கவர்ந்திருக்கிறது. என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
0: எனக்கு பூமணி படத்துலங்க எம்பாட்டு என்பாட்டு நெஞ்சிலைக்கு இளையராஜா அவர்கள் பாடல்.
1: நீங்க விரும்புற பாட்டு உங்களுக்காகவே உங்க பாட்டாகவே வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நன்றி
0: நன்றி நன்றி வணக்கம் ஐயா.

0: நீங்கள் கேட்ட நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேயத்தனுடைய இணைப்பில் இருக்கிறார். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: பழனி நற்கிழிப்பட்டியிலிருந்து மோகனா பாலசுப்ரமணியன் சார்.
0: சொல்லுங்க, நீங்க உங்களுக்கு பிடிச்ச ஒரு மனதில் இருக்கக்கூடிய வானொலி நிகழ்ச்சினா எந்த நிகழ்ச்சி?
1: சார் இப்ப வந்திருக்கிற எதிரும் புதிரும் நிகழ்ச்சி நல்லா இருக்கேங்க சார், 4 மணிக்கு. அது நல்லா இருக்குங்க. அப்ப வந்து சாதனை சிற்பிகள்ங்கிற பேர்ல காலையில 9 மணிக்கு விடுதலைங்க சார். அது வந்து கேட்க நல்லா இருக்கு சார். இன்னும் ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சுக்கிறோங்க சார் சாதனையாளர்கள்.
0: கண்டிப்பா கண்டிப்பா. இந்த நிகழ்ச்சியில நீங்க ரசிக்கிறீங்க, இந்த ரசிப்போட உங்களுடைய பாடல் என்ன பாடல்?
1: பாஞ்சாலங்குறிச்சி படத்துல இருந்து ஆசை வச்சு பாட்டுங்க சார்.
0: இந்த பாடல் உங்களுக்காக நமது பண்பலையில். நன்றி.
1: நன்றிங்க சார்.

0: நிகழ்கட்ட நிகழ்ச்சியில் நிலையத்த நேரம் 11:40. அடுத்த நேர் தன்னுடைய இணைப்பில் வணக்கம்.
1: வணக்கம் சார், பொள்ளாச்சி கோவில் பாளையம் ரங்கராஜ் சார்.
0: வணக்கம், நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேங்க சார்.
0: பொள்ளாச்சி எப்படி இருக்கு?
1: பொள்ளாச்சி இந்த ட்ரிப் கொஞ்சம் வெயில் அதிகம்ங்க. பொள்ளாச்சி ஏரியா மழையே இல்லைங்க சார்.
0: அதிகமா இருக்கா?
1: ரொம்ப எல்லா பக்கம் சுத்தி சுத்தி மழை பெய்யுதுங்க. பொள்ளாச்சி வெயில் மழையே இல்லைங்க.
0: சரி, மற்ற இடத்துல அடிக்கிற அந்த மழை காத்து அப்படியே வரும்போது உங்களுக்கு கொஞ்சமா அது ஜிலு ஜிலுன்னு காத்து இல்லையா?
1: இன்னும் வரலீங்க சார். இன்னும் தென்மேற்கு புறவங்கள என்ன வரலீங்க. வெயில் அதிகமா இருக்குங்க சார்.
0: இருந்தாலும் அதுவும் அடிவாரம், ஒரு அணைக்கு அடிவாரத்துல தான் இருக்கு பொள்ளாச்சி.
1: அப்படி இல்லைங்க சார், அப்படி ஒன்றும் ஜாஸ்தி இல்லைங்க. வெயில் தானே இந்த ட்ரிப்பு?
0: இல்லை, வெயில் தான்.
1: ஆமாம் ஆமாம், வெயில் தானுங்க.
0: ஓகே, இனி அப்படியே பருவமழை ஆரம்பிச்சிடும். அப்போ இனி நல்லா இருக்கும்.
1: பருவமழை ஆரம்பிச்சா பரவாயில்லைங்க சார், நல்லா இருக்குங்க சார்.
0: நிச்சயமாக. என்ன பாடல் வேணும் உங்களுக்கு
1: சார்? எனக்கு எங்க சின்னராசாவிலிருந்து மாமா உனக்கு ஒரு தோல்வி அந்த பாட்டு வேணும் சார்.
0: அந்த பாட்டு தானே. உங்களுடைய மனதில் இருக்க ஒரு வானொலி நிகழ்ச்சினா எந்த நிகழ்ச்சியை சொல்லுவீங்க
1: சார்? நாங்க கைத்தறி நெசவு செஞ்சுட்டு இருக்கோம் சார். அதனால வந்து எனக்கு வந்து முழுக்க முழுக்க ரேடியோ தான் ரொம்ப ரொம்ப பிடிச்ச நிகழ்ச்சி. ரொம்ப வருஷமா நான் கேட்டுக்கிறேங்க.
0: சோ, ரேடியோ நிகழ்ச்சிகள் எல்லாமே பிடிக்குங்க எனக்குன்றீங்களா?
1: ஆமாங்க, எல்லாமே பிடிக்குங்க.
0: தொடர்ந்து கேளுங்க, ரசிங்க. சரிங்களா, உங்களுக்கான பாடல் வந்துகிட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நன்றி.
1: நன்றிங்க சார்.

0: நிலையத்தில் நேரம் 11:45. நீங்கள் கேட்ட நிகழ்ச்சியை நடத்த நேயர் யார்? இங்கிருந்து வணக்கம்.
1: வணக்கம், திருப்பூர் மாவட்டம் அவினாசி ராயம்பாளையம் பாலசுப்ரமணியன். நல்லா இருக்கிறீங்களா?
0: நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறேங்க.
0: சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்ச வானொலி நிகழ்ச்சி அப்படின்னா எந்த நிகழ்ச்சி?
1: வானொலி நிகழ்ச்சின்னு பாத்தீங்கன்னாக்க, திங்கட்கிழமை அன்னைக்கு சாயந்தரம் 3 மணிக்கு ஒளிபரப்பாகிற ஒரு சொல் திரையிசை வந்து நம்ப பிடிக்குங்க. கே கனகராஜ் வந்து தொகுத்து வழங்குற நிகழ்ச்சி நம்ப பிடிக்குங்க.
0: ஓகே.
1: அப்புறம் அனைத்து வானொலி நிலையங்களும் ஒளிபரப்புற இந்த வானொலிக்கு வயது 90 நிகழ்ச்சி வந்து நம்ப பிடிக்குங்க.
0: வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி.
1: ஆமாங்க, ஆமாங்க.
0: ஓகே, இந்த ரெண்டு நிகழ்ச்சியை நல்லா ரசிக்கிறீங்க. ஆமா, நல்லா ரசிக்கிறீங்க இந்த நிகழ்ச்சிய.
1: ஆமா, ஆமாங்க.
0: ஏன்னா நீங்க கரெக்டா சொல்றீங்க இல்லையா, ஒரு சொல் திரை இசை வந்து கனகராஜ் தொகுத்து வழங்குறாரு, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த நிகழ்ச்சி வந்து நீங்க கேக்குறீங்க.
1: ஆமா, ஆமாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, வெயிலோட கொடுமை வந்து தெரியாதுங்க. அந்த 1 மணி நேரம் நிகழ்ச்சி போறதே தெரியாதுங்க. நேயர்கள் நல்ல நல்ல பாடல்களை கேட்பாங்க,
0: அதனால அந்த பாட்டை கேட்டுட்டே ரசிச்சு நீங்களும் வந்து வேலையில அப்படியே ஸ்மார்ட்டா இருப்பீங்க.
1: வேலை செய்யறதும் தெரியாது, டைம் போறதும் தெரியாது, உபயோகமா இருக்குங்க.
0: நிச்சயமா, நிச்சயமா. தொடர்ந்து நிகழ்ச்சி எல்லாம் கேளுங்க. உங்களுக்கு பிடிச்ச பாடல் என்ன பாடல்?
1: இன்னைக்கு வந்து எங்க ஊர் பாட்டுக்காரன் படத்துல இருந்து அதே பாட்டுங்க, எங்க ஊர் பாட்டுக்காரன்.
0: அந்த பாடல் உங்களுக்காக. நன்றி.
1: நன்றிங்க.

0: நிலைத்த நேரம் 11:50. அடுத்த நேரத்தினுடைய இணைப்பில் காத்திருக்கிறார். யார், எங்கிருந்து கேட்டலாம்? வணக்கம்.
1: வணக்கம் சார், திண்டுக்கல் நாகல் இருந்து நடராஜன் பேசுறேன் சார். நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன்.
0: சொல்லுங்க, உங்க மனதில் இருக்கக்கூடிய ஒரு வானொலி நிகழ்ச்சினா எந்த நிகழ்ச்சி?
1: காலையில இந்த 11 மணிக்கு எண்ணங்களின் வண்ணங்கள் என்ற நிகழ்ச்சி, அது ரொம்ப பிடிச்ச நிகழ்ச்சி. அதுவும் இல்லாம கேள்வி, என் கேள்வி என்ன பதில் என்ற ஒரு நிகழ்ச்சி வரும், அதுவும் நல்லா இருக்கும் சார். காலையில இப்போ ரீசெண்டா ஒரு நிகழ்ச்சி கொடுத்துட்டு இருக்கீங்க, ரீமிக் ராகம் சொல்லி, நல்ல ஒரு
0: ரெட்ரோ ராகங்கள்.
1: ரெட்ரோ ராகங்கள் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க சார்,
0: அந்த பாடல்கள்.
1: அதுவும் இல்லாம தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களுடைய சில நிகழ்ச்சி எல்லாம் கொடுக்குறீங்க, அது கேட்கறவும் நல்லா இருக்குங்க சார்.
0: நிச்சயமாக தொடர்ந்து நிகழ்ச்சி எல்லாமே கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச பாடல் என்ன பாடல்?
1: படம் வந்து அலைகள் சார், பி ஜெயச்சந்திரன் பாடிய பாடல், பொன்னின்ன பூவின்ன கண்ணே என்ற பாடல் வரிகள் சார்.
0: இந்த பாடல் உங்களுக்காக. நன்றி.
1: நன்றிங்க சார்.

நிலையத்தில் நேரம் 11:55 ஆகிறது. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலாக ஒலிக்கிறது கை கொடுக்கும் கை திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஓடிஎஃப்எம் 101.8. நேரம் 12 மணி.

நேயர்கள் கேட்க இருப்பது இன்று எமது நிலையத்தில் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. பனிரெண்டு ஐந்திற்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், பிற்பகல் 12:10 சிநேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி, 12:40 தமிழில் செய்திகள், 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள், 1:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். திரைகானம், 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 2:15 நீலமலை நேரம் காட்டுநாயக்கர் பாடல்கள், 2:30 பூவையர் உலகம், பெண்களுக்கான மனதைரியம் குறித்து மல்டி தெரபிஸ்ட் மருத்துவர் ஷாஜு அவர்களுடனான நேர்முகம், 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல்.

பிற்பகல் 3 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 3:02 ஹலோ ஊட்டி, ஒரு சொல் திரை இசை. மாலை 4 மணிக்கு எதிரும் புதிரும், விதவிதமான தலைப்புகளில் வினாடி வினா நிகழ்ச்சி 1 நிமிடம் தமிழ் பேசுங்கள். 5 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 5:02 பொன் மாலை பொழுது வாடா மலர், நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு. 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 விளக்கேற்றும் வேலை, திரையில் பக்தி பாடல்கள். 6:40 பெட்டத கமலு படுகுமொழி பாடல்கள். 7 மணிக்கு பிளாசி முதல் செங்கோட்டை வரை சென்னை அஞ்சல். பத்திற்கு ஈரோடு மாவட்ட செய்திகள். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 7:30 தோட்டமும் தொழிலும், கிராமப்புற வாழ்வாதார வளர்ச்சியில் வெள்ளாடு வளர்ப்பின் பங்கு குறித்து சாண்டிநல்லா செம்மறியாட்டு இனப்பெருக்க ஆராய்ச்சி நிலையம் உதவி பேராசிரியர் டாக்டர் செல்வமணி அவர்களுடனான நேர்முகத்தின் 2ம் பகுதி. தொடர்ந்து கிராமிய பாடல், நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெறும். 8 மணிக்கு செய்தி அறிக்கை. 8:05 நினைத்தாலே இணைக்கும், தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேர் விருப்பம். 8:45 திரைகானம். 9:15 செய்தி சுடர். 9:30 இசை பேருரை, நிகழ்த்துபவர் திருவையாறு டி அண்ணாசாமி பாகவதர். 10:30 காற்றோடு கலந்திடவா திரைப்பட பாடல்கள். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். நேயர்கள், இதுவரை இன்றைய மதநிலையத்தில் ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.

0: நேரம் 12:10.
1: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.

0: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
1: இதோ உங்களுக்காக தான் ஓடி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 to 12:40 வரை ஸ்நேகிதியே.
0: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது, கேட்க தவறாதீர்கள்.

4423 என்ற முன்னிணைப்பு எண்ணை பயன்படுத்தி 2966781 மற்றும் 9344901018 மற்றும் 9042901018 என்ற எண்களுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய இந்த அழகு குறிப்புகள், சமையல் குறிப்புகள், அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸ்களை எங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் உங்களுக்காக.

0: ಸ್ನೇಹಿತರಿಯೇ,
1: ನಳವಾಳ್ವಿನ್ ನಂಬಿಕೆ ಕುರಳ್.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்நேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல். பெண்கள் நாட்டின் கண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பெண்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். அழகு குறிப்புகள், சமையல் குறிப்புகள், நம்மளுடைய ஆரோக்கியம் சார்ந்த உடல்நல குறிப்புகள், இப்படி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். அதுவும் இல்லாமல் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் கடந்து வந்த பாதைகள், உங்களுடைய தொழில்கள் பற்றி, உங்களுடைய வெற்றி பாதையை பற்றி, இப்படி நிறைய விஷயங்களை ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நீங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம். அதற்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 04-23 என்ற முன்னிணைப்பு எண்ணை பயன்படுத்தி 2966-7811 மற்றும் 8300-19-1018 மற்றும் 9344-9001018 என்ற எண்களுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய இந்த வாழ்க்கை அனுபவங்களை எங்க கூட பகிர்ந்து கொள்ளலாம். இந்த நிகழ்ச்சி மகளிருக்கான பிரத்யேக நிகழ்ச்சி. பெண்கள் வந்து எப்பொழுதுமே என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய குடும்பத்துக்காக வந்து அயராது ஒழிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது அவங்களுடைய ஆரோக்கியத்தை வந்துட்டு அவங்க கவனிக்கிறாங்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான். ஸோ இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்க பெண்கள் இல்லை இந்த நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்க ஆண்கள் கூட வீட்டில் இருக்க பெண்கள் வந்து அவங்க ஹெல்த்தை வந்து கவனிச்சுக்கிறாங்களா அப்படின்றத வந்து நம்ம கண்டிப்பாக கவனிச்சே தீரணும். ஸோ என்ன பண்ணணும், பெண்கள் வந்து கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 2-3 லிட்டர் வரைக்கும் தண்ணி குடிக்கணும். ஸோ அவங்க காலையிலேருந்து வேலைகள் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, அவங்க தண்ணி குடிக்கிறாங்களா அப்படின்றது அவங்களுக்கே தெரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு கிளாஸ் டீ இருந்தால் போதும், காலையில் ஒரு கிளாஸ் டீ குடிச்சுக்குவாங்க, அது கூட அவங்களுக்கு வயிறு ஃபுல்லாயிடும். அதுக்கப்புறம் கரெக்டாக காலை உணவு வந்து சாப்பிட மாட்டாங்க. ஸோ காலை உணவு அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒன்று. அவங்க டீ குடிச்சு ஃபில் பண்ணிக்கிறதுனால அவங்களுக்கு வந்து உடல்நலம் வந்து ரொம்பவே பாதிக்கப்படும். அதிகமான சர்க்கரை கூட வந்து அவங்க யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதனால போதுமான அளவு தண்ணி குடிக்கிறோமா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். அதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் என்னன்னா, ஒரு நம்ம எவ்வளோ தண்ணி குடிக்கிறோம் அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ ஒரு பாட்டிலில் வந்து நம்ம தண்ணி வந்து ஒரு 2 லிட்டர்ஸ் or 3 லிட்டர்ஸ் ஃபில் பண்ணி வச்சுட்டு அதை ஒரு ஓரத்தில் வச்சுட்டோம்னா நமக்கு தெரியும், ஓகே நம்ம காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் எவ்வளோ தண்ணி குடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிப்ஸை வந்து அவங்க ஃபாலோ பண்ணலாம். டீ குடிக்கிறத வந்து போதுமான அளவு வந்து நம்ம குறைச்சிக்கணும், அப்போ தான் வந்து நம்ம உடல் நலம் ஆரோக்கியமாக இருக்கும். அடுத்தது அவங்களுடைய தூக்கம் அப்படின்றது ரொம்பவே அவசியமான ஒன்று. கண்டிப்பாக ஒரு 7 to 8 hours வந்து அவங்க தூங்கியே ஆகணும். அதுதான் வந்து அவங்களுடைய மன ஆரோக்கியத்துக்கும் உடல் நலத்துக்கும் வந்து ஒரு நல்ல பயனுள்ளதாக இருக்கும். அவங்களுடைய உணவுகளில் வந்துட்டு பழம் மற்றும் காய்கறிகளை அதிகமாக சேர்த்துக்கணும். பொதுவாக வீட்டில் இருக்க பெண்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, வீட்டில் எந்த உணவு மிச்சமாகுதோ அதை வந்து அவங்க சாப்பிட்டுக்குவாங்க. புதுசாக மதியத்துக்கு சாப்பாடு செஞ்சாலும் காலையில் செஞ்ச உணவு ஏதாவது மீதி இருந்துச்சுன்னா இது எதுக்கு வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடுவாங்க. அப்படி வந்து நம்ம உடல் நலத்துக்கு வந்துட்டு தேவையான உணவுகளை சாப்பிட்லன்னா இந்த காலத்தில் வந்து எல்லாமே நல்லா தான் இருக்கும், ஆனால் போக போக வந்து அவங்க உடல்நலம் வந்து ரொம்பவே பாதிப்படையும். அதுக்கப்புறம் வந்து வெயிலில் வெளியே போகும்பொழுது அவங்களுடைய முகத்துக்கு கொஞ்சமாவது அந்த சன்ஸ்கிரீன் அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். முகத்தை வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் பொழுது அவங்க முகமெல்லாம் வந்து ரொம்ப அந்த டஸ்ட்னால ஸ்பாயில் ஆகும். ஸோ வந்து ஃபேஸை வந்து அப்பப்போ வந்து கோல்டு வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரே இடத்துல உட்காந்துட்டே இருக்காமல் கொஞ்சம் தூரம் அதுக்கு இதுக்கும் நடந்து கொஞ்சம் அப்படியே அவங்க வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வீட்டில் இருக்க பெண்கள் கண்டிப்பாக செய்யணும். பெண்கள் இதை செய்யலைனாலும் நம்ம வீட்டில் இருக்கவங்க வந்துட்டு பெண்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு போயிட்டு நம்ம இந்த ஹெல்த் டிப்ஸ் எல்லாம் வந்து சொன்னாக்கா அவங்க கொஞ்சம் இதெல்லாம் ஃபாலோ பண்ண வசதியாக இருக்கும். நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு பாடலை கேட்டு மீண்டும் இணையலாம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்நேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல்.
1: மாமாவுக்கு கட்டிக்க போறவன் எப்படி இருக்கணும்னு கேட்டா எப்படி வெக்கப்படுறிய?
2: என்னன்னு சொல்ல?
1: ஓ யோசிக்கிறியா?
2: எப்படி சொல்ல?

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்நேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கைக்குறை பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில பெண்கள் பங்கேற்று உங்களுக்கு தெரிந்த அழகு குறிப்புகள், ஆரோக்கிய குறிப்புகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 04-23 என்ற முன்னிணைப்பு எண்ணை பயன்படுத்தி 2966-7811 மற்றும் 8300019 1018 9344-9001018 என்ற எண்களுக்கு தொடர்பு கொண்டு இங்க கூட உங்களுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணிக்கலாம். பெண்கள் வந்து குறிப்பாக ஒரு 35-40 வயதுக்கு மேலே அவங்களுடைய உடல் நலத்தை வந்து அக்கறை காட்டுறது ரொம்பவே அவசியமான ஒன்று. ஏன்னா இந்த வயதுக்கு மேலே அவங்களோட ஹார்மோன் மாற்றங்கள், இந்த ஈஸ்ட்ரோஜன் லெவல், அந்த மாதிரி ஹார்மோன்களோட லெவல் வந்துட்டு அவங்களுக்கு வளர்ச்சிதை மாற்றத்தை ஏற்படுத்தும். இதனால வந்துட்டு அவங்களோட எலும்புகளோட அடர்த்தி அதெல்லாம் வந்து பாதிக்கப்படும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஆரோக்கியமான உணவுகளை வந்து பெண்கள் சாப்பிடணும். இதனால தான் இந்த கால்சியம் சத்து குறையதுனால தான் அவங்களுக்கு வந்துட்டு இந்த முட்டி வலி, முதுகு வலி, இடுப்பு வலி போன்ற அந்த வலிகள்லாம் ஏற்படுது. ஸோ அதுக்கு இவங்க என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, கால்சியம் நிறைந்த உணவுப் பொருட்களை சாப்பிடணும். பால், அந்த மாதிரி உணவுப் பொருட்கள், காய்கறிகள், கீரைகள், இதெல்லாம் வந்து உணவில் அதிகமாக எடுத்துக்கணும். அதிகமாக இந்த எண்ணெயில் பொறித்த உணவுகளை வந்துட்டு சாப்பிடுவதை வந்து அவங்க அவாய்ட் பண்ணிக்கணும். ஏன்னா சில டைமில் வந்து இந்த மாதிரி சாப்பிடும் போது, இந்த ஜங்க் ஃபுட்ஸ், இந்த பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிடும் போது அவங்களுக்கு அது வந்து செரிமானம் ஆகாம நெஞ்சு மலி நிற்கும். அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, திரும்பியும் வந்து ஹெல்த்தியாக சாப்பிட மாட்டாங்க. தண்ணீரை வந்து நல்லா சுட வச்சு குடிக்க முடியுது, அந்த அஜீரண கோளாறுகள்லாம் வந்து சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து இந்த பழைய சாப்பாடு, பழைய உணவுகளை சாப்பிடுவதை தவிர்த்தாலே அவங்களோட ஹெல்த் வந்து ஒரு 40 இயர்ஸ்க்கு மேலே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு சின்ன வலி ஏதாவது ஏற்பட்டால் கூட அதை வந்து அலட்சியமாக எண்ணாமல், இந்த வலி தானே, நம்மளே வந்து செல்ஃப் மெடிசன் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இல்லாமல் கண்டிப்பா என்ன ப்ராப்ளம் அப்படின்னு மருத்துவர்கிட்ட போய் நம்ம செக் பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் இப்போ என்ன பண்ணுறாங்க, ஏதாவது ஒரு தலைவலி வருது, ஒரு காய்ச்சல் வருது அப்படின்னா டக்குன்னு வந்து பக்கத்தில் இருக்க மெடிக்கல் ஷாப்பில் டேப்லெட் வாங்கி சாப்பிட்றாங்க. ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். தலைவலி அப்படின்றது நம்ம நினைக்கிற மாதிரி கோல்டுக்கோ அதுக்காக மட்டுமே வராது. தலைவலி வர வந்தது நிறைய காரணங்கள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வீட்டில் இருக்கவங்களும் கேர் பண்ணி அவங்க ஒரு வலி அப்படின்னு சொல்கிறாங்களா, அதை வந்து அசால்ட்டாக எடுத்துக்காமல் ஸோ அவங்களோட ஹெல்த்தை வந்து நல்லா கவனித்து ஹாஸ்பிட்டல் அப்படி கூட்டிகிட்டு போய் அவங்களை வந்து கேர் பண்ணிக்கணும். ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு பாடலை கேட்டு ரசிக்கலாம்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்நேகிதியே. ஓகே, இப்போ வந்து அடுத்ததா பெண்களுக்கான ஆரோக்கிய குறிப்புகள் பார்த்தோம். அடுத்ததா வந்து சில சமையல் குறிப்புகள். சமையலை வந்து ரொம்பவே ஈஸியாகவும் டேஸ்டாகவும் மாற்ற சில டிப்ஸ் இருந்தால் தான் அதை வந்து நம்ம செய்ய முடியும். இப்போ சப்பாத்தி வந்து ரொம்ப சாஃப்டாக வர்றதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, மாவு பிசையும் பொழுது கொஞ்சோண்டு வெதுவெதுப்பான பால் அல்லது மக்காச்சோள மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சோண்டு சேர்த்து பிசைஞ்சால் அந்த சப்பாத்தி வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். அடுத்தது சமைக்கும் பொழுது எப்படியுமே ஒன்று கொஞ்சம் காரம் அதிகமாகிடும், இல்லைன்னா உப்பு அதிகமாகிடும். காரம் ஜாஸ்தி ஆகிட்டா இந்த ரஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதை வந்து மிக்சியில் போட்டு ஒரு ரஸ்க் எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி அந்த காரம் ஆன அந்த பொரியல் இல்லைனா குழம்புல ஆட் பண்ணால் காரம் வந்து கம்மியாயிடுமா. அதே மாதிரி உப்பு அதிகமாயிருச்சுனாக்கா ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா வேக வச்சு அதை துண்டு துண்டாக கட் பண்ணி அந்த குழம்புல ஆட் பண்ணால் அந்த கிழங்கு வந்து அந்த உப்பெல்லாம் இழுத்துரும். ஸோ உப்பு வந்து கரெக்டாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ எங்கேயாவது வெளியூருக்கு போகும்போது நெய் வந்து கெடாமல் இருக்கணும்னா என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, அந்த நெய்யை கொண்டு போகும்போது அது கூட ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிட்டா நெய் வந்து கெடாமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இப்போ நம்ம வந்து வீட்டில் பூண்டு உரிக்கும் போது அந்த தோலெல்லாம் செய்வது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுனாக்கா, அது உரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வெதுவெதுப்பான நீரில் வந்து அந்த பூண்டை அப்படியே போட்டு ஊற வச்சுட்டா அடுத்தது நம்ம தோல் உரிக்கும் பொழுது ஈஸியாக இருக்கும். அடுத்தது நம்ம சமைக்கும் பொழுது இந்த காய்கறிகள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக அது கலரிஷாக இருக்கும், அடுத்தது சமைக்கும் பொழுது கலர் போயிடும். ஸோ அப்படி அந்த கலர் அப்படியே இருக்கணும், அந்த க்ரீனிஷாக இருக்கணும் அப்படின்னாக்கா ஒரு பிஞ்ச் சுகர் சேர்த்துக்கிட்டால் அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இட்லி பொடி அரைக்கும் பொழுது அது ரொம்ப டேஸ்ட்டாக வர்றதுக்கு அது கூட எல்லோட விதைகளும் ஆளி விதைகள் ஒரு 2-3 சேர்த்து அரைச்சா அதோட டேஸ்ட் வந்து இன்னும் கூடுதலாக இருக்கும். அடுத்ததா துவரம் பருப்பு வேக வைக்கும் பொழுது அது கூட 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து வேக வச்சா சாம்பார் வந்து கெட்டு போகாமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கோதுமை மாவை கரைச்சிட்டு அதில் வந்து 1 டம்ளர் மோர் ஊற்றிட்டு உடனடியாக தோசை, நமக்கு அர்ஜென்ட்டுக்கு இப்போது வேறு மாவு இல்லைனாக்கா கோதுமை மாவை கரைச்சிட்டு அது கூட 1 டம்ளர் மோர் ஊற்றி நம்ம உடனடியாக தோசை ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் பருப்பு பீன்ஸ் இதெல்லாம் வேக வைக்கும் பொழுது ஃபஸ்ட்டு வந்து உப்பு சேர்க்கக்கூடாது, ஆரம்பத்துலேயே சேர்த்துட்டாக்கா

அழகு என்பது நம்மளுடைய வெளித்தோற்றத்தில் மட்டும் இல்லைங்க, ஆரோக்கியமான உடல், மகிழ்ச்சியான மனம், தன்னம்பிக்கையான வாழ்க்கை இதிலெல்லாம் தான் இருக்கு. இந்த எல்லாத்தோடு சேர்ந்து நம்மளுடைய வாழ்க்கை இனிமையாக அமைய வாழ்த்துக்களுடன் கேட்டுக்கொண்டிருக்கும் பாடலுடன் சிநேகிதியே நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லி வந்துள்ள மியான்மர் அதிபருடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தி வருகிறார். பிரதமரின் ஸ்வநிதி திட்டம் வெற்றிகரமாக 6 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது. நாட்டில் 10 மாநிலங்களில் காலியாக உள்ள 24 மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. உச்சநீதிமன்றத்திற்கு 5 புதிய நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். மேற்குவங்கத்தில் 35 புதிய அமைச்சர்களுடன் அம்மாநில அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். புதுதில்லி வந்துள்ள மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து தற்போது பேச்சு நடத்தி வருகிறார். இரு நாடுகளுக்கும் இடையிலான வரலாற்று சிறப்புமிக்க கலாச்சார உறவுகளை வலுப்படுத்துவது குறித்தும் பாதுகாப்பு, தொழில்நுட்பம் உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் குறித்தும் இரு தலைவர்களும் பேச்சு நடத்தி வருகின்றனர். மியான்மர் அதிபர் இன்று மாலை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்து பேச்சு நடத்தவுள்ளார். நாட்டின் புராதன சின்னங்கள் குறித்த ஒளியும் தாமரையும் கண்காட்சியையும் அவர் பார்வையிடுகிறார். இந்தியா ஓமன் பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தம் இன்று நடைமுறைக்கு வந்துள்ளது. மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இந்த ஒப்பந்தம் குறித்து நாளேடு ஒன்றில் எழுதியுள்ள கட்டுரையில் இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார மற்றும் தூதரக உறவுகள் வலுப்பெறும் என்று தெரிவித்துள்ளார். இந்திய மாணவர்கள், கைவினைக் கலைஞர்கள், பெண்கள், விவசாயிகள், மீனவர்கள், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் இந்த ஒப்பந்தம் அமைந்துள்ளதாக திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். பிரதமரின் சாலையோர வியாபாரிகள் கடனுதவி திட்டம் தொடங்கப்பட்டு 6 ஆண்டுகள் நிறைவடைகிறது. இத்திட்டத்தின் கீழ் லட்சக்கணக்கான வியாபாரிகள் பயன்பெற்றுள்ளனர். கடந்த 2020 முதல் 1,12,00,000 மேற்பட்ட கடன்கள் இத்திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டுள்ளன. 75 லட்சத்திற்கும் மேற்பட்ட நகரங்கள் மற்றும் சிறு நகரங்களில் 75 லட்சத்திற்கும் மேற்பட்ட

0: கடின உழைப்பை அளிக்கும் லட்சக்கணக்கான சாலையோர வியாபாரிகள் தற்சார்பு நிலையை எட்டுவதற்கு இத்திட்டம் முக்கிய பங்காற்றியுள்ளதாக தெரிவித்துள்ளார். உத்தரவாதமின்றி சிறு வியாபாரிகளுக்கு வழங்கப்படும் கடன் உதவி புதிய இந்தியாவை வலுப்படுத்தியுள்ளதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நாட்டில் 10 மாநிலங்களில் காலியாக உள்ள 24 மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. இதற்கான தேர்தல் இம்மாதம் 18 தேதி நடைபெறவுள்ளது. இன்று வெளியிடப்பட்ட இதற்கான அறிவிக்கையில் ஆந்திரப்பிரதேஷ், கர்நாடகா, குஜராத் மாநிலங்களில் தலா 4 இடங்களுக்கும், ராஜஸ்தான், மத்திய பிரதேசத்தில் தலா 3 இடங்களுக்கும், ஜார்க்கண்டில் 2 இடங்களுக்கும், மணிப்பூர், மேகாலயா, அருணாச்சல பிரதேசம், மிசோரம் மாநிலங்களில் தலா 1 இடத்திற்கும் தேர்தல் நடைபெறவுள்ளது. மதசார்பற்ற ஜனதாதள தலைவர் திரு ஹெச் டி தேவகவுடா, பிஜேபி மூத்த தலைவர்கள் திரு ஜார்ஜ் குரியன், திரு ரவ்னீத் சிங், மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே ஆகியோரின் பதவிக்காலம் முடிவடைய உள்ள நிலையில் இந்த தேர்தல் நடைபெறுகிறது. மகாராஷ்டிரா, தமிழ்நாடு மற்றும் ஒடிசா மாநிலங்களில் காலியாக உள்ள தலா 1 இடங்களுக்கு மாநிலங்களவை உறுப்பினர் இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கலும் இன்று தொடங்கியுள்ளது. மகாராஷ்டிராவில் துணை முதலமைச்சர் திரு சுனித்ரா அஜித் பவார், தமிழகத்தில் திரு சி வி சண்முகம், ஒடிசா பிஜு ஜனதாதள் உறுப்பினர் திரு தெபாஷிஷ் சமாண்ட்ரே ஆகியோர் மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளதை அடுத்து அந்த இடங்களுக்கும் இதே கால அட்டவணைப்படி இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. உச்சநீதிமன்றத்திற்கு 5 புதிய நீதிபதிகளை நியமிக்க குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்துள்ளதாக சட்டத்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மேக்வால் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நியமனக் குழு பரிந்துரை செய்த 5 பேருக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக தெரிவித்தார். பஞ்சாப், ஹரியானா தலைமை நீதிபதி ஷீல் நாகு, மும்பை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஸ்ரீ சந்திரசேகர், மத்திய பிரதேச உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் சச்தேவா, ஜம்மு காஷ்மீர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அருண் பாலி மற்றும் மூத்த வழக்கறிஞர் வெங்கடசுப்ரமணி மோகனா ஆகியோர் உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டுள்ளனர். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான நீதிபதி நியமனக் குழு இது தொடர்பாக கடந்த 27 தேதி இவர்களின் பெயர்களை பரிந்துரை செய்திருந்தது. உச்சநீதிமன்றத்தில் தற்போது 37 நீதிபதிகள் உள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேற்குவங்க மாநிலத்தில் 35 புதிய அமைச்சர்களுடன் அம்மாநில அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. கொல்கத்தாவில் மக்கள் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ஆர் என் ரவி புதிய அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்புறுதியும் செய்து வைத்தார். நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு சுபேந்து அதிகாரி மற்றும் முக்கிய அரசியல் தலைவர்கள் கலந்து கொண்டனர். புதிய அமைச்சரவையில் திரு ஸ்வாபன் தாஸ் குப்தா, திரு அருண்சிங், திரு தபஸ் ராய், திரு சங்கர் கோஷ் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். ஐஐடியில் சேர்வதற்கான JEE அட்வான்ஸ் நுழைவுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டுள்ளன. ஐஐடி தில்லி மண்டலத்தைச் சேர்ந்த சுபம் குமார் 330 மதிப்பெண்கள் பெற்று முதலிடத்தை பிடித்துள்ளார். நடப்பாண்டிற்கான JEE அட்வான்ஸ் நுழைவுத் தேர்வில் 179,694 மாணவர்கள் தேர்வெழுதினர். இதில் 56,880 மாணவர்கள் தேர்வாகியுள்ளனர். சென்னையில் வணிக பயன்பாட்டிற்கான எரிவாயு சிலிண்டரின் விலை இன்று 42 ரூபாய் அதிகரித்துள்ளது. இதன்படி எரிவாயு சிலிண்டரின் விலை 3,283 ரூபாயாக உள்ளது. தில்லியில் 42 ரூபாயும், மும்பையில் 43 ரூபாய் 50 காசும், கொல்கத்தாவில் 53 ரூபாய் 50 காசுகளும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. மேற்காசிய பிரச்சினை காரணமாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை அதிகரித்ததை அடுத்து வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலை உயர்ந்துள்ளது. இருப்பினும் வீடுகளில் பயன்படுத்தப்படும் சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை உயர்த்தப்படவில்லை. பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டம் சேலம் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் ஏராளமானோர் பயனடைந்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.

0: ஓபன் பண்ணி கொடுத்துருவோம். மினிமம் ஒரு 10 லிருந்து 15 நிமிஷத்துக்குள்ள இவங்களுக்கு இந்த ப்ராசஸ் முடிஞ்சிடும்.
1: பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் வங்கி கணக்கு தொடங்குவது மிக எளிமையாக இருப்பதாக பயனாளி கருத்து தெரிவிக்கின்றனர்.
2: என் பேர் இன்பலகன், நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன். அக்கௌண்ட் ஓபன் பண்ண எஸ்பிஐ சர்வீஸ் சென்டருக்கு வந்தேன். வெறும் ஆதார் கார்டு வச்சு ஓபன் பண்ணலான்ட்டாங்க. ப்ராசஸ் ரொம்ப ஈஸியா முடிஞ்சிருச்சு. அது எனக்கு காலேஜ்ல வந்து ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் வாங்குறதுக்கும் காலேஜ்ல ஃபீஸ் பண்ணவும் எல்லா இடத்துக்கும் டிரான்சாக்ஷன் பண்ண யூஸா இருக்கு.
1: இதன் மூலம் 197 கோடியே 22 லட்சம் ரூபாய் சேமிக்கப்பட்டுள்ளது என்பதில் இருந்து பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் வெற்றியானது இப்படியாக தெரியும். சேலத்தில் இருந்து விஜயகுமார் குணசேகரன்.
3: ஈரான் நாட்டின் ரேடார் மற்றும் ட்ரோன் கட்டுப்பாட்டு மையங்களை குறிவைத்து அமெரிக்கா வான்வழி தாக்குதலை தொடங்கியுள்ளது. இதனையடுத்து மேற்காசிய பகுதியில் பதற்றம் அதிகரித்துள்ளது. கடந்த வாரம் அமெரிக்காவின் MQ-1 ட்ரோனை ஈரான் படைகள் தாக்கி அழித்ததற்கு பதிலடியாக அமெரிக்கா இன்று பதில் தாக்குதல் நடத்தியுள்ளது. அமெரிக்காவிலிருந்து வரும் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலில் ஈரான் படைகள் தடுத்து வருகின்றன. அமெரிக்காவின் தாக்குதலை தடுக்கும் நடவடிக்கையை மட்டுமே ஈரான் நடத்தி வருவதாகவும் பொதுமக்கள் அரசு அறிவிக்கும் பாதுகாப்பு வழிமுறைகளை கடைபிடிக்குமாறும் அந்நாட்டு அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. மலேசியாவில் 16 வயதுக்குட்பட்ட சிறார் சமூக வலைதள கணக்குகளை தொடங்குவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. தற்போது அந்நாட்டில் உள்ள 80 லட்சத்திற்கும் மேற்பட்ட சமூக வலைதள கணக்குகளை வைத்திருப்போரின் வயது குறித்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் சமூக வலைதள முகப்புகளை அமைப்பதில் சில கட்டுப்பாடுகளும் கொண்டுவரப்பட்டுள்ளது. தவறான நோக்கத்துடன் வலைதளங்களை அணுகுவதை தடுக்கும் நோக்கில் இந்த முயற்சி எடுக்கப்பட்டுள்ளது. 16 வயதுக்குட்பட்டோரை அனுமதிக்கும் சமூக வலைதள நிறுவனங்களுக்கு அதிக அளவில் அபராதம் விதிக்கப்படும் என்றும் மலேசிய அரசு எச்சரித்துள்ளது. சிறுவர்களை திசை திருப்பும் வகையில் சமூக வலைதளங்களில் பதிவிடுவோரையும் கண்காணித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மலேசிய அரசு கூறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லி வந்துள்ள மியான்மர் அதிபருடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தி வருகிறார். பிரதமரின் ஸ்வநிதி திட்டம் வெற்றிகரமாக 6 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது. நாட்டில் 10 மாநிலங்களில் காலியாக உள்ள 24 மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. உச்சநீதிமன்றத்திற்கு 5 புதிய நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். மேற்குவங்கத்தில் 35 புதிய அமைச்சர்களுடன் அம்மாநில அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: நேரம் 12:50.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேயர்களின் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள்.

இன்றைய மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் இந்திய செமி கண்டக்டர் மிஷன் 2.0 திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்கலாம். இன்று உங்கள் கைகளில் இருக்கும் ஸ்மார்ட் போன், நீங்கள் ஓட்டும் கார், வீட்டில் இருக்கும் ஸ்மார்ட் டிவி, விண்வெளியில் பாயும் செயற்கைக்கோள், இவை அனைத்திற்கும் பின்னால் இருக்கும் ஒரு பொதுவான சக்தி என்ன தெரியுமா? அதுதான் செமிகண்டக்டர் எனப்படும் மைக்ரோ சிப்புகள். ஒரு காலத்தில் கச்சா எண்ணெய் உலக அரசியலையும் பொருளாதாரத்தையும் தீர்மானித்தது. ஆனால் இன்று இந்த சிறிய சிலிகான் சிப்கள் தான் உலகை ஆளுகின்றன. இத்தகைய உலகளாவிய சிப் சந்தையில் நம் பாரத தேசத்தை ஒரு வல்லரசாக மாற்றும் நோக்கத்தில் கொண்டுவரப்பட்டதுதான் இந்தியா செமிகண்டக்டர் மிஷன். இதன் அடுத்த பிரம்மாண்டமான அடியை பற்றி தான் இன்று நாம் கேட்கப் போகிறோம். ISM 2.0. நாம் கூட யோசிக்கலாம், ஏன் திடீரென்று இந்தியா இதற்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறது? கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு வந்த கோவிட் பெருந்தொற்றின் போது உலகளவில் மைக்ரோ சிப்புகளுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டது. அப்போதுதான் தைவான் மற்றும் சீனா போன்ற ஒரு சில நாடுகளை மட்டுமே நாம் நம்பியிருப்பது எவ்வளவு ஆபத்தானது என்று உலகம் உணர்ந்தது. இதற்காகத்தான் 2021 இந்திய அரசு 76,000 கோடி ரூபாய் நிதியுடன் ISM 1.0 திட்டத்தை தொடங்கியது. இதன் மூலம் குஜராத், அஸ்ஸாம் போன்ற மாநிலங்களில் செமிகண்டக்டர் தொழிற்சாலைகளை உருவாக்க அடித்தளம் அமைக்கப்பட்டது. டாடா குழுமம் போன்ற பெரிய நிறுவனங்கள் இதில் களமிறங்கின. ஆனால் அது வெறும் ஆரம்பம் மட்டும்தான். இப்போது நாம் காலடி எடுத்து வைத்திருக்கும் இந்த 2026 மத்திய பட்ஜெட்டில் ISM 2.0 அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முறை இதற்காக சுமார் 40,000 கோடி ரூபாய் கூடுதலாக ஒதுக்கப்பட்டு இலக்குகள் இன்னும் பெரிதாக்கப்பட்டுள்ளன. ISM 1.0 என்பது வெறும் சிப் தயாரிப்பதற்கான தொழிற்சாலை

பாடங்களை அமைப்பதில் கவனம் செலுத்தியது. ஆனால் ISM 2.0 என்பது ஒரு முழுமையான செமி கண்டக்டர் சுற்றுச்சூழல் அமைப்பை இந்தியாவில் உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இதன் முக்கிய பிரிவுகள் மூலப்பொருட்கள் மற்றும் கருவிகள், சிப் தயாரிப்பதற்கான ரசாயனங்கள் மற்றும் இயந்திரங்களை இந்தியாவிலேயே தயாரிப்பது, பிற நாட்டு வடிவமைப்புகளை மட்டும் நம்பியிருக்காமல் நமது சொந்த மேக் இன் இந்தியா வடிவமைப்புகளை உருவாக்குவது, துருவ் 64 போன்ற உள்நாட்டு ப்ராசஸர்கள், இந்தியாவில் சொந்த தொழில்நுட்பத்தில் மைக்ரோ ப்ராசஸர்களை உருவாக்குவது. செமிகண்டக்டர் தயாரிப்பு என்பது சாதாரணமானதல்ல. அதற்கு அணு உலைகளை விடவும் சுத்தமான கிளீன் ரூம்கள் தேவை. உலகிலேயே தைவான், அமெரிக்கா, தென்கொரியா போன்ற நாடுகள் தான் இதில் முன்னணியில் உள்ளன. ISM 2.0 மூலம் இந்தியா இந்த நாடுகளுக்கு இணையாக தனது விநியோக சங்கிலியை பலப்படுத்தப் போகிறது. இதனால் நம் நாட்டின் பாதுகாப்பு மற்றும் இறக்குமதி செலவுகள் பெருமளவு குறையும். நாம் வெறும் நுகர்வோராக இல்லாமல் உலகிற்கே சிப்களை வழங்கும் உற்பத்தியாளராக மாறப்போகிறோம். ISM 2.0 வெறும் தொழிற்சாலைகளை மட்டும் உருவாக்கவில்லை, லட்சக்கணக்கான உயர்தர வேலை வாய்ப்புகளையும் உருவாக்கப் போகிறது. குறிப்பாக VLSI மற்றும் சிப் வடிவமைப்பு துறையில் இந்தியாவின் தேவை பல மடங்கு அதிகரிக்கப் போகிறது. சமீபத்தில் கூட IIT மெட்ராஸ் மற்றும் மலேசியாவின் அட்வான்ஸ் செமிகண்டக்டர் அகாடமி இணைந்து இந்த துறைக்கான பிரத்யேக பயிற்சிகளை வழங்க ஒப்பந்தம் செய்துள்ளது. தமிழ்நாடு ஏற்கனவே ஆட்டோமொபைல் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் உற்பத்தியில் முன்னணியில் உள்ளதால் இந்த சிப் புரட்சியிலும் நம் மாநிலத்திற்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. நிச்சயமாக இந்த பயணத்தில் சவால்களும் இருக்கின்றன. தடையற்ற மின்சாரம், தூய்மையான நீர்வசதி மற்றும் உலக தரம் வாய்ந்த திறமையாளர்களை உருவாக்குவது போன்ற சவால்களை நாம் திறம்பட எதிர்கொள்ள வேண்டும். அதற்காக ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி மையங்களையும் இந்த ISM 2.0 உள்ளடக்கியுள்ளது என்பது மிக குறிப்பிடத்தக்க விஷயம். சுருக்கமாக சொன்னால், 1990களில் எப்படி தகவல் தொழில்நுட்பம் இந்தியாவின் முகவரியை மாற்றியதோ, அதேபோல் 2020 ஆண்டிலும் செமி கண்டக்டர் துறை இந்தியாவின் தலையெழுத்தை மாற்றப்போகிறது. சிலிகான் வேலி என்று அமெரிக்காவை கொண்டாடிய உலகம் விரைவில் இந்தியாவின் சிலிகான் புரட்சியை கண்டு வியக்கும். அந்த தற்சார்பு இந்தியாவின் புதிய அத்தியாயம்தான் இந்த ISM 2.0. இன்றைய மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் இந்திய செமி கண்டக்டர் மிஷன் 2.0 திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்டீர்கள்.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஓடிஎஃப்எம் 101.8. நேரம் 12:56. மெல்லிசை கேட்கலாம்.

0: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
1: புதிரான கேள்விகள்,
0: எதிரான கருத்துக்கள்,
1: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
0: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
1: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி
0: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்.
1: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு எதிரும்
0: புதிரும்
1: கேட்க தவறாதீர்கள்.

கேட்ட பாடலுடன் வண்ண வண்ண பூக்கள் நிறைவு பெறுகிறது. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள் சென்னை அஞ்சல்.

தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மியான்மர் அதிபர் யூ மின் அங் ஹிலாங்குடன் புதுடெல்லியில் உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டுள்ளார். மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் விவசாய நிலங்களை பாதுகாக்கும் இயக்கத்தை இன்று தொடங்கி வைக்கிறார். முதலமைச்சர் திரு விஜய் திருச்சி வருவதையொட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்பிற்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் வரும் 5ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டிருப்பதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். பிரெஞ்சு ஒபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்சிலோ இணை இன்று களமிறங்குகிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மியான்மர் அதிபர் யூ மின் அங் ஹிலாங்குடன் புதுடெல்லியில் தற்போது உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டுள்ளார். இரு நாடுகளுக்கு இடையிலான எல்லை பாதுகாப்பு, பிராந்திய இணைப்பு, வர்த்தகம் மற்றும் இருதரப்பு உறவுகள் குறித்து இதில் விவாதிக்கப்படுகிறது. 5 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள மியான்மர் அதிபர் இன்று மாலை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மையும் சந்தித்து உரையாடவுள்ளார். சாலையோர வியாபாரிகளுக்கு கடன் உதவி வழங்கும் ஸ்வாநிதி திட்டத்தின் மூலம் அவர்களின் வாழ்க்கை தரம் மேம்படுத்தப்பட்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த திட்டம் தொடங்கி 6 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் லட்சக்கணக்கான வியாபாரிகள் கடனை எளிதாக பெறுவதற்கும் புதிய வாய்ப்புகளை உறுதி செய்வதற்கும் பெரிதும் உதவிகரமாக இருப்பதாக பாராட்டியுள்ளார். இந்த திட்டத்தின் கீழ் பிணையம் இல்லாமல் 15,000, 25,000, 50,000 ரூபாய் வரை 1,12,00,000 அதிகமான கடன்கள் வழங்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் விவசாய நிலங்களை பாதுகாக்கும் இயக்கத்தை மத்திய பிரதேசத்தில் இன்று தொடங்கி வைக்கிறார். வரும் 30ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த பிரச்சார இயக்கத்தில் உரங்களை சீராக பயன்படுத்துதல், வானிலை சார்ந்த சவால்களை எதிர்கொள்ள விவசாயிகளுக்கு சரியான நேரத்தில் ஆலோசனை வழங்குதல், பல்வேறு வேளாண் திட்டங்களின் பயன்களை கிராமங்களுக்கு நேரடியாக கொண்டு செல்லுதல் உள்ளிட்ட அம்சங்கள் இடம்பெறுகின்றன. இந்த திட்டத்தின் மூலம் வேளாண் கடன் அட்டை, பயிர்காப்பீடு திட்டம், மண்வள அட்டைகள் போன்ற திட்டங்களின் பலன்கள் விவசாயிகளை சென்றடைவது உறுதி செய்யப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார். இந்தியா ஆஸ்திரேலியா பாதுகாப்பு அமைச்சர்களின் பேச்சுவார்த்தை புதுடெல்லியில் இன்று நடைபெறுகிறது. மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், ஆஸ்திரேலிய பாதுகாப்பு அமைச்சர் ரிச்சர்ட் மார்லஸ் பங்கேற்கும் இந்த பேச்சுவார்த்தையில் பாதுகாப்பு ஒத்துழைப்பு, ராணுவ ஒருங்கிணைப்பு, கூட்டு உற்பத்தி மற்றும் தொழில்துறை ஒத்துழைப்பு ஆகியவை முக்கியமாக இடம்பெறுகின்றன. இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் ஸ்திரத்தன்மை மற்றும் பாதுகாப்பை ஊக்குவிக்கும் வகையில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது. இந்தியா ஓமன் பொருளாதார ஒப்பந்தம் இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. இந்த ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கு இடையேயான பொருளாதார உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் என மத்திய வர்த்தகம் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதிய சந்தைகளை திறப்பது

0: மாவட்டத்தில் திரு சி வி சண்முகம் மயிலம் சட்டப்பேரவை தொகுதியில் வெற்றி பெற்றதை அடுத்து மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ததால் தேர்தல் நடைபெறுகிறது. உச்சநீதிமன்றத்துக்கு 5 புதிய நீதிபதிகளை குடியரசுத் தலைவர் நியமித்திருப்பதாக மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேஹ்வால் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் உச்சநீதிமன்றத்தில் மொத்த நீதிபதிகளின் எண்ணிக்கை 37 உயர்ந்துள்ளது. இதனிடையே உச்சநீதிமன்ற நீதிபதியாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த மூத்த வழக்கறிஞர் திருமதி வெங்கட சுப்பிரமணி மோகனா நியமிக்கப்பட்டதற்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், உச்சநீதிமன்ற வரலாற்றில் மூத்த வழக்கறிஞராக பணியாற்றி நேரடியாக உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்படும் இரண்டாவது பெண் என்ற பெருமையையும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த முதல் பெண் என்ற பெருமையையும் அவர் பெற்றிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த நியமனம் பெண் கல்வி முன்னேற்றத்திற்கும் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் உந்து சக்தியாக திகழும் எனவும் கூறியுள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் திருச்சி புனித ஜோசப் கல்லூரி வளாகத்தில் திருச்சி கிழக்கு தொகுதியில் தமக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விழாவில் இன்று மாலை பங்கேற்கிறார். இந்த நிகழ்ச்சியில் QR குறியீட்டுடன் கூடிய நுழைவு சீட்டு வழங்கப்பட்டுள்ள 5000 பேருக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படும். முதலமைச்சரின் வருகையை ஒட்டி திருச்சி மாநகரில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. மாவட்டத்தில் ட்ரோன் பறக்கவும் தடை விதிக்கப்பட்டிருப்பதாக ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தயாள் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் 19 கிலோ எடை கொண்ட வணிக சிலிண்டர் விலை இன்று அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதன்படி சென்னையில் வணிக சிலிண்டர் ஒன்றின் விலை 46 ரூபாய் உயர்ந்து 3,283 ரூபாய்க்கு விற்பனையாகும் என எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. இருப்பினும் வீட்டு உபயோகத்திற்கான சிலிண்டர் விலையில் எந்தவித மாற்றமும் இல்லை. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ் வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்பிற்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் வரும் 5 தேதி வரை நீட்டிக்கப்பட்டிருப்பதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கலந்தாய்வு தேதி வரும் 29 தேதி அறிவிக்கப்படும் என்றும் கூறினார். முதலமைச்சருடன் கலந்தாலோசித்து பல்கலைக்கழகங்களுக்கு விரைவில் துணைவேந்தர்கள் நியமிக்கப்படுவார்கள் எனவும் அவர் கூறினார். தமிழகத்தின் தகுதியின் அடிப்படையில் அரசு வழக்கறிஞர்கள் நியமிக்கப்படுவார்கள் என மாநில சட்ட அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் வழிகாட்டுதலின்படி வெளிப்படைத்தன்மையுடன் இந்த நியமனம் இருக்கும் என குறிப்பிட்டார். காவிரியின் குறுக்கே மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசு சட்டப்பூர்வ நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார்.
2: தகுதி இல்லாமல் பணத்தை மட்டும் கொடுத்து விட்டு எல்லாம் இருக்காது. நியாயமாக நேர்மையாக யார் யாருக்கு தகுதியின் அடிப்படையில் மட்டுமே அரசு வழக்கறிஞர் நியமிக்கப்படுவார்கள். அதை வந்து கண்டிப்பாக கண்காணிக்கப்படும். அதில் எந்த தவறும் நடக்காத அளவுக்கு தான் இதுவரை நியமனங்கள் நடைபெற்று வருது. மேகதாது அணை கட்டுவதற்கான எந்த அனுமதியும் கண்டிப்பாக அனுமதிக்க மாட்டார் முதல்வர். அதற்கு தேவையான அனைத்து சட்டப்பூர்வ நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு தான் வருது.
0: நீதி கட்சியின் வைரத்தூண் சரியேடி பன்னீர்செல்வம் பிறந்த நாளை ஒட்டி திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள மணிமண்டபத்தில் அன்னாரின் திருவுருவ சிலைக்கு மாநில அமைச்சர்கள் திரு ராஜ்மோகன், திரு ரமேஷ், சட்டப்பேரவை துணைத்தலைவர் திரு ரவிசங்கர் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். சுதந்திர போராட்ட தியாகி அஞ்சலை அம்மாளின் 136 பிறந்த நாளை முன்னிட்டு கடலூர் காந்தி பூங்காவில் அமைந்துள்ள அன்னாரின் சிலைக்கு மாநில வீட்டு வசதி நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார், மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பொறியியல் படிப்பிற்கான ஜி முதன்மை தேர்வு முடிவுகள் அதன் இணையதளத்தில் இன்று வெளியிடப்பட்டுள்ளன. 179,694 மாணாக்கர் தேர்வு எழுதியதில் 10,107 மாணவிகள் உட்பட 56,880 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் புதிய ஆட்சித்தலைவர்கள் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். நெல்லை மாவட்டத்தில் கல்வி, சுகாதாரம், அடிப்படை தேவைகளுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படும் என ஆட்சித்தலைவராக இன்று பொறுப்பேற்றுக் கொண்ட திரு ஆனந்த் மோகன் தெரிவித்துள்ளார்.
3: எல்லா HMC-யும் கூப்பிட்டு இன்னைக்கே வந்து ஒரு மீட்டிங் நடத்த போறோம். ஸோ ஸ்கூல் திறக்கும் போது எல்லா பள்ளிக்கூடங்களும் சுத்தமாக இருக்கணும், பில்டிங்ஸை வந்து கிளீனாக இருக்கணுங்கிறது உறுதிப்படுத்துறதுக்காக. பள்ளிக்கல்வித்துறையில ட்ராப் அவுட்ஸை பார்க்கறதுக்கு நிறைய சிஸ்டம்ஸ் இங்கே ஆல்ரெடி இருக்கு திருநெல்வேலியில், அது எல்லாமே ஸ்ட்ரெங்தன் பண்ணுவோம். இளைஞர்களோட கனவுகள் என்னென்னு அறிந்து அவங்களுக்காக வேலை செய்யற ஒரு நிர்வாகமாக இருக்கும். தாமிரபரணி ரிவரோட தன்மையை மெயின்டைன் பண்றதுக்கு, அதை சுத்தம் செய்வதற்கு 100% முயற்சிகள் எடுப்பேன்.
0: தர்மபுரி மாவட்டத்தில் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என மாவட்டத்தில் புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்ட ஆட்சித்தலைவர் திரு சர

0: தெரிவித்துள்ளார். இந்திய கடலோர காவல்படையின் சாரங் கப்பல் தனது 27 ஆண்டுகால சிறப்பான சேவைக்கு பின்னர் பணியிலிருந்து விடைபெற்றது. சென்னை துறைமுகத்தில் நடைபெற்ற பாரம்பரிய விழாவில் கடலோர காவல்படையின் முழு மரியாதையுடன் சாரங் கப்பல் விடுவிக்கப்பட்டது. குன்னூர் வெலிங்டன் ராணுவ பயிற்சி முகாமில் பயிற்சி முடித்த 1036 அக்னிபாத் வீரர்களின் அணிவகுப்பு இன்று நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டத்தில் பள்ளி வாசல்களில் பணியாற்றும் உலமாக்கள் மானிய தொகையுடன் இருசக்கரம் வாகனம் பெற விண்ணப்பிக்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி பொற்கொடி தெரிவித்துள்ளார். தென்மேற்கு பருவமழை கேரளம் பகுதியில் அடுத்த 2 அல்லது 3 நாட்களில் தொடங்கக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருச்சி, கரூர், நாமக்கல், நீலகிரி, கோவை, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் இம்மையம் மேலும் கூறியுள்ளது. பிரெஞ்சு ஒபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்செலோ இணை ஜெர்மனி இணையை இன்று எதிர்கொள்கிறது. ஹாங்காங்கில் நடைபெற்ற 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள போட்டியில் 10 தங்கம் உட்பட 19 பதக்கங்களை வென்ற இந்திய அணிக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி பாராட்டையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி மியான்மர் அதிபர் யூ மிங் அங் ஹிலாங்குடன் புதுடெல்லியில் உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டுள்ளார். மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் விவசாய நிலங்களை பாதுகாக்கும் இயக்கத்தை இன்று தொடங்கி வைக்கிறார். முதலமைச்சர் திரு விஜய் திருச்சி வருவதையொட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்பிற்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் வரும் 5ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டிருப்பதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். பிரெஞ்சு ஒபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்செலோ இணை இன்று களமிறங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஓடிஎஃப்எம் 101.8. நேரம் 1:55. மாயாவி திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான பாடலை கேட்டு ரசிக்கலாம்.

0: நேரம் 2:30.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 பூவையர் உலகம். இந்த நிகழ்ச்சியில நம்மளுடைய நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மற்ற பெண்களுக்கு முன் உதாரணமாக இருக்கக்கூடிய தன்னுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த அனுபவங்களை ஒரு விழிப்புணர்வாக தரக்கூடிய பெண்கள் பங்கேற்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி பூவையர் உலகம். அந்த வரிசையில் பூவையர் உலகம் நிகழ்ச்சியில இன்னைக்கான விழிப்புணர்வுகளை வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார் நம்முடைய மல்டி தெரபிஸ்ட் மருத்துவர் ஷாஜு அவர்கள். இப்போ பாதுகாப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது என்னதான் 1000 பாதுகாப்புகள் இன்னைக்கு வந்து காவல்துறை நம்மளுடைய பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க, ஒரு நம்பர் கொடுக்கறாங்க, நீங்க உடனடியா இதை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம், கம்யூனிகேஷன் பண்ணிக்கலாம், இந்த செயலியை வந்து பதிவிறக்கம் பண்ணிக்கங்க, இது எல்லாமே சொல்றாங்க. இது எல்லாத்தையுமே தாண்டி பெண் பாதுகாப்பு அப்படிங்கிறது அவர்களுடைய பாதுகாப்பு அவர்கள் கையில் தான் இருக்கிறது அப்படிங்கறது ஒரு முக்கியமான உண்மைதானே.
2: கண்டிப்பா
1: அந்த பாதுகாப்பை வந்து உறுதிப்படுத்திக்கணும் அப்படின்னா பெண்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கணும்?
2: இப்ப வந்து ஒரு பெண்ணுக்கு முழுமையான சுதந்திரம் கொடுத்தாச்சு. நீ எவ்வளவுதான் இருந்தாலும் இப்ப நீங்க அரசாங்கம் அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க ஒரு செயலி இறக்கி இதை நீங்க தட்டினீங்கன்னா வந்துருவீங்கன்னு. இப்ப கோயம்புத்தூர்ல இருந்து ஊட்டி வராங்கன்னு வச்சுக்கோங்க, பள்ளி படிக்கிறாங்க. இல்ல இப்ப அதீத தைரியம்ன்றது ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, இவங்க வந்து ஒரு பஸ்ல வரலாம், ஒரு பாதுகாப்பா ஒரு தனியார் வண்டியில கூட வரக்கூடாது. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தனியார் வண்டியில இது என்ன, நான் தைரியமா தானே இருக்கேன், ஊட்டி தானே போறேன், வர்லியா இருக்கும், மேட்டுப்பாளையத்துக்கும் குன்னூருக்கும் கொஞ்சம் நடுவுலயே பாத்தீங்கன்னா எந்த சிக்னலும் கிடையாது, எந்த செயலில போய் இவங்க பேச முடியும், ஒன்னு இருக்கு. அப்படியே சொன்னாலும் அவங்க வர்றதுக்கு முன்னாடி இவங்க நிலைமை என்ன முடியாது. அதுக்கா இவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஆகும் அப்படின்றதெல்லாம் இல்ல, யார் அப்படி பண்ணுவாங்கன்றது. ஆனா எனக்கு தைரியம் இருக்கு, இப்ப இருக்கிற காலகட்டத்துல நான் முழுமையா துணிச்சலா போவேன் அப்படின்றது வந்து கண்டிப்பா அந்த அளவுக்கு உள்ள கொண்டு போக கூடாது. போகணும், நான் முதல் சொன்ன மாதிரி தான், உன்னோட படிப்புல போ, உன்னோட உயர்வுல போ, உன்னோட செயல் வந்துட்டு ஒருத்தரை வந்து தாக்குற மாதிரியோ கீழே தள்ளுற மாதிரியோ இருக்க கூடாது. நீ அந்த இடத்துல நிக்கும் போது உன்ன மாதிரி நான் நிக்கணும்ன்றத கொண்டு வரணும், அந்த தைரியத்தை கொண்டு வரணும், உயர்த்தி கொண்டு வரணும். நீ உயர்ந்த மாதிரி என்ன மாதிரி நீ வானு கூப்பிட வேண்டாம், முன்னாடி பின்னாடி வரணும், ரோல் மாடலா இருக்கணும், அந்த மாதிரி வரணும். தவிர நான் என்ன இருந்தாலும் அவ பாத்துக்குவா, சில பேர் அப்படிதான் சொல்றாங்க, அதெல்லாம் அவ பாத்துக்குவா, அவெல்லாம் வந்துருவா அப்படின்னு கொஞ்சம் நாள் அவங்களே அழுவாங்க. ரொம்ப கஷ்டங்க, என்ன பண்றது, பெண் வேற மாதிரி ஆயிட்டா, சென்னையில இருந்து ஊட்டி வர சில விஷயங்கள் அப்படி நடந்தது, இப்படி ஆயிடுச்சுங்க, என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த தைரியம் யாரு குடுக்கறா, நம்ம வீட்டுல இருக்கிறவங்க தான் குடுக்கறாங்க. ஒரு பெண் தைரியமா இருக்கணும் இல்லன்னு சொல்லல. இப்போ ஒரு பொண்ணு இப்போ பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க, எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருக்கிட்டையும் நாங்க சொல்லுவோம், எவ்வளவு தைரியம் இருந்தாலும் ஒரு 3 பேர் 4 பேர் அவங்களை ஏதோ ஒரு பலவந்தப்படுத்தும் போது எங்க என்ன பண்ணுவாங்க, அதுக்கு முன்னாடி எச்சரிக்கைன்றது இவங்களுக்கு இருக்கணும். ஒண்ணு, இவங்க பஸ்ல வந்திருந்தா எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை பாதுகாப்பு இருக்கு எல்லாத்தையும். தனியா ஒரு வண்டியில வர்றதோ இல்ல பசங்க ஃப்ரெண்டு இருக்காங்க, நண்பர்கள் ரொம்ப ரொம்ப நல்ல நண்பர்கள் இருக்காங்க, ஆனா உள்குத்துல வேற மாதிரி இருக்காங்க. ஒரு நண்பன் தான் கூட வருவான், 4 நண்பு ஒளிஞ்சிட்டு இருக்கு, அப்ப எப்படி உங்களுக்கு தெரியும், தெரியாது. அதனால ஒவ்வொரு பெண்ணுக்குமே நாங்க சொல்லுவோம், இந்த பேப்பர் ஸ்ப்ரே இனி உங்களோட பாதுகாப்புக்கு எல்லாமே நீங்க கலெக்டா வச்சுக்கோங்க. அப்படி வைக்கும் போது எந்த பாதுகாப்பும் இது வராது, பாதிப்பு வராது. ஆனா நீ தவறு செய்யாமல் இருக்கணும். ஒரு தாய் தந்தை கிட்டயோ இல்ல டீச்சர்ஸ் கிட்ட இல்ல உங்க நல்ல க்ளோஸா நல்ல உண்மையா பழகுற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாருக்கிட்டயும் நீ ஒரு விஷயத்த மறைச்சிட்டு செய்யணும்னு நினைச்சுன்னா அது உனக்கு ஆபத்தானதுதான். அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே செய்யாம இதுதான் தைரியம் நினைச்சு

0: பாதுகாக்காம அவங்க இருக்காங்க. இவங்க பெத்தவங்களை விட யார் பாதுகாப்பு தந்துட முடியும்? ஒருத்தருமே கொடுத்துட முடியாது. அப்படி இருக்கும்போது நீ யார நம்பணும்? உன்னை நீ நம்பினா முழுமையா வீட்டுக்கு உண்மையா இருக்கணும். உனக்கு நீ உண்மையா இருந்தீன்னா எல்லா இடத்துலயும் ஜெயிச்சிடலாம்.
1: பெண்கள் பணியிடம் அப்படின்னு சொல்லி போகும்போது அவர்களுக்கு வந்து குடும்பம் ஒரு பக்கம் இருக்கு, பணியிடம் ஒரு பக்கம் இருக்கு. இது ரெண்டையுமே வந்து அவங்க பேலன்ஸ் பண்ணி ஆகணும். இது வந்து மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ் அவங்களுக்கு. இப்ப இதை பேலன்ஸ் பண்ணக்கூடிய வழிமுறைகள் அப்படின்னா நீங்க என்ன விழிப்புணர்வு கொடுப்பீங்க? குடும்பமும் பாக்கணும், பணியிடத்தையும் பாக்கணும்.
0: அருமையான கேள்வி. இதுங்க, ஒரு பெண் வந்துட்டு திருமணமானவர்கள் வேலைக்கும் போகணும், ஏன்னா குடும்பத்தையும் கவனிக்கணும், பணியிடத்தையும் கவனிக்கணும். பணியிடத்திலயுமே பாத்தீங்கன்னா அவங்க ஒரு பொறுப்புல இருக்காங்க, ஏன்னா இவங்களுக்கு மேலயும் நிறைய பேர் இருப்பாங்க. அதே மாதிரி குடும்பத்துல வயதானவர்களோ அவங்களையும் கவனிக்கணும், வீட்டையும் கவனிக்கணும், குழந்தைகளையும் கவனிக்கணும் அப்படின்ற நிலைமை இன்னைக்கு எல்லாருக்குமே போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு பெண் வேலைக்கு போற அரசாங்கம் வச்சுவங்களே ஒரு அதிகாரத்துல இருக்காங்க அப்படின்ற இருக்காங்கன்னா அவங்களுக்கு கீழே ஒரு 10-15 பேர் வேலை செய்யலாம். அவங்க கிட்ட எல்லாருக்கிட்டயுமே இந்த வேலைகள் செய்யலாம், அந்த வேலை செய்யலாம், எல்லாமே இவங்க அதிகாரங்களை காட்டலாம். அதிகாரம் மீன் அது அவங்களுக்கு அந்த வேலைகள் ஆகணும், அப்ப நீங்க அதை தான் செஞ்சாகணும்ன்ற ஆர்டர் போடலாம், அது எல்லாமே செய்யலாம். வீட்டுக்கு வரும்போது வெளியே நம்மளோட செருப்பு கழட்டுறோம் இல்லையா, அதோட அந்த வேலையும் சேர்த்து கழட்டி வச்சுட்டு தான் உள்ள போகணும். ஏன்னா இந்த அதிகாரம் வீட்டுக்குள்ள செல்லாது, செய்யவும் கூடாது. அதே மாதிரி வீட்டுக்குள்ள இப்போ அம்மா அப்பா இருக்காங்க, தாத்தா பாட்டி, மாமனார், மாமியார் எல்லாருமே இருப்பாங்க. அந்த உறவு முறைகள் வந்து என்னைக்குமே நம்ம இழந்துடக்கூடாது. அவங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தகுந்த நீ மருமகள் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு, மகள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குன்னா அவங்களுக்கு தேவையான நீ மகள்னா மகள்னு மகள் என்ன செய்யணுமோ அது எல்லாம் செய்யணும், மருமகள்னா அத்தனையும் செய்யும். அதெல்லாம் செய்யாம நான் ஒரு வேலையில இருக்கேன், ஒரு அதிகாரத்துல இருக்கேன், அதை நான் இங்க வந்து செய்ய மாட்டேன், இங்க ஒரு வேலை ஆளுக்குள்ள வச்சுக்கலாம், என்ன வேணா வச்சுக்கோங்க, மற்ற வேலைகளுக்கு தான் அது செல்லுபடியாகும். அவங்களுக்கு பாத்துக்கவோ, அவங்க உடல்நிலைய பாத்துக்கவோ, இல்ல அவங்களுக்கு உணவு கொடுக்கவோ, மாத்திரை மருந்துகளோ, இல்ல அக்கறையா பேசுறதுக்கோ, அவங்களை சரி பண்ண குடும்பத்துல இருக்கவங்களோட நலன் கருதி அப்படின்னு நினைச்சானா குழந்தை முதல் கொண்டு இவங்க வந்து இவங்களுக்கு அவங்களுடைய டைம் இவங்களுக்கு கண்டிப்பா ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும், இவங்களுக்கு அவங்க கூட இருந்துதான் ஆகணும். அதே மாதிரி இங்க இருக்கிற ஆபீஸ்க்கு போறாங்க, இந்த வீட்டுல இருக்கவங்க கிட்ட நடக்கிற மாதிரி ஆபீஸ்ல நடக்கவே முடியாது. இங்க இருக்கிற கிளிப்பரோ இல்ல ஏதோ ஒண்ணு இங்க அந்த பார்ட்டை கழட்டி விட்டுட்டு தான் ஆபீஸ்க்குள்ள போகணும். அந்த அதிகார தோரணை விட முடியாது. ஒரு பெண்ணுனா ரெண்டையும் இப்படி பேலன்ஸ் பண்ண தெரியணும். இங்க இருக்கிறத இங்க விட முடியாது, இங்க இருக்கிறது முடியாது. அப்ப இவங்களுக்கு தகுந்த மாதிரி மரியாதை, மதிப்பு, நல்ல நல்ல விஷயங்கள், குடும்பத்துல இருக்க கல்யாணம் ஆகட்டும், எல்லா விஷயங்கள்லயுமே ஒரு சிலதுல முடியலனாலும் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி பேலன்ஸ் பண்ணி நின்றுதான் ஆகணும். அதே மாதிரி இங்க உங்களுக்கு கீழே 15 பேர் ஒருத்தருக்கு அடிபட்டிருக்கு, அந்த இடத்துல கருணை காட்டுற இடத்துல காட்டணும், அதிகாரம்ன்ற இடத்துல அது செய்யணும். இதுதான் அவங்களோட ரோலா இருக்கும்.
1: இப்போ மல்டி தெரபிஸ்ட் அப்படின்னு சொல்லி அடையாளம் காட்டுறோம். இதற்குள்ள பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அடங்கி இருக்கு. ஒரு பக்கம் நீங்க ஒரு நியூட்ரிஷியனா இருந்திருக்கீங்க, கம் லாயரா இருக்கீங்க, கர்நாடிக் ட்ரெய்னரா இருக்கீங்க, யோகா ட்ரெய்னரா இருக்கீங்க, அக்குபஞ்சர் மருத்துவரா இருக்கீங்க, சித்த மருத்துவத்துல இருக்கீங்க, பாரம்பரிய மருத்துவத்துல இருக்கீங்க. இப்படி இத்தனையும் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள எப்படி வந்துச்சு? இப்ப நீங்க வந்து எந்தெந்த பிரச்சனைகளை தாண்டி இதை வந்து நீங்க சாதிச்சிட்டு இருக்கீங்க?
0: இது வந்து முதல் வந்து நான் ஒரு முழுமையான ஒரு மனித நேயம் அப்படின்ற ஒரு விஷயத்துலதான் நான் அதுல இறங்குறேன். சிறு வயதுல இருந்தே பாத்தீங்கன்னா எனக்கு கல்விக்கு வந்து முதல் தடை, கல்வி வந்து எனக்கு படிக்க கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு நிறைய தடைகள் வந்தது. தடைகள் வந்ததுன்னா நம்மளோட பெற்றோர்னா அம்மா வந்து ரொம்ப எஃபெக்ட், எனக்கு வந்து நல்லா படிக்கணும், அதில் படிக்க வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படும் போது படிக்க வைக்கணும்ன்றதுக்காக அவங்களோட உழைப்புல இருந்து எல்லாமே நிறைய விஷயங்கள் போட்டாங்க. இதுல பெருமையா சொல்லிக்கணும்னா எனக்கு என்னோட தங்கை எனக்கு படிப்பு வராது, அக்கா படிக்கட்டும்னு எங்க தங்கை வேலைக்கு போனாங்க. அண்ணாவும் அதே மாதிரிதான், அவரும் வந்துட்டு எனக்கு படிப்பு வராது, தங்கை படிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்க உங்க வாழ்க்கையில அவங்கவுங்களோட சாக்ரிஃபைஸ் எனக்கு நிறைய பண்ணியிருந்தாங்க. அப்படி பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் எல்லாருமே சப்போர்ட் தான் பண்ணியிருந்தாங்க. அப்போ பாத்தீங்கன்னா அப்பா வந்து எனக்கு படிக்க, அப்பா எல்லாருக்குமே எல்லா குடி அப்படி போதைக்கு அடிமைன்றப்போ எனக்கு அதே மாதிரி தான் சப்போர்ட் எல்லாம் எதுவும் இருக்காது. குடும்ப சூழ்நிலையிலுமே எல்லா பெரிய குடும்பங்கள்ல நான் பிறந்தாலுமே ஒரு இதுக்கு முன்னாடி பெண்கள் செய்த தவறுகள், குடும்பத்துல இருக்கிறவங்க வந்துட்டு கொஞ்சம் வழி மாறி போறது, காதல் கல்யாணம், இந்த மாதிரி ஒரு தவறுகள்னால வந்து என்னோட கல்விக்கும் என்னோட படிப்புக்குமே நிறைய தடைகள் வந்தது. அந்த நேரத்துல ரொம்ப ரொம்ப எதிர்த்து போராடி படிக்க வச்சது எங்க அம்மா. அம்மா ஒரு டைம் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற டைம்ல அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்க டைம்ல அப்போதான் வந்து எனக்கு வந்து நர்சிங் மேல வந்து ரொம்ப ஒரு பற்று, செவிலியர் மேல. அப்ப அதுல வரும்போதுதான் நானும் செவிலியர் ஆகணும், முதல் நான் செவிலியர் தான், அப்ப செவிலியர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் செவிலியர் ஆகி அந்த படிப்பு படிச்சுட்டு இருக்கதான். அதுக்கு மேல ஏன் இதுலயே நிக்க கூடாதுன்னு அடுத்த படிப்பு போகணும்னு அதுலயே மீண்டும் இன்னொரு படிப்புக்காக போனேன். அப்போ எனக்கு வந்து நான் ஒரு சாதாரண குடும்பத்துல

இருக்கிறதுனால திருமணம் செய்து கொடுக்கறதுக்கு குடும்பத்துல இருக்க ஒரு சிலர் முன்னாடி வந்தாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா சிலதெல்லாம் வேற மாதிரி மாறி வயதானவங்களை கல்யாணம் பண்ணும் அந்த மாதிரி எல்லாம் சில விஷயங்கள் வந்துட்டு நம்மளோட விருப்பத்துக்கு சரி நான் திருமணம்ன்றது ஒண்ணு பண்ணதானே போறோம் அப்படின்றதுனால எங்கிட்ட வாலண்டரியா திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டு வரும்போது நான் அதுக்கு திருமணத்துக்கு சரி கல்யாணம் பண்ணிக்கலாம் அந்த டைம் தானேன்னு சொல்லி திருமணம் போனேன். ஆனா திருமண வாழ்க்கை வேற மாதிரி மாறி போயிடுச்சு. மாறும்போது எந்த பெண்களுமே ஏத்துக்க முடியாத ஒரு சூழ்நிலை, அந்த மாதிரி ஒரு நிலையை வந்துட்டு என்னால ஏத்துக்கவே முடியாது. ஒரு பெண்ணுக்கு வந்துட்டு நகை இல்ல வீட்டு பொருளோ துணிமணி பொட்டு இது இந்த மாதிரி எல்லாமே எதுவுமே கொடுக்கல அப்படின்னாலும் வாழ்க்கையில பங்கு போடுறன்ற ஒரு விஷயங்கள் வந்துட்டு எனக்கு ஏத்துக்க முடியாததுனால அந்த வாழ்க்கையிலிருந்து நான் வெளியே வந்துட்டேன். என் இரண்டு குழந்தைகளோடவே நான் வெளியே வந்தாச்சு. குழந்தைகளுக்குமே அது தெரிஞ்சிருச்சு, அதனால குழந்தைகளுமே என்னோட வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறமுமே பாத்தீங்கன்னா நான் நர்சிங் அந்த தொழில தான் இருந்தேன். அந்த தொழில் இருக்கு என்னோட குழந்தைகள் கை குழந்தைகள் அப்படி இருக்கும்போது நான் ஃபர்ஸ்ட் நான் நீலகிரி உள்ள வரும்போது கோயம்புத்தூர்ல இருக்கும்போது மல்டி இதுல வந்து நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், ஐசியூ டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி தான். ஊட்டிக்கு வரும்போது HIV பாசிட்டிவ் எய்ட்ஸ் இந்த மாதிரி தொற்று இருக்கிறவங்களுக்கு செவிலியர்கள் வேணும், சென்னையில போய் ட்ரைனிங் எடுக்கணும்ன்ற ஒரு இது வரும்போது நான் அதுல போயிட்டு நான் போறேன் என்னால பண்ண முடியும். அப்போ என்னோட நண்பர்கள் என்னோட குடும்பங்கள் சில பேர் எல்லாம் எல்லாரும் கிடையாது சில பேர் என்ன ஒதுக்க ஆரம்பிச்சாங்க. HIVல வேலை செய்யறாங்க, எய்ட்ஸ்ல போய் பண்றாங்க, உனக்கு வந்துச்சுன்னா என்ன பண்றது, இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் வந்தது. எதையுமே பொருட்படுத்தல, ஏன்னா என்னோட நோக்கங்கள் என்னுடைய கடந்த கசப்பான நினைவுகள் எல்லாத்தையும் நான் மறக்கணும்னா அடுத்த அடி எனக்கு படி கல்வி மட்டும்தான். அதனாலதான் ஒவ்வொரு ஸ்டெப்புமே எது பிடிச்சிருக்கு ஒரு இடத்துக்கு போவேன், அங்க போனா இதை நான் படிக்கணும் இதுல என்ன இருக்கு என்ன பிடிச்சிருக்கணும், முதல்ல எது இருந்தாலும் நான் பிடிச்சு எனக்கு செஞ்சா மட்டும்தான் அந்த விஷயத்த எடுத்துவேன். அதனால நான் அந்த கல்வியை நான் எடுத்துக்கிட்டேன். கல்வி எடுத்த ஒரு அந்த HIV டிபார்ட்மெண்ட்ல போய் அதுல ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்ன கிடைச்சதுன்னா நைட் டியூட்டியே எனக்கு வேணும்ன்ற மாதிரி அந்த மாதிரி கிடைச்சது. அப்புறம் நைட் டியூட்டி போகணுன்றப்ப அங்க இருக்கிற அந்த ட்ரஸ்டையும் நான் மறக்கவே கூடாது, ஒரு ஐலண்ட் ட்ரஸ்ட் மறக்க கூடாத ஒரு விஷயங்கள் என்னன்னா கம்யூனிட்டி கேர் சென்டர். அந்த இதுல வந்துட்டு கவர்மெண்டோட ப்ராஜெக்ட் அதுல ஃபுல்லாவே நாங்க வேலை செஞ்சோம். 2005 இருந்து நாங்க வேலை இது வரைக்கும் இப்ப வரைக்கும் நான் செஞ்சிட்டு இருக்கேன். ஏன்னா HIV பாசிட்டிவ் இருக்கவங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன். அங்க பண்ணும்போது அதுல பெரிய விஷயம் என்ன கிடைச்சதுன்னா மருத்துவர் படிப்புக்கான நேரம் கிடைச்சது, எப்ப லீவ் கேட்கறனோ அது கிடைச்சது, கிளாஸுக்கு போனதுக்கு எல்லாத்துக்குமே அவங்க நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. சோ அதுல நான் மருத்துவ படிப்பு முடிச்சேன். அதுக்கு முன்னாடியே வந்துட்டு திருவயதிலேயே இருக்கிற நேரத்துல பக்கத்து வீட்டு குழந்தைகள் எல்லாருமே கர்நாடிக் படிக்க போவாங்க. அந்த ஐயா இன்னைக்கு இல்ல ராமங்கலையா, அந்த இடத்து அலங்கார் தியேட்டருக்கு முன்னாடிதான் இருந்தாரு. அவர்கிட்ட போய் கேட்கும் போது எல்லாருமே உட்கார்ந்துருப்பாங்க, எனக்கு மதரசாக்கு அனுப்புவாங்க எங்க வீட்டுல. அனுப்பும் போது நான் அதோட போய் அந்த தாத்தா வீட்டுல உட்காந்துருப்பேன், எனக்கு இது படிக்கணும்னு திரு இது மட்டும் எடுத்துருன்னு சொல்லி அதையே போட வச்சுட்டு தான் படிக்க வச்சாரு. தர அவரை கலட்டி படிக்க வைக்கல, உட்கார வச்சுட்டு சொல்ல வேண்டான்னு. அப்ப வீட்டுல 100 ரூபாய் ஆகும். அந்த நேரத்துல வந்து 50 ரூபாயும் 100 ரூபாயும் யாரு கொடுப்பாங்க, கொடுக்க மாட்டாங்க. இந்த பிள்ளைங்களோட குழந்தைங்களோட போய் நானும் ஒளிஞ்சு உட்காந்து கர்நாடிக் மியூசிக் நான் படிச்சது. அதுல படிச்சதுதான் அவர் கொடுத்த அந்த விதை இன்னும் எனக்கு அது போகல. அதுக்கப்புறம் நிறைய குழந்தைகளுக்கும் நாங்க சொல்லி கொடுத்து எக்ஸாம் எல்லாம் பண்ண வச்சோம். அந்த மாதிரி வந்ததுதான் கர்நாடிக். அதுக்கப்புறம் செவிலியர் நான் சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் மருத்துவமும் நான் சொல்லிட்டேன். மருத்துவம் படிக்கும்போது பாரம்பரியம் சித்தாந்தம் படிக்கணும்ன்றதா எனக்கு ரொம்ப, ஏன்னா பாரம்பரியமா ரொம்ப காலமா யார் இருக்காங்களோ அந்த நாடி வித்தை தெரிஞ்சிருக்கணும், அவங்க கிட்ட போய் நான் அதை கத்துக்கணும்ன்றது வந்துட்டு எனக்கு ரொம்ப இதா இருந்தது. ஏன் அப்படின்னா அதுல எந்த சைட் எஃபெக்ட்ஸும் கிடையாது. ஆங்கில மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய பண்ணிருக்கேன், அவங்கள நான் குறையில்லை. ஏன்னா அவசரத்துக்கு ஆங்கில மருத்துவம் எல்லா இடத்துலயும் முதலிடம் முழுமையா கொடுக்குது. ஆனா இதுல வந்துட்டு எந்த ஒரு சைட் எஃபெக்டும் இல்ல, நாளாகலாம் ஆனா நோய் முழுமையா தீரும். சித்தா ஆயுர்வேதிக் அந்த மாதிரி எடுத்தோம்னாலே அந்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு சொல்லி கொடுத்த ஒரு விஷயம், விஷச்செடினா செடியை வெட்டாதீங்க வேரோட பிடுங்கிருங்க, இதுதான் நம்ம கத்துக்கிறதுன்னு சொல்லி அதனால அதை படிச்சு அந்த தொழிலுமே முழுமையா நான் பண்ணிட்டு வந்தேன். அதை படிக்கும் போதே வந்துட்டு நிறைய என்னோட சட்ட ரீதியா எனக்கே நான் வந்துட்டு நான் கோர்ட்டுக்கு அந்த மாதிரி எல்லாம் அரசாங்கத்துக்கு போக வேண்டிய நிலைமை இருக்கும்போது அங்க போகும்போது எல்லாரையும் பார்க்கும்போது சின்னதுல இருந்து இருந்தது ஆசை எனக்கு சட்ட படிப்பு நான் படிக்கணும்னு. அதை ஏன் இப்ப நான் பண்ணக்கூடாது, அடுத்த படிப்பு இது எடுக்கலாமேன்னு அடுத்ததா இதை எடுத்தேன். இதெல்லாம் நடக்கும் போதே இடையில யோகான்றது ஒண்ணு போயிட்டே இருந்தது. BA யோகா அதுல தான் படிச்சேன், MA யோகா அதுலயே தான் போனேன். அதுக்கப்புறம் PhD பண்றதுக்கு அக்குபஞ்சர் படிப்பு இடையில வரும்போது PhD அதுல பண்ணி முடிச்சேன். இப்படிதான் என்னோட பயணம்.

0: பெண்கள் அப்படின்னாலே ஒரு நாலு பேர் சேரும்போது ஐயோ இப்படி ஆயிடுச்சா இவளோட வாழ்க்கை, இதாயிடுச்சா அதாயிடுச்சான்னு ஒரு புரணியோ சிம்பத்தி எனக்கு வேண்டாம், அந்த மாதிரி தேடுறதுக்கு நிறையில அப்படி பேச வாய்ப்பு வருதுனாலே அந்த இடத்த விட்டு நகர்ந்துருவேன், வேண்டாம். நாலு பேர் நாலு விதமா தான் ஆதங்கம் நேருக்கு நேரம் எனக்கு இருக்கிற ஒரு பெரிய விஷயம் என்னன்னா எதிர்ந்தாலும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் நேரா பேசிடுவேன், நேரா கேட்டுருவேன், ரொம்ப பேசுறா, நிறைய முத்திரைகள், அந்த முத்திரைகளும் எனக்கு ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் நினைச்சு நான் வாங்கிக்குவேன், ஆனா என்னோட படிப்பை நான் விடல. அடுத்த ஸ்டெப்புக்கு நான் போறது இது வரைக்கும் குறைக்கல, இதுக்கு மேலையும் குறைக்க போறது இல்ல, இன்னும் அடுத்து என்ன படிப்பு இருக்கோ அதை தொடர்ந்து படிப்பேன், இல்ல யாருக்காவது கத்துக் கொடுப்பேன்.
1: இப்போ நீ என்னை பற்றி என்ன வேண்டுமானாலும் நினைத்துக்கொள், ஆனால் நான் நானாக மட்டுமே இருப்பேன். என்னை பற்றி விமர்சிப்பவர்கள் என்னுடைய பாதையில், நான் வாழ்ந்த பாதையில் ஒரு நாள் பயணித்து பாருங்கள், அப்பொழுது என் வலியும் வேதனையும் புரியும். இவள் போன்று ஒரு நாளும் நாம் இருக்க வேண்டாம் என்றுதான் முடிவெடுப்பீர்கள் இல்லையா?
0: இல்ல அது கூட நான் கொஞ்சம் மாத்தி தான் சொல்லுவேங்க, ஏன்னா என்ன மாதிரி கஷ்டம் நஷ்டம் என்ன, என்னோட குழந்தைகளுக்குமே அந்த ஒரு விஷயம் சொல்லுவேன். இப்போ நான் பாக்குற கிளைண்ட் ட்ரீட்மெண்ட் எல்லாருக்குமே அந்த விஷயம் சொல்லணும்னா என் குழந்தைங்களுக்கு இதை விட ஜாஸ்தி தான் சொல்லுவேன். என்ன பாத்துக்குங்க, கஷ்டம் நஷ்டம் தெரிஞ்சுக்கோ, தயவு செய்து என்ன மாதிரி பட வேண்டாம், இந்த நிலைமை வரவே வேண்டாம், இதை விட மேன்மேலும் நல்லா இரு, இந்த மாதிரி தான் முழுமையா சொல்லித்தர்.
1: இன்னைக்கு வளரக்கூடிய பெண்களாகட்டும், இல்ல வந்து வேலைக்கு போயிட்டு வேலைக்கு போக முடியலன்னு இருக்கக்கூடிய பெண்களாகட்டும், அவங்க ஒரு புறம் ஏன்னா அவங்க எல்லாத்தையும் பார்த்து அனுபவிச்சுட்டாங்க, கஷ்ட நஷ்டங்களை நிறைய பிரச்சனைகளை இதெல்லாம்.

நான் படித்த பெண்கள் நான் படிக்காதது அப்படின்னு நிறைய பேர் சொல்லும் போது ஃபர்ஸ்ட் என் அம்மாவை நான் சொல்லுவேன். என் அம்மா வந்துட்டு ஒரு பள்ளிக்கூடத்துக்கு சிறு வயதுலயே போறாங்க, அவங்களுக்கு கூட பிறந்தவங்கன்னு பார்த்தா 12 பேர், அப்பவே 4 பேர் இல்ல, அதுக்கப்புறம் 8 பேர் கூட பிறந்தவங்களே இத்தனை பேர் இருக்காங்க. இதுல முதல் பொண்ணு வந்துட்டு எங்க அம்மா. அந்த முதல் பெண் எங்க அம்மா அப்படின்ற நேரத்துல அவங்களுக்கு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பும் போது வாத்தியார் ஏதோ ஒரு வார்த்தை சின்னதா சொல்லிட்டாங்கன்னு வாத்தியார் தலையில ஸ்லைட் எடுத்து அடிச்சுட்டு வந்துட்டாங்க. அப்போ அந்த வாதி வரும்போது பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு படிப்பு கிடையாது. அதுக்கப்புறம் கீழே இருக்கிற அடுத்தடுத்த தம்பிகள் தங்கைகள் இவங்க எல்லாருக்கும் பாக்குறதுக்காகவே அவங்க அப்படியே இருந்துட்டாங்க. என் பாட்டி வந்துட்டு ஒரு இட்லி அந்த மாதிரி வியாபாரம் பண்றவங்க, மாவாட்டி இட்லி வியாபாரம் பண்ணி எடுத்துட்டு போறவங்க. அந்த வயதுலயே எங்க அம்மா வந்துட்டு இட்லிக்கு மாவரைச்சு மாவெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்து கொஞ்சம் பெருசா வளர வரைக்கும் இட்லியே தான் போட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா எங்க அம்மா படித்தது 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்புலயே வாத்தியார் தலையில அடிச்சுட்டு வந்தவங்க. ஆனா ஒரு இட்லி வியாபாரத்துக்கு அவ்வளவு ஹெல்ப் பண்ணி பண்றாங்க. பாட்டி வந்து இவ்வளவு இன்னைக்கு கொடுத்துருக்க இவ்வளவு வித்தேன் அப்படின்னு ஏதாவது மாத்தி சொன்னாலும் மனக்கணக்குல அப்படியே சொல்லுவாங்க, நான் இவ்வளவு கொடுத்தேன் நீங்க இவ்வளவு கொடுத்திருக்கீங்க இன்னும் எங்க போச்சு அந்த மாதிரி அவங்க கேட்டிருக்காங்க. அப்ப அவங்க எந்த படிப்பறிவோட வந்திருந்தாங்க, இல்ல எங்க அப்பாவை கல்யாணம் பண்ணி வரும்போது எங்க அம்மாக்கு அப்பவும் ரொம்ப கஷ்டங்கள் தான் இருந்தது. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா எங்க அம்மாக்கு வந்து ஒரு வாடகை வீடு, அப்ப அப்பாவோட சம்பாதனை நல்ல ஒரு காலேஜ்லதான் அவர் வேலை செஞ்சிட்டு இருந்தாரு, பெங்களூர் அந்த மாதிரில ஒரு லெக்சரர் போஸ்ட் அந்த மாதிரி இருந்த ஒரு நபர். அங்க வந்துட்டு செயற்கையோட சேர்ந்து இங்க வந்ததுக்கு அப்புறம் வேற மாதிரி மாறி போதைக்கு அடிமை ஆயிட்டார். அப்ப அந்த வாழ்க்கை அவங்களுக்கும் சரியில்லாத போன ஒரு நேரத்துல குழந்தைகளையும் காப்பாத்தணும், எங்க அம்மாவையும் அவங்க இது பண்ணணும். வீட்டு வாடகை அப்படின்னும் போது அந்த ஓனர் வந்து சத்தம் போடுச்சு, ஒண்ணு நான் அடுத்த மாதம் வரும்போது இந்த வாடகை நீங்க கொடுக்கலன்னா உங்களோட பொருட்கள் எல்லாமே வெளியே போட்டுருவேன், என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. அன்னைக்கு முடிவு எடுத்தாங்க, வேலையை நான் தேடணும், என் காலில் நிக்கணும், யாரோ ஒருத்தர் என் பாத்திரத்தை எடுத்து போடுவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டாரு. அடுத்த மாசம் வாடகை கொடுக்கணும்னு அவங்க யோசிக்கவே கிடையாது. அடுத்த மாசம் வாடகை அவனுக்கு வந்ததுமே கொடுத்துடணும் அப்படி யோசிக்காம ஓட்டத்துக்கு ஆரம்பிச்சாங்க. 6 மாசத்துல இருந்து 1 வருஷம் வரைக்கும் அப்போ எங்க அப்பாவை தான் வாடகை கொடுக்க வச்சிருக்காங்க. எங்க அப்பா வர்றதுக்கு முன்னாடி எங்க அம்மா வீட்டுக்கு போயிடணும், இல்லைன்னா அடி விழுகும், சரியான போதையில இருப்பா அடி விழுகும். அதுக்கு முன்னாடி வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. எங்க அம்மா செய்த வேலைகள் பாத்தீங்கன்னா பெட்டு தைக்குவாங்க, அதுக்கப்புறம் சத்துணவுல வேலை கிடைச்சது அவங்களுக்கு, கடைசி வரைக்கும் இப்ப சத்துணவுல வேலை செஞ்சாங்க. அந்த மாதிரி வீட்டு வேலைகள் கூட செஞ்சிருக்காங்க, ஆனா எங்ககிட்ட சொன்னதில்லை, ஆனா எனக்கு புரிஞ்சுக்க முடியும், அதை நான் பார்த்திருக்கேன். அந்த மாதிரி அவ்வளவும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாங்க. அந்த ஒரு வருடத்துல தனக்குன்னு 40,000 ரூபாய்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது அந்த காலத்துல. அந்த 40,000 ரூபாய் திரட்டி குடும்பத்தை அத்தனை பேரத்துக்கு முன்னாடியும் முதல் ஒரு பெண்மணியா நின்று வீடு சொந்த வீடு வாங்கினாங்க. படிக்காத ஒரு பெண்மணி இவ்வளவு தூரம் வரும்போது அவங்களுக்கு பிறந்த எனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும். படிச்சவங்கன்னு நம்ம சொல்றோம், படிச்சவங்க படிக்காதவங்க, இன்னைக்கு படிக்காத பெண்கள் எத்தனை பட்டதாரிகள் உருவாக்கியிருக்காங்கன்னு தெரியுங்களா? எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருமே, இப்ப நீங்க ஒரு கலெக்டர் ஆகட்டும், டிஎஸ்பி ஆகட்டும், இல்ல யார் ஒரு அரசாங்கத்துல உட்கார்ந்துருக்க எல்லாருமே கேளுங்க, இல்ல பெரிய உயர் அதிகாரிகள் எல்லாருக்கிட்டையும் போய் கேளுங்க, அவங்க அம்மா பட்ட கஷ்டங்கள் சொல்லுவாங்க, எந்த அடிமட்டத்தில இருந்து வந்தாங்கன்றது சொல்லுவாங்க உங்களுக்கு. அப்போ அந்த அளவுக்கு படிக்காதவங்களுக்கு இருக்கிற திறமை, அவங்களுக்கு இருக்கிற நிதானம், இதுதான் செய்யணும் செய்யக்கூடாத கட்டுப்பாடு, இப்போ படிச்சவங்களுக்கு கண்டிப்பா 100% கிடையாது. ஆனா படிக்கணும் நிச்சயமா, பெண்கள் ஒவ்வொருத்தருமே இப்படி பெற்ற இப்படி ஒரு தாய்மார் பெற்றிருக்கவங்கன்னா இப்ப நாங்க எல்லாம் படிச்சிருக்கோம், அதுல வந்துட்டு முழுமையாவே அந்த வெற்றி வந்து பாக்கணும் அப்படின்னு நாங்க நினைச்சாங்கன்னா ஒவ்வொரு பெண்ணுமே நிச்சயமா அவங்க படிச்சே ஆகணும். ஒவ்வொரு குழந்தையும் படிக்கணும், வாழ்க்கைன்ற பாடத்தையும் படிக்கணும், கல்வின்ற பாடத்தையும் அவங்க கண்டிப்பா படிக்கணும். கல்வின்ற பாடத்தை படிக்கும் போது அதுல இருக்கிற நிறைவான விஷயங்கள் மேன்மேலும் உங்களோட அறிவை வாழ்க்கையோட அறிவை இன்னும் கொஞ்சம் மேல ஏத்திட்டு போய் அவங்கள ஒவ்வொரு இடத்துலயுமே உயர் இடத்துல நிறுத்துறதுக்கான படிப்பு தான் தவிர படிச்சிருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயத்த கீழே தள்ளி இல்ல வேற மாதிரி கொண்டு போறதுக்கான படிப்பு கிடையாது. ஒவ்வொரு பெண்ணுமே இந்த காலத்துல படிக்கல அப்படின்னா இப்ப எங்க போனாலுமே எங்க இடத்த நீ என்ன படிச்சிருக்க, உன்னோட குவாலிபிகேஷன் என்ன, உன் படிப்பு என்ன, இது கேக்குறாங்க. அந்த காலத்துல அது கிடையாது. ஆனா படிக்காத பெண்களுமே நிறைய இடத்துல வேலைக்கு போறாங்க. ஆனா படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்குதுன்னா இல்ல வேற இதுதான் போகுது. அதை விட வாழ்க்கை பாடத்தை முதல்ல நல்லா படிக்கணும். குடும்பம், தாய் தகப்பன் இவங்க எல்லாம் பட்ட கஷ்டத்தை நீ படாது, ஆனா அந்த வாழ்க்கையோட பாடத்தை படிச்சுட்டு மீண்டும் திரும்பிய மேல நம்ம கல்வி திட்டத்தோ அதுல நிறைய உள்ள என்ன நிறைய பேர் வந்துட்டு நமக்கு எவ்வளவு பாடத்திட்டங்களை கொடுத்துருக்காங்க, அதுல எவ்வளவு அறிவுபூர்வமான விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் படிச்சு உள்ள கரைச்சு குடிக்கிறப்ப எங்கேயோ போயிடுவோன்றது இருக்கு. அதெல்லாம் இன்னும் படிச்சோம்னா தேவையானது நல்லா படிச்சு வரணும், ஒவ்வொரு பெண்ணுமே வரணும், நான் படிச்சிருக்கேன் இதுதான் அப்படின்னு ஆரம்பத்துல நான் சொல்லும்போது

0: படிச்ச பெண் அப்படின்னா குடும்பத்துல இப்படிதான் இருக்கணும், ஆபீஸ்ல நீ இப்படிதான் இருக்கணும். உன்னோட படிப்பாதான் ஆபீஸ்ல காட்டு, வாழ்க்கை பாடத்தை குடும்பத்துல காட்டு. இதுதான் சொல்லுவேன்.
1: அதாவது ரொம்ப அழகா சொன்னாங்க, குடும்பத்துல காட்ட வேண்டிய விஷயத்த குடும்பத்துல காட்டு, உன்னுடைய பணியிடத்துல காட்ட வேண்டியதை பணியிடத்துல காட்டு. இதில் இரண்டிற்கும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசத்தை வேறுபடுத்தி வகைப்படுத்தி வச்சுட்ட அப்படின்னு சொன்னா உன்னுடைய வாழ்க்கையில வந்து ரொம்ப ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும். எந்த டென்ஷனும் இல்ல, எந்த ப்ரெஷரும் இல்ல, வீடு வீடு பாட்டுக்கு போயிட்டு இருக்கும், ஆபீஸ் ஆபீஸ் பாட்டுக்கு போயிட்டு இருக்கும். இதை வந்து இன்னைக்கு நிறைய பேர் கத்துக்காம தான் இருக்காங்க. ஏன் அப்படின்னா வீட்டுக்குள்ள வந்த உடனே அவங்களுக்கு ஆபீஸ் டென்ஷன் வீட்லயும் கண்டினியூ ஆகுது, காலையில நேரத்துல வீட்டுல இருக்க டென்ஷன் அப்படியே ஆபீஸ்ல கண்டினியூ ஆகுது. சோ இந்த ஒரு கண்டினியூட்டி இருக்க தொட்டுதான் நிறைய பெண்கள் வந்து மன ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் சரி பாதிக்கப்படுறாங்க. அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கான வழிமுறைகள் இதுதான்.
2: வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் தருமபுரி மாவட்டம் திருமால்வாடி, வேலோகவுண்டன் பாளையம் ஆகிய இடங்களில் 9 சென்டிமீட்டர், சிவகங்கை மாவட்டம் ஓக்கூர், ஈரோடு மாவட்டம் எலந்தகுட்டை மேடு ஆகிய இடங்களில் 8 சென்டிமீட்டர், சேலம் மாவட்டம் எடப்பாடி, புதுக்கோட்டை மாவட்டம் காரையூர், கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லார் ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர், தருமபுரி 6 சென்டிமீட்டர், பல்லடம், திருமயம், பெண்ணுகொண்டாபுரம், கெலவரப்பள்ளி அணை ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், வாணியம்பாடி, மேட்டூர், ஓசூர், புலிப்பட்டி, கீரனூர், மாரண்டஹள்ளி, விண்ட்வர்த், புதுக்கோட்டை, சின்கொனா, ஊத்துக்குளி, பொன்மலை, குடுமியான்மலை, டேனிஷ்பேட் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், கிருஷ்ணகிரி மாவட்டம் நெடுங்கல், தேனி மாவட்டம் சோத்துப்பாறை, தஞ்சாவூர் மாவட்டம் கல்லணை, புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை, கிருஷ்ணகிரி மாவட்டம் பாம்பார் அணை, பேரையூர், ஆனைப்பாளையம், திருப்பத்தூர் தெற்கு, பெண்ணுகொண்டாபுரம், பெண்ணாகரம், உப்பாசி ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், நந்தியார்தலை, வைகை அணை, ஏற்காடு, நிலக்கோட்டை, ஆண்டிப்பட்டி, ஆலங்காயம், குறுங்குளம், திருக்காட்டுப்பள்ளி, ஊத்தங்கரை, ஹரூர், நாற்றாம்பள்ளி, சூளகிரி, பாலவிடுத்தி, தம்மம்பட்டி, பார்வுட், மேட்டுப்பட்டி, திண்டுக்கல், மேல்பவானி, வால்பாறை, புல்லம்பாடி, ஐயம்பேட்டை, சின்னாரணை, துவாக்குடி, பாலக்கோடு, உத்தமபாளையம், களிக்குடி, வேடசந்தூர், ஆண்டிப்பட்டி, வீரகனூர், வாடிப்பட்டி, ஒரத்தநாடு ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. இன்னும் பல இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பெய்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகால வெப்பநிலை வட தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிகால வெப்பநிலை தமிழ்நாட்டின் சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகால வெப்பநிலையான 41.2 டிகிரி செல்சியஸ் வேலூரில் பதிவானது. மிக குறைந்த வெப்பநிலையான 22 டிகிரி செல்சியஸ் தருமபுரியில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த வெப்பநிலை 12.7 டிகிரி செல்சியஸ். அதிகால வெப்பநிலை திருவள்ளூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 4.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. சென்னை வேலூர் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. கரூர், நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு அதிகரித்து காணப்பட்டது. சென்னை, கோயம்புத்தூர், திண்டுக்கல், மதுரை, திருச்சிராப்பள்ளி, ராமநாதபுரம், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. கேரளத்தின் தெற்கு பகுதி தமிழ்நாட்டை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் 1.5 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று உருவாகியுள்ளது. வானிலை முன்னறிவிப்பு. நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, கரூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் இடிமழைக்கு வாய்ப்புண்டு. மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், ஈரோடு, நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, நாமக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, திருவண்ணாமலை, மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த இடிமழை பெய்யும் வாய்ப்புண்டு. மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 39 முதல் 40 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். வெப்பம் மிகுந்து இறுக்கத்துடன் காணப்படும். அடுத்த 48 மணி நேரத்திலும் இதே வானிலை நிலவக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மிதமான மழை பொழிவுக்கு வாய்ப்புண்டு. வெப்பநிலை அதிக அளவு 23 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 31.8 டிகிரி செல்சியஸ். குறைந்த அளவு வெப்பநிலை 24.5 டிகிரி செல்சியஸ்.
3: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. வளர்ச்சியடைந்த நாடுகளுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் நாட்டு மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திட உதவிடும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த மாதம் 194,000 கோடி ரூபாய்க்கும் கூடுதலாக உள்ளது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா ஆஸ்திரேலியா பாதுகாப்பு அமைச்சர்கள் இடையேயான பேச்சுக்கள் இன்று புதுதில்லியில் நடைபெற்றன. நாட்டின் மின் நுகர்வு 11.55% அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுக்கும் இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. அரசு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்களை உடனடியாக பூர்த்தி செய்ய தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தாவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக கூறியுள்ளது. சென்னை ஐஐடியில் பிஎஸ் படிப்புக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசம் வரும் 4ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கரூர், நாமக்கல், ஈரோடு உள்ளிட்ட 16 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. பிரிஸ்டினா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் திவ்யான்ஷி பௌமிக்கும் மகளிர் இரட்டையர் பிரிவில் திவ்யான்ஷி பௌமிக் சிண்ட்ரேலா தாஸ் இணையும் பட்டம் வென்றன. சீனாவில் நடைபெற்ற 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் 10 தங்கம் உட்பட 19 பதக்கங்களை வென்ற இந்திய அணிக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். ஜப்பானில் நடைபெற்று வரும் 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று தென்கொரியாவை எதிர்கொள்கிறது. நார்வே செஸ் போட்டியின் மகளிர் பிரிவு 6வது சுற்று முடிவில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் 8.5 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
4: நேரம் 3:02. ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.

நேயர்கள் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹலோ ஹூட்டி. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில ஒரு சொல் திரை இசை இடம்பெற இருக்கிறது. நேர்களே, இன்றைய அந்த சொல் எந்த சொல் அப்படின்னு கேட்கறீங்களா? இசை என்கின்ற சொல் இடம்பெற்ற பாடல்களை நேர்கள் இன்று தேர்வு செய்து கேட்கலாம் ஹலோட்டி நிகழ்ச்சியில ஒரு சொல் திரை இசையாக. நேர்களே, இந்த நிகழ்ச்சியில உங்களுக்கான இந்த பாடல்களை இசை என்ற சொல் இடம்பெற்ற பாடல்களை கேட்கணும் அப்படிங்கும் போது நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 9344910018 என்ற அலைபேசி எண்ணிலும், 8300119118 என்ற அலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மரம் அப்படிங்கிறது எவருக்கு நிழல் தருகிறது என கணக்கு பார்ப்பதில்லை. கல் எரிந்தவர்களுக்கு கூட கனி தந்துதான் நிற்கிறது அப்படின்னு சொல்லலாங்க. நம் வாழ்க்கையில நாமும் அப்படித்தான் இருக்க வேண்டும். யார் நம்மை காயப்படுத்தினாலும் நம் நல்ல குணத்தை மட்டும் ஒருபோதும் மாற்றவே கூடாது அப்படின்னு சொல்லலாம். நிகழ்ச்சியில் நான் உங்கள் நண்பன் கு கனகராஜ். இசை என்ற சொல்லோட இன்னைக்கு அலுவட்டி நிகழ்ச்சியில ஒரு சொல் திரையசையாக விளம்பரம் காத்துக்கிட்டே இருக்கு. முதல் பாடலுக்காக நேயரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. யாருன்னு கேட்டுலாம்?

0: வணக்கம்.
1: வணக்கம், திருப்பூர் மாவட்டம் காளிபாளையம் ரவிச்சந்திரன்.
0: சொல்லுங்க, என்ன பாடலோட வந்திருக்கீங்க? இசை அப்படிங்கறது, இசைக்கு மயங்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இசை என்ற சொல்லோட வந்திருக்கிறோம், நீங்களும் வந்திருக்கீங்க. என்ன பாடல்?
1: படம் துள்ளாத மனமும் துள்ளும் பாடல், இன்னிசை பாடி வரும் இளம் காற்றுக்கு உருவம் இல்லை.
0: கண்டிப்பாங்க, ஒரு சூப்பரான பாடலோட வந்திருக்குங்க. அந்த பாடல் உங்களுக்காக, இன்னிசை பாடி வருகிறது இந்த பாடல். உங்கள் ஊட்டி FM 101.8.

0: ஒரு சூப்பரான பாடலை கேட்டும் வைரமுத்து அவர்களுடைய பாடல் வரிகளுக்காக எஸ்ஏ ராஜ்குமார் அவர்களுடைய இசை அமைப்பில் உன்னிகிருஷ்ணன் அவர்கள் சூப்பராக அந்த பாடலை பாடியிருப்பார் அப்படின்னு சொல்லலாம். 1999 வந்த இந்த படத்தில் இருந்து பாடல் ஒரு சூப்பராகவே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி ஒரு சொல் திரை இசையில் வந்து இசை என்ற சொல் கொடுத்துருக்குறோம். அடுத்த பாடலுக்காக நேயரும் காத்துக்கிட்டே இருக்கிறாங்க. யாருன்னு கேட்டுடலாம். வணக்கம்
1: ஐயா. வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா. வணக்கம். ஊட்டி எஃப்எம் வரவேற்கிறது உங்களை.
1: ஐயா நீங்க வரும்போதே அடிதடியா வரீங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு.
0: உங்களுக்காக தாங்க இசை மழையோட காத்துக்கிட்டே இருக்கிறோம் இந்த ஒரு மணி நேரம் பாடல்கள் கொடுக்கறதுக்காக.
1: ஐயா எனக்கு இசை படத்துல இருந்துங்க இசை வீசி என்ற ஒரு பாடலை பிளே பண்ணுங்க.
0: கண்டிப்பா இந்த பாடல் கொடுத்தலாம். உங்க பேரை சொல்லாம மறந்துட்டீங்கல்ல.
1: ஊட்டியில ராஜ்குமார்.
0: கண்டிப்பா எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்காக இந்த பாடல் இதோ வந்துகிட்டே இருக்கு. நன்றி. நன்றி. வணக்கம்.
1: நன்றி.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 ஒரு சொல் திரை இசை. நேயர்கள் பங்கு பெறும் இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு ஒரு சொல்லாக இசை என்ற சொல் இடம்பெற்ற பாடல்களை நேயர்கள் தேர்வு செஞ்சு கேட்டுட்டே இருக்கிறீங்க. நேரம் 3:16. அடுத்த பாடலுக்காக காத்துட்டு இருக்கிற நேயர் யாருன்னு கேட்டலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம். சொல்லுங்க, என்ன பாடலோட வந்திருக்கீங்க? கண்டிப்பாங்க, ஒரு சூப்பரான பாடலை கேட்டிருக்கிறீங்க. இசை கேட்டால் புவி அசைந்தாடும் அப்படிங்கிற இந்த பாடல் இதோ உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குங்க. நன்றியா, வணக்கம்.

0: கண்ணதாசன் அவர்களுடைய பாடல் வரிகளுக்காக எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களின் இசையமைப்பில் டி எம் எஸ் அவர்கள் பாடின இந்த ஒரு சூப்பரான ஒரு பாடலை கேட்டும் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒரு சொல் திரை இசை ஹலோ டி நிகழ்ச்சியில் கேட்டுட்டே இருக்கிறீங்க. இசை என்ற சொல் இடம்பெற்ற பாடல்களை நேயர்கள் தேர்வு செஞ்சு கேட்டுட்டு இருக்கும்போது அடுத்த பாடலுக்கான நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். ஊட்டி எஃப்எம்
1: குமார், இடுக்கி மாவட்டம், கேரளா. நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கங்க. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும் சார், நல்லா இருக்கும்.
0: ஓகே, சொல்லுங்க, என்ன பாடலோட வந்திருக்கீங்க?
1: படம் வந்து திருவிளையாடல். பாடல் வந்து இசை தமிழ் நியூஸ் செய்த அருள் சாதனம்.
0: ஒரு சூப்பரான பாடலை கேட்டிருக்கிறீங்க. இந்த பாடல் இதோ உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. நன்றி, வணக்கம்.

சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ, மாமன் திருச்சபை வழக்குரைத்த முறையும் பொய்யோ. சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ, மாமன் திருச்சபை

0: திருவிளையாடல் படத்தில் இருந்து ஒரு சூப்பரான பாடலை கேட்டோம். டி ஆர் மகாலிங்கம் அவர்கள் பாடின இந்த பாடல். கே வி மகாதேவன் அவர்களுடைய இசையமைப்பில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில் ஒரு சொல் திரை இசையாக ஒழித்துக் கொண்டிருக்கிறது. இசை என்ற சொல் இடம்பெற்ற பாடல்களை நேயர்கள் தேர்வு செஞ்சு கேட்டுட்டே இருக்கிறீங்க. அடுத்த பாடலுக்கான நேயரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். யார் கேட்கலாம்? வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம் ஊட்டி எஃப்எம்.
1: ஹலோ. ஹலோ, வணக்கம்.
0: வணக்கங்க. வணக்கங்க, பேசுறீங்க, சொல்லுங்க, என்ன பாடல்?
1: கோவை வெளிங்கிரி. ஹலோ.
0: ஆ,
1: கோவை வெளிங்கிரி நரசிம்மர் வேன் கே கந்தசாமி.
0: வணக்கங்க, வாங்க நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். எந்த இசை பாடலோடு வந்திருக்கிறீங்க?
1: பாடலோடு வரீங்க. நான் வெளியூர் நாமக்கல் வரை கோயிலுங்க. பஸ்ல வர வர நம்ம
0: கண்டிப்பாங்க. இந்த பாடல் இதோ உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குங்க. நன்றி, வணக்கம்.
1: ஆமா, லைன் கட் பண்ணி தரணும்.

நேயர்கள் இணைந்திருப்பது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 ஹலோ ஊட்டி. இன்றைய ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில் ஒழித்து கொண்டிருக்கிறது ஒரு சொல் திரை இசை. இசை என்ற சொல் இடம்பெற்ற பாடல்களை நேயர்கள் தேர்வு செஞ்சு கேட்டுட்டே இருக்கிறீங்க. நேயர்களே, இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கேற்று உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கணும் அப்படிங்கும்போது 8300019118 என்ற அலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். நேயர்களின் நினைவிற்கு நேயர்களே, இன்று 7:30 தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் கிராமப்புற வாழ்வாதார வளர்ச்சியில் வெள்ளாடு வளர்ப்பின் பங்கு குறித்து சாண்டிநல்லா செம்மறியாட்டு இனப்பெருக்க ஆராய்ச்சி நிலையம் உதவி பேராசிரியர் டாக்டர் சில்

0: மணி அவர்களுடனான நேர்முகத்தின் இரண்டாம் பகுதி கேட்க தவறாதீர்கள். அலவட்டி நிகழ்ச்சியில ஒரு சொல் திரை இசைக்காக அடுத்த இசை என்ற பாடலோடு வந்திருக்கிற நேயர் யாருன்னு கேட்டலாம். வணக்கம்.
1: இசைமலை பொழிந்து கொண்டிருக்கும் ஊட்டி பண்பலை.
0: மதிய வணக்கம். சொல்லுங்க, என்ன பாடலோட வந்திருக்கீங்க?
1: மரத்துக்குள வட்டம் தாசரத்துல பாரஸ்வரன் கேட்டீங்க.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல்?
1: மிஸ்டர் ரோமியோ படத்துல இருந்து மெல்லிசியங்கிற பாடல்.
0: கண்டிப்பாக இந்த பாடல் இது உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. நன்றி, வணக்கம்.

0: ஏஆர் ரகுமான் அவர்களுடைய இசையமைப்பில் ஒரு சூப்பரான பாடலை கேட்டோம். மிஸ்டர் ரோமியோ படத்தில் இருந்து உண்ணிமேனன் சுவர்ணலதா அவர்களின் குரல்களுக்காக நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில். இன்னைக்கு ஒரு சொல் திரையசையாக இசை என்ற சொல் இடம்பெற்ற பாடல்களை கேட்டுட்டே இருக்கிறீங்க நேயர்களே. இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து 4 மணிக்கு எதிரும் புதிரும் கேம்ஸோ நிகழ்ச்சியில் நேயர்களை இன்னைக்கு வந்து 1 நிமிடம் தமிழ் பேசுங்கள் என்ற நிகழ்ச்சிக்காக காத்துக்கிட்டே இருங்க. அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய அழகான பேச்சுக்களை கேட்கறதுக்காக நாங்களும் காத்துக்கிட்டே இருக்கோம். நேயர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 9344910018 என்ற அலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். நேரம் 3:40 அடுத்த இசை பாடல் யாரு எங்கிருந்து எடுத்து வந்திருக்கிறாங்க அப்படின்னு கேட்கலாம். வணக்கம்.
1: அழகான சிம்ம குரலில் புன்னகையோடு பண்பலை தொண்டு தொகுத்து வழங்கும் அன்பு சகோதரருக்கு அழகான மாலை வணக்கங்களுடன். நான் ராஜு, டீச்சர் மேரிஸ்ல இருந்து. நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறோங்க. அன்பான வணக்கத்தோடு நாங்களும் சூப்பரா இருக்கிறோம். சொல்லுங்க, என்ன பாடலோட வந்திருக்கீங்க?
1: எனக்கு இளமை காலங்கள்ல இருந்து இசை மேடையில்.
0: கண்டிப்பா இந்த பாடல் இது உங்களுக்கு
1: எப்பவும் பிரெண்ட்ஸ் குடும்பத்தாருக்கும் மார்ஜியஸ் குடும்பத்தாருக்கும் தங்களுக்கும் சேர்ந்து காட்டளித்த விடுங்கள். வாய்ப்புக்கு நன்றி, மகிழ்ச்சி.
0: நன்றி அனைவருக்காகவும். இந்த பாடல் இதோ வந்துகிட்டே இருக்கு. இணைந்திருங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 உடன்.

0: இளமை காலங்கள் படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடலை கேட்டும் எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி அவர்கள் பாடின அந்த பாடலை நேயர்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 ஹால ஊட்டி நிகழ்ச்சியில. இன்னைக்கு இசை என்ற சொல் இடம்பெற்ற ஒரு சொல் திரை இசை கேட்டுட்டே இருக்கிறீங்க. அடுத்த பாடலுக்கான நேயரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. யாரும் கேட்டலாம். வணக்கம்
1: சார். வணக்கம் சார்.
0: வணக்கம் சார். வணக்கம்.
1: சத்யநாராயணன் கோயம்புத்தூர் பேசுறது சார்.
0: சொல்லுங்க, என்ன பாடலோட வந்திருக்கீங்க
1: சார்? படம் வந்து ஒரே கீதம், பாடல் வந்து தேனே தென்பாட்டு.
0: கண்டிப்பா இந்த பாடல் இதை உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கீங்க. நன்றி. வணக்கம்.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 ஹலவுடி நிகழ்ச்சியில். இன்னைக்கு ஒரு சொல் திரை இசையாக ஒழித்துக் கொண்டிருக்கிறது. இசை என்ற சொல் இடம்பெற்ற பாடல்களை நேர்கள் தேர்வு செஞ்சு கேட்டுட்டே இருக்கிறீங்க. நேர்களே, அடுத்த பாடலுக்காக நேயரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்ன பாடலோடு வந்திருக்கிறாங்க அப்படின்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர். எப்படிங்க?
0: நல்லா இருக்கிறாங்க. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்க சார். அதாவது கிளைமேட் திடீர்னு மழை வர மாதிரி இப்ப மட்டும் இந்த பாட்டு கேட்டு மழை வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுமா?
0: கண்டிப்பா உங்களுக்கு மழை வரும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த பாடல் கேட்டு. என்ன பாடலோட வந்திருக்கீங்க?
1: ஆமா, இசை மழையால ஃபர்ஸ்ட் நினைச்சிருவோம், அதுக்கப்புறமா உலகத்துல பெய்யற மழையில நினைவோம். என்ன சார்?
0: கண்டிப்பாங்க, கண்டிப்பா. இசைக்கு மயங்காதவர்கள் யாருமே இருக்க
1: மாட்டாங்க. அப்படின்ற ஒரு வரி இருக்கு, அது ரொம்ப நல்லா இருக்கு பாட்டு கேட்கறதுக்கு. எனவே இந்த பாட்டுல நடுக்கிற இசை வரதுனால இந்த பாட்டை கேக்குறேன்.
0: கண்டிப்பா இந்த பாடல் இது உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குங்க. நன்றி, நன்றி, வணக்கம்.
1: நன்றி சார்.
0: முகவரி படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்கு அவருக்காக. இந்த பாடலை தொடர்ந்து நேர்களே 4 மணிக்கு எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில இன்னைக்கு கேம் ஷோல 1 நிமிடம் தமிழ் பேசுங்கள் என்ற தலைப்புல நீங்க வந்து தமிழ் பேச போறீங்க. 1 நிமிஷம் வந்து ஆங்கில கலப்பு இல்லாம நீங்க பேசக்கூடியதை நாங்க கேட்கறதற்காக அவளோட இருக்கிறோம். நேர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 8300019118 என்ற அலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். நேயர்களே, நான் மீண்டும் 5 மணிக்கு பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நான் உங்கள் நண்பன் கோ கனகராஜ்.

இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை 6 PM விளக்கேற்றும் வேளை.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஓடிஎஃப்எம் 101.8. நேரம் 4:01.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1-800-420-2233.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1-800-420-2233.

நேயர்கள் கேட்டு ரசிக்க போற இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும். விதவிதமான தலைப்புகளில் வினாடி வினா நிகழ்ச்சி. எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம ஒரு நிமிடம் தமிழ் பேசுங்கள் இந்த தலைப்பு குறித்து பேச போறோம். தமிழோட இனிமையையும் மொழியோட பெருமையும் கொண்டாடும் வகையில இந்த எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில எனக்கு ஒரு நிமிடம் தமிழ் பேசுங்கள் அப்படின்ற தலைப்புல நீங்க எங்க கூட தமிழ்ல பேச போறீங்க. இந்த நிகழ்ச்சியோட ரூல்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நிமிடம் வந்து இங்கிலீஷ் வேர்ட் எதுவுமே யூஸ் பண்ணாம மிக்ஸ் பண்ணாம ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து நம்ம தமிழ்ல பேசணும், அவ்வளவுதான். ஸோ நேர்கள் எல்லாரும் தமிழ்ல பேச எங்க கூட காத்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 8300019 1018. நிகழ்ச்சியின் முதல் பாடல் உங்களுக்காக.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும். எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில ஒரு நிமிடம் தமிழ் பேசுங்கள் பேசிட்டு இருக்கோம். இந்த நிகழ்ச்சியோட ரூல்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்கிலீஷ் வேர்டு எதுவுமே யூஸ் பண்ணாம தமிழ்ல பேசணும். இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ள நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8300019101. நிகழ்ச்சியோட முதல் நேயர் லைன்ல காத்துட்டு இருக்காங்க, அவங்க எப்படி பேசுறாங்க அப்படின்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: கோவை மாவட்டம் சின்னவாசில இருந்து செல்வராஜ் மஞ்சளா பேசுறேன். நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்க நல்லா இருக்கிறோம் மேடம்.
0: ஓகே, தலைப்பு எனக்கு தெரியல, எதிரும் புதிரும் நிகழ்ச்சி பத்தி
1: தெரியும் மேடம். தெரியும் மேடம்.
0: ஓகே சார், இப்ப வந்து நான் கேக்குற க்வெஸ்சன்ஸ்க்கு வந்து நீங்க தமிழ்ல ஆன்சர் பண்ணனும். ஓகேவா?
1: சரிங்க மேடம்.
0: ஓகே, ஈஸியா கேக்கலாமா கஷ்டமா கேக்கலாமா?
1: உங்களுக்கு எப்படி சரி கேளுங்க மேடம்.
0: ஓகே சார், ஈஸியாவே கேட்டலாம். முதல் நேரா வந்திருக்கீங்க. உங்களுக்கு பிடித்த காய்கறிகள் ஒரு அஞ்சு சொல்லுங்க. அஞ்சு நேம்.
1: கத்திரிக்காய், சொரக்காய், பீக்கங்காய், பாவக்காய், முருங்கைக்காய்.
0: காய் காய்னு வர மாதிரி சொல்றீங்க. சரி, காய்னு வராத மாதிரி வேற காய்கறிகள் சொல்லுங்க.
1: என்னங்க மேடம்?
0: காய்னு வராத மாதிரி வேற காய்கறிகள் பேர் சொல்லுங்க. காய்கறிகள் கேட்டேன்.
1: தக்காளி, என்னன்னு தெரியுங்களா மேடம்? மிளகாய்னு சொன்னா அது காய் தான் வரும்.
0: அவ்வளவுதான் காய்கறிகள் தெரியுமா உங்களுக்கு?
1: அவரைக்காய்,
0: நீங்க தப்பா சொல்றீங்க. பீட்ரூட் தமிழ் வார்த்தையா இங்கிலீஷ்
1: வார்த்தையா?
0: காய் காய்னு சொல்லி எஸ்கேப் ஆகலாம்னு பாத்தீங்க.
1: ஆமாங்க மேடம், அப்படி சொல்லுங்க மேடம். அப்படி இருக்குங்களா?
0: ஓகே, எப்படி உங்களை மடக்கி அப்படியே இங்கிலீஷ் வேர்ட் பேச வச்சாச்சு.
1: ஆமா, எப்படி என்ன மடக்கிட்டீங்க மேடம்?
0: ஓகேங்க, ரொம்ப அருமையா பேசுனீங்க. நிகழ்ச்சியில் அழைத்தமைக்கு நன்றி.
1: தேங்க்யூ மேடம்.
0: தேங்க்யூ. நிகழ்ச்சியில் ஒரு பாடலை கேட்டு மீண்டும் இணையலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8. இங்க எல்லாமே சம்மஹிட்டு.

0: கேட்ட பாடல் வைரமுத்து. பாடல் வரிகளில் ஏ ஆர் ரஹ்மான் இசையமைப்பில், உன்னிமேனின் குரலில் ரிதம் திரைப்படத்தில் இருந்தொழித்தது. நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது எதிரும் புதிரும் ஒரு நிமிடம் தமிழில் பேசுங்கள் நிகழ்ச்சியோட அடுத்த நேயர். வணக்கம்.
1: இனிய மாலை வணக்கம்.
0: இனிய மாலை வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் உதகையிலிருந்து ராஜ்குமார் பேசுகிறேன்.
0: ராஜ்குமார் எப்படி இருக்கீங்க?
1: நன்றாக உள்ளேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க?
0: ஓ, ஸ்டார்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா?
1: ஆமாங்க,
0: நானும் நலமாக உள்ளேன். ஓகே, கேமுக்கு போயிடலாமா?
1: நான் ரெடியாக உள்ளேன்.
0: ரெடின்னு சொல்லிட்டீங்களே, என்ன பண்ணலாம்? சரி, இன்னொரு சான்ஸ் கொடுத்துடலாம். நீங்களா பேசினதுனால நான் ஒரு சான்ஸ் கொடுத்துறேன் உங்களுக்கு. ஓகே
1: ஓகே
0: ஓகே ஓகேன்னு சொல்லிட்டீங்க, திருப்பி ஒரு இங்கிலீஷ் வேர்ட்
1: சொல்லிட்டீங்க.
0: ஓகே, இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே
1: ஓகே
0: ஓகே. உங்களுக்கு பிடித்த ஒரு 5 பழங்கள் சொல்லுங்க, ஃப்ரூட்ஸ் நேம் சொல்லுங்க.
1: திராட்சை பழம், வாழைப்பழம், தர்பூசணி, அப்புறம்
0: என்ன, அவ்வளவு பழம் தான் தெரியுமா?
1: மாம்பழம், அப்புறம் ஆரஞ்சு.
0: ஆரஞ்சு ஆரஞ்சு இங்கிலீஷ் வேடா தமிழ் வேடா?
1: தமிழ் தான்.
0: தமிழ் தானா?
1: தமிழ் தான்.
0: ஆரஞ்சுக்கு வேற தமிழ்ல ஒரு பேர் இருக்கு தெரியுமா உங்களுக்கு?
1: என்ன பேரு?
0: தோடம்பழம்னு ஒரு பேர் இருக்கு ஆரஞ்சுக்கு. ஓகேவா?
1: தெரியலையே.
0: தெரியல, சரி ஓகே, இனிமேல் தெரிஞ்சுக்கங்க. சரி ஓகே, உங்களுக்கு என்ன பண்ணலாம், வின் பண்ணலாம்னு சொல்லிடலாமா இல்ல தப்பா சொல்லிட்டீங்கன்னு சொல்லலாமா? சரி ஓகே, ரொம்ப சூப்பரா பேசுனீங்க. நிகழ்ச்சியில் அழைத்தமைக்கு நன்றி. உங்களுக்கான ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.
1: நன்றி.

0: கேட்ட பாடல் வைரமுத்து. பாடல் வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைப்பில் ஹரிஹரன் மற்றும் திப்பு இணைந்து பாடிய பாடல் சாமுராய் திரைப்படத்திலிருந்து ஒலித்தது. நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது எதிரும் புதிரும் ஒரு நிமிடம் தமிழில் பேசுங்கள். இந்த நிகழ்ச்சியில் தொடர்பு கொண்டு நீங்கள் தமிழில் பேசுறதுக்கு அழைக்க வேண்டிய அலைபேசி எண் 8300019101. நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் வணக்கம்.
1: இந்த மன்றத்தில் ஓடி வரும் இளந்தெந்தலையாய் காட்டலையில் ரீங்காரம் இட்டுக் கொண்டிருக்கும் பொன்வண்டாய் நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கும் அன்பு அறிவிப்பாளர் அவர்களுக்கு இனிய பொன்மாலை வணக்கங்கள். நான் நாகர்கோயில் மந்திரமூர்த்தி பேசுகிறேன்.
0: இனிய மாலை வணக்கம். எப்படி இருக்கீங்க?
1: நலமாய் உள்ளேன்.
0: ஓகே, நிகழ்ச்சி கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ நிகழ்ச்சி ஸ்டார்ட் பண்ணிடலாமா?
1: ஓஹோ, தாராளமாக.
0: ஓகே, ஈவினிங் டைம்ல நீங்க வந்து இந்த 3 டு 4 என்ன பண்ணுவீங்க?
1: நான் 3 ல இருந்து 4 வரை, அதாவது பிற்பகல் தொடங்கும் நேரத்தில் எழுத்து பணி நடத்துவேன்.
0: ஓகே, என்ன சும்மா டயர்ட் ஆச்சுனா ஏதாவது குடிப்பீங்களா?
1: நான் தேநீர் அருந்துவேனே. பால் கலக்காத தேநீர் அருந்துவேன். இஞ்சி சாறு கலந்தது, எலுமிச்சை சாறு கலந்தது, அப்புறம் புதினா இலை கூட அதுல போட்டு தருவாங்க.
0: ஓகே, வேற எதுவும் குடிக்க மாட்டீங்களா?
1: நீங்கள் கேட்ட நேரத்தில் அதுதான் குடிப்பேன்.
0: தேநீர் தவிர
1: மழை காலத்தில் சுக்குநீர் அருந்துவேன்.
0: ஓகே, வேற என்ன இந்த தேநீர் சம்பந்தப்பட்ட வேற என்ன குடிக்கலாம்?
1: தேநீர் சம்பந்தப்பட்டது சுக்கு நீர் அருந்தலாம் சொன்னேன். அப்புறமா வந்து சுக்கு பால் அருந்தலாம். அப்புறமா வந்து இஞ்சி சாறு தேன் கலந்து அருந்தலாம்.
0: இது ரிலேட்டடா இப்ப டீ சொல்லிட்டீங்க, அது கூட ரிலேட்டடா வேற என்ன இருக்கு?
1: இதற்கு சொந்தமாக எனக்கு தெரிந்தது நான் சொன்னது மட்டும்தான்.
0: ரொம்ப சூப்பரா அப்படியே கரெக்டா பேசிட்டு இருக்கீங்க. சரி, உங்க பாக்கெட்ல இருக்க ஒரு முக்கியமான ஒரு 3 பொருள் சொல்லுங்க. உங்க பர்ஸ்ல எல்லாம் நிறைய கார்டு எல்லாம் வச்சிருப்போம்ல, நீங்க என்ன அந்த மாதிரி வச்சிருக்கீங்க?
1: என்னுடைய அதாவது கட்டை பையில் ஒரு எழுதுகோல் எப்போதுமே இருக்கும்.
0: ஓகே,
1: அப்புறம் சில்லறை நாணயங்கள் இருக்கும். அப்புறம் ஒரு வெட்டு காகிதமும் இருக்கும்.
0: ஓகே, வேற ஏதாவது வச்சிருக்க மாட்டீங்களா?
1: அப்பப்போ தேவைக்கு வச்சுக்குவேன். நான் அன்றாடமா அதாவது இயல்பா வச்சிருக்கிறது. நீங்க 3 பொருள் கேட்டீங்க, 3 பொருள் சொல்லிட்டேன்தானே,
0: அதனால எஸ்கேப் ஆகி போயிடலாம்னு சொல்லிட்டு.
1: அப்படியெல்லாம் நான் தப்பிக்க மாட்டேன். நீங்க கேட்கிற மாதிரி நான் திணறவே மாட்டேன், உங்களே திணறடிப்பேன்.
0: என்னை திணறடிப்பீங்களா? சரி, ஓகே, அப்ப இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பரா தமிழ்லயே பேசி முடிச்சிட்டீங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
1: நன்றி, வணக்கம்.
0: ஓகே, தேங்க்யூ. உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ,
1: நன்றி.

கேட்ட பாடல் பாவிஜெய் பாடல்வர்களில் பரத்வாஜ் இசையமைப்பில் சித்ரா குரலில் ஆட்டோகிராஃப் திரைப்படத்திலிருந்து ஒலித்தது. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் ஒரு நிமிடம் தமிழ் பேசுங்கள். இந்த நிகழ்ச்சியில நேயர்கள் கலந்து கொண்டு ஒரு நிமிடம் தமிழில் பேச நீங்கள் அழைக்க வேண்டிய அலைபேசி எண் 8300019108. எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் உங்களுக்கான அடுத்த பாடல் மௌனம் பேசியதே திரைப்படத்திலிருந்து.

0: எதிரும் புதிரும் நிகழ்ச்சியோட அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர்.
0: நலமா இருக்கீங்களா?
1: ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் சூப்பரா இருக்கேங்க,
1: ரொம்ப சந்தோஷம். இங்கெல்லாம் மழை வர மாதிரி இருக்கு, அங்க எப்படி இருக்கு?
0: இங்க மழை வந்துருச்சுங்க மார்னிங்க.
1: சூப்பர் சூப்பர், இங்க எல்லாம் கொஞ்சம் மழை அமுத்துடுங்க.
0: ஓகே, அமுச்சு விட்டுறலாம். நீங்க தமிழ்ல பேசிட்டீங்கன்னா அமுச்சு விட்டுறலாம். கரெக்டா?
1: கண்டிப்பா பேசலாம்.
0: ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாமா?
1: இந்த நொடியில இருந்து தமிழ் புலமையை நீங்கள் பாருங்கள். போகலாம்.
0: பார்க்க முடியாது, கேட்டறலாம்.
1: சரி
0: ஓகே. சரி, இப்ப நீங்க வந்து அர்ஜென்ட்டா வந்து ஒரு டிராவல் பண்ணும் ட்ரெயின்ல, சோ அப்ப நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்ல போறீங்க?
1: மகிழுந்தில் நான் பயணிப்பேன். அது மிக வேகமாக செல்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும்.
0: ட்ரெயின் ட்ரெயின் ட்ரெயின் பத்தி சொன்னேன். ட்ரெயின்ல
1: அதுதான் மகிழுந்து போய் தான் தொடர்ந்து நிலையத்தை பிடிக்கணும். அதனால அதுல இருந்து
0: ஆரம்பிச்சேன். கார்ல போக மாட்டீங்களா? பைக்ல போக மாட்டீங்களா?
1: அதுதான் மகிழுந்து அப்படின்னு சொல்லுவாங்க.
0: சரி ஓகே, சொல்லுங்க.
1: அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா தொடர்வதி நிலைக்கு போயிட்டு பயணச்சீட்டு அப்படிங்கறத எடுக்கணும். மிக நீண்ட வரிசை இருக்கும். அதுல மிக வேகமாக நம்ம எந்த வரிசை குறைந்த ஆட்கள் இருக்கோ அங்க போய் நின்று பயணச்சீட்டு வாங்கி எந்த நடை மேஜை பாதை இருக்கோ அதுல சரியான அந்த தொடர்வந்தி வருதா இல்லையா அப்படிங்கறத பாத்துட்டு அதன் பிறகு அதுக்குள்ள ஏறி நம்ம வந்து பயணிக்கணும். அந்த பெட்டிக்குள்ள, சரியான பெட்டிக்குள்ள ஏறி பயணிக்கணும்.
0: ஓகே, அல்ல டிக்கெட் வாங்குறதுக்கு செக் பண்றதுக்கு கொடுத்துட்டு வருவாரு, அவர் யாரு?
1: அது சரி பார்த்தவர் வந்து புகை வண்டி பயணச்சீட்டு சரி பார்ப்பவர்.
0: ஓகே, அப்படியோ சொல்லிடணும் இல்லையா?
1: அதுதான்
0: புகை வண்டி பயணச்சீட்டு என்ன சொன்னீங்க?
1: பயணச்சீட்டை
0: சரி பார்ப்பவர்.

0: இப்ப வந்து எடுத்தோம் அப்படின்ட்டு முடிக்க முடியாது. அதுல நீங்க காத்திருப்பு பட்டியல இருக்கணும். அது வந்து யாராவது அந்த ஒரு இத வேண்டாம் அப்படின்ட்டு நீக்கினாங்க அப்படின்னா நமக்கு அந்த அந்த உட்காரக்கூடிய பட்டியல் மட்டும்.
1: சரி, அதுல ஆர்எஸ்ன்னு ஒண்ணு இருக்குமே, அதை பத்தி சொல்லுங்க.
0: எது
1: ஆர்எஸ்ன்னு ஒரு இது இருக்குல்ல,
0: அதுதான் காத்திருப்பு ஒரு பட்டியல்.
1: அதுவா?
0: ஆமா.
1: அப்ப வெயிட்டிங் லிஸ்ட் என்ன?
0: மிக்க மகிழ்ச்சி, நன்றி.
1: ஓகே, தேங்க்யூ. உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
1: நித்தமும் பாடுபட்டு உழைக்கும் யாவரும் ஓரினந்தா, சத்திய வார்த்தை இது நமக்கு சொல்லுது மேதினந்தா.
0: உழைப்பால் உருவாக்க முடியாதது எதுவும் கிடையாது, ஆனால் உழைப்பவருக்கும் உண்டு களைப்பு.
2: பாட்டாளி கூட்டம் எல்லாம் பார வண்டி இழுக்குது,
3: பாடுபட்டு பொழைக்குது, பாட்டுகள் எழுந்து படிக்குது.
0: உங்க களைப்ப போக்கி கலகலப்பாக்க நாங்க இருக்கோம்ல. பாட்டு பாடுங்க, கவிதை சொல்லுங்க, கடிதம் சொல்லுங்க, என் கதை கூட சொல்லுங்க.
4: பாட்டாலே மனம் கொண்ட பாரங்கள் நீங்குவதாலே நாம் கூட ஒரு கச்சேரி வைப்பமாடா.
0: உங்களோட சேர்ந்து நாங்களும் கேட்கிறோம். இனி ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மதியம் 2:30 உழைப்பவர் அரங்கம். ரெடியா இருங்க, உங்களை தேடி நாங்க வரோம்.

0: ஏதேனும் புதிரும் நிகழ்ச்சியில நேர்கள் எல்லாருமே ரொம்ப அருமையா ஒரு நிமிடம் தமிழ் பேசுங்கள் நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியோட நிறைவு நேயர் வணக்கம்.
1: வணக்கம்,
0: யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: பழனி வட்டம் கொழுமங்கொட்டான் ராமகிருஷ்ணன்.
0: நலமா இருக்கீங்களா?
1: நலமாக இருக்கிறேன்.
0: ஓகே, லாஸ்ட் காலா வந்திருக்கீங்க, நிகழ்ச்சிக்கு தயாரா? போயிடலாமா?
1: ஆயத்தமாக இருக்கிறேன்.
0: ஓகே சூப்பர். ஓகே, இப்போ நம்ம வந்து மொபைல் ஃபோனில் யூஸ் பண்ணுற விஷயங்களை பற்றி சொல்லுங்கள். என்னென்ன நீங்கள் ஃபோன் எடுத்தோன்னா அதில் என்னென்ன யூஸ் பண்ணுவீங்க, என்னென்ன
1: பார்ப்பீங்க? நான் பெரும்பாலும் அடுத்தவர்களுடன் பேசுவதற்காக அதை மட்டும்தான் தொலைபேசி நான் செய்வேன்.
0: ஓகே சரி, நீங்கள் பேசுறது மட்டும் பண்ணுறீங்க, மற்றவங்களும் என்னென்ன பார்க்குறாங்க, யூஸ் பண்ணுங்க, வீட்டில் வச்சுருக்கவங்களாம் வேறு என்ன யூஸ் பண்ணுவாங்க?
1: எங்கள் வீட்டில் நாங்கள் இருவர் தான், இருவரும் பேசுவதற்கு மட்டுமே தொலைபேசியை பயன்படுத்துவோம்.
0: ஓகே சரி, வேற மற்றவங்க என்ன பண்ணுவாங்க, எது எதுக்காக ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க? பேசுறதுக்காக மட்டும் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லாம் இருக்குல்ல,
1: அது நிறைய அவரவர்களுக்கு எது தேவையோ அதை பயன்படுத்துவார்கள். நான் மற்றவர்களை பற்றி பெரும்பாலும் கண்டுகொள்வதில்லை.
0: சரி ஓகே, வாட்ஸ்அப்புக்கு தமிழ்ல என்னன்னு தெரியுமா?
1: அதைத்தான் நான் பயன்படுத்துவதில்லை, அதை பற்றி நான் தெரிந்து என்ன செய்ய போகிறேன்?
0: தமிழ்ல என்ன பேர் கூட நான் தெரிஞ்சுக்க மாட்டீங்க.
1: நாம் அதை பயன்படுத்துவதில்லை, அதன் பெயர் தெரிந்து நாம் நமக்கு என்ன பயன்?
0: ஓகே, நீங்க வந்து இங்கிலீஷ் வேர்டு பேசக்கூடாதுன்ற ஒரு முடிவில் எதை கேட்டாலும் நான் எனக்கு அதை பற்றி தெரியவில்லை, அதனால நான் அதை பற்றி பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவீங்க. ஓகே, ரொம்ப சூப்பராக லாஸ்ட் வாரம் வந்து பேசுனீங்க, நிகழ்ச்சியில் அளித்தமைக்கு நன்றி.
1: வாய்ப்புக்கு நன்றி.
0: தேங்க்யூ. நேர்கள் எல்லாருமே எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் ஒரு நிமிடம் தமிழ் பேசுங்கள் ரொம்பவே சூப்பராக உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி ரொம்பவே சூப்பராக நிறைய நேர்கள் சூப்பராக பேசுனீங்க. நேர்கள் அனைவருக்கும் ஓடிஎஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்.

0: இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை 6 PM விளக்கேற்றும் வேளை.
1: இத்துடன் எதிரும் புதிரும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
2: செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். வளர்ச்சியடைந்த நாடுகளுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் நாட்டு மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திட உதவிடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த மாதம் 194,000 கோடி ரூபாய்க்கும் கூடுதலாக உள்ளது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா

0: ஆஸ்திரேலியா பாதுகாப்பு அமைச்சர்கள் இடையேயான பேச்சுகள் இன்று புதுதில்லியில் நடைபெற்றன. நாட்டின் மின் நுகர்வு 11.55% அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பெட்ரோலிய பொருட்கள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு மீண்டும் தெரிவித்துள்ளது. தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்கான இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. திமுகவின் தோல்விக்கு குடும்ப அரசியலே காரணம் என்று முதலமைச்சர் திரு விஜய் குற்றஞ்சாட்டியுள்ளார். பால் உற்பத்தியை பெருக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தமிழக அரசு மேற்கொள்ளும் என்று பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி கூறியுள்ளார். அரசு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்களை உடனடியாக பூர்த்தி செய்ய தவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக கோரியுள்ளது. சென்னை ஐஐடியில் பிஎஸ் படிப்புக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசம் வரும் 4ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கரூர், நாமக்கல், ஈரோடு உள்ளிட்ட 16 மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. பிரிஸ்டினா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக்கும் மகளிர் இரட்டையர் பிரிவில் திவ்யான்ஷி பௌமிக் சிண்ட்ரெல்லா தாஸ் இணையும் பட்டம் வென்றன. சீனாவில் நடைபெற்ற 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் 10 தங்கம் உள்பட 19 பதக்கங்களை வென்ற இந்திய அணிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். நார்வே செஸ் போட்டியின் மகளிர் பிரிவு 6வது சுற்று முடிவில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் 8.5 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷவாணி, உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி FM 101.8, நேரம் 5:02.

0: நேயர்கள் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது. இந்த சூப்பரான மாலை நேரத்தில் நேயர்களுக்காக 1964 வெளிவந்த பாடல்கள் இன்றைய பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் நினைவில் நின்ற பாடல்களாக வாடாமல் ஒலிக்க காத்து கொண்டிருக்கிறது.
1: உங்க பொன்னான கைகள் புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா,

0: பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் இது நேயர்களே, முதல் பாடல் ஒலித்தது கண்ணதாசன் அவர்களுடைய பாடல் வரிகளுக்காக. காதலிக்க நேரமில்லை படத்தில் இருந்து பாடலை கேட்டோம். இந்த படத்தில் வந்து முத்துராமன், ரவிச்சந்திரன், டி எஸ் பாலையா அவங்கெல்லாம் நடிச்சிருப்பாங்க. ஒரு நகைச்சுவையான ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். 1964 ஆண்டில் வெளிவந்த இந்த படத்தில் இருந்து ஒரு அருமையான பாடல், பி பி ஸ்ரீனிவாஸ் அவர்கள் பாடிய இந்த பாடல் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களின் இசையமைப்பில் ஒலித்தது.
1: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8 பொன்மாலை பொழுது. வாடாமலர் நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு நேர்களே இன்றைய நிகழ்ச்சியில் ஒலித்து கொண்டிருக்கிறது. 1964 ஆண்டில் வெளிவந்த படங்களிலிருந்து பாடல்கள்.

நேர்களே, கேட்ட பாடல் ஒலித்தது சர்வசுந்தரம் படத்திற்காக. பி சுசிலா அவர்களின் குரலில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களின் இசையமைப்பில், கண்ணதாசன் அவர்களின் பாடல் வரிகளுக்காக.

0: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: நேரம் 5:16. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8 பொன்மாலை பொழுது. வாடாமலர் நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பாக இன்றைய நிகழ்ச்சியில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது 1964 வெளிவந்த படங்களிலிருந்து பாடல்கள்.

கேட்ட பாடல் ஒழித்தது பி சுசிலா அவர்களின் குரலில். அம்மா எங்கே படத்திற்காக நேயர்கள் இணைந்திருப்பது பொன்மாலை பொழுது.

0: கேட்ட பாடல் ஒலித்தது வாலி அவர்களின் பாடல். வரிகளுக்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களின் இசையில், டி எம் சவுந்தரராஜன் அவர்களின் குரலில், தெய்வத்தாய் படத்திற்காக.
1: நேர்லே உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நீங்க கேட்ட பாடலை நாங்க தரப்போறோம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் தினந்தோறும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை இணைந்திருங்கள். இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. இங்க எல்லாமே சமகிட்டு.

நேயர்களின் நினைவிற்கு நேயர்களே, இன்று இரவு 7:30 தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் கிராமப்புற வாழ்வாதார வளர்ச்சியில் வெள்ளாடு வளர்ப்பின் பங்கு குறித்து சாண்டிநல்லா செம்மறியாட்டு இனப்பெருக்க ஆராய்ச்சி நிலையம் உதவி பேராசிரியர் டாக்டர் செல்வமணி அவர்களுடனான நேர்முகத்தின் 2 பகுதி இடம்பெற கேட்கலாம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் வாடாமலர் நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பாக 1964 ஆண்டில் வெளிவந்த பாடல்களின் தொகுப்பு.

0: கேட்ட பாடல் ஒலித்தது முரடன் முத்து படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசிலா அவர்களின் குரலில். நேரம் 5:32 நேயர்கள் இணைந்திருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8 பொன்மாலை பொழுது வாடாமலர் நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

கேட்ட பாடல் ஒலித்தது படகோட்டி படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன், பி சுசிலா அவர்களின் குரலில் ஒலித்தது விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களின் இசை அமைப்பில் வாலி அவர்களின் பாடல். வரிகளுக்காக நேர்களை இன்றைய பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது வாடாமலர். நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பாக 1964 ஆண்டில் வெளிவந்த படங்களிலிருந்து பாடல்களின் தொகுப்பு.

0: கேட்ட பாடல் ஒலித்தது புதிய பறவை படத்திற்காக பி சுசிலா அவர்களின் குரலில்.
1: உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8

இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை 6 PM-க்கு விளக்கேற்றும் வேளை.

கேட்ட பாடல் ஒலித்தது சித்ராங்கி படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசிலா அவர்களின் குரலில் ஒலித்தது வேதா அவர்களின் இசையமைப்பில். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒட்டி எஃப்எம் 101.8 பொன்மாலை பொழுது வாடாமலர். நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பாக இன்றைய நிகழ்ச்சியில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது 1964 ஆண்டில் வெளிவந்த படங்களிலிருந்து பாடல்கள்.

0: நேர்கள் கேட்ட இந்த பாடலோடு இன்றைய பொன்மாலை பொழுது நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நிலையத்தில் நேரம் 6 மணி. ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி FM 101.8. நேர்களே, இன்றும் நாளை எமது நிலையத்திலிருந்து ஒளிபரப்பாகவிருக்கின்ற நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்கலாம். கேட்பதற்கு முன்பாக,
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.

0: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
1: கம்மி நேரத்துல அதிக லாபம்,
2: ஒரே கிளிக்லயா, அற்புதம்.
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
6: நேயர்களே, இன்று இந்த அறிவிப்பினை தொடர்ந்து எமது நிலையத்திலிருந்து ஒலிபரப்பாகவிருக்கின்ற நிகழ்ச்சிகள். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 6:10 விளக்கேற்றும் வேளை, திரையில் பக்தி பாடல்கள். 6:30 மாநில செய்திகள், சென்னை அஞ்சல். 6:40 பெட்டத கமலு, படுகுமொழி பாடல்கள். 7:00 திரைகாணம். 7:10 ஈரோடு மாவட்ட செய்திகள், எழுதியவர் PC மூர்த்தி. 7:15 தமிழில் செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 7:30 தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் கிராமப்புற வாழ்வாதார வளர்ச்சியில் வெள்ளாடு வளர்ப்பின் பங்கு குறித்து சாண்டிநல்லா செம்மறியாட்டு இனப்பெருக்க ஆராய்ச்சி நிலையம் உதவி பேராசிரியர் டாக்டர் செல்வமணி அவர்களுடனான நேர்முகத்தின் 2 பகுதி, தொடர்ந்து கிராமிய பாடல், தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெறும். 8:00 செய்தி அறிக்கை. 8:05 நினைத்தாலே இணைக்கும் தொலைபேசி வழி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம். எட்டு வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று சென்னை சைதாப்பேட்டை வழக்கறிஞர் பி தண்டபாணி அவர்களுடன் நேர்முகம், சென்னை அஞ்சல். 8:45 திரைகாணம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 9:15 செய்தி சுடர். 9:30 மயூரா துவஜா உபக்யானம் இசை பேருரை நிகழ்த்துபவர் திருவையாறு டி அண்ணாசாமி பாகவதர் அவர்கள். 10:30 காற்றோடு கலந்திடவ திரைப்பட பாடல்கள். 4 ஒளிபரப்பாகவிருக்கின்ற நிகழ்ச்சிகள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் இமயவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள். 6:15 அருளிசை பக்தி பாடல்கள். 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள். 6:55 இயற்கையின் வழி நிகழ்ச்சியில் சூழல் நட்பு விடுதிகள் குறித்து உதகை அரசு கலைக்கல்லூரி வன விலங்குத்துறை கௌரவ விரையாளர் முனைவர் எஸ் வித்யா அவர்கள் வழங்கும் தகவல்கள். 7:00 காலை கதிர் நலமுடன் வாழ நிகழ்ச்சியில் பாக்டீரியா சார்ந்த நோய்கள் குறித்து பொதுநல மருத்துவர் டாக்டர் ஹரிராம் அவர்கள் வழங்கும் தகவல்கள். தொடர்ந்து திரையாணம். நிறைவாக சட்டம் அறிவோம். பணியிடங்களில் பெண்களுக்கு எதிரான துன்புறுத்தல்கள் தடுப்புச் சட்டம் குறித்து தகவல்களை வழங்குகிறார் வழக்கறிஞர் தன்யா அவர்கள். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 குட் மார்னிங் லீலகிரீஸ் புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள். 7:40 புதின பக்கங்கள் எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணி பல்லவம் புதின தொடர் 2 பருவம். 7:50 அறிவும் அரசின் திட்டங்கள். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள். 8:30 திரைகாணம். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. இன்னும் சில நொடிகளில் தொடர்கிறது 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல்.
7: This is Akashvani, the news read by Anuja Kumar. Prime Minister Narendra Modi and President of Myanmar U Mai Aung Lai held detailed talks on the entire gamut of bilateral issues in New Delhi today. The discussions covered trade, defence, border management, culture, among other areas of interest. Briefing media after the talks, Foreign Secretary Vikram Misri said both sides express interest in forging closer cooperation, particularly in the areas of trade and investment, development cooperation, health, education and energy. He said both sides underlined the importance of connectivity and agreed to work as quickly as possible towards completion of Kaladan Multimodal Transit Transport Project.
8: both sides underscored the importance of preventing the misuse of sovereign territory for activities inimical to their security interests. Overall, this visit by the president has once again reaffirmed the shared commitment of both sides to deepen their long-standing partnership and to work together for mutual benefit, growth, and prosperity in the region.
7: Mr. Misri said Myanmar sits at the confluence of India's Neighbourhood First, Act East, as well as Mahasagar and Indo-Pacific policies. The President of Myanmar will meet President Draupadi Murmu at Rashtrapati Bhavan this evening. He is also scheduled to visit the Light and the Lotus, Relics of the Awakened One exhibition at Rai Pithora Cultural Complex in the national capital. President Liang will travel to Mumbai tomorrow for business and industry interactions and site visits. The India-Oman Comprehensive Economic Partnership Agreement, CEPA, has come into force today. Commerce and Industry Minister Piyush Goyal said the CEPA will deepen the economic and strategic ties between the two nations. Addressing media in New Delhi, Mr. Goyal said that CEPA is not simply a trade agreement, it is a statement of civilizational trust.
9: I am confident that this comprehensive agreement will add a new momentum to our ties with Oman. From day one, India will secure duty-free access on 98% of Oman's tariff lines, covering over 99% of India's exports to Oman. SEPA is a blueprint of our shared future.
7: Prime Minister Narendra Modi today shared an article written by Mr. Goyal on the India-Oman Comprehensive Economic Partnership Agreement. The Prime Minister said the article emphasizes that the government's efforts to sign trade agreements with developed countries help improve the lives of every Indian. India and Australia today affirmed the importance of enhancing cooperation with regional partners to help maintain a free, open, peaceful, stable and prosperous Indo-Pacific. During the second India-Australia Defence Minister's Dialogue in New Delhi, Defence Minister Rajnath Singh and his Australian counterpart Richard Marles stressed the importance of freedom of navigation and overflight, unimpeded trade and lawful use of the seas in accordance with the international law. The Supreme Court today refused to entertain a plea seeking that the NEET UG 2026 retest be conducted in computer-based test mode instead of the existing pen and paper format. A bench of Justices P.S. Narasimha and Arvind Kumar said the National Testing Agency is already facing multiple challenges after the cancellation of the examination. The court posted the matter for hearing on the 27th of next month. The Trinamool Congress TMC has expelled two legislators, Sandeepan Saha and Ritbrata Banerjee, for anti-party activities, absenteeism from key meetings and public remarks critical of the party leadership. The move comes amid internal turmoil following TMC's defeat in the 2026 West Bengal Assembly elections. The last rites of veteran playback singer Suman Kalyanpur were performed with full state honours in Mumbai today. Kalyanpur passed away at her residence in Mumbai last night. She was 89. One of India's most celebrated singers, she was a prominent figure in Marathi Bhavgeet and Hindi film music. Maharashtra Governor Jishnu Dev Verma, Chief Minister Devendra Fadnavis and Deputy Chief Ministers Eknath Shinde and Ajit Pawar expressed grief and paid tribute to the legendary singer. And that is the end of this news bulletin.
6: Akashavani, Udakamandalam, Vanuli Nalayam, Matrum Uti FM, Nutri Wonderpulli Yeti, Neram, Arumani, Patanamadam, Vilaketrum Vele, Bhakti Padalgal.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8 விளக்கேற்றும் வேலை பக்தி பாடல்கள்.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: விளக்கேற்றும் வேலை பக்தி பாடல்கள் ஒழித்துக் கொண்டிருக்கிறது உங்கள் ஒட்டி எஃப்எம் 101.8.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

ஒலித்துக்கொண்டிருக்கும் பாடலோடு விளக்கேற்றும் வேலை பக்தி பாடல்கள் நிறைவு பெறுகிறது. இன்னும் சில நொடிகளில் தொடர்கிறது 6:30 மாநில செய்திகள் சென்னை நிலையத்திலிருந்து. இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8.

0: மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். ரயில்வேயில் மேற்கொள்ளப்படும் மின்மயமாக்கல் பணிகள் காரணமாக டீசல் பயன்பாடு 63% வரை குறைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பெட்ரோலியப் பொருட்கள் விநியோகத்தில் முறைகேடுகளை தடுப்பதற்கான கண்காணிப்பு நடவடிக்கைகளை மாநில அரசுகள் தீவிரப்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. மாநில உரிமைகளையும் நதிநீர் உரிமைகளையும் விட்டுக் கொடுக்கும் பேச்சுக்கே இடமில்லை என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் தென்கொரியாவை வென்றது. இனி விரிவான செய்திகள். ரயில்வேயில் மேற்கொள்ளப்படும் மின்மயமாக்கல் பணிகள் காரணமாக டீசல் பயன்பாடு 63% வரை குறைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரை ஒன்றையும் பகிர்ந்துள்ளார். மின்மயமாக்கல் பணிகள் நிர்வாக செலவினங்களை குறைப்பதற்கும் உதவியுள்ளதாக அந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நடைபாதை வியாபாரிகளுக்கு இதுவரை 800 கோடி ரூபாய் அளவிற்கு கடன் மானியம் மற்றும் ஊக்கத்தொகை விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. 6 ஆண்டுகளுக்கு முன்னர் தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தின் கீழ் 75 லட்சத்திற்கும் மேற்பட்ட நடைபாதை வியாபாரிகள் பயனடைந்துள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அவர்களுக்கு 17,800 கோடி ரூபாய் அளவிற்கு கடன் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பெட்ரோலியப் பொருட்கள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு மீண்டும் தெரிவித்துள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா, நாடு முழுவதும் பெட்ரோல் மற்றும் டீசல் விநியோகம் சீராக நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகமும் சீராக நடைபெற்று வருவதாக அவர் கூறினார். பெட்ரோலியப் பொருட்களை பதுக்குவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இது தொடர்பாக 1,300 மேற்பட்ட சோதனைகள் நடத்தப்பட்டு இதுவரை 7 கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். பெட்ரோலியப் பொருட்கள் விநியோகத்தில் முறைகேடுகளை தடுப்பதற்கான கண்காணிப்பு நடவடிக்கைகளை மாநில அரசுகள் தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் திருமதி சுஜாதா சர்மா கேட்டுக் கொண்டார். திமுகவின் தோல்விக்கு குடும்ப அரசியலே காரணம் என்று முதலமைச்சர் திரு விஜய் குற்றம் சாட்டியுள்ளார். இன்று திருச்சியில் தாவேக சார்பில் நடைபெற்ற வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் பங்கேற்று அவர் பேசினார். ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்பட்டு மக்களின் மனதை வெல்ல திமுக முயற்சிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். போதைப்பொருள் புழக்கத்தை முந்தைய திமுக அரசு கட்டுப்படுத்தாதன் விளைவுதான் தற்போது குற்றங்கள் தொடர்பாக அவர் குறை கூறினார். சிங்கப்பெண் காவல்படை அடுத்த வாரம் முதல் செயல்பட தொடங்கும் என்றும் திரு விஜய் அறிவித்தார்.
1: பெண்கள் பாதுகாப்பான அந்த சிங்கப்பெண் காவல்படை நெக்ஸ்ட் வீக் அதை இனாகரேட் பண்ண போறோம். தப்பு செஞ்சவங்களுக்கான தண்டனை, அதுக்கான சார்ஜ் ஷீட் எல்லாமே ரொம்ப ஸ்பீடா செய்யறதுக்கான அந்த வேலையை செய்ய சொல்லி இருக்கிறோம். மாநில உரிமைகள்ல விட்டு கொடுக்கவே மாட்டோம். நதி நீர் உரிமைகளை விட்டு கொடுக்கவே மாட்டோம். சமூக நீதி, சம நீதிய, சமத்துவ நீதிய ஒரு நாளும் விட்டு கொடுக்கவே மாட்டோம்.
0: நடப்பு கல்வியாண்டில் தொழில்நுட்ப கல்லூரிகளில் 3 புதிய பாடப்பிரிவுகள் தொடங்கப்பட்டுள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். இன்று சென்னையில் அரசு பொறியியல், கலை, அறிவியல் மற்றும் பாலிடெக்னிக் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். புதிய பாடப்பிரிவுகள் தொடங்கப்பட்டுள்ளதன் காரணமாக கூடுதலாக 3,570 இடங்கள் தோற்றுவிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். பால் உற்பத்தியை பெருக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தமிழக அரசு மேற்கொள்ளும் என்று பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி கூறியுள்ளார். உலக பால் தினத்தையொட்டி நாமக்கல் ஆவினில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். நஷ்டத்தில் இயங்கும் ஆவின் நிறுவனத்தை லாபம் ஈட்டும் நிறுவனமாக மாற்றுவதற்கு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார். ஆவின் நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் அனைவரும் உறுதி செய்ய வேண்டும் என்றும் திருமதி விஜயலட்சுமி கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் மற்றும் கால தாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தூத்துக்குடி மாவட்டத்தில் சிங்கப்பெண் அதிரடிப்படையில் உள்ள பெண் காவலருக்கு காவல் ஆய்வாளர் ஒருவர் பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளதாக எழுந்துள்ள புகார் அதிர்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு தொடங்கப்பட்ட படையில் உள்ள பெண்ணுக்கே இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இதுகுறித்து முழுமையாக விசாரித்து சம்பந்தப்பட்டவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உரிய அனுமதியின்றி இயங்கும் மதுபான கூடங்களை மூட தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னையில் மதுபான கூடத்தில் நடனமாடியது தொடர்பாக ஏற்பட்ட மோதல் காரணமாக இளம் பெண் ஒருவர் கார் ஏற்றி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். பெண்களின் பாதுகாப்பிற்கு போதைப்பொருள் புழக்கம்தான் பெரும் அச்சுறுத்தலாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சட்டவிரோதமாக போதைப் பொருட்களை விற்பனை செய்வோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு டி டி வி தினகரன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் ஒருசில பகுதிகளில் அடுத்த 5 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரத்தில் கிழக்கு விதர்பா முதல் தெற்கு கேரளா பகுதிகள் வரை தெலுங்கானா, ராயல்சீமா, தெற்கு உள் கர்நாடகா மற்றும் தமிழ்நாடு வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 5 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, திண்டுக்கல், தூத்துக்குடி, விருதுநகர், ஈரோடு, சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, கரூர், சிவகங்கை, மதுரை, மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். தமிழக மீனவர்களுக்கான எச்சரிக்கை, அடுத்த 3 நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். தருமபுரி மாவட்டத்தில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று ஆட்சியராக பொறுப்பேற்றுள்ள திரு சரவணன் கூறியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் புகார் மனுக்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திருமதி ஸ்னேகா அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். நெல்லை மாவட்ட ஆட்சியராக பொறுப்பேற்றுக் கொண்ட திரு ஆனந்த் மோகன், தாமிரபரணி நதியை தூய்மைப்படுத்த முக்கியத்துவம் கொடுக்கப்படும் என்றார். கடலூர் மாவட்டத்தில் பொதுமக்கள் குறைதீர் கூட்டம் ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் தலைமையில் இன்று நடைபெற்றது. அரியலூர் மாவட்ட ஆட்சியராக திருமதி மிர்னாலினி இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். சேலம் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 8 லட்சம் ரூபாய் மதிப்பிலான செயற்கை கால்களை ஆட்சியர் திரு இளம் பாகவத் இன்று வழங்கினார். சென்னையில் உள்ள தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனத்தில் தொழில் முனைவோர் மேம்பாட்டு பயிற்சி வரும் 15ஆம் தேதி தொடங்கி 19ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் தென்கொரியாவை வென்றது. ஜப்பானில் நடைபெற்ற இப்போட்டியில் கேத்தன் குஷ்வாகா 2 கோல் அடித்தார். வரீந்தர் சிங், ஷாருக் அலி தலா 1 கோல் அடித்தனர். பிரிஸ்டினா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக் பட்டம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 11-6, 9-11, 11-7, 8-11, 11-6 என்ற செட் கணக்கில் சீன தைப்பேயின் ஏ இ டியானை வென்றார். மகளிர் இரட்டையர் பிரிவில் திவ்யான்ஷி பௌமிக் சிண்ட்ரேலா தாஸ் இணை பட்டம் வென்றது. நார்வே செஸ் போட்டியின் மகளிர் பிரிவு 6வது சுற்று முடிவில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் 8.5 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளார். சீனாவில் நடைபெற்ற 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் 10 தங்கம் உட்பட 19 பதக்கங்களை வென்ற இந்திய அணிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, பிரேசிலின் மார்சிலோ டிமாலினர் இணை கால் இறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ரயில்வேயில் மேற்கொள்ளப்படும் மின்மயமாக்கல் பணிகள் காரணமாக டீசல் பயன்பாடு 63% வரை குறைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பெட்ரோலியப் பொருட்கள் விநியோகத்தில் முறைகேடுகளை தடுப்பதற்கான கண்காணிப்பு நடவடிக்கைகளை மாநில அரசுகள் தீவிரப்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. மாநில உரிமைகளையும் நதிநீர் உரிமைகளையும் விட்டுக் கொடுக்கும் பேச்சுக்கே இடமில்லை என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் தென்கொரியாவை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
4: நேரம் 6:40. ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி எஃப்எம் 101.8.
5: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
6: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
5: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
6: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
7: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1-800-420-2233.
8: நேயர்களே, நாளை காலை 10 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
5: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
6: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
5: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
6: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
7: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1-800-420-2233.
9: ನಾಕು ಬಿಟ್ಟನ ಜನ ಎಲ್ಲಾಗ ನಮಸ್ಕಾರ. ಇದು ಊಟಿ ಎಫ್ಎಂ 101.8. ನಂಗ ಜನವು ಸಂತೋ ನಂಗ ಊಟಿ ಎಫ್ಎಂ ದೋಗ 6:41 ಇಜುಮಣಿಗೆಟ್ಟ ಬೆಟ್ಟದ ಗಮಲು ಬಡುಗುಮಳಿ ಪಾಡಲ್ಗಳು ಕೀರ್ತನ. ಈ ಬಡುಗುಮಳಿ ಪಾಡಲ್ಗಳು ಒಂದೊಂದು ಜನವು ಒಂದೊಂದು ಮಾಕೆಯಾನ ಪಾಡಲ್ಗಳು. ಇದರಲ್ಲಿ ಸಂತೋಷ, ದುಃಖ, ಆನಂದ, ಯೋಸನೆ ಎಲ್ಲ ವಿಧವಾದ ಕಲಂದ ಒಂದು ಕಲವಿಯ ನಂಗ ಜನ ಜನಗೂ ಕೇತುಂದಿದ್ದ ನಿಂಗ ಆರ್ವವ ಕೇಪ ಈ ಕಥೆಯ ನಾ ನಿಂಗಾಯಿ ಪ್ಲೇ ಮಾಡಿನಿ. ಇಂದಿನ ಜನದೊಗೆ ನಂಗ ಕೇಪ ಈ ಕಥೆ ಏನಾದೇಗಿ ನಿಂಗವೋ ಕೇತು ನೋಡಿವಿ.

0: நங்கெல்லாம் இன்னகிட்ட கேட்டதும் இது பெட்டத கமலு படுகுமொழி பாடல்கள். ஜனகு சந்தோத்து 6:41 இஜுமணி கெட்டா நாங்க ஊட்டி எஃப்எம் 101.8 தொகை கேத்துண்டிதா. இது நிங்ககாகி நிங்க கிட்ட பாட்டு நிங்கவ தேடி பந்திர கவனமாடி கேத்து நோடிவி. நாயகு இதே ஜாம தொகை நான் நிங்கவ சந்திச்சினே.
1: உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள்.

ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் 7 மணி. நேர்கள் கேட்கலாம் திரைகானம்.

கேட்ட பாடல் ஒலித்தது சொக்கத்தங்கம் படத்திற்காக அரியரன் சாதனா சர்க்கம் குரலில். ஒலித்த பாடலோடு திரைகாணம் நிறைவு பெறுகிறது. இன்னும் சில நொடிகளில் தொடர்கிறது மாவட்ட செய்திகள். சென்னை நிலையத்திலிருந்து அஞ்சலாகும்.

0: திரைகானம் கேட்டீர்கள். நேரம் 7:10. ஆகாஷ்வாணி ஈரோடு மாவட்ட செய்திகள் வழங்குபவர் பி சி மூர்த்தி அவர்கள்.
1: ஈரோடு மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற பன்னாரி மாரியம்மன் கோவிலில் மாதந்தோறும் உண்டியல் திறக்கப்பட்டு காணிக்கை எண்ணும் பணி நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் முன்னிலையில் உண்டியல்கள் திறக்கப்பட்டு காணிக்கை எண்ணும் பணி நடைபெற்றது. காலை தொடங்கி இரவு வரை காணிக்கை எண்ணும் பணி நீடித்தது. இதில் கடந்த 41 நாட்களில் பக்தர்கள் உண்டியலில் செலுத்திய தொகை 1,21,86,832 ரூபாய் ரொக்கம் மற்றும் 320 கிராம் தங்கம், 570 கிராம் வெள்ளியும் கிடைத்துள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். காணிக்கை பணம் பாதுகாப்பாக வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டது. ஈரோடு மாவட்ட அரசு இசைப்பள்ளியில் சேர 12 வயது முதல் 25 வயதுக்கு உட்பட்டவர்கள் குரலிசை, பரதநாட்டியம், வயலின், மிருதங்க கலைஞர்களுக்கு 7ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். தபில், நாதஸ்வரம், தேவாரம் கலைகளுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். இது 3 ஆண்டு கால கல்வியாகும். இங்கு படிக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் மாதம் 1,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். மாணவ மாணவியருக்கு அரசு விடுதி வசதி செய்து தரப்படும். வெளியூர் மாணவ மாணவியருக்கு இலவச பஸ் பயண வசதி செய்து தரப்படும். 3 ஆண்டு படித்து அரசு தேர்வு ஏகக தேர்வில் தேர்ச்சி பெறும் மாணவர்கள் கர்நாடக இசை கச்சேரி நடத்தவும், நாதஸ்வரம் தவில் வாசித்து தொழில் புரியவும், தேவாரம் பாடுதல் கோவில்களில் ஓதுவாராக பணிபுரியவும், வானொலி தொலைக்காட்சிகளில் நடத்தப்படும் இசை நிகழ்ச்சிகளில் பங்கேற்று திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்பு உண்டு. கோவில்களில் தேவார ஓதுவார் பணியில் சேர இப்பள்ளியில் தேவார இசை பயின்று தேர்ச்சி பெற்றவர்களுக்கு முன்னுரிமை வழங்க அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. கலை ஆர்வம் உள்ள மாணவ மாணவியர்கள் நடப்பாண்டு இசைப்பள்ளியில் சேர கூடுதல் விவரத்துக்கு தலைமை ஆசிரியர் 0424-2294-365 மற்றும் 94872-47-2720 ஆகிய எண்களில் தொடர்பு கொள்ளலாம். ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் கொளப்புலூர் பகுதியைச் சேர்ந்த சுரேஷ் 41 வயதும் இவருடைய மனைவி மஞ்சுளா 38 வயதும் தம்பதியினர் சிறுவலூர் அருகே உள்ள மூப்பன் சாலை பகுதியில் இறைச்சி கடை நடத்தி தொழில் செய்து வந்தனர். அவர்கள் தங்களது கடையில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருந்த போது திடீரென அப்பகுதியில் பலத்த இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்துள்ளது. அப்போது எதிர்பாராத விதமாக அவர்கள் இருந்த பகுதியின் மீது பயங்கர சத்தத்துடன் இடி விழுந்தது. இதில் இடி பலமாக தாக்கியதில் சுரேஷ் மற்றும் மஞ்சுளா ஆகிய இருவரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்த சிறுவலூர் காவல்துறையினர் உயிரிழந்த கணவன் மனைவி இருவரின் உடலையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கோபிசெட்டிப்பாளையம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து சிறுவலூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். உயிரிழந்த சுரேஷ் மஞ்சுளா தம்பதியினருக்கு அனுசியா என்ற 18 வயது மகளும் கதிரேசன் என்ற மகனும் உள்ளனர். இதில் மகள் அனுசியா குடும்ப சூழ்நிலை காரணமாக கூலி வேலைக்கு சென்று வருகிறார். மகன் கதிரேசன் தற்போதுதான் 12ஆம் வகுப்பு படித்து வருகிறார். பெற்றோர் இருவரையும் ஒரே நேரத்தில் இடி மின்னலுக்கு பறிகொடுத்துவிட்டு எதிர்காலம் என்னவென்று தெரியாமல் தவிக்கும் இந்த இளம் பிள்ளைகளின் நிலை அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன் பலியான தம்பதியின் வாரிசுகளுக்கு கொளப்பூரில் உள்ள அவர்களது வீட்டிற்கே சென்று சந்தித்து ஆறுதல் கூறினார். மேலும் பேரிடர் நிவாரண நிதியாக 8 லட்சம் ரூபாய்க்கான காசோலை ஆணையையும் வழங்கினார். அப்போது செய்தியாளர்களிடம் கூறிய அமைச்சர் இடி மின்னல் தாக்கி பலியான தம்பதியரின் குழந்தைகள் என்ன கல்வி பயின்றுள்ளனரோ அதற்கேற்ப அரசின் சார்பாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். பிரதமரின் கௌரவ நிதியுதவி திட்டத்தில் மத்திய அரசு நிலம் வைத்துள்ள தகுதியான விவசாயிகளுக்கு 4 மாதங்களுக்கு 1 முறை 2,000 ரூபாய் வீதம் ஆண்டுக்கு 6,000 ரூபாய் வழங்குகிறது. இந்த தொகை மூலம் விவசாயத்துக்கு தேவையான இடுபொருட்கள் வாங்க விவசாயிகளுக்கு உதவியாக உள்ளது. தகுதியான அனைத்து விவசாயிகளும் விடுதலின்றி பயன்பெற ஈரோடு மாவட்டம் முழுவதும் 15ஆம் தேதி வரை வட்டார அளவில் சிறப்பு முகாம்கள் நடைபெற உள்ளது. இம்மாவட்டத்தில் இதுவரை 72,161 விவசாயிகள் பயன்பெற்றுள்ளனர். எனினும் சில விவசாயிகள் நில ஆவணங்கள் பதிவேற்றம் செய்யப்படாதது, ஆதாரின் வங்கிக் கணக்குடன் இணைக்காதது, இகேஒய்சி செய்யாது போன்ற காரணத்தால் நிதியுதவி கிடைப்பதில் சிக்கல் நீடிக்கிறது. இதை சரி செய்ய வட்டார அளவில் சிறப்பு முகாம்கள் நடைபெற உள்ளது.
0: ஈரோடு மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் பி சி மூர்த்தி அவர்கள். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.

0: ಆಕಾಶವಾಣಿ செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். சிவில் விமான போக்குவரத்து துறை இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியா ஓமன் இடையேயான ஒருங்கிணைந்த பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தம் இன்று முதல் செயல்பாட்டிற்கு வந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த மாதம் 194,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளது. தென்கொரியாவில் நேரிட்ட தீ விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர், 2 பேர் காயமடைந்தனர். பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, பிரேசிலின் மார்செலோ டெமாலினர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். சிவில் விமான போக்குவரத்து துறை இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இத்தொடர்பான கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையின் கீழ் விமான பயணம் என்பது அனைவருக்குமானதாகவும் எளிதாகவும் உருவெடுத்துள்ளதாக அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிஜி யாத்ரா பயன்பாடு 10 கோடி பயணங்களை தாண்டியுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவுடனான பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இந்தியா ஆஸ்திரேலியா பாதுகாப்பு அமைச்சர்களுக்கிடையே புதுதில்லியில் நடைபெற்ற பேச்சுகளின் போது இதனை அவர் தெரிவித்தார். வருங்காலங்களிலும் இரு நாடுகளுக்கும் இடையேயான பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பு மேம்படும் என்றும் அவர் கூறினார். இந்த கூட்டத்தில் பேசிய ஆஸ்திரேலிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ரிச்சர்ட் மார்லஸ், குறிப்பாக இரு நாடுகளுக்கும் இடையே கடல்சார் பாதுகாப்பு ஒத்துழைப்பு பெருமளவு வளர்ச்சி கண்டுள்ளதாக கூறினார். இந்தியா ஓமன் இடையேயான ஒருங்கிணைந்த பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தம் இன்று முதல் செயல்பாட்டிற்கு வந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 6 மாதங்களுக்கு முன்னர் இந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டதை சுட்டிக்காட்டினார். இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவிற்கு இந்த ஒப்பந்தம் மேலும் வலு சேர்க்கும் என்றும் அவர் கூறினார். இதன் மூலம் சிறு குறு தொழில் துறையினர் மற்றும் ஏற்றுமதியாளர்கள் பயனடைவார்கள் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். மண்வளம் காப்பது தொடர்பான தேசிய இயக்கம் இன்று தொடங்கியுள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். மத்திய பிரதேசத்தின் ரைசனில் இன்று இந்த இயக்கத்தை தொடங்கி வைத்து அவர் பேசினார். இம்மாதம் 30ஆம் தேதி வரை இந்த இயக்கம் நடைபெறவுள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த இயக்கத்தின் கீழ் வேளாண் விஞ்ஞானிகள், வேளாண் பல்கலைக்கழகங்களின் நிபுணர்கள், வேளாண் அறிவியல் மையங்களின் அதிகாரிகள் கிராமங்களுக்கு சென்று விவசாயிகளிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த உள்ளதாக அவர் தெரிவித்தார். முறையான உர பயன்பாடு, மண் பரிசோதனை, மண்வள அட்டை, இயற்கை வேளாண்மை, நீர் சேமிப்பு, அறிவியல் ரீதியான வேளாண் நடைமுறைகள் போன்றவை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட உள்ளதாக அவர் கூறினார். மண்வளம் பாதுகாக்கப்பட்டால் வேளாண் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் என்றும் நாடு வளமடையும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். யோகாவிற்கு உலக அளவில் வரவேற்பு கிடைத்து வருவதாக மத்திய ஆயுஷ் துறை அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இத்தொடர்பான நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், சர்வதேச யோகா தினம் வரும் 21ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளதை சுட்டிக்காட்டினார். ஆரோக்கியமான முதுமைக்கு யோகா என்ற மைய கருத்தோடு இந்த ஆண்டு யோகா தினம் கொண்டாடப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உலக அளவில் அறிவியல் நிபுணர்களும் யோகாவின் பலன்களை ஏற்றுக்கொண்டிருப்பதாகவும் அவர் கூறினார். கடந்த ஆண்டு யோகா தொடர்பாக 1000க்கும் மேற்பட்ட ஆய்வுக் கட்டுரைகள் வெளியிடப்பட்டதாகவும் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்தார். சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த மாதம் 194,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 3.2% அதிகமாகும் என்று நிதியமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறுதேர்வினை கணினி அடிப்படையில் மேற்கொள்ள உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்க உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. இது தொடர்பான மனுவினை விசாரித்த நீதிபதிகள் திரு நரசிம்மா, திரு அரவிந்த்குமார் அமர்வு, மறுதேர்வை கணினி முறையில் நடத்துவது என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தது. தேர்வை ரத்து செய்ததன் காரணமாக தேசிய தேர்வு முகமை பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு வருவதாகவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். இவ்வழக்கு தொடர்பான விசாரணை அடுத்த மாதம் 27ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம்
0: வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை முப்படைகளின் தளபதி திரு ராஜா சுப்பிரமணி இன்று சந்தித்து பேசினார். முப்படை தளபதியாக பொறுப்பேற்ற பின்னர் மரியாதை நிமித்தமாக குடியரசுத் தலைவரை அவர் சந்தித்து பேசியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அசாம் முதலமைச்சர் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணனை இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார். மாநிலத்தின் வளர்ச்சிப் பணிகள் குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதனைத் தொடர்ந்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டாவையும் முதலமைச்சர் சந்தித்து பேசினார். சுகாதாரத்துறையின் வளர்ச்சிக்காக மேற்கொள்ளப்பட வேண்டிய திட்டங்கள் குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாக சமூக வலைதளத்தில் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா கூறியுள்ளார். மகாராஷ்டிராவில் அரசு போக்குவரத்து கழக பேருந்துகள் அனைத்தும் அடுத்த 21 ஆண்டுகளுக்குள் மின்சார பேருந்துகளாக மாற்றப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் கூறியுள்ளார். இன்று மும்பையில் அரசு போக்குவரத்து கழகத்தின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு

0: அவர் பேசினார். அடுத்த 3 ஆண்டுகளுக்குள் 50% பேருந்துகளை மின்சார பேருந்துகளாக மாற்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் கூறினார். சிக்கிமில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் குறித்து தேர்தல் ஆணையம் ஆய்வு மேற்கொண்டது. இன்று கேங்டாக்கில் தேர்தல் ஆணையத்தின் இயக்குநர் திருமதி ஷிப்ரா சக்சேனா தலைமையில் இந்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. தகுதியான வாக்காளர்கள் அனைவரும் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இப்பணிகளில் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் திருமதி ஷிப்ரா சக்சேனா தெரிவித்தார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் 2 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அக்கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர். கட்சி விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டதன் காரணமாக திரு சந்தீபன் சஹா, திரு ரிதப்பிரதா பானர்ஜி ஆகியோர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக அதன் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தென்கொரியாவில் நேரிட்ட தீ விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர், 2 பேர் காயமடைந்தனர். டஜியான் நகர்பகுதியில் செயல்பட்டு வரும் விண்வெளி உதிரி பாகங்கள் தொழிற்சாலையில் இந்த விபத்து நேரிட்டதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்தனர். தொழிற்சாலையில் தூய்மைப் பணிகளை மேற்கொண்ட போது இந்த விபத்து நேரிட்டதாகவும் அவர்கள் கூறினர். இதுகுறித்து முழுமையாக விசாரணை நடத்த அந்நாட்டு அரசு உத்தரவிட்டுள்ளது. இலங்கையில் நேரிட்ட சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர், 13 பேர் காயமடைந்தனர். கொழும்பு அருகே திருவிழா கூட்டத்தில் பங்கேற்றவர்கள் மீது லாரி மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்தனர். ஓட்டுநர் போதையில் கட்டுப்பாட்டை இழந்து திருவிழாவில் பங்கேற்றவர்கள் மீது மோதியதாக அவர்கள் கூறினர். எத்தியோப்பியாவில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று நடைபெற்றது. இந்த தேர்தலில் 47 அரசியல் கட்சிகளின் சார்பில் 10,000-க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, பிரேசிலின் மார்செலோ டிமாலினர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இன்று நடைபெற்ற ஆடவர் இரட்டையர் பிரிவு 3வது சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 7-5, 6-4 என்ற செட்கணக்கில் ஜெர்மனியின் டிம் புட்ஸ், கெவன் கிரவிட்ஸ் இணையை வென்றது. இப்போட்டியின் ஜூனியர் பிரிவில் இந்தியாவின் அர்னவ் விஜய் பப்பர்கர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் அவர் 6-2, 6-4 என்ற செட்கணக்கில் தைவானின் சென் குவான் ஷூவை வென்றார். சீனாவில் நடைபெற்ற 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் 10 தங்கம் உள்பட 19 பதக்கங்களை வென்ற இந்திய அணிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஆகியோர் பாராட்டு தெரிவித்துள்ளனர். நார்வே செஸ் போட்டியின் மகளிர் பிரிவு 6வது சுற்று முடிவில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் 8.5 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சிவில் விமான போக்குவரத்து துறை இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியா ஓமன் இடையேயான ஒருங்கிணைந்த பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தம் இன்று முதல் செயல்பாட்டிற்கு வந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த மாதம் 1,94,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளது. தென்கொரியாவில் நேரிட்ட தீ விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர், 2 பேர் காயமடைந்தனர். பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, பிரேசிலின் மார்செலோ டிமாலினர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 7:25. ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி FM 101.8.
2: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
3: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1-800-420-2233.
5: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
2: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
3: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1-800-420-2233.
6: வீடியோவை லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? சோ ஈஸி.
7: மாட்டிக்கிட்டீங்க.
8: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
6: விவரமா இருங்க, எச்சரிக்கையா

0: பண்ணுங்க.
1: விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். கோவை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்திலிருந்து வந்துள்ள வானிலை அறிக்கை. வரும் நாட்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த இரு தினங்களுக்கு மிதமான மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 19 முதல் 23 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 9 முதல் 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். காலை நேர காற்றின் ஈரப்பதம் 90 முதல் 100% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 80 முதல் 80% இருக்கக்கூடும். சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 4 முதல் 8 கிலோமீட்டர் அளவிற்கு வீசக்கூடும். வானிலை சார்ந்த வேளாண் குறிப்புகள். போதிய வடிகால் வசதி வழங்குதல், உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாடு போன்ற உழவியல் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை ஒத்திவைக்கவும். விதை மூலம் பரவும் நோய்களை நிர்வகிக்க விதைகளை ட்ரைகோடர்மா அஸ்பரல்லாம் 4 கிராம் அல்லது பேசிலஸ் சப்டிலஸ் 10 கிராம் கொண்டு விதை மூலம் பரவும் நோய் கிருமிகளை கட்டுப்படுத்த விதை நேர்த்தி செய்யலாம். மேலும் எந்த ஒரு பயிர் திட்டத்திற்கு முன்பு மண் பரிசோதனை செய்யப்பட வேண்டும். தோட்டக்கலை பயிர்களான பூண்டு பயிரில் பூண்டு விளைச்சலை அதிகரிக்க நடவு செய்த 30, 45 மற்றும் 60 நாட்களில் நீரில் கரையக்கூடிய நுண்ணூட்டச்சத்து கலவையை 1 லிட்டர் தண்ணீருக்கு 0.50 கிராம் என்ற அளவில் இடலாம். மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். வாழை சாகுபடியில் 5 மாத வயதுள்ள மரங்களுக்கு மரக்கம்பங்களை பயன்படுத்தி ஆதரவு அளிக்கலாம். வடிகால் வசதி செய்து உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்துவதை தவிர்க்கவும். அழுகும் மற்றும் அழுகிய இலைகளை அகற்றுதல் மற்றும் அழித்தல் வேண்டும். நேர்களது வரை விவசாயிகளுக்கான அறிவிப்பினை கேட்டீர்கள்.

0: நிலையத்தில் நேரம் 7:30.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
2: ஹே, இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
4: நேயர்களே, காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
5: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8. தோட்டமும் தொழிலும்

இன்றைய நிகழ்ச்சியில் கிராமப்புற வாழ்வாதார வளர்ச்சியில் வெள்ளாடு வளர்ப்பின் பங்கு குறித்து நேர்முகம், தொடர்ந்து கிராமிய பாடல், நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெற கேட்கலாம். நிகழ்ச்சியின் துவக்கமாக கிராமப்புற வாழ்வாதார வளர்ச்சியில் வெள்ளாடு வளர்ப்பின் பங்கு குறித்து சாண்டினல்லா ஆடு இனவரத்தி

0: ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் டாக்டர் செல்வமணி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். உடன் உரையாடுபவர் எம் தர்மராஜ்.
1: வணக்கம் சார்.
2: வணக்கம் சார்.
1: சார், உங்களை நீங்க இன்ட்ரோஸ் பண்ணிக்கோங்க சார்.
2: நான் டாக்டர் செல்வமணி, உதவி பேராசிரியர், ஆடி இனவத்தி ஆராய்ச்சி நிலையம், சாந்தி நல்லா, நீலகிரி மாவட்டம்.
1: சார், இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிராமப்புற வாழ்வாதார வளர்ச்சியில் வெள்ளாடு வளர்ப்பு பத்தி இன்னைக்கு பேச வந்திருக்கீங்க சார். நீங்க சொல்லுங்க சார்.
2: இந்தியா பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா கிராமப்புறங்கள் வந்து பாத்தீங்கன்னா பொருளாதார வளர்ச்சியில் வந்து பாத்தீங்கன்னா கால்நடை வளர்ப்பின் பங்கு வந்து பாத்தீங்கன்னா மிக அதிகமா இருக்கு. குறிப்பா சொல்லணும்னு பாத்தீங்க அப்படின்னா அதுல வெள்ளாடு தான் வந்து பாத்தீங்கன்னா அதுல முதலிடத்தில் இருக்குது. வெள்ளாடு வளர்ப்பில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நடமாடு வங்கி அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கிராமப்புறத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது விசேஷ நிகழ்ச்சிகள் இருக்குது, இல்லை ஒரு பணத்தை அவசர தேவை பண தேவை இருக்குது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளாடு குட்டிகளை வந்து பார்த்தீங்கன்னா விற்று அதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா வரும் வருவாயை வந்து பார்த்திங்க அப்படின்னா விவசாயிகளோட பொருளாதார இழப்பை வந்து பார்த்திங்கன்னா சரி செய்ய முடியும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதை நடமாடும் வங்கி அப்படின்னு சொல்லி வெள்ளாட்டை நம்ம சொல்கிறாங்க. மேலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா குறைந்த முதலீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெள்ளாடு வந்து வளர்க்க முடியும். சீக்கிரமாக வருமானமும் இதில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளாடு வளர்ப்பில் வந்து பார்த்திங்கன்னா வருமானமும் கிடைக்கும். அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க பெண்கள், இளைஞர்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளாடு வளர்ப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா மேற்கொள்ளலாம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கிராமப்புற வளர்ச்சியில் வந்து வெள்ளாடின் பங்கு வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக உள்ளது. பர்டிகுலராக தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பல மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக மலைப்பகுதிகள் மற்றும் வறட்சியான பகுதிகள்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த பகுதியிலேருந்து வெள்ளாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப வந்து பார்த்தீங்கன்னா வளரும் திறன் கொண்டவை இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளாடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா விவசாயிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏற்றதாக இருக்கும். ஒரு கிராமப்புறத்தில் இருக்கவங்களுக்கு பொருளாதார ஈடை வந்து பார்த்தீங்கன்னா சரி செய்யும். அதோட மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து வெள்ளாட்டோட பால், இறைச்சி, கறி மற்றும் அது எரு இருக்குங்களா, இயற்கை எரு மற்றும் குட்டி இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சீக்கிரமாக வந்து ஒரு வெள்ளாட்டிலேருந்து கிடைக்கும். குட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளாடு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாகவே வந்து ரெண்டுலேருந்து மூன்று குட்டி வரும் ஈனும். அதனால் வந்து கிராமப்புற மக்களின் பொருளாதார வாழ்வு வந்து மேம்படும். வெள்ளாட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஏழைகளின் பசு அப்படின்னு சொல்லுவாங்க, போர் மேன்ஸ் கவ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன் அதை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதை பராமரிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ ஒரு பசு மாடு வாங்கணும் அப்படின்னா ஒரு 40,000-லேருந்து ஒரு 60,000 வரைக்கும் உங்களுக்கு தேவைப்படும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5-8 வெள்ளாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாங்க முடியும். ஒரு பசு மாடை வச்சு நம்ம அதுலேருந்து பால் உற்பத்தி எடுக்கணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா 2-3 வருடங்கள் ஆகும். ஆனால் வெள்ளாட்டில் பொறுத்தவரையும் அப்படி கிடையாது. ஒரு 8-10 மாதத்துக்குள்ளே வந்து பருவம் அடைஞ்சிடும். அதுக்கப்புறம் ஒரு 5 மாதத்தில் வந்து குற்றியணும். அதுவும் வந்து அந்த மகசூல் வந்து கிடைக்காமல் போகலாம். ஆனால் அந்த டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தோட்டத்தோடு சேர்ந்து கால்நடை வளர்ப்பு இந்த வெள்ளாடு வளர்த்தோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு கூடுதல் வருமானமாக வந்து பார்த்திங்கன்னா வெள்ளாடு வந்து பார்த்திங்கன்னா பார்க்கப்படுகிறது. அவங்களோட பொருளாதாரத்தை வந்து பார்த்திங்கன்னா இந்த வெள்ளாடு வளர்ப்பு வந்து பார்த்திங்கன்னா பூர்த்தி செய்யும். அதே மாதிரி ஒரு பெட்டையாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா பொதுவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 2-3 குட்டி போடுறதுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா குறுகிய காலத்திலே வந்து பார்த்திங்கன்னா அது பெரிய மந்தையாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு விவசாயினால் வந்து மாற்ற முடியும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது கூடுதல் வருமானம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வெள்ளாட்டை சொல்லலாம் சார். அப்புறம் வந்து நம்ம பெண்கள் அப்படின்னு சொல்லி சொன்னோம். பெண்கள் வந்து பெண்கள் இளைஞர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வெள்ளாடு வளர்ப்பு மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா பெரும் பொருளாதாரத்தை ஈட்டலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம். அது எப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஆடு இருக்குது அப்படின்னா வந்து அதை வளர்ப்பது மூலமாக வந்து அவங்களுக்கு தன்னம்பிக்கை கிடைக்கும். அந்த பொருளாதாரத்துலேருந்து வந்து தன்னோட குடும்பத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால காப்பாற்ற முடியும். அதே மாதிரி சுழ உதவி குழுக்கள் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க தொழில் வளர்ச்சி அடைஞ்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட வாழ்வாதாரத்தை வந்து பார்த்திங்கன்னா முன்னேற்றிக்கலாம். நான் இதை நாங்கள் ஒரு சின்ன ஒரு என்னோட அனுபவத்தை நாங்கள் பகிர்ந்துக்கிறேன். என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஒரு 2019 காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கால்நடை இப்போ உதவி பேராசிரியர் வர்றதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கால்நடை உதவி மருத்துவராக நான் பணியாற்றிருந்தேன். அந்த டைமில் வந்து 2019 காலகட்டங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இலவச தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா இலவச வெள்ளாடு வந்து வழங்கிட்டு இருந்தாங்க. அப்போ நான் வேலை பார்த்த ஒரு கிராமத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 90 பயனாளிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட பொருளாதார அடிப்படையில் வந்து தேர்வு செய்து வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இலவசமாக வெள்ளாடுகள் வழங்கணும். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே நல்லா ஆடு வளர்த்தாங்க. அதில் எந்த வித குறையும் சொல்ல முடியாது. அவங்களோட காலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 70% பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கொடுத்த ஒரு ஆண்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி, ரம்ஜான் இந்த டைமில் என்ன பண்ணாங்க, அவங்களோட பொருளாதாரத்தை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அந்த கொடுத்த ஆடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா விற்றுட்டாங்க. ஒரு 30% பேர் என்ன பண்ணாங்க, அதுலேருந்து நம்ம வளரணும் அப்படின்னு சொல்லி வளர்ந்தாங்க. அதில் 22-25 பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு 1.5-2 வருஷத்துக்குள்ளேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா குறைஞ்சது அவங்ககிட்ட வந்து ஒரு 15-20 ஆடுகளாக வந்து பார்த்திங்கன்னா பெருக்கிருந்தாங்க. பர்டிகுலராக நான் இதில் ஏன் அங்கே பதிவு பண்ணுறேன் அப்படின்னா ஒருத்தங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க கணவனால் கைவிடப்பட்டவங்க. அவங்க அந்த

0: வந்து பாத்தீங்கன்னா சார், நான் வந்து எனக்கு வெள்ளாடு வந்து பாத்தீங்கன்னா வளர்க்கணும் விருப்பமா இருக்கு, எங்க கூட வாங்கினவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கெடா இருக்குது, எனக்கு நாலுமே வந்து பெட்டையாடா கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கீம்ல கேட்டாங்க. நாங்களும் வந்து பாத்தீங்கன்னா நாலுமே அவங்களுக்கு வந்து பெட்டையாடா கொடுத்தோம். கொடுத்ததுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் அங்க பணியாற்றி 2.5 ஆண்டு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்ச 40-50 ஆடுகளா வந்து பாத்தீங்கன்னா அவங்க பெருக்கியிருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட உழைப்பு தான். அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த வெள்ளாட்டை வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து சரியான முறையில பராமரிக்கணும், அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா காப்பாத்தி வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட, அதாவது அவங்க வேலைக்கு போறாங்க, குழி வேலை செய்யறாங்க, அது போக இந்த 4 ஆட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 2.5 ஆண்டு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா 40 பெருக்கிருக்காங்கன்னா அவங்களோட உழைப்பு தான் அதுல காரணம். அதே மாதிரி நம்ம எல்லாமே சொல்றோம், இதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க சக்சஸ்ஃபுல்லா ஆகிட்டாங்களான்னு அவங்க நிறைய சவால்களையும் சந்திச்சிருக்காங்க. ப்ராப்பரா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எப்ப டிவாமி பண்ணணும் தெரியாது, தடுப்பூசி போடணும்னு தெரியல. அதை நாங்க கால்நடை மருத்துவராக நாங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கூட இருந்து சப்போர்ட் பண்ணி அவங்கள வந்து பாத்தீங்கன்னா இப்ப இன்னைக்கு அவங்க பையன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டிகிரி முடிச்சிருக்காரு, பிஎட் முடிச்சுட்டு அவரு இந்த தரையில வளர்த்த ஆடை வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரண்மேல் வளர்ப்பு கொட்டைக்கு வந்து மாற்றி இன்னைக்கு ஒரு 500 ஆடா வளர்த்துருக்காங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த கிராமப்புற பொருளாதார வளர்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா வெள்ளாட்டின் பங்கு வந்து மிக இன்றியமையாது. நம்ம அங்க பதிவு பண்ண விரும்புறேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேலை வாய்ப்பும் இருக்கு. அதாவது ஒரு வெள்ளாடு வளர்க்குறாங்க, இப்போ அவங்கள மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளாடு வளர்த்து வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மந்தையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100-200 பெருக்கும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேலைவாய்ப்பு வந்து மறைமுகமும் நேரடியும் வேலைவாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளாடு வளர்ப்புகளிடையே வந்து கிடைக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரடி வேலைவாய்ப்புனா அப்படின்னா தீவனம், இப்போ 100 ஆடு வச்சிருக்காங்க அப்படின்னா அங்கே 1-2 பேரே பார்க்க முடியாது. அடிஷ்னலாக அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வேலையாட்கள் தேவைப்படுறாங்க, அப்போ தீவனம் சேகரிப்புக்கு வந்து வேலையாட்கள் தேவை. அப்புறம் அந்த ஆடுகளை பராமரிக்கிறதுக்கும் மேய்ச்சல் நிலத்துக்கு கொண்டு போகிறதுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்கள் வந்து தேவைப்படும். இது வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாகவே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு இருக்கு. அப்புறம் இனப்பெருக்கம் செய்யறது வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் மீட்டிங் தான், அதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 வெள்ளாடுக்கு வந்து 20 பெட்டையாடுக்கு ஒரு கெடா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனுபவம் வாய்ந்த இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக நம்ம இனப்பெருக்கம் பண்ணி கொண்டு போக முடியும். அதனால நேரடியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இளைஞர்களுக்கு வந்து இதில் வேலை வாய்ப்பு இருக்கு. மறைமுகமாக பார்த்தீங்க அப்படின்னா தீவனம் ஆலைகள்லாம் இருக்கு இல்லைங்களா, தீவனம் உற்பத்தி செய்கிறாங்க, அதில் தீவனம் உற்பத்தி மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மறைமுகமாக வேலை வாய்ப்பு இருக்கு. மருந்து விற்பனை இப்போ ஆடுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோய் ஏற்படாமல் இருக்க மருந்துகளோ இல்லை தடுப்பூசிகளோ வந்து பார்த்தீங்கன்னா குடற்புணர்வு செய்யணும் அப்படின்னா மருந்து விற்பனையின் மூலமாக வந்து மறைமுக வேலைவாய்ப்பு இருக்கு. இறைச்சி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாட்டர் கொண்டு போகிறாங்க, கறி விற்கிறாங்க அப்படின்னா அந்த இறைச்சி கொண்டு போகிறதுக்கு போக்குவரத்து, இப்போ அதில் ஒரு டிரைவர் இருக்கார், வண்டி வச்சிருக்காரு அப்படின்னா அவங்களுக்கும் மறைமுகமாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் வேலைவாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கும். இதன் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா கிராமப்புற இளைஞர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிலையான வந்து தொழில் வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கி வெள்ளாட்டு மூலமாக நம்ம உருவாக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளாட்டில் ஏன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் அப்படின்னு சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா வெள்ளாட்டோட கறி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா உயர்த்தர புரதச்சு மிகுந்தது இல்லை. அதோட பாலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா எளிதில் வந்து பார்த்தீங்கன்னா செரிமானம் ஆகக்கூடியதாக இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மோர் வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்னு சொல்லக்கூடிய தாது உப்பு மற்றும் வந்து மினரல்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதில் விட்டமின்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டெங்கு காய்ச்சல் இந்த மாதிரி டைம்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளாட்டு பாலை வந்து நம்ம குடித்தோம் அப்படின்னா ரத்த தட்டணுக்களை வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளாட்டோட பால் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான நன்மைகளாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் பாலில் வந்து அலர்ஜி குறைவு, நோய் எதிர்ப்பு சக்தி வந்து இம்யூனிட்டி வந்து அதிகமாக இருக்குது. அப்புறம் ஆட்டின் இறைச்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறைந்த கொழுப்பு இருக்குது, அதிக புரதச்சத்து, நல்லா வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளாட்டு கறி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சுவையாகவும் இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா சந்தை மதிப்பு வந்து அந்த வெள்ளாட்டுக்கு வந்து அதிகமாக இருக்கும். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்து வந்து பார்த்தீங்கன்னா நிலையாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேம்படுத்த முடியும் வெள்ளாட்டு மூலமாக. இயற்கையாக வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளாடு வளர்ப்புனால வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இயற்கை உரங்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளாட்டிலேருந்து கிடைக்கூடிய இயற்கை உரங்களை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்துக்கு செலுத்தும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியிலேருந்து செல்லக்கூடிய ஃபெர்டிலைசர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட செலவு வந்து குறையும். மண்ணோட வந்து பார்த்தீங்கன்னா தரத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளாட்டு உரம் வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் ஃபாஸ்பரஸ் இந்த பார்த்தீங்கன்னா என்பிகே வந்து அதிகமாக இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து மண்ணோட தரத்தையும் வந்து மேம்படுத்தும். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா கரிமப் பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா அளவை வந்து உயர்த்தி நுண்ணுயிர் செயல்பாட்டை வந்து பார்த்தீங்கன்னா மேம்படுத்தும். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா விளைச்சல் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து கிடைக்கும். கெமிக்கலை போடுறத விட வந்து பார்த்தீங்கன்னா அந்த எருவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயிர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை ஒரு விவசாயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிக உகந்ததாக இருக்கும். இந்த வெள்ளாடு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து வறட்சி காலங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலநிலைக்கு ஏற்ப வந்து பார்த்தீங்கன்னா சூழலில் வந்து பார்த்தீங்கன்னா தாங்கி வளரக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளாடு வந்து பார்த்தீங்கன்னா மிகத்திறன் கொண்டது. பார்த்தீங்கன்னா குறைந்த நீர் தேவை, அதுக்கு ஒரு காரணம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா குறைந்த நீர் தேவைகள், உலர்ந்த தீவனங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் திறன் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளாட்டுக்கு இருக்குங்க. அப்புறம் கடினமான சூழல்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வறட்சியாக இருக்குது, கோல்டு கிளைமேட்டாக இருக்குது, இல்லை வெயில் அதிகமாக தாக்கம் அதிகமாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளாடு வந்து தாங்கி வளரக்கூடிய சக்தியை வந்து வெள்ளாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு.
1: சார், எந்தெந்த வகையான ஆட்டு இனங்களை தேர்ந்தெடுக்கலாம் சார்?
0: ஆட்டு இனங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பாக நம்ம 3 விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா மேற்கொள்வோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டை வந்து பார்த்தீங்கன்னா நிறையா குட்டி போடணுமா அப்படின்ற மாதிரி ஒரு கிரைட்டீரியா வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகள் வச்சுக்கலாம். இல்லது நம்ம பால் உற்பத்திக்காக நம்ம வளர்க்குறோமா இல்லையா அப்படின்ற மாதிரி, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இறைச்சிக்காக கறிக்காக வளர்க்குற ஆடு, இந்த 3 விதத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா மனசில் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டு வந்து இனங்களை தேர்வு செய்யணும். இப்போ தலைச்சேரி ஆடுகள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கேரளா நம்ம பக்கத்து மாநிலம் சேர்ந்தது, நம்ம தமிழ்நாட்டிலேயும் வந்து நல்லா வளரக்கூடியது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிக குட்டி இனம் திறன் கொண்டது, பார்த்தீங்கன்னா 2-3 குட்டி அதிகமாகினும். இதை வந்து பார்த்தீங்கன்னா 8-10 மாதத்துக்குள்ளே 20-25 கிலோ வந்து எடையை கூடும். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சந்தை வாய்ப்பு அதிகமாக இருக்கும், வாழ்வாதாரம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னேறலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கறிக்காக தான் நம்ம ஆடு வளர்க்குறோம் அப்படின்னா வந்து கன்னி ஆடு வந்து கொடியாடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேலம் பிளாக் சொல்லக்கூடிய சேலம் கருப்பு இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கறிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வளர்க்கலாம் இறைச்சி உற்பத்திக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாலுக்காக நம்ம மில்க்குக்காக நம்ம வெள்ளாடு வளர்க்கணும் அப்படின்னா வந்து ஜமுனாபாரி சொல்லக்கூடிய கலப்பை நாடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக பால் உற்பத்தி இருக்கும். இந்த மாதிரி நம்ம தேர்வு செய்யணும்.
1: சார், இந்த பரல் மேல் ஆடு வளர்ப்பு பற்றி பேசுகிறாங்களா சார்? அது பேசும் பொருளாக தான் இருக்குது, அதை பற்றி உங்களுக்கு கருத்து சொல்லுங்கள்.
0: இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆடுங்களை வந்து பார்த்தீங்கன்னா வந்து 3 விதமான மேய்ச்சல் முறையில் வளர்க்குறாங்க. கொட்டைக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்சிவ், அதாவது வெளியிலே மேய்ச்சலுக்கு, அதாவது நம்ம ஆடு வச்சுருப்பாங்க, ஒரு பட்டியை வச்சுருப்பாங்க, அந்த பட்டியில் ஒரு ஆடு 100 ஆடு இருக்குது அப்படின்னா காலையில் ஃபுல்லாக மேய்ச்சலுக்கு போயிடும், சாயங்காலம் வந்து மறுபடியும் அந்த பட்டியில் அடைச்சிருவாங்க. இது ஒரு முறையான வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேய்ச்சல் முறை. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிக ரொம்ப தூரம் நடக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை நடந்து போயிட்டு வர்றதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற தீவனம் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் வந்து அதை மெயின்டெனன்ஸுக்கே சரியாக போயிடும். அப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா விரைவாக வளர்ச்சி இருக்காது. ஆனால் இப்போ நாடு முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்து இது தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா எடை அதிகரிப்பு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா நடந்து போய் வர்றதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அதோட எனர்ஜி எல்லாம் வேஸ்ட்டாக போகிறதுனால இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்சிவ் ரியரிங் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்டெமி இன்டென்சிவ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நைட்டில் கொட்டைகள் இருக்கும், பகலில் வந்து மேய்ச்சல் போயிட்டு வரும், சாயங்காலம் வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அதுக்கு தீவனம் போடும். இது வந்து செமி இன்டென்சிவ். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பரவலாக பெரிய பெரிய பண்ணைகளில் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கொள்ளப்படக்கூடிய ஒரு சிஸ்டம் வந்து செமி இன்டென்சிவ் சிஸ்டம். இன்னொன்று இன்டென்சிவ் சிஸ்டம் அப்படின்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்த ஆடுமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே தான் இருக்கும், ஜீரோ கிரேசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம புல் வளர்த்து அதை அறுவடை செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஆடுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தீவனம் பண்ணிட்டு வரது வந்து பார்த்தீங்கன்னா இன்டென்சிவ் சிஸ்டம். இல்ல நீங்க கேட்டதை வந்து பாத்தீங்க அப்படின்னா பரண்மேல் வளர்ப்பு ஆடு. அப்படின்னா பரண்மேல் வளர்ப்பு ஆடினா வந்து தரையில இல்லாம தரையில இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா சாணம் அதோட யூரின் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த தரையிலே தான் இருக்கும். இது அந்த ஆடு அங்கேயே படுத்து தீவனம் உண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்மெல்லு, அதாவது அமோனியா ஸ்மெல் வந்து அதிகமாக வரும்போது பாத்தீங்கன்னா வளர்ச்சியை வந்து பாதிக்கும். அப்புறம் நோய் வந்து பாத்தீங்கன்னா வர்றதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு, ஏன்னா சாணி யூரின்ல இருக்கிறதுனால. அப்புறம் தீவனம் வந்து அந்த ஸ்மெல்லுக்கு வரும்போது அந்த தீவனத்தை வந்து சரியா உட்கொள்ளாது. இதனால வந்து பாத்தீங்கன்னா வளர்ச்சி விகிதம் பாதிக்கப்படும். இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு 5 ஆடு தான் வச்சிருக்கோம், 4 ஆடு தான் வச்சிருக்கோம் அப்படின்னா அதுக்கு இது நம்ம வந்து பாத்தீங்கன்னா தரை வளர்ப்பு வந்து பாத்தீங்கன்னா உகந்ததுன்னு சொல்லலாம். பட் நம்ம எண்ணிக்கையை வந்து 10-50 உயரும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா பரண்மேல் வளர்ப்பு தான் வந்து சிறந்தது. எப்படி இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா தரையிலிருந்து ஒரு 4 அடி உயரம் இருக்கும், அந்த உயரத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரீப்பர் போடலாம், இல்ல நம்ம பிளாஸ்டிக்கான ஸ்லாட்டர் போர்ட் சொல்லுவோம் அதையும் வந்து நம்ம போடலாம். அது வந்து ஆடுகளுக்கு குட்டிகளுக்கான சைஸ் வேறுபடும், பெரிய ஆடுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சைஸ் வேறுபடும். இது எம்எம் அந்த அந்த பலகையினோட எம்எம் இது மாதிரி என்ன பண்ணுவோம், நம்ம கொட்டை மேலே கீத்திலும் போடலாம் இல்லை ஓடுலையும் நம்ம போட்டுக்கலாம். அப்போ காற்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே வந்து போகிற மாதிரி இருக்கும். இதோட அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நார்மலாக வந்து கீழே பிளெயின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். கிழக்கிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு படி பார்த்துருப்போம். ஏன் அப்படின்னு வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வெயிலோட தாக்கம் வந்து உள்ளே இருக்கக்கூடாது, பண்ணை வந்து பார்த்தீங்கன்னா வந்து குளிர்ச்சியாக இருக்கணும் அப்படின்றக்காக. இதே வந்து நம்மள மாதிரி டெம்பரேட் ரீஜன் மலை பிரதேசங்களில் குளிர்காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்த் சவுத் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு தெற்கு வடி வைப்போம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெயில் வந்து டேரெக்டாக உள்ள போடும். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொட்டைகை வந்து பார்த்தீங்கன்னா வாமா இருக்கும், உள்ளே இருக்கிற கால்நடைகளுக்கு வந்து எந்த வித பாதிப்பையும் ஏற்படுத்தாத மாதிரி நம்ம கொட்டைகை அமைப்போம். இந்த பரண் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழேருந்து ஒரு 6 அடி உயரத்தில் இருக்கும். இதனால் என்ன ஆகுன்னு பார்த்தீங்க அப்படின்னா உள்ள ஆடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வளர்க்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அதோட சாணம் யூரின் எல்லாமே வந்து கீழே போயிடும். அப்போ ஒரு 6 அடி உயரம் இருக்கிறதுனால இந்த அமோனியா ஸ்மெல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆடுகளை பாதிக்காது. தீவனம் வந்து பார்த்தீங்கன்னா உள்கூடத்தில் எந்த பிரச்சனை இருக்காது. மெயினாக வந்து நோய் வந்து தாக்குதல் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். அதனால தான் இந்த பரண்மேல் ஆடுகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை கொட்டில் முறையில் சொல்லுவாங்க, பரண்மேல் சொல்லுவாங்க, நாங்கள் ஸ்லாட்டர் ஃபோர் அப்படின்னு சொல்கிறோம். இதை ஒரு விவசாயிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 ஆடுக்கு மேலே வளர்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மிக சிறந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பரண்மேல் வளர்ப்பு தான் வந்து மிக சிறந்ததாக இருக்கும்.
2: இதுவரை கிராமப்புற வாழ்வாதார வளர்ச்சியில் வெள்ளாடு வளர்ப்பின் பங்கு குறித்து சாண்டினல்லா ஆடு இனவரித்தி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் செல்வமணி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். உடன் உரையாடியவர் எம் தர்மராஜ்.
3: தொடர்வது கிராமிய பாடல்.

கிராமிய பாடல் கேட்டீர்கள். இனி தகவல் களஞ்சியம். சாலட் கீரைகளில் சிறப்பு வாய்ந்த லெட்டுஸ் கீரை எண்ணற்ற மருத்துவ குணங்களை கொண்டுள்ளது. இதில் கார்போஹைட்ரேட் அடங்கியுள்ளதால் இது காய்கறி போன்றே பயன்படுகிறது. லெட்டுஸ் கீரையின் தாயகம் இந்தியாதான். எகிப்து நாட்டில் 4000 ஆண்டுகளுக்கு முந்தைய கல்லறைகளில் இக்கீரையின் படம் பொறிக்கப்பட்டுள்ளது. இந்தியர்களைப் போலவே பண்டைய கிரேக்கர்களும் மருந்தாக பயன்படுத்தி வந்துள்ளனர். அமெரிக்கா உட்பட பல நாடுகளில் லெட்டுஸ் கீரையை புத்தாண்டு தினத்தன்று தவறாமல் சேர்த்துக் கொள்கின்றனர். இக்கீரையில் ஈரப்பதம், கால்சியம், பாஸ்பரஸ், இரும்புச்சத்து, மெக்னீசியம், வைட்டமின் சி, ரிபோப்ளோவின், நிக்கோட்டினிக் அமிலம், வைட்டமின் இ, கே, நார்ச்சத்து, மாவுச்சத்து ஆகியவை அடங்கியுள்ளன. நீண்ட நாள்களாக உள்ள மலச்சிக்கல், ஆஸ்துமா, தூக்கமின்மை, தாய்ப்பால் சுரப்பு கோளாறு, இரத்த சோகை ஆகிய வியாதிகளை குணமாக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இருதயத்தை பாதுகாக்கும் மருத்துவ குணங்கள் நிரம்பிய இக்கீரை உடலில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் இரத்தத்தை தரமான முறையில் புதுப்பிக்கிறது. இக்கீரையை உண்பதன் மூலம் இரத்தம் சுத்தமாகிறது, உடலும் தொடர்ந்து ஆரோக்கியத்துடன் இருக்கும். இக்கீரையில் அதிக அளவு மெக்னீசியம் உள்ளதால் மூளையின் இயக்கம், நரம்புகளின் இயக்கம், தசைகளின் இயக்கம், இதயத்தின் இயக்கம் சீராக இருக்கும். தேவைக்கு ஏற்ப இலைகளை பறித்து உடனே சமைத்தால் அதிக அளவு வைட்டமின்கள் கிடைக்கும். கால் வேக்காடு வெந்தாலே போதுமானது. அதற்கு மேல் வேக வைத்தால் தாது உப்புகளும் வைட்டமின்களும் அழிந்துவிடும். ஆஸ்துமா, மூச்சு திணறல், வாயு தொந்தரவு ஆகியன நீங்க இத்துடன் பருப்பு சேர்த்து சமைத்து உண்ண வேண்டும். நீரிழிவு நோயை குணமாக்கும் இக்கீரையில் செல்லுலோஸ் அதிக அளவில் உள்ளது. குடலும் சுத்தப்படுத்தப்பட்டு மலச்சிக்கல் பூரணமாக நீங்குகிறது. நீண்ட காலமாக மலச்சிக்கலால் அவதிப்படுவோர் வாரத்துக்கு 3 முறை இக்கீரையை சேர்த்துக் கொண்டால் பலன் பெறுவர். இரவில் தூக்கமில்லாமல் அவதிப்படுவோர் கீரை சாற்றை அருந்தினால் போதும். இதிலுள்ள லெக்டேரியம் என்னும் பொருள் தூக்கத்தை வரவழைக்கும். இயற்கை வேளாண்மை என்பது நமது பாரம்பரிய விவசாயமாகும். நமது முன்னோர்கள் வழி வழியாக விவசாயம் செய்து வந்த முறையாகும். இதுவே விவசாயிக்கும் நாட்டுக்கும் நீடித்த நிலைத்த வாழ்வாதாரம் ஆகும். மனிதனும் இயற்கையின் ஓராங்கம்தான். இயற்கை விவசாயம் என்பது இயற்கை சூழலை பிரிந்தோ அல்லது மாற்றியோ நிலையான உற்பத்தி நல்ல சூழலை உருவாக்காது. மண் என்பது ஓர் உயிர் உள்ள பொருளாக கருத வேண்டும். தாவர மற்றும் அனைத்து ஜீவராசிகளையும் தோற்றுவித்தது மண். அவைகளுக்கு உணவளித்து வளர்த்து ஓர் உயிர் சூழலை பராமரித்து காலம் காலமாய் நிலைத்து நிற்கும், தன்னையும் புதுப்பித்துக் கொண்டே வாழ்வளிக்கும் இயற்கை தந்த ஒரு பொருள்தான் மண். இயற்கை வேளாண்மை செய்வதனால் நமக்கும் நமது உடலுக்கும் நாட்டுக்கும் மண்ணுக்கும் ஏற்படுகின்ற நன்மைகள். ரசாயன உரங்கள் பயன்படுத்தி விவசாயம் செய்வதனால் மனித உடலுக்கும் மண்ணுக்கும் நாட்டுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் ஏற்படுகின்ற தீமைகளை பற்றி காண்போம். விவசாயத்தில் உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகள் பயன்படுத்துவதனால் ஏற்படும் அபாயகரமான விளைவுகள் மற்றும் பாதிப்புகள். முதலில் உடலுக்கு ஏற்படும் பாதிப்புகள். 10 முதல் 15 நபர்களில் ஒருவருக்கு புற்றுநோய் ஏற்பட்டு மடிகின்றனர். மனித உடம்பில் அதிகப்படியான நச்சுத்தன்மை விஷம் தங்கியுள்ளது. கண் பார்வை பாதிப்பு, நரம்பு தளர்ச்சி, உணர்ச்சி பல பக்க விளைவுகளை ஏற்படுத்தியுள்ளது. உலகத்திலேயே இந்தியர்களின் உடம்பில்தான் அதிகளவு பூச்சிக்கொல்லி மருந்து தங்கியிருக்கிறது என மருத்துவர்கள் அறிவித்துள்ளனர். உலகத்திலேயே தென்னிந்தியாவில்தான் அதிகப்படியான ரசாயன உரம், பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்துகிறார்கள். அதிகப்படியான வியாதிகளும் இங்குதான் உள்ளது. மேலும் பிஎச்சி, டிடிடி நச்சுத்தன்மை கூடியுள்ளது. மன உளைச்சல், டென்ஷன் அதிகமாகி போன மனித உறவுகள் வாழ்க்கை தரம் குறைந்துவிட்டது. மனிதனின்

பயன்படுத்துவது ஒரு முக்கிய காரணமாகும். பூச்சிக்கொல்லி மருந்து பயன்படுத்துவதால் காற்று மாசுபடுகிறது, மண் பாதிக்கப்படுகிறது, புல்லில் விஷம் ஏறுகிறது, புல்லினால் கால்நடைகள் பாதிப்படைகிறது. ரசாயன உரங்கள் பயன்படுத்துவதால் நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு ஆகியவை இயற்கை சூழலையே மாற்றக்கூடிய தன்மையை ஏற்படுத்துகின்றது. பருவகால மாற்றம் சரியாக நடைபெறாததற்கு முக்கிய காரணமாகும். பாரம்பரிய உயிர் சூழல் மற்றும் தாவரங்கள் தோன்றாமை நன்மை செய்யும் பூச்சிகள் அழிகிறது, மலட்டு விதைகள் அதிகமாக உற்பத்தியாகிறது. மலட்டு விதைகளின் மகரந்த துகள்கள் காற்றின் மூலம் பரவி விளை நிலத்தை பயனற்றவையாக ஆக்கிவிடுகிறது. மண்ணில் ஏற்படும் பாதிப்புகள். வருடத்திற்கு 86,000 டன் பூச்சிக்கொல்லிகள் உற்பத்தி செய்து மண்ணில் கொட்டப்படுகிறது. பயிர்களில் பலவிதமான நோய்கள் பூச்சிகள் உருவாவதற்கு விவசாயத்தை அழிக்கும் அளவிற்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. மண்ணின் தன்மையையும் தேவையான ஆக்சிஜன் செல்லும் நுண்துகளையும் அடைக்கின்றது. நீர்பிடிப்பு தன்மையை குறைக்கின்றது. நிலத்தடி மற்றும் மேல்நீரை அதிகமாக ஈர்த்துக் கொள்கிறது. இயற்கையான காலநிலைக்கு ஏற்றவாறு மண் மாறும் தன்மையை குறைக்கிறது. பயிர்களின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு தேவையான நுண்ணுயிர் காரணிகளை சிதைக்கிறது. நிலத்தடி நீரும் மேல்மட்ட நீரும் கிரகிக்கப்படாத செயற்கை உரங்களின் எஞ்சிய கழிவுகளால் மண் நஞ்சாகிறது. தொடர்ந்து பல ஆண்டுகளாக ரசாயன உரமிட்டதால் மண் பாதிப்பு, மண்ணின் தரம் குறைதல், விளைச்சல் பாதிப்பு, பூச்சி தாக்குதல் அதிகரிப்பு, வேர் வழியாக கதிர்வரை விஷம் ஏறி சாப்பிடும் உணவு வரை பாதிப்பு. பூச்சிக்கொல்லி மருந்து அடிப்பதனால் 1% மட்டுமே செடிக்கு செல்லும், 99% வரை மண்ணுக்கு செல்கிறது. ரசாயன உரம் பயன்படுத்துவதால் விதைகள் மூலம் பரவும் களைகள் காற்றில் வேகமாக பரவி அதிகப்படியான களைகளை உருவாக்குகின்றன. விவசாயத்தில் ரசாயன உரங்களை பயன்படுத்துவதால் பொருளாதாரத்தில் ஏற்படும் பாதிப்புகள். ரசாயன உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகளின் கட்டுக்கடங்காத விலையேற்றம், போக்குவரத்து செலவு, ஆள்கூலி அதிகமாதல், ரசாயன உரம் பயன்படுத்த தேர்வு செய்வதில் குழப்பமான நிலை, இதனால் வீண் விரய செலவுகளும் நஷ்டங்களும் ஏற்பட வாய்ப்புள்ளது. இயற்கை விவசாயத்தால் ஏற்படும் நன்மைகள். இயற்கை உணவுப் பொருட்களால் ஏற்படும் நன்மைகள். நச்சுத்தன்மையற்ற கிருமிகள் இல்லாத உயர்தர உணவுப் பொருட்கள் உண்கிறோம் என்கின்ற திருப்தி ஏற்படுகின்றது. மனிதனின் வாழ்வு நோயற்றதாகவும் ஆயுளையும் கூட்டுகிறது. உணவே மருந்து, மருந்தே உணவு என்ற சித்தாந்தத்தின் அடிப்படையில் நல்ல ஆரோக்கியமான உணவு அமைகிறது. இயற்கை விவசாயத்தால் சுற்றுச்சூழலுக்கு ஏற்படும் நன்மைகள். வெப்பநிலையை சரியாக வைத்து அதிகமான பயிர் உற்பத்தி ஏற்படுகிறது. இயற்கை விவசாயத்தால் நிலம், நீர், காற்று தூய்மையாக வைத்திருக்கிறது. நல்ல காற்றோட்டமும் காற்றில் உள்ள தழைச்சத்து, புரோட்டீன், 78% சத்துக்களை முழுமையாக கிரகித்துக் கொடுக்கக்கூடிய தன்மை இயற்கை வேளாண்மை பச்சையத்துக்கு மட்டுமே இருக்கிறது. அயல் மகரந்து சேர்க்கை நடைபெறுகிறது. சூரிய ஒளி சேர்க்கை நன்றாக நடைபெறுகிறது. காற்றில் உள்ள நைட்ரஜன் சத்துக்களை சுலபமாக ஈர்த்துக் கொடுக்கிறது. சீதோஷ்ண நிலையை சரியாக தக்கவைத்துக் கொள்கிறது. இயற்கையான முறையில் உருவாக்கப்பட்ட உணவே சுற்றுச்சூழலுக்கு உகந்த உணவாகும். இயற்கை வாழ் உயிரினங்கள் மற்றும் நன்மை செய்யும் பூச்சிகள் பாதுகாக்கப்படுகிறது. இயற்கை விவசாயத்தால் மண்ணிற்கு ஏற்படும் நன்மைகள். மண்ணின் வளமும் பயிரின் வளமும் இணைந்து மேம்படுகிறது. மண்ணின் கட்டமைப்பு சீர்படுவதோடு வேர்களின் ஓட்டமும் மேம்படுகிறது. எந்த நச்சுக் கழிவுகளையும் மண்ணில் விடுவது இல்லை. மகசூலை நல்ல விதத்தில் பெருக்குகிறது. மண்ணில் கரையாத நிலையில் உள்ள மணிச்சத்தை கரைத்துக் கொடுக்கிறது. மண்ணில் உள்ள பாஸ்பரஸ் நுண்ணுட்டு சத்துக்களை எடுத்துக் கொள்கிறது. மண் பாதுகாப்பு அளித்து நல்ல மகசூலை பெருக்குகிறது. தாவரங்களின் தண்ணீர் பிரச்சினை மற்றும் பூச்சி தாக்குதலிலிருந்து தாக்குப்பிடிக்கிறது. அனைத்து வகையான தாவர சத்துக்களை கொண்ட ஓர் அங்க உரமாகும். காற்றோட்டம் ஈரப்பதம் சீர்படுகிறது. மண்ணின் தரம் உயர்கிறது. மண் வளம் பாதுகாக்கப்படுகிறது. மண்ணின் கார அமில தன்மையை கட்டுப்படுத்தும் இந்த விவசாயம் 100% நீடித்த நிலைத்த வாழ்வாதாரத்திற்கு உரிய விவசாயம் ஆகும். மண்ணில் கரிம சத்தை அதிகப்படுத்துகிறது. 1 கிராம் கரிமச்சத்து 20 கிராம் தண்ணீரை இழுத்துவிடும். இயற்கை விவசாயத்தில் குறைந்த உற்பத்தி செயலளவில் அதிக மகசூலை பெறுகிறோம். மண்ணில் நுண்ணுயிரிகளை அதிகரிக்கும் ஈரப்பதத்தை அதிகரிக்கும். மேலும் என்சைம்களை உருவாக்குகிறது. களையை கட்டுப்படுத்துகிறது. அதிகப்படியான விளைச்சல், அதில் அதிகப்படியான முளைப்பு திறன், அதிகப்படியான ஈரப்பதம் கொண்டது. நாட்டில் ஒட்டுமொத்த பொருளாதாரமே மண்ணில் உள்ளது. விவசாயிகள் இயற்கை வேளாண்மையை கைவிட்டது ஏன்? இயற்கை உரங்களை பற்றிய விழிப்புணர்வு இல்லாமை, இயற்கை கழிவுகளை மக்கவைக்கும் முறைகள் தெரியாமை, விவசாயத்தில் ஈடுபடும் கடினமாக உழைக்கும் தன்மையையும் குறைவதால். பசுமை புரட்சியின் மூலமாக தொடர்ந்து செய்த ரசாயன முறை விவசாயத்தால் எல்லை மீறிய அபாயகரமான விளைவுகள் ஏற்பட்ட பிறகு அரசாங்கமும் விவசாயிகளும் விழித்துக் கொண்டுள்ளன. காலப்போக்கில் இயற்கை விவசாயம் உலகளாவிய அளவில் விரிந்து பறந்துள்ளது. மனிதன் கலாச்சாரத்தை மறந்தான், காலத்திற்கு அடிமையாகிவிட்டான். காலம் மனிதனை ஆட்டுவிக்கிறது, மனிதன் மாட்டிக்கொண்டான். புவி வெப்பமயமாதல், பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் பாதிப்பால் விவசாயம் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. உற்பத்தி செலவு அதிகரிப்பு, விளைச்சல் பாதிப்பு,

0: உற்பத்திக்கு தகுந்த நல்ல விலை கிடைக்காமை, பருவமழை தவறுவது, ஆட்கூலி அதிகரிப்பு போன்ற பல்வேறு சமூக பிரச்சினைகளினால் விவசாயத்தில் அக்கறை காட்டாமையே காரணமாகும். தொழில்துறையில் வேலைவாய்ப்பு நாட்டம் அதிகரித்துள்ளதால் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. மக்கள் தொகை அதிகரிப்பால் அதிகப்படியான விளைநிலங்கள் வீட்டு மனைகளாக மாற்றப்பட்டன. பயிரிடப்பட்ட நிலங்களை விட பயிரிடப்படாத நிலங்கள் அதிகமாகிவிட்டன. நகரங்கள் மற்றும் சாலை ஓரங்களில் உள்ள நிலங்களை நில உரிமையாளர்கள் விவசாயம் செய்வதை கைவிட்டு மாற்றுத் தொழில்களுக்கு குத்தகைக்கு விடுகின்றனர் அல்லது விவசாயம் செய்யாமல் இருக்கின்றனர். தொழில்துறை, பணித்துறை, ஊரகம், உள்ளாட்சிக்கு கொடுத்த முக்கியத்துவம் விவசாயத்திற்கு கொடுக்காததும், எதற்கெடுத்தாலும் மேலை நாட்டு பண்பாட்டை பின்பற்றுகிறோம், நாம் நமது பாரம்பரிய அறிவை வளர்ச்சியை பின்பற்றாதது சிந்திக்காததுதான்.
1: தகவல் களஞ்சியம் இடம்பெற கேட்டீர்கள். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சி. அமைப்பில் உதவி எம் தர்மராஜ், நிகழ்ச்சி அமைப்பு ஆர். ராஜ்குமார்.

நேயர்களே, நாளை இரவு 7:30 தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் கறவை மாடு வளர்ப்பு குறித்து விவசாயி மாதேவன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம்.

இன்னும் சில நொடிகளில் 8 மணிக்கான செய்தி அறிக்கை சென்னை நிலையத்திலிருந்து ஒலிபரப்பாகும். இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். சிவில் விமான போக்குவரத்து துறை இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இதுதொடர்பான கட்டுரையும் பகிர்ந்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் விமான பயணம் என்பது அனைவருக்குமானதாகவும் எளிதாகவும் உருவெடுத்துள்ளதாக அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிஜி யாத்ரா பயன்பாடு 10 கோடி பயணங்களை தாண்டியுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. யோகாவிற்கு உலக அளவில் வரவேற்பு கிடைத்து வருவதாக மத்திய ஆயுஷ் துறை அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இதுதொடர்பான நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், சர்வதேச யோகா தினம் வரும் 21ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளதை சுட்டிக்காட்டினார். ஆரோக்கியமான முதுமைக்கு யோகா என்ற மைய கருத்தோடு இந்த ஆண்டு யோகா தினம் கொண்டாடப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உலக அளவில் அறிவியல் நிபுணர்களும் யோகாவின் பலன்களை ஏற்றுக் கொண்டிருப்பதாகவும் அவர் கூறினார். கடந்த ஆண்டு யோகா தொடர்பாக 1000க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகள் வெளியிடப்பட்டதாகவும் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்தார். சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த மாதம் 1,94,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 3.2% அதிகமாகும் என்று நிதியமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறுதேர்வினை கணினி அடிப்படையில் மேற்கொள்ள உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்க உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. இதுதொடர்பான மனுவினை விசாரித்த நீதிபதிகள் திரு நரசிம்மா, திரு அரவிந்த்குமார் அமர்வு, மறுதேர்வை கணினி முறையில் நடத்துவது என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தது. தேர்வை ரத்து செய்ததன் காரணமாக தேசிய தேர்வு முகமை பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு வருவதாகவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். இவ்வழக்கு தொடர்பான விசாரணை அடுத்த மாதம் 27ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. திமுகவின் தோல்விக்கு குடும்ப அரசியலே காரணம் என்று முதலமைச்சர் திரு விஜய் குற்றம் சாட்டியுள்ளார். இன்று திருச்சியில் தவேக சார்பில் நடைபெற்ற வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் பங்கேற்று அவர் பேசினார். ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்பட்டு மக்களின் மனதை வெல்ல திமுக முயற்சிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். போதைப்பொருள் புழக்கத்தை முந்தைய திமுக அரசு கட்டுப்படுத்தாததன் விளைவுதான் தற்போதும் குற்றங்கள் தொடர்வதாக அவர் குறை கூறினார். சிங்கப்பெண் காவல்படை அடுத்த வாரம் முதல் செயல்பட தொடங்கும் என்றும் திரு விஜய் அறிவித்தார்.

0: அறிவித்தார். இருப்பினும் மக்கள் நலனுக்கான அனைத்து நடவடிக்கைகளையும் தமது அரசு மேற்கொள்ளும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். தேர்தலில் சாதி மத பண பலத்தை ஒழித்து தவேக வெற்றி பெற்றுள்ளதாகவும் அவர் கூறினார். மாநில உரிமைகளையும் நதிநீர் உரிமைகளையும் விட்டுக் கொடுக்கும் பேச்சுக்கே இடமில்லை என்றும் திரு விஜய் தெரிவித்தார். நடப்பு கல்வியாண்டில் தொழில்நுட்ப கல்லூரிகளில் 3 புதிய பாடப்பிரிவுகள் தொடங்கப்பட்டுள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். இன்று சென்னையில் அரசு பொறியியல், கலை அறிவியல் மற்றும் பாலிடெக்னிக் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். புதிய பாடப்பிரிவுகள் தொடங்கப்பட்டுள்ளதன் காரணமாக கூடுதலாக 3,570 இடங்கள் தோற்றுவிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தூத்துக்குடி மாவட்டத்தில் சிங்கப்பெண் அதிரடி படையில் உள்ள பெண் காவலருக்கு காவல் ஆய்வாளர் ஒருவர் பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளதாக எழுந்துள்ள புகார் அதிர்ச்சியளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு தொடங்கப்பட்ட படையில் உள்ள பெண்ணுக்கே இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இதுகுறித்து முழுமையாக விசாரித்து சம்பந்தப்பட்டவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உரிய அனுமதியின்றி இயங்கும் மதுபான கூடங்களை மூட தவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அமமுக பொதுச்செயலாளர் திரு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னையில் மதுபான கூடத்தில் நடனமாடியது தொடர்பாக ஏற்பட்ட மோதல் காரணமாக இளம்பெண் ஒருவர் கார் ஏற்றி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். பெண்களின் பாதுகாப்பிற்கு போதைப்பொருள் புழக்கம்தான் பெரும் அச்சுறுத்தலாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சட்டவிரோதமாக போதைப் பொருட்களை விற்பனை செய்வோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் தென்கொரியாவை வென்றது. ஜப்பானில் நடைபெற்ற இப்போட்டியில் கேட்டன் குஷ்வாகா 2 கோல் அடித்தார். வரீந்தர் சிங், ஷாருக் அலி தலா 1 கோல் அடித்தனர். பிரிஸ்டினா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக் பட்டம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 11-6, 9-11, 11-7, 8-11, 11-6 என்ற செட் கணக்கில் சீன தைபேயின் ஏ இ சியான் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நிலையத்தில் நேரம் 8:05. ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி FM 101.8.

0: நினைத்தாலே இனிக்கும். நினைவுகளை மீட்டெடுக்கும் இனிய கானங்கள்.
1: என்னோடு பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள், இசைக்கோலங்கள் இமைஜாலங்கள் சுகம் தேடுங்கள்.
2: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.

நேர்களே, இன்றைய நினைத்தால் இனிக்கும் நிகழ்ச்சியை வந்து 8:30 வரைக்கும் கேட்கலாம். இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய அழகான பாடல்கள், அந்த பசுமை நினைவுகளை தரக்கூடிய பாடல்கள் அப்படின்னு சொல்லலாங்க. 70-80 காலகட்டங்களில் வந்த பாடல்கள் என்றாலுமே இன்றைக்கு நேர்கள் உங்களுடைய அந்த விருப்ப பாடலை கேட்கணும் அப்படிங்கும்போது 9344-9010-18 என்ற அலைபேசி எண்ணிற்கும் வாட்ஸ்அப் வழியாகவும் நேர்களே உங்களுடைய விருப்ப பாடலை அனுப்பலாம். 8300-1919-18 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கும் உங்களுடைய விருப்ப பாடலை அனுப்பலாம். முதல் பாடலுக்காக நேயரும் காத்துக்கிட்டே இருக்கிறாங்க, யான் கேட்கலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். இணைப்பில் இருந்த நேயரோட லைன் வந்து கட் ஆயிடுச்சு. அவருக்கான பாடலும் கொடுத்தெல்லாம் பூமழை பொழியது படத்தில் இருந்து ஒரு அழகான பாடலை விரும்பி கேட்டிருந்தார் தாராபுரம் துரைராஜ் அவர்களின் விருப்பமாக ஒலிக்கின்றது இந்த பாடல். இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 இல் நினைத்தாலே இனிக்கும்.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் தொலைபேசி வழியாகவும் வாட்ஸ்அப் வழியாகவும் உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. இதோ நேர்களே அடுத்த பாடல் ஒழிக்க காத்துக்கிட்டே இருக்கு. திருப்பூர் மாவட்டம் காணியம்பூண்டி கனகரத்தினம் அவர்களுடைய விருப்பமாக காக்கி சட்டை படத்திற்காக இந்த பாடல்.

நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் கேட்டுட்டே இருக்கிறோம். 70 மற்றும் 80 காலகட்டங்களில் வந்த பசுமை நினைவுகளை தரக்கூடிய பசுமையான பாடல்களை கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். அந்த வகையில் அடுத்த பாடலும் காத்துக்கிட்டே இருக்கு. உன்னால் முடியும் தம்பி படத்திற்காக விருப்பம் தெரிவித்த நேயர் குடும்பங்கொண்டான் ராமகிருஷ்ணன் அவர்களின் விருப்பமாக ஒலிக்கின்றது.

0: நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் இதோ நேர்களின் நிறைவு பாடல் ஒலிக்க காத்துக்கிட்டு இருக்கு. 100வது நாள் படத்திற்காக பாம்பே கேசில் சாந்தகுமார், மார்க்கெட் எஸ்ஆர்கே ராமகிருஷ்ணன், மசினகுடி கனக சபாபதி டி ஆர் பஜார் ஸ்ரீனிவாசன் ஆகியோரின் விருப்பமாக ஒலிக்கின்றது இந்த பாடல்.
1: விழியிலே மணி விழியில் மௌன மொழி பேசும்.

0: நேரம் 8:30.
1: ஹலோ, வணக்கம். ஆகாஷ்வாணி கேட்டு இருக்கிற நேயர்கள் அனைவரையும் வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு உங்களோட இணைவது நான், உங்கள் வானொலி நண்பன் பா வாசுதேவன். இன்றைய வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில வானொலியோடு இணைந்த இனிய வசந்த கால நினைவுகளை நம்மளோட ஷேர் பண்றதுக்காக நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிறாரு சென்னை சைதாப்பேட்டையைச் சேர்ந்த வழக்கறிஞர் பி. தண்டபாணி அவர்கள். வாங்களேன், நிகழ்ச்சிக்கு போவோம்.

0: ஐயா வணக்கம், எப்படி இருக்கீங்க? நலமா?
1: சார், நான் வந்து பார்வை திறன் மாற்றுத்திறனாளி, வழக்கறிஞர் பி தண்டபாணி, விஜுவலி சேலஞ்ச் அட்வொகேட், சைதாப்பேட்டில் இருக்கேன். நான் வந்து லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டிலாம் நான் மெயின், ப்ரீ லிட்டிகேஷன் கவுன்சிலிங், லோக் அதாலத், மக்கள் நீதிமன்றம், இதெல்லாம் நான் ரொம்ப பரீட்சையும் உடையவன். நான் வந்து மற்ற எதுவும் தெரியும், அதில் மீடியேஷன், ப்ரீ லிட்டிகேஷன் மீடியேஷனில் நான் ரொம்ப பரீட்சையும் உள்ளவன், அதில் தேர்ச்சி பெற்றவன் நிறைய.
0: கண்டிப்பாக ஐயா, அதாவது வழக்கறிஞர் ஆகிட்டீங்க.
1: ஆமாம்.
0: இருந்தாலும் இந்த வானொலியோடு இருக்கக்கூடிய தொடர்பு வந்து இன்னமும் நம்மகிட்ட இருந்துகிட்டே இருக்கு.
1: அது கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்கும் சார். நான் செய்தி, அறிவியல் நிகழ்ச்சிகள், அப்புறம் லிட்டரரி டிஸ்கோர்ஸ், மியூசிக்கல் டிஸ்கோர்ஸ், உபன்யாசம், இதெல்லாம் நிறைய கேட்டுட்டு இருப்பேன். ட்ராமாஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். அதுவும் சார் சுதர்ஷன் சாரோட ட்ராமாஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: ஓகே. முத முதல்ல வானொலி கேட்ட நினைவு, அதாவது சின்ன வயசுல, என்ன வயசு இருக்கும் ஐயாவுக்கு?
1: சார், நான் வந்து ஒரு 6-7 வயசு இருக்கும் சார். அப்போ வந்து எங்கள் வீட்டில் வந்து ஒரு மர்ஃபி ரேடியோ பழசு இருந்தது, அதை எங்கள் பெரியப்பா ரிப்பேர் பண்ணி அது கொடுத்தார். அது வால்வ் ரேடியோ, அது வந்து அதில் வித் பாரதி எல்லாமே எடுக்கும், செய்தி நிறைய கேட்போம், சாம்பசிவன், வெங்கட்ராமன், சரோஜ நாராயண் சுவாமி, விஜயம், இவங்கெல்லாம் டெல்லி நியூஸ் ரீடர்ஸ், பியூட்டிஃபுல் ரீடர்ஸ், ரொம்ப அழகாக செய்தி படிப்பாங்க. எனக்கு சென்னை மாநில செய்திகளில் ரொம்ப பிடிச்சது பத்மநாபன் சார். மற்றவங்களும் பிடிக்கும், ஆனால் பத்மநாபன் சார் எனக்கு ரொம்ப ஒரு ஈர்ப்பு, ரொம்ப வேகமாக படிப்பேன்.

0: நிறைய செய்திகள் இருக்கும் அதில். பத்மநாபன் சாரோட இது, செல்வராஜ், அவங்களாம் நிறைய பேர் இருந்தாங்க. இன்னொன்று நான் சொல்லணும் சார்,
1: சொல்லுங்க.
0: துளசி ஜெயராமன், ஆர் நாகராஜன், கூத்தபிரான், பார்வதி ராமநாதன், இவங்களோட ட்ராமாஸ் எல்லாம் ரொம்ப நல்லா கேட்டுருக்கேன். ஆனால் இப்போ எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை.
1: இல்லை, ஞாபகம் இல்லைன்னு சொல்லிட்டு இவ்வளோ பேர் சொல்கிறீங்க, எங்களுக்கே எதாவது சந்தேகம் இருந்தாலும் உங்ககிட்ட வந்து கேட்கலாம் போல. அந்த காலகட்டத்தில் யார் யாரெல்லாம் இங்கே வந்து பணிபுரிஞ்சாங்க அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டீங்க.
0: நாடகங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் சார் அவங்களோடது, ரொம்ப ஒரு ஆர்வத்தோடு நாங்களாம் கேட்போம். அப்புறம் நிறைய பாட்டெல்லாம், பக்தி பாட்டெல்லாம் தான் நான் நிறைய கேட்போம்.
1: பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் அந்த சிறுவர்கள் அப்படின்னு ஞாபகப்படுத்திட்டீங்க. நீங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது வானொலி கேட்ட அனுபவம், எந்தெந்த நிகழ்ச்சிகள்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
0: நீங்கள் எனக்கு ஞாபகப்படுத்திட்டீங்க, பாப்பா மலர், முத்துக்குவியல், அப்புறம் சிறுவர் சோலை, இதெல்லாம் நாங்கள் ரொம்ப விரும்பி நான் அதில் இருக்கும் நிறைய துணுக்குகள் எல்லாமே சொல்லுவாங்க. அதில் வந்து ரா ஐயாசாமி, ஆர் ஐயாசாமி வானொலி அண்ணா, அதில் கூத்தபிரான், ரெண்டு பேர் எனக்கு ரொம்ப கவர்ந்தவங்க சார்.
1: அப்போது நீங்கள் விவரம் தெரிஞ்சு, நீங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது விவரம் தெரிஞ்சு ரேடியோ கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க.
0: ஆமாம்,
1: நீங்கள் சொல்லும்போது தெரியுது உங்கள் குடும்பமே வந்து வானொலியோடு.
0: ஆமாம், வானொலி
1: தான் வாழ்ந்துட்டு.
0: ஆமாம் ஆமாம், அப்புறமா தொலைக்காட்சி வந்ததுலேருந்து தொலைக்காட்சி செய்திகளில் தான் கான்சன்ட். ஆனால் வானொலி செய்தியும் நான் கேட்டுட்ருப்பேன், காலையில் கீழே வந்து தொலைக்காட்சி போடுறதுக்கு பதிலாக வானொலி செய்திகள் தான் நான் கேட்டுட்ருப்பேன். அதில் ரொம்ப நல்லா இருக்கும் சார் வானொலி செய்தி. அப்போலாம் ரொம்ப விவரமாக நிறைய, பத்மநாபன் சார்லாம் ரொம்ப விவரமாக படிப்பார் செய்தி, நிறைய செய்திகள் இருக்கும்.
1: இல்லை கண்டிப்பாக, இப்போ வானொலி வந்து உங்கள் குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் அப்படின்னு கூட சொல்லலாம்.
0: கண்டிப்பாக,
1: நீங்கள் வந்து வானொலி கேட்க ஆரம்பித்த காலகட்டத்தில் எந்த நிகழ்ச்சியை உங்களை ரொம்ப கவர்ந்த நிகழ்ச்சி இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது, சின்ன வயசில் இந்த விஷயத்தை நல்லா மறக்க முடியாதுன்னா வானொலியில் எந்த நிகழ்ச்சியை சொல்லலாம்?
0: புகையும் புரியும், அது மாதிரி நிறைய சித்திரங்கள் போடுவீங்க இந்த 20 அம்ச திட்டம் பற்றி, அது ரொம்ப நல்லா இருக்கும். முன்னாடி இருந்த புகையும் பொரியும், அதான் நிறைய 20 நிமிஷம் 30 நிமிஷம் சித்திரம்லாம் போடுவாங்க.
1: உங்களுடைய பள்ளி பருவம் பற்றி சொல்லுங்கய்யா.
0: பள்ளி பருவத்தில் வந்து நான் முக்கியமாக என்ன சொல்லணும்னா, பார்வையற்றவர்களுக்கு வந்து இந்த கிரிக்கெட் காமெண்ட்ரி எல்லாருக்கும் கேட்கும்போது அவங்க அதில் கிரிக்கெட் காமெண்ட்ரி கேட்டு நான் ரொம்ப அவ்வளோவா கேட்க மாட்டேன், ஒரு ஜஸ்ட் இன்ட்ரெஸ்ட், ஒரு பட்டும் படாமல் தண்ணியில் தாமரை போல் அப்படி இருந்துடுவேன் கிரிக்கெட் காமெண்ட்ரிலாம். ஆனால் அவங்கெல்லாம் கேட்டு கிரிக்கெட் விளையாடவே ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு இந்த நவ் ஃபார் த விஜுவலி சேலஞ்ச் கிரிக்கெட் மேட்ச் அதெல்லாம் நடக்கிறதுனா இந்த கிரிக்கெட் காமெண்ட்ரியினோட ஈர்ப்பு தான் அது, விளையாட்டு வர்ணனை இதெல்லாம். அப்புறம் இந்த கோயில் கும்பாபிஷேக வர்ணனைலாம் நான் ரொம்ப விரும்பி கேட்பேன் சார். இன்னொன்று வந்து நான் முக்கியமான இது வந்து சொல்லணும், பள்ளி பருவத்தில் வந்து எங்கள் பெரியவங்கள்லாம் வானொலின்னு ஒரு புத்தகம் மாத இதழ் மாதிரி வாங்கிட்டு வருவாங்க, வாரம் வார இதழ், அதில் வந்து வரக்கூடிய நிகழ்ச்சிகள், அதோடு மட்டும் இல்லாமல் சினிமா பாடல்களோட படம் பாடியோர் பேர்கள் அதெல்லாம் அந்த இதழில் வரும், வானொலி மேகசின் இதழில் வரும். அது முக்கியமான ஒரு விஷயம், வானொலி இதழ்னு ஒன்று இருந்தது, அதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. எப்படி ஒரு மாதத்துக்குரிய நிகழ்ச்சிகளை அவங்க ஏற்பாடு பண்ணி அதை புத்தகத்தில் அச்சடித்தாங்கன்றது எனக்கே இன்னும் வியப்பாக தான் இருக்குது நினைக்கும் போது.
1: அந்த புத்தகத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குங்க?
0: வரக்கூடிய நிகழ்ச்சிகள், தயாரிப்பாளர்கள், அப்புறம் வானொலி பத்தில் கட்டுரைகள், அந்த மாதிரி சில இதெல்லாம் வரும் அந்த இதழில். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை 7:30 அந்த 7:30 திரைக்காலத்தில் என்னென்ன பாட்டு, திருச்சியிலேருந்து அஞ்சல் பண்ணுவாங்க நாடகம், சூரியகாந்தியில் நல்லாவே இருக்கும் அதெல்லாம்.
1: கண்டிப்பாங்க, இப்போது வானொலி கேட்கும்போது நமக்கு தோணும் இத்தனை வருஷம் வானொலி கேட்டுட்டோம், அப்போ நம்மகிட்ட ஏதோ ஒரு தாக்கம் இருக்கும் வானொலிக்கிட்டே இருந்து. நம்ம கட்டுறதும் பெற்றதும்னு சொல்லுவாங்க இல்லையா, பெற்றதும் அந்த மாதிரி நீங்கள் கட்டுறது என்ன பெற்றது என்ன வானொலிக்கிட்டே இருந்து?
0: வானொலியில் கட்டுறது நிறைய இருக்குது சார். நான் வந்து இப்படி ஒரு நாடகம் வானொலியில் நடிக்கிறது வந்து ஒரு விதமான ஒரு தனிக்கலை அப்படின்றது நாங்கள் எல்லாரும் உணர முடியுது. அது மாதிரி இசை பேருரை அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். முன்னாடியெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 9:30 வரைக்கும் போடுவாங்க, அதெல்லாம் இல்லை இப்போது. கற்றதெல்லாம் நிறைய அறிவியல் தொடர்பான செய்திகள், அதெல்லாம் நீங்கள் நிறைய அறிவியல் குறிப்புகள் எல்லாமே வானொலி தான் ரொம்ப முக்கியம். முன்னாடியெல்லாம் தொலைக்காட்சி இருந்தால் கூட அது வானொலி மாதிரி ஒரு கருவி வரவே வராது, எப்பவுமே மக்கள் அது உணர்வாங்க.
1: இப்போது எவ்வளவு குரல் நீங்கள் வானொலியில் பல குரல்கள் கேட்டிருந்தாலும் சில குரல் வந்து உங்கள் மனசை தொட்டிருக்கும், அந்த மாதிரி உங்களுக்கு பிடித்த அறிவிப்பாளர்கள்லாம் யாரை சொல்லலாம் அந்த காலகட்டத்தில்?
0: அந்த காலகட்டத்தில் எனக்கு பிடிச்ச அறிவிப்பாளர் வந்து கூத்தபிரான், அப்புறம் ஆர் நாகராஜன். லேடிஸில் வந்து சரஸ்வதி முகுந்தராமன், அப்புறம் ருக்மணி, அவங்களாம் நல்ல, வசந்தா கோபாலகிருஷ்ணன், அவங்களாம் நல்லா பண்ணாங்க. இங்கிலீஷ்லேயும் பண்ணாங்க, தமிழ்லேயும் பண்ணாங்க. இங்கிலீஷில் நளினி, லோகநாதன், மேற்கத்திய இசை கூட நிறைய கேட்போம் சார். மேற்கத்திய இசையெல்லாம் நல்ல போனியாம், அந்த மாதிரி டெய்லர், அந்த மாதிரி நிறைய பாடல்கள்லாம் கேட்போம். காலேஜில்

0: போது கூட அப்போட நாங்கள் ஒரு குரூப்பாக சேர்ந்து இந்த நேத்து இந்த பாட்டு வந்தது வெஸ்டர்ன் மியூசிக்கில் அப்படின்னு எல்லாரும் பேசிப்போம். அது மாதிரி ரேடியோ வந்து இட் வாஸ் வெரி நைஸ், ரொம்ப ஒரு உற்சாகம் ஊட்டும் ஒரு கருவியாக இருந்தது. ஆனால் இப்போதைக்கு வந்து சமூக ஊடகங்கள் வந்ததுனால அதாவது அது மறைக்கப்பட்டு விடுமோ அப்படின்ற ஒரு அச்சம் இருக்கு.
1: ஆனால் இன்னைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டீ கடைகள்லையும் சரி, அந்த பட்டறைகள்லையும் சரி, ஆட்டோக்காரங்க எங்கெங்கெல்லாம் உடல் உழைப்பு தொழிலாளர்கள் இருக்காங்களோ அவங்களுடைய இருக்கிற இடத்துல வானொலி ஒழிச்சுக்கிட்டு தான் இருக்கு. ஏன்னா அவங்க வந்து வேலைக்கு வேலையும் ஆச்சு, நமக்கு பொழுதுபோக்கியாச்சு, இடையில ஒரு நியூஸ் கூட நம்ம கேட்டுக்கிறோம். இந்த மாதிரி அனைத்து வசதிகளும் இருக்கிறதுனால தான் இன்னமும் நம்மளுடைய தொழிலாளர்கள் விரும்பி கேட்கக்கூடிய வானொலியா நம்ம ஆகாஷ்வாணி இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா என் காதல ஏதோ ஒன்று கேட்டுகிட்டே இருக்கணும், என்னைய பொழுது போக்கிக்கிட்டே இருக்கணும், வேலைக்கு வேலையும் எனக்கு நடந்துட்டு.
0: அது வந்து தட் இஸ் ரேடியோ. நகர்ப்புறங்கள்லையும் முன்னேறி வரக்கூடிய கிராமப்புறங்கள்லையும் அது ரேடியோ தான்.
1: அதனாலதான் இப்ப இருக்கிற இளைய தலைமுறையும் வானொலி கேட்கணும் அப்படிங்கறதுக்காக நியூஸ் ஆன் ஏர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொபைல் ஆப் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்ல, வேவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓடிடி தளமும் இருக்கு. அதுல வந்து நம்ம ஆடியோ வீடியோ எல்லாமே நம்ம கேட்டுக்கலாம், பாத்துக்கலாம். அதுக்கான வசதியும் செஞ்சுட்டு இருக்காங்க, அடுத்த ஜென்ரேஷனை வானொலி கேட்க வைக்கணும் அப்படிங்கறதுக்காக.
0: இதெல்லாம் நான் வரவேற்கிறேன் சார்.
1: பொதுவா பாத்தீங்க அப்படின்னா இந்த உடல் உழைப்பு தொழிலாளர்களா இருக்கட்டும் இல்ல அமைப்பு சாரா தொழிலாளர்கள் தான் அதிக பேர் வந்து வானொலி கேட்கறாங்க அப்படின்னு நம்ம பொதுவா சொல்லுவோம். இப்ப அவங்களுடைய வாழ்க்கை முறை வானொலி கேட்கும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி மாறி இருக்குன்னு ஒரு வழக்கறிஞரா நீங்க நினைக்கிறீங்க?
0: வானொலி கேட்கும் போது அவங்களோட வாழ்க்கை முறை ரொம்ப மாறி, ரேடியோலாம் கேட்டு அவங்க வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கிறாங்க.
1: கண்டிப்பா இன்னமும் கிராமப்புறங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா கயிறு கட்டில படுத்துட்டு நைட் ஒரு 10 மணிக்கு மேல ஒரு சவுண்ட கம்மியா வச்சுக்கிட்டு
0: வானொலி
1: கேட்டு பிடிச்ச அந்த பழைய பாடல்களை
0: கேட்டுட்டு இருந்தாங்க, சாங்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க.
1: உங்களுக்கு அந்த மாதிரி அனுபவம் உண்டாயா மொட்டை மாடியிலயோ தனியா ஒரு
0: அப்போல்லாம் பிக் ஃபேமிலி, இப்போதான் நியூக்ளியர் ஃபேமிலி ஆயிட்டு. அப்போ வந்து எங்க சித்தப்பா எல்லாம் எல்லாருமே ஒன்னா இருக்கும் போது மொட்டை மாடி கூட்டிட்டு போயிடுவாரு, ஒரு டிரான்சிஸ்டர் ரேடியோ எடுத்துட்டு போயிடுவோம்
1: குடும்பத்தோட.
0: ஆமா, ஒரு சில பேர் கீழே படுத்துருவாங்க, ஒரு சில பேர் நாங்கெல்லாம் ஒரு மெஜாரிட்டி எல்லாருமே மேல பாய் போட்டு படுத்துட்டு மொட்டை மாடியில சென்னை 1 இந்த 10 மணிக்கு விரும்பி கேட்ட பழைய பாடல்கள் எல்லாம் போடுவாங்க, அது போட்டு விட்டுருவாங்க. நாங்கள் கேட்டே இருப்போம். 11 மணிக்கு நியூஸ் வரும், அதெல்லாம் அப்படியே கேட்டுருவோம். வானிலை அறிக்கை வரும். உண்மையிலேயே வானொலியை பாராட்டத்தக்கது என்னன்னா வானிலை அறிக்கை தான் சார். அந்த வானிலை அறிக்கை வந்து சொல்லும்போது இப்போ புயல் வரும், ரேடியோ கேட்டு சொல்லுடா அப்படின்னு எல்லாம் பெரியமா எல்லாருமே சொல்லுவாங்க. வானிலை அறிக்கை கேட்டு சொல்லு, இன்னைக்கு இருக்குதா மழை, நாளைக்கு வருமா, என்னைக்கு வரும், மழை போயிடுச்சா அப்படிலாம் கேட்பாங்க. அதனால வானொலிக்கு அந்த காலத்தில் இருந்த ஒரு ஆதிக்கம் இருக்கு சார்.
1: இப்போ நான் கேட்ட மாதிரி இப்ப அமைதியா ஒரு சவுண்ட் வச்சுட்டு நம்ம ஒரு பாட்டை கேட்போம் இல்லைங்களா ஒரு மொட்டை மாடியில, அந்த மாதிரி அனுபவம் இருக்கிறப்ப நீங்க அதிக முணுமுணுக்கிற ஒரு பாடல்னா என்ன சொல்லுவீங்க? அந்த காலத்துல என்ன பாடல வந்து நீங்க அடிக்கடி முணுமுணுத்துட்டே இருப்பீங்க?
0: எம்ஜிஆர் பாட்டு, நான் ஆணையிட்டால் நான், அப்புறம் நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இந்த மாதிரி எம்ஜிஆர் பாட்டெல்லாம் எனக்கு.
1: பாடுவீங்களா?
0: பாட்டெல்லாம் எனக்கு அவ்வளோ வராது சார்.
1: உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு பாடினா நாங்களும் கேட்போம்.
0: பாட்டா?

0: எம்ஜிஆர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். எம்ஜிஆர் வந்து அவர் மக்களோட நம்பிக்கையை பெற்றதுனால அவர் மேல எனக்கு ஒரு மரியாதை உண்டு.
1: ஓ, நீதிமன்ற வழக்கறிஞராக இருக்கிறதுனால நிறைய பணிச்சுமைகள் இருக்கும், அதுக்கு இடையில வானொலிக்கு எப்படி டைம் ஒதுக்குறீங்க?
0: நைட்டு தான், நான் நைட்டு தான் முக்காவாசி கேட்பேன். 8:30 மாடிக்க ரூம் போயிட்டேன்னா வானொலி ஃபுல்லா 9:30-10 வரைக்கும் கேட்டுடுவேன், அப்புறம் தூங்கிடுவேன். அப்புறம் 5 ஆன எழுந்த உடனே வானொலி சுவிட்ச் ஆன் பண்ணிடுவேன். சென்னை 1 போட்ட உடனே வந்தே மாத்திரம், நாகஸ்வரம், அப்புறம் நிகழ்ச்சி குறிப்பு, அதுக்கப்புறம் பக்தி பாட்டு, அப்புறம் நியூஸ் 6:30, அப்புறம் 7:00 அந்த இது ஏதாவது அறிவியல் தகவல், அப்புறம் தமிழ், அப்புறம் டாக்டர் பேசுகிறது 7:25, அப்புறம் என் நகர்வலம், அப்புறம் மடல் மாணிக்கம், இன்று ஒரு தகவல். அதுதான் வானொலியினோட தாக்கம். எது ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா தென்கட்சி சுவாமிநாதனோட இன்று ஒரு தகவல். அதை தான் பெரும்பான்மையான மக்கள் விரும்பி விரும்பி விரும்பி விரும்பி கேட்குறாங்க. அதுதான் நீங்கள் அது என்றைக்குமே அது ஆர்கைவ்ஸில் இது பண்ணணும். அந்த பழைய நாடகங்கள்

0: சத்தியமூர்த்தி, பார்வதி ராமநாதன், ஆர் நாகராஜன் இவங்கெல்லாம் நடித்த நாடகங்கள், அப்புறம் கூத்தபிரான் சார் இப்போது இருக்க சுதர்ஷன் சார் நடித்த நாடகங்கள்லாம் நீங்கள் போடணும். அதே மாதிரி அவங்க படித்த நாவல்கள்லாம் வானொலி களஞ்சியத்துலேருந்து எடுத்து போடணும்.
1: கண்டிப்பாங்க. அப்போ நான் வந்து ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு ஆப்ஷனும் நானே கொடுத்துட்றேன் உங்களுக்கு. வானொலியில் உங்களுக்கு பிடிச்ச நிகழ்ச்சினா நாடகம், பாட்டு, விவசாய நிகழ்ச்சி, இலக்கிய நிகழ்ச்சி, இல்லை நம்ம கர்நாடக இசை, இதில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
0: எனக்கு முதல் நாடகம்,
1: நாடகம் தான்.
0: அதுக்கப்புறம் விவசாய நிகழ்ச்சி, இலக்கிய நிகழ்ச்சிகள் நிறைய பிடிக்கும்.
1: ரெண்டு ஆன்சர் சொல்லிட்டீங்க, ஒன்று தான் சொல்லணும்.
0: ஓ, ஒன்று தான் சொல்லணுமா?
1: நாடகம் தான். அப்போ உங்களுக்கு
0: நாடகம் தான் முதல். நாடகம், சமூக நாடகங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும், சரித்திர நாடகங்கள் ரெண்டாவது. வானொலியை வந்து விட்டுறக்கூடாது. சமூக ஊடகங்கள் வந்தாலும் கூட வானொலிக்கு தனித்தன்மை இருக்குது.
1: நிகழ்ச்சியில் நிறைவாக ஒரு கேள்விங்க, இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் வானொலியை எப்படி பயன்படுத்திக்கணும், ஒரு வழக்கறிஞராக சொல்லுங்கள்.
0: வானொலியில் உதாரணமாக மகளிர் வந்து அவங்களுக்குரிய சட்ட விதிமுறைகள்லாம் சொல்கிறீங்க, அதெல்லாம் கேட்கணும். முதியோர்களுக்குரிய நிகழ்ச்சிகள்லாம் கேட்கணும்.
1: நன்றிங்க. இவ்வளோ நேரம் வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் வானொலியோடு இணைந்த உங்களுடைய இந்த வாழ்க்கை பயணத்தை எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க.
0: நன்றி சார் உங்களோட உரையாடுக்கு.
1: நன்றிங்க சார். இப்போ நேயர்களே, இதுவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சைதாப்பேட்டையை சேர்ந்த வழக்கறிஞர் பி தண்டபாணி அவர்கள் வானொலிக்கும் அவருக்கும் உண்டான தொடர்பு வந்து அழகாக நம்ம கூட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணார். வானொலியோடு என்னென்ன அனுபவங்கள்லாம் அவர்கிட்ட இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் தெளிவாகவே சொன்னார் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி சிறப்பாக இருந்திருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் டாடா பாபா சொல்லிட்டு கிளம்புறது. நான் உங்கள் வானொலி நண்பன் பா வாசுதேவன்.
2: தொடர்வது திரைகானம். சித்ரா குழுவினருடன் சாமி திரைப்படத்தில் இருந்து பாடியுள்ள பாடலை கேட்போம்.

நேரம் 8:45 நிமிடம். ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி FM 101.8 நேயர்கள் கேட்கலாம் திரைகாணம்.

திரைக்கானத்தில் மனதில் உறுதி வேண்டும் படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் சித்ரா அவர்கள் பாடிய பாடலை கேட்டோம். தொடர்ந்து கேட்கலாம் நல்லவனுக்கு நல்லவன் படத்திற்காக இந்த பாடல்.

மீரா படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் அவர்கள் பாடிய பாடலை கேட்டும் கேட்ட இந்த பாடலோடு திரைகாணம் நிறைவு பெறுகிறது. நேர்களை ஊட்டி எஃப்எம் 101.8 எமது இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகின்றன. தொடரும் நிகழ்ச்சிகள் சென்னை மற்றும் டெல்லி நிலையங்களிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: parts of the country. The IMD has also predicted hot and humid weather conditions over Arunachal Pradesh, Assam, Meghalaya, coastal Andhra Pradesh, Nagaland, Manipur, Mizoram, Tripura, Odisha, and sub-Himalayan West Bengal and Sikkim during the next 2 days. On to sports, 22 Indian rowers have been inducted into the Target Olympic Podium Scheme or TOPS Development Group ahead of the Asian Games to be held in Aichi, Nagoya, Japan later this year. Among those included are Paris Olympian Balraj Panwar, Asian Games silver medalist Arvind Singh and double medalist Jaswinder Singh. In a bilingual live phone-in program, Public Speak, tonight at 9:30 p.m., we will bring a discussion on staying safe during heat waves, precautions, preparedness and protection with Mr. D.R. Patnaik, Senior Scientist, IMD, and Dr. Rupali Malik, Department of Medicine, Safdarjung Hospital. Listeners can ask questions on the subject on telephone numbers 23717117 and 23314444, prefixing the Delhi STD code. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi and President of Myanmar U May Aung Lai hold talks in New Delhi, emphasize upon preventing misuse of their territory against each other's security interests. India-Oman Comprehensive Economic Partnership Agreement becomes effective, giving duty-free access to Indian exporters on 98% of Oman's tariff lines. India and Australia to enhance defense industrial collaboration in futuristic technology research. Malaysia joins countries banning social media use by children below 16. And orange alert for thunder squall issued for Rajasthan, Gujarat, West Madhya Pradesh, Odisha and coastal Andhra Pradesh till tomorrow. That is all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் 12 ஆண்டு சாதனைகள் குறித்த தன்னுடைய பார்வையை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ். வணக்கம் சார்.
4: வணக்கம் மேடம்.
3: பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு 12 ஆண்டுகளை கடந்து சாதனை படைச்சிருக்காங்க. அவங்களுடைய சாதனைகளா நீங்க பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன சார்?
4: நம்ம ஒரு வளர்ந்த பாரதம், முன்னேறிய நாடாகவும் நம்மை வந்து கட்டமைத்துக் கொள்வதற்கு அடிப்படையான ஒரு ஃப்ரேம் ஒர்க்னு ஒன்று சொல்லுவோம். ஏழை பணக்காரர்கள் பாகுபாடு இன்றி அனைவரையும் உள்ளடக்க வேண்டும். அதே சமயத்தில் அனைத்து துறையிலுமான ஒரு வளர்ச்சி வேண்டும். ஒரு சில குறிப்பிட்ட துறைகளில் வளர்ச்சி, ஒரு சில குறிப்பிட்ட இடங்களில் மட்டும் வளர்ச்சி அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய 140 கோடி மக்களுக்குமான திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கிறது. அவங்களுடைய பயனை அதில் வந்து அவர்கள் பெறுகிறார்களா என்பதையும் உறுதிப்படுத்துவது. நம்ம வந்து எப்படி இதை பார்க்கணும்னா, இந்த 12 ஆண்டுகள் என்பது ஒரு நீண்ட காலம் தான். அதில் வந்து நிறைய வேலைகளை வந்து செய்ய முடியும். அதை அரசாங்கம் மிக தெளிவாக உணர்ந்து கொண்டு தனக்கான அத்தனை கரங்களையும் விரித்து அத்தனை துறைகளையும் கையில் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு துறையிலுமாக என்ன முன்னேற்றங்களை கொண்டு வர முடியும், என்ன வந்து ஒரு சர்வதேச அளவில் என்னென்ன விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன, அதற்கு நாம் எப்படி தயாராக வேண்டும் அப்படிங்கிற ஒரு தொலைநோக்கு பார்வையும் அக்கறையும் கொண்ட ஒரு அரசாங்கமாக இருக்கிறது. அவர்கள் வந்து அதை கவனமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட சில இடங்களில் மட்டும் ஒரு வளர்ச்சி வந்து தென்படும், அவங்களுடைய முன்னேற்றம் வந்து பெருசாக தெரியும். இந்த 12 ஆண்டுகளில் நடந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்து நாம் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பரந்துபட்ட வளர்ச்சி. அந்த வளர்ச்சி வந்து 2 இடங்களில் தெரியுது. ஒன்று, நம்மை போன்ற மக்களுக்கு அந்த வளர்ச்சி தெரிகிறது. நம்மை வெளியிலிருந்து பார்க்கக்கூடிய அயல் நாட்டினருக்கு அந்த வளர்ச்சி தெரிகிறது. இப்போ நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் எப்படின்னா, ஒரு வளர்ச்சி இருக்குது, ஆனால் அந்த வளர்ச்சி வந்து எனக்கு வரல, என்னுடைய குடும்பத்தில் ஏற்படலை, என்னுடைய முன்னேற்றத்துக்கு ஏற்படலை அப்படிங்கிற ஒரு வருத்தம் வந்து நிறைய பேருக்கு இருக்கக்கூடும். ஆனால் அந்த சூழ்நிலை இப்பொழுது இல்லை. ஏதேனும் ஒரு பகுதியிலேனும் ஏதேனும் ஓர் இடத்திலேனும் கண்டிப்பாக ஒவ்வொரு இந்தியரும் ஒவ்வொரு இடத்திலும் வளர்ச்சியின் பயனை அந்த சுவையை இவர்கள் கண்டிருப்பார்கள். வந்தே பாரத் ரயில் மாதிரியான ஒரு ரயில், முன்னாடி மெட்ராஸ் டு பெங்களூர் போகிறோம் அப்படின்னா ஒரு 8 மணி நேரம் போய் கொண்டிருந்த இடம், ராத்திரியெல்லாம் போய் கொண்டிருந்த இடம்லாம் வந்து இன்னைக்கு காலையில் 6 மணிக்கு இங்கே ட்ரெயினை எடுத்தோம்னா 10 மணிக்கு

0: பெங்களூர் போயிடலாம். அங்க இருக்கக்கூடிய முக்கியமான பல தொழில்துறையினர் வந்து மதியம் வேளையில வந்து பல முக்கியமான சந்திப்புகளை எல்லாத்தையும் முடித்துக்கொண்டு மாலை வேளையில மீண்டும் ரயில் பிடித்து இரவு சென்னை வந்து சேர்ந்துகிறார். அப்போ இது மாதிரியான அதிவிரைவு ரயில்கள் நம்முடைய ஒரு வளர்ச்சியினுடைய வேகத்தையும் அந்த வளர்ச்சியினுடைய பயனையும் ஒவ்வொருவருமே துய்த்து கொண்டிருக்கிறோம். நிதானமாக யோசித்து பார்த்தோமே என்றால் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு என்னவாதிய சூழ்நிலை இருந்தது? அன்றைக்கு இந்த அளவுக்கான ஒரு வேகமோ அல்லது டெலிவரியில இருக்கக்கூடிய நுட்பமோ இருக்கிறதா? நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா இன்னைக்கு அந்த வேகம் கிடைத்திருக்கிறது, துல்லியம் கிடைத்திருக்கிறது, எல்லா இடத்திலையும் அந்த ஒரு பொறுப்புணர்வு கிடைத்திருக்கிறது, எல்லாமே இந்த 12 ஆண்டுகளில் மிகப்பெரிய அளவில் வளர்ந்திருக்கு. இப்போ ஏன் இதை செய்யவில்லை என்ற கேள்விதான் இன்னைக்கு வந்து பல பேர்கிட்ட இருக்குது. இப்ப நீங்க இன்னும் வந்து ஒரு அரசாங்கத்துல இருந்து ஏதோ ஒரு மனுவை செய்து கொண்டு இன்னும் அவங்க வந்து கையில தான் கொடுப்பாங்க டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னா இதை வந்து இன்னும் டிஜிட்டலைஸ் பண்ணாம இருக்கிறாங்க, இது ஏன் இன்னும் நீங்க செய்யாம இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பழக்கப்பட்டதுனால நம்ம கேள்வி கேட்க தொடங்கிவிட்டோம்.
1: ஆன்லைன் பழகிட்டோம்.
0: நாம வந்து நேரடியா ஒன்ன போய் பார்த்து ஒரு இடத்துல மணிக்கணக்கில் நின்று இதெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து ஒரு பழைய ஒரு விஷயமாகவும் நாம பேச தொடங்குறோம். ஒரு கல்லூரி அட்மிஷன் ஆனாலும் சரி, இல்ல பல்கலைக்கழகத்தினுடைய நேர்காணலா இருந்தாலும் சரி, விசா வாங்கக்கூடிய இடமா இருந்தாலும் சரி, அப்போ டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து அவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கிறது. அப்போ அந்த இடத்துல நாம வந்து அந்த வளர்ச்சியை நாம வந்து இயல்பாகவே எடுத்துக்கொள்ள தொடங்கிவிட்டோம். நாம வந்து இதனுடைய ஒரு வளர்ச்சியை பயனை நாம் பெற தொடங்கிவிட்டோம். அந்த பயன் வந்து நம்ம மனசுல, நம்ம இடத்துல, நம்ம வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை வந்து கொண்டு வந்து சேர்த்து விட்டது. நாம இனிமே திரும்பி போக முடியாது. நாம இன்னும் இதுக்கப்புறம் என்னென்ன சேவையினுடைய தரம் எப்படி உயர்த்த முடியும் தான் நம்ம யோசிக்க முடியுமே தவிர, சேவையுடைய தரத்தை வந்து இனிமே கொண்டு நம்மளால வந்து குறைச்சு கொள்ள முடியாது. அதே மாதிரி பொருள்களுடைய அல்லது இந்த மாதிரி உற்பத்தியினுடைய தரத்தை நம்மளால குறைச்சு கொள்ளவே முடியாது. அப்ப என்ன ஆகுதுன்னா, சர்வதேச அளவுல முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம வந்து சிங்கப்பூரோட நம்ம வந்து ஒப்பிட்டு பேசுவோம், அல்லது நீங்க வந்து ஒரு நியூயார்க்கோட ஒப்பிட்டு பேசுவோம், இல்ல ஜப்பானோட ஒப்பிட்டு பேசுவோம். என்னன்னா அங்கெல்லாம் இவ்வளவு அபரிமிதமான வேகம் வந்து விட்டது, வளர்ச்சி வந்து விட்டது, அந்த மக்கள் தொகை இப்படி இருக்கிறாங்க, அப்படி இருக்கிறாங்க. இப்போ நம்முடைய பெருநகரங்களை போய் பாத்தீங்கன்னாவே அதற்கு இணையாகத்தான் நம்ம இருக்கிறோம்.
1: நிச்சயமா, நீங்க சொல்லும் போது வந்து ஒரு சில விஷயங்களை நம்ம கம்பேர் பண்ணி பாத்துக்க தோணுது சார். முன்னாடிலாம் மெட்ரோ ரயில் அப்படின்ற விஷயம் வந்து வேற எங்கேயோ வெளியில பாத்திருப்போம். இன்னும் கேட்க போனா இப்ப புல்லட் ரயிலே வந்து வெளிநாட்டுல பாத்திருப்போம், ஆனா இப்போ இன்னும் கொஞ்ச காலத்துல நம்ம நாட்டிலேயே வந்து அதற்கான காலகட்டங்களும் வரப்போகுது அப்படின்னும் போது அது ஒரு வளர்ச்சியோட அடையாளம் தான்.
0: நிச்சயமா, அதாவது எப்படி நான் இதை சொல்றேன்னா, அடித்தட்டு மக்களும் பயன்பெறக்கூடிய அளவில் இன்னைக்கு நாம வளர்ச்சி வேண்டும். அதுதான் வந்து அந்த வளர்ச்சியின் பயன் யாரை போய் சேர வேண்டுமோ, யார் அதனால் அதிகபட்ச பயனை பெறப்போகிறார்களோ அவர்களிடம் அது போய் சேர வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ அரசாங்கம் கடந்த 12 ஆண்டுகளாக செய்து வரக்கூடிய மிக முக்கியமான அம்சம் என்னவென்றால், திட்டங்கள் வகுப்பது, அந்த திட்டங்கள் அடித்தட்டு மக்கள் வரை போய் சேர்வதற்கான வழிமுறையை காண்பது, அதன் வழியாக முழுமையான சேவையோ அல்ல முழுமையான ஒரு தன்மையோ முழுமையாக போய் சேர்வதற்கான எல்லா வசதிகளையும் ஏற்படுத்தி தருவது. அப்போ என்ன நடக்குதுன்னா, நான் வந்து இந்த விதமான ஒரு மன வருத்தங்களோடு இருந்தாலும் இந்த நாடு என் பக்கத்திலேயே வளர்ந்து கொண்டிருக்கிறது. நான் வேண்டுமானால் அந்த வேகத்திற்குள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் என்னுடைய அடுத்த தலைமுறை, நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா 15 ஆண்டுகளுக்கு ஒரு தலைமுறை என்று ஒரு கணக்கு உண்டு. அப்படி பார்த்தீங்கன்னா முந்தைய தலைமுறையினருக்கு இது எல்லாமே புதுசா இருக்கும், ஆனால் அவர்கள் பழக்க விட்டுட்டார்கள். இன்னும் பிந்தைய இருக்கக்கூடிய தலைமுறைக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப புதுசாக இருக்கும். அப்போ இனிமே கொண்டு வரக்கூடிய தலைமுறையை இதை இயல்பாக எடுத்துக்கொள்வார்கள். இதுதான் இயல்பான வாழ்க்கை முறை, இதுதான் வழக்கமான முறை. இப்போ யாரும் திருமணத்திற்கு வந்து வீட்டுக்கு வந்து அழைப்புதெல்லாம் கூட வைப்பதே கிடையாது, எல்லாம் வாட்ஸ்அப்லயே வந்துதான் நீங்க திருமண அழைப்புதல் நடந்து கொண்டு இருக்குது.
1: இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் கூட நான் வந்து சமீபத்துல கேள்விப்பட்டது சார். என்ன அப்படின்னா, இந்தியாவோட யூபிஐ பண பரிவர்த்தனை வந்து அதிக அளவுல இருக்கு அப்படின்னு. அப்ப நான் யோசித்த விஷயம் ஒண்ணு என்னன்னா, முன்னாடி எல்லாம் நிறைய நம்ம கிட்ட சில்லற காசெல்லாம் வந்து இருக்கும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா சில்லறையே வந்து இல்ல. ஏன்னா நம்ம வந்து எவ்வளவு ரூபாயை துல்லியமா ஒருத்தருக்கு செலுத்தணுமோ அதை செலுத்துறதுக்கு யூபிஐ அப்படின்ற ஒரு முறை வந்து பயன்பாட்டுக்கு வந்துருச்சு. இதெல்லாமும் கூட ஒரு நல்ல முன்னேற்றம் தானே.
0: ஆமா, இப்ப நீ ரொக்கமில்லா பொருளாதாரம்னு சொல்றோம், உலக அளவுல எந்த நாட்டிலும் இந்த அளவுக்கு விரிவான ஒரு ரொக்கமில்லா பொருளாதாரம் வெற்றி அடையவே இல்லை. நாம தான் அந்த இடத்துல முழுசா வெற்றி அடைஞ்சிருக்கிறோம். அந்த வெற்றி அடைவதற்கான அடிப்படை காரணம் அந்த தொழில்நுட்ப அடித்தளத்தை வந்து இந்திய அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. அப்போ நாம வந்து இன்னைக்கு யார்கிட்டயாவது வந்து யூபிஐ இல்லையான்னு தான் நம்ம கேட்கறமே தவிர, என்கிட்ட கேஷ் இல்லைங்க அப்படிங்கிறதான் நம்ம இன்னைக்கு எப்படி நம்ம தயக்கத்துக்கு வந்துட்டோம்னா, ஒன்னும் யூபிஐ இல்லையான்னு கேட்கறோம், இல்ல யாராவது ரொம்ப வலியுறுத்தி நம்மகிட்ட பணம் கேட்டோம்னா, அப்பா நான் பணமே கொண்டு வரல, என்கிட்ட பணமே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு நம்ம பேசுறோம். அப்போ ஒரு தலைமுறையினுடைய சிந்தனை போக்கையே இன்னைக்கு வந்து நம்ம முழுசாக

0: இந்த அரசாங்கம் மாற்றியிருக்கிறது. கையில் பணம் வைத்துக் கொள்ள வேண்டாம், நீங்கள் அத்தனை சேவைகளையும் பெற முடியும், அத்தனை பொருட்களையும் வாங்க முடியும், அத்தனை சுவைகளையும் உங்களால் வந்து அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு உங்களுடைய ஒரு மொபைல் போனே அதற்கான உங்களுடைய மணிப்பரிசாக மாறிவிட்டது அப்படிங்கும்போது இது வந்து ஒரு மிகப்பெரிய புரட்சி. ஒரு கால ஓட்டத்தோட நாம இன்னைக்கு யாரும் திரும்பி பார்க்கல. ஏதாவது இப்ப நமக்கு நேரம் கிடையாது, நம்முடைய வேகமான ஓட்டத்தின் நடுவில் நம்முடைய வாழ்க்கையினுடைய அழுத்தத்தின் காரணமாக நம்ம திரும்பி பார்ப்பதில்லை. நம்ம வந்து இன்னும் சொல்ல போனா இந்த நூற்றாண்டினுடைய தொடக்கத்தை கூட நம்ம யோசிச்சு பார்த்தோம்னாலும் முதல் பத்தாண்டுகளுக்கு இருந்த ஒரு சூழ்நிலைக்கும் அடுத்த மூணாவது பத்தாண்டுக்கு நம்ம வந்துட்டோம் பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது நம்ம வந்து கடந்த 12 ஆண்டுகளில் வந்து ஏற்பட்டிருக்கக்கூடிய வேகமான முன்னேற்றம் பயன்பாட்டு ரீதியாக மன ரீதியாக நம்முடைய சௌகரியத்தின் ரீதியாக நாம் அதை வந்து ஏற்றுக்கொள்ள தொடங்கிவிட்டோம். அப்ப இயல்பாகவே இது வந்து ஒரு கல்ச்சுரல் மாற்றத்தை ஒண்ணு உருவாகி இருக்கிறது. அரசாங்கத்தை இன்னும் வந்து நம்ம ஏதாவது வகையில ஏமாற்றுவோம்னு யாராவது நினைச்சாங்கன்னா அதுவும் முடியாது. அது எல்லாமே அரசாங்கத்திற்கு வெளிப்படையாக தெரியும் என்பது எல்லாருக்குமே தெரிந்திருக்கிறது. அது எல்லா இடத்துலையுமே இயல்பா தொழில் பண்ணணுமோ, அதுக்கு என்ன வரி கட்டணுமோ, என்ன விதமான வாழ்க்கை முறைக்கு நம்ம வந்து தயாராகணுமோ அது தயாராகிட்டு போவோம். நம்ம என்ன லாபம் சம்பாதிச்சு நல்லபடியா வாழணுமோ அதை வாழ்வோம். அதாவது ஒரு காலகட்டத்தில் இந்த ரயிலும் எல்லாருக்குமான ஒரு சமநிலையை ஏற்படுத்தியதாக சொல்வார்கள். அதே மாதிரி இன்னைக்கு டிஜிட்டல் உலகம் அப்படிங்கிறது பொருளாதார ஏற்றத்தாழ்வு இல்லாத சமநிலையை வந்து இன்னைக்கு உருவாக்கி கொண்டே இருக்குது. கையில் பணம் இருக்கு இல்லை அப்படிங்கிறது சம்பாதிக்கிறோம் சம்பாதிக்க முடியலங்கிறதெல்லாம் அடுத்த ஒரு முக்கியமான விஷயம். ஆனால் இருக்கக்கூடிய பணத்தை எப்படி பயன்படுத்துவது என்னும் வரும்பொழுது இன்றைக்கு இது அத்தனையுமே வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திவிட்டது. இது வந்து ஒரு சிக்னிஃபிகண்டான சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் நமது இந்திய மக்கள் மனத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பெரிய மாற்றம். இப்போ சமீபத்தில் என்ன நண்பர்கள் எல்லாம் பேசும்போது இவங்கெல்லாம் நீங்கள் அமெரிக்காவுக்கோ வேறு நாட்டுக்கெல்லாம் போகும்போது சொல்லக்கூடிய முதல் செய்தி என்ன, இங்கே யூபிஐயே இல்லைங்க, நம்ம எல்லாத்தையும் திருப்பியும் வந்து பேங்க்ல போய் செக் கொடுத்து தான் நம்ம வாங்க வேண்டியது இருக்குன்னு அதை அழுத்துக்கிறாங்க. ஆக்சுவலாக என்னென்னா இந்த மாதிரியான சலுகைகள் வந்து இல்லை மாதிரியான வசதிகள் வந்து இந்தியாவில் இருக்குது, இங்கேயே இல்லை, இவ்வளோ பெரிய வளர்ந்த நாடான இந்த கூட்டத்தில் கூட இல்லை அப்படின்னு ஒரு ஒப்பிட்டு பார்த்து அழுத்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு கூட இன்றைக்கி நிறைய நபர்கள் மாறிவிட்டார்கள். என்னென்னா இது அவ்வளவு தூரம் எளிமையாக கைக்கருகே வந்துவிட்டது. அப்ப நாம வந்து இந்த முன்னேற்றங்கள் அத்தனைக்குமே 12 ஆண்டுகால அரசனுடைய ஒரு மிகப்பெரிய மனமாற்றத்தை ஏற்படுத்திய சாதனையாக வெளியில் இருக்கக்கூடிய தொழில்நுட்ப மாற்றம் வெளியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இதர வசதிகள் எல்லாம் நிச்சயமாக தேவை, அதையெல்லாம் வந்து சமூக ரீதியாக ஏற்பட்டிருக்கும் மாற்றங்கள். ஆனால் அடிப்படையாக மக்கள் மனத்தில் அரசாங்கம் வளர்ச்சியினுடைய பலனை கொண்டு போய் சேர்த்திருக்கிறது, அதனால் நாம் வளமாக இருக்கிறோம், நாம் நம்முடைய வாழ்க்கையில் முன்னேறியிருக்கிறோம் என்ற ஒரு நம்பிக்கையை இன்றைக்கு வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் அதை வந்து உணர்கிறான். அதுதான் இதுல கிடைச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமாக நான் பாக்குறேன்.
1: நிச்சயமா சார், மக்களுடைய நம்பிக்கையை பெற்ற ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்க. இப்போ இப்படி ஒரு மாற்றத்தை கொடுக்கணும் அப்படின்னா அதற்கான ஒரு சிறப்பான செயல் திட்டம் அப்படின்றது அவசியம். செயல் திட்டமே இருந்தாலும் கூட அதை செயல்படுத்தக்கூடிய விதம் அப்படின்றதும் அவசியம். இது ரெண்டும் இருந்ததுனால்தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல வந்து குறிப்பா நீங்க குறிப்பிட்ட மாதிரி டிஜிட்டல் கட்டமைப்பு பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் அதோடைய பயன்பாடும் அவசியமா இருக்கு. அது இல்லாம சாலை கட்டமைப்பு இது போன்ற கட்டமைப்புகளும் கூட
0: பத்து கிலோமீட்டரே போடுறதோ இல்ல அஞ்சு கிலோமீட்டர் சாலை போடுவதே ஒரு மிகப்பெரிய சிரமமான காலகட்டத்தில் இன்றைக்கு அவர் குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 35 கிலோமீட்டர் தேசிய நெடுஞ்சாலைகளை வந்து அமைக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்க மிக வேகமாக அதுல வந்து ஒரு பெரிய முன்னேற்றத்தை நாம நகர்மயமாக்குதலை நாம செய்து கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். சாலை போடுவது என்றால் என்னன்னா நீங்க நகரத்துக்கும் கிராமங்களுக்கும் இருக்கக்கூடிய இடைவெளியை குறைக்கிறோம், அதற்கான பயண நேரத்தை குறைக்கிறோம், இன்னும் சௌரியத்தை நம்ம வந்து அதிகப்படுத்துகிறோம். இது வந்து நம்ம கண்ணெதிரில் நம்ம சாலையில பார்க்கிறோம். அந்த சாலைகள் வந்து இன்னைக்கு தேசிய அளவில் வட இந்தியாவிலிருந்து தென்னிந்தியா வரைக்கும் மிக சாதாரணமாக பயணம் செய்யக்கூடிய அளவுக்கு சாலைகள் வந்து விரிவடைந்து விட்டன, அகலமான சாலைகள் ஆகிவிட்டன, எத்தனை பாலங்கள் வந்து விட்டன, அதே மாதிரி எல்லா இடத்துலையும் அதாவது அதில் செலவு செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் பயனுடையதாக மாறிக்கொண்டிருக்கிறது. மக்கள் அதை பயன்படுத்துகிறார்கள், அதனுடைய பயனை தூக்கிறார்கள் என்பதுதான் இதுல மிக முக்கியமான ஒரு விஷயம். சாலைகள் வந்து இன்னைக்கு இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்குன்னாவே நாடு அதற்கான ஒரு வளர்ச்சியை கண்டிப்பாக பெறும். மக்கள் வந்து அந்த குறுகிய காலத்திலேயே நம்ம வந்து வேகமாக போய்விட்டு வர முடியும் என்ற நம்பிக்கையெல்லாம் வந்து சாலைகள் நன்றாக ஆகிவிட்டால் அதில் போகக்கூடிய வாகனங்கள் நிச்சயமாக அதிகமாக பெருக்கம் எடுக்கும், அதில் போகக்கூடிய பயணிகளுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும், அப்போ அதன் மூலமாக ஏற்படக்கூடிய பொருளாதார வளர்ச்சி என்பது மிக அதிகம்.

0: இருக்கும், வருவாய் என்பது அதிகமாக இருக்கும், பொருளாதார சுழற்சி என்பது அதிகமாக இருக்கும். இதே மாதிரிதான் நம்முடைய ரயில்வே டிராக்ஸும். இன்னைக்கு வந்து உலக அளவில் பார்த்தீங்கன்னா மிக வேகமாக நம்ம புதிய ரயில் பாதைகளை உருவாக்குவதிலும், ரயில் பாதையை வந்து மின்மயமாக்குவதிலும், ரயில் பாதையில வந்து கவச் மாதிரியான திட்டங்களை போட்டு அங்கே ஏற்படக்கூடிய விபத்துகளை வந்து முழுசா தடுக்கிறதுக்குமான முயற்சியை செஞ்சிருக்கிறோம். அதே மாதிரி இந்த பக்கத்திலிருந்து விலங்குகளால் ஏற்படக்கூடிய பாதிப்பு, விலங்குகளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தவிர்ப்பதற்கான வழிமுறைகளை நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதிவேகமான ரயில்களை நாம வந்து இன்னைக்கு உருவாக்கி இருக்கிறோம், எண்ணிக்கையை அதிகப்படுத்தி இருக்கிறோம். ரயில்வே அப்படிங்கிறது இன்னைக்கு அவ்வளோ ரோபஸ்டான ஒரு துறையாக மாறி இருக்கிறது. மிக குறைந்த நேர பயணம், நல்ல சௌரியமான பயணம், அதே சமயத்தில் அதனுடைய சேவையின் தரம் உயர்ந்திருக்கின்றன. இது எல்லாவற்றையுமே இன்னைக்கு சாலையை போலவே நம்முடைய ரயில் பயணம் மாறி இருக்கிறது.
1: அம்ரித் பாரத் திட்டம் அதை கூட சொல்லலாம்னு நினைக்கிறேன். ரயில் நிலையங்களும் கூட மேம்படுத்தப்படும்.
0: ரயில் நிலையங்கள் வந்து இன்னைக்கு எப்படி மாறிக்குன்னா, அதனுடைய வசதிகள் வந்து மேம்பட்டு இருக்கக்கூடிய அதே சமயத்தில் அதுல வந்து குறிப்பிட்ட இடங்கள் ஒன் ப்ராடக்ட் ஒன் பிளேஸ் இதெல்லாம் கொண்டு வந்தேன், அது ஒரு மிகச்சிறப்பான வணிக மையங்களாகவும் இன்னைக்கு மாறி இருக்கின்றன. அப்ப என்ன ஆகுதுன்னா, அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் தயாரிப்புகளுக்கு விற்பனை செய்வதற்கு அவர்களுக்கு வந்து அங்கே ஒரு சின்ன அங்காடி கிடைக்கிறது. நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, மக்கள் கூடக்கூடிய இடங்களில் ஏற்படக்கூடிய இயல்பான ஒரு பொருளாதார வர்த்தக முன்னேற்றத்தையும் ரயில்வே நிலையங்கள் வந்து உருவாக்கி கொடுத்திருக்குன்னா நிச்சயமாக மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டமிடல நடந்து கொண்டிருக்கு.
1: நேயர்களே, மத்திய அரசின் 12 ஆண்டு சாதனைகள் குறித்த இந்த நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை நாளை கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி நேரம் 9:30. மயூர துவஜ உபாக்கியானம் இசை பேருரை நிகழ்த்துபவர் திருவையாறு டி அண்ணாசாமி பாகவதர் அவர்கள்.
1: மயூர துவஜ உபாக்கியானம் கேட்கலாம். நிகழ்த்தியவர் திருவையாறு டி அண்ணாசாமி பாகவதர் அவர்கள்.

லோகத்திலே மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் தன் வாழ்க்கையிலே தான் ரொம்ப பெருமை அடையணும், தான் ரொம்ப நல்லவன் எல்லாரும் தன்னை கொண்டாடணும், தன்னுடைய கீர்த்தி எல்லாராலையும் கொண்டாடப்படணும், தனக்கு சமானமாக ஒற்றுமையே கிடையாதுங்கிற ஒரு நிலைமையை தான் அடையணும்னு யாரும் ஆசைப்படுறேன். நியாயம் இந்த ஆசையை ஒருவருக்கு இருப்பதற்கு என்ன செய்யணும்னா, நடத்தினாலேயும் ஒழுக்கத்தினாலேயும் சத்தியத்தை தர்மத்தினாலேயும் இந்த பெருமையை அடைய முடியுமே தவிர, இந்த பெருமையை அடைவதற்கு சத்தியம் தர்மம் ஒழுக்கம் இதை தவிர வேறு வழி கிடையாது. இதைத்தான் நம்ம முன்னோர்கள் நமக்கு வழியாக காட்டியிருக்காங்க. அப்படி சத்தியம் தர்மம் ஒழுக்கம் நமக்கு படிய வேணுமையானா அதை போதிக்கும்படியாக உள்ளதானே ஈஸ்வரனுடைய வாக்குகளான வேதங்களுக்கு நாம் கொஞ்சம் கட்டுப்படணும். அப்படி கட்டுப்பட்ட மகான்களில் தர்மபுத்திராதிகள், தர்மபுத்திராள் தன்னுடைய வாழ்நாளில் சத்தியத்தையும் தர்மத்தையும் காப்பாற்றுவதற்கு ஆகாரத்தை தியாகம் பண்ணினாள். சரீர சௌக்கியங்களையெல்லாம் லட்சியம் பண்ணலை, தன்னுடைய வாழ்க்கையை புறத்தாளுடைய சௌக்கியத்துக்கே உபயோகப்படுத்திகிட்டு இருந்தார். அப்பேற்பட்ட மகானுடைய சரித்திரத்தை இன்றைக்கி நாம் கேட்டு நாம் ஒரு நல்ல முறையில் நடப்பதற்கு ஒரு சாதகமான ஒரு நிலைமையில் இருக்குது. தியாகம் தியாகம்னு சொல்கிறதுல எதை தியாகம் பண்ணுறதுன்னா விடுறது தான், கெட்ட குணங்களை விடுறது, அதுக்கு தான் தியாகம்னே பேர். சில பேர் தியாகம்னு சொன்னால் நல்ல சத்தியத்தை தியாகம் பண்ணிவிடா, சில பேர் நியாயத்தை விட்டு விடுறா. இதில் எல்லாம் பெருமை அடைய முடியாதுன்னு காண்பிச்சு மகத்தான சரித்திரம் இது இந்த மயூர துவஜோபாக்கியம். தர்மபுத்திரர்களை போல மகானுபாவால் கிடையாது பஞ்சபாண்டவாள். நியாயமான முறையிலே தர்மத்தை காப்பாற்றி சத்தியத்தை காப்பாற்றினாள், எல்லையில்லாத துன்பத்தை அனுபவித்தாள். சத்திய தர்மத்தை காப்பாற்றுறவனுக்கு என்றைக்கும் கஷ்டம் உண்டு வெளிப்படையான பார்வையிலே, ஆனால் அவனுக்கு மனசுக்குள்ளே இருக்கிற சூழ்ச்சி ஒருத்தருக்குமே கிடையாது. அதற்கு காரணம் என்னென்னா, பகவான் கிருஷ்ண பரமாத்மா பின்னோடு இருந்தார் அவனுக்கு. அப்போதுதான் தெய்வத்தினுடைய பலம் உண்டாகும். அப்படி அரும்பாடுபட்டு அந்த கௌரவாளோடு யுத்தம் பண்ணி தன்னுடைய ஸ்வராஜ்யத்தை சம்பாதிச்சால் தர்மபுத்திரன், அப்படி சம்பாதிச்சும் அந்த உத்தமனுக்கு தாம் ராஜ்யத்திற்காக பெரியதோப்பனார் பிள்ளைகளோட சண்டை போட்டு அவளையெல்லாம் சம்ஹாரம் பண்ணினோமே, துரோணாச்சாரியார் பீஷ்மாச்சாரியார் முதலான பெரியோர்களையெல்லாம் கொன்னுட்டோமே, இந்த பாபம் நம்ம விட்டு போகணுமேனு ஒரு கவலை இருந்து அவருக்கு. மகான்களுக்கு இது தோணிக்கொண்டே இருக்கும். அதற்காக அஸ்வமேதம்ங்கிறதான ஒரு யாகத்தை பண்ண ஆரம்பித்தார். தனக்கு ராஜ்யம் கிடைச்ச பிறகு

0: ద్వద్వవై దురిత నిరసనాం తెనేహయమే దాతై.
1: அஸ்வமேதம் என்னும் யாகத்தை நடத்தினார். அதனுடைய முறை என்னன்னா, அந்த குதிரைக்கு அலங்காரம் பண்ணி பூமியை பிரதட்சம் பண்ணுவதற்காக விட்டுடுற வழக்கம். அது பூமண்டலத்தை பிரதட்சம் பண்ணிட்டு வரணும். அது இவனுக்கு சமானமான வீரன்கள் யாராவது இருந்தால் அதை கட்டிவிடுவான். அவளை ஜெயிச்சு குதிரையை திருப்பி அழைச்சின்னு வந்தால் தான் யாகம் பண்ண முடியும். அப்படி குதிரைக்கு அலங்காரம் பண்ணி அனுப்பிச்சார். அர்ஜுனன் அந்த குதிரையை காப்பாற்றுவதற்கு சேனையோடு புறப்பட்டான். தர்மபுத்திர தம்பி அர்ஜுனன் 18 நாள் மகாபாரத யுத்தத்தில் ஜெயத்தை அடைஞ்சவன். கிருஷ்ண பரமாத்மா தேரில் இருந்து அந்த அவனுக்கு ஜெயத்தை தேடி கொடுத்துருக்கார். என்ன இருந்தாலும் கொஞ்சம் மனுஷ சுபாவத்துக்கு ஒரு 10 இடத்துல வியாபகமும் வந்து ஒரு கெட்டியாருன்னு பேர் வாங்கினதும் கொஞ்சம் தலையில் கனம் வர வழக்கம். இந்த நிலைமையில் கொஞ்சம் கிருஷ்ண பரமாத்மாவை கொஞ்சம் மறந்து கொடுற தெரிஞ்சு கூட வந்து கொடுத்தோம். அந்த குதிரையை ரட்சிப்பதற்காக தேரில் உட்கார்ற சமயம் கிருஷ்ண பரமாத்மாவை கூட கூப்பிடாத தேரில் உட்காண்டான். பகவான் கிருஷ்ணருக்கு கவலை, கை குழந்தையை காப்பாற்ற வேண்டிய கவலை தாயா இருக்குன்னா. நம்ம ஞாபகம் இல்லாமலும் இவன் போகிறானே, இவனுக்கு சங்கடம் இல்லாத உடனே நாம் பின்னோட போகணுமேனு சுவாமி கணச்சார். அர்ஜுனா என்ன புறவிட்டா போல் இருக்கேன்னார். ஆஹா, அப்படி ஆமாம் ஆகியாச்சு. இல்லை, நானும் உன்னோட வரலான்னு பார்த்தேன், உன்னோட வந்தால் ஊர்கள்லாம் பார்க்கலாம்னு நினச்சேன் பான்னு சொன்னான். அப்போ டைம் ஆச்சு, சீக்கிரம்னா புறப்படுங்க ஒன்று பார்த்தார் சுவாமி மனசுக்குள்ளே. அந்த வயலே இவ்வளவு உனக்குக்கா, உன்னை விட பக்தன்லாம் எனக்கு இருக்கான், உன்னை விட வீரன்லாம் இருக்கான்னு உனக்கு இந்த ட்ரிப்பில் காமிக்கிறேன்டான்னார் சுவாமி மனசுக்குள்ளே. அர்ஜுனன் பின்னோட புறப்பட்டாரான். புறப்பட்டு அநேக தேசங்கள் யாத்திரை பண்ணிட்டு வர, அப்படி வர்றதான காலத்தில் நர்மதா நதி தீர பக்கத்துக்கு வர, அங்கே மயூரத்வஜன் ஒரு ராஜா, சிக்கிக்கே தூம்பூபதி வீரசாகாதே, சிக்கிக்கே தூம்பூபதி வீரசாக.

மயூரத்வஜன்னு மகாவீரன் கிருஷ்ண பக்தன், பிரதி தினமும் கிருஷ்ண பரமாத்மாவை ஆராதிக்காமல் இருக்க மாட்டான். அப்பேற்பட்ட அவனும் அஸ்வமேத யாகம் பண்ணுறதுன்னு அவன் சங்கல்பம் பண்ணிட்டு அவனும் ஒரு குதிரையை விட்டுருக்கான். அவனுக்கு தாமிரத்வஜன் ஒரு பிள்ளை, அவன் மகாவீரன். அந்த பையன் அந்த குதிரையை ரட்சிச்சுக்கிட்டு அவன் சேனையோடு வரான். இங்கே தர்மபுத்தருடைய யாக ரட்சணைக்கு அர்ஜுனன் குதிரையோடு வரான். இந்த ரெண்டு சேனையும் ஒரு பக்கத்தில் வந்து ஒன்று சேர்ந்தது நர்மதா நதிக்கரை பக்கத்தில் வந்தால் கிருஷ்ண பரமாத்மா தெரிஞ்சுக்கிட்டார். அர்ஜுனன் பார்த்தான், கிருஷ்ணான்னா என்ன, இதற்கு ஒரு சேனை வருது, பெரிய கூட்டம் வர்றதே என்ன தெரியலையேன்னா. அர்ஜுனான்னா என்னன்னா, உள்ள கீழே குதித்து ஊருக்கு போடலான்னு பார்க்குறேண்ணா, இதற்கு ஒரு பெரிய சேனை வர்றது. அவன் மயூரத்வஜனுங்கிற மகாராஜா பெரிய மகாவீரன், அவனுடைய புள்ள தாமிரத்வஜன்னு, அவனோட உத்தராலையும் சண்டை போட முடியாதப்பா. அவனும் அஸ்வமேத யாகம் பண்ணுறான்னு தெரியுது. அந்த குதிரை இதற்க வர்றது, நாமும் இதற்க போகிறோம். இதில் சண்டை நேரும் போல் இருக்கு, இதில் எனக்கு பயமாக இருக்குது, நீ எப்படி பண்ணுவியோ நான் எல்லாத்துக்கும் இறங்கி ஊருக்கு போகிறேனேன்னு சுவாமி இப்படி சொல்கிறவரா. அர்ஜுனன் என்ன பேசுகிறான் பதில் சொல்கிறான்னு பார்த்தார். கிருஷ்ணமனே பார்த்தாதே சமய புடே மத கடினகாட்டே தாமிரத்வஜாதியோத்தா லாவில சகலாகி மிருத்யுச்சாவாட்டே. ரொம்ப பயமாக இருக்கப்பா எனக்கு, தாமிரத்வஜன்னு பேர் அவனுக்கு, அவனோட யுத்தம் பண்ண முடியாது. இவா யாகம் பண்ணான்னு சேர்ந்தால் நான் ஒன்னாவை கூட வேண்டான்னு சொல்லியிருப்பேன், நான் உள்ள இறங்கி போகிறேனேன்னார் சுவாமி. கிருஷ்ணான்னா அர்ஜுன், என்னடாப்பா நீர் என்னத்துக்கு பயப்படுறீர், நான் தான் இருக்கேன். ஆஹா, அப்போ சரி. ஆக்ராய வதனம் தஸ்ய ஸ்தப்த கர்ணோ சரணேன உத்தத்தேனேனோ சடையாமா சபாரதாரு. ரெண்டு சேனையும் ஒன்று சேர்ற சமயம் இந்த ரெண்டு குதிரையும் ஒன்று சேர்ந்தது. ரெண்டு குதிரை ஒன்று சேர்ந்தால் வெறும் இருக்குமா, இது என்னமா கணிச்சுது, அது திரும்பிட்டு ஒன்றோட ஒன்று சண்டை போட்டுது, பின்காதால் உதச்சிது. எந்த குதிரைக்கு அடி விழுந்ததுன்னு இந்த மயூரத்தினுடைய பிள்ளை கமாண்டரை கூப்பிட்டான். என்ன இதற்க கூப்பிட்டோம்னா, அங்கே யாரோ தர்மபுத்திர தம்பியான் அர்ஜுனனா, அவன் அண்ணா யாகம் பண்ணுறாரான், அந்த குதிரை வந்திருக்கு, பின்னோட துவாரகையிலேருந்து கிருஷ்ணனா, அவரும் சகாயத்துக்கு வந்திருக்காராம், நம்ம குதிரையை கொஞ்சம் கீழே தள்ளி விடுத்துன்னு நாய்வன் பல்லவாகுறான்னா தேர்லேருந்து கீழே குதித்தான். கீழே குதித்து ராஜா ஸ்ருத்வா பிரதானசியம் வச்சனம் கோபபூரிதாக, ஏண்டா நம்ம குதிரையை அந்த எதிரி குதிரை உதைக்கிறபடி இன்னும் பார்த்துட்டு இருந்தான்னு கீழே குதித்தான் மகாவீரன் தாமிரத்வஜன். ரெண்டு குதிரையும் அர்ஜுனும் குதிரையும் சேர்த்து பிடிச்சி கட்டினான், தன் தேரில் ஒன்று கட்டிவிட்டான். ஜக்ராக பாண்டவகயம் கிருஷ்ணாபியாம் அபிரக்ஷிதம், கிருஷ்ணார்ஜுனால் காப்பாத்தினவர அந்த குதிரையே இந்த தாமிரத்வஜன் தன் சைடில் ஒன்று கட்டிவிட்டான். இது பெரிய அவமானம் வாழ்க்கை, இனி இவனை ஜெயிக்கணும். உடனே யுத்தம் ஆரம்பமாச்சு. யுத்தம் ஆரம்பமானால் இவா சைடில் பிரமாதமான யுத்தம், உலகமே நடுங்கிறது. ஆகாஷ வீதியில் தேவதையெல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறான், பூமி நடுங்கிறது, பயங்கரமான யுத்தம். இந்த யுத்தத்தில் கிருஷ்ண பரமாத்மா பேசாமல் உட்காந்துருக்காரு, ஒன்றும் தெரியாமல் இருக்கு. அர்ஜுனா ஜாக்கிரதே, எனக்கு பயமாக இருக்குது பயமாக இருக்குன்னு உட்காந்துருக்காரு, வேடிக்கை பண்ணுறாரு சுவாமி. பயப்படாதவங்கிறான் அர்ஜுன். அப்படியே யுத்தம் பண்ணுறது அர்ஜுனுடைய பானங்களால் அடித்தான் அடித்தான், ஒன்றும் சாத்தியப்படலை. அந்த தாமிரத்வஜன் இருக்கானே, அவன் தேர்லேருந்து கீழே குதித்தான். ஆறா இவன் ரெண்டு பேங்களையும் முதல்ல தூக்கோம்டான்னு அர்ஜுனனுடைய தேரில் பாஞ்சான். அர்ஜுனனுடைய ரெண்டு காலையும் பிடிச்சான், கர்றனு சுற்றி நான் கரலாக்கிட்ட மாதிரி வலகையால் தோளில் தூக்கி வச்சுக்கிட்டான். கிருஷ்ண பரமாத்மா அப்படியே முடித்தார், அவரை தூக்கினா இந்த தோளில் தூக்கி வச்சுக்கிட்டான்.

தான் கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனும் ரெண்டு பேரையும் தூக்கி தோளில் வச்சுக்கிட்டான். சுவாமி என்ன பண்ணுறான் பார்ப்போம்னு இருக்கா. அவர் நினச்சா இப்படி விழுவுற அர்ஜுனன் குஷா குஷான்னு கத்தான். ஆகாசத்தில் கிளம்பிட்டான். தேர் வீரெல்லாம் விட்டுவிட்டான் அவனுக்கு. பரம வீரன் அவன். ரெண்டு பேரையும் தோளில் தூக்கினா ஒசரக்க கிளம்பிட்டான். ஒரு 150 அடி 200 அடி ஒசரக்கு போய் கிருணை சுத்துறான். உத்தித ஸ்வயமே வாசு திருஷ்டுவா மாதவ பாண்டவம். பகவான் பார்த்தார் இவனையும் இவ்வளவு தூரம் விடப்படாது இந்த பயலேன்னு. இவனை தோல்லேன்னு அவன் சென்றிருக்கார் பகவானே. தன் காலாலே அவன் காது பக்கத்தில் ஒரு உதவ கொடுத்தார் லேஷா. ஆரேன் அந்த தாமிரத்வஜனுக்கு பகவான் காலாக ஒரு உதவ விழுந்தோ இல்லையா அவன் மூர்ச்சியாக தாங்குவனா ஹான்னு அலறினா. மூணு பேருமா ரெண்டு பேரையும் கீழே ஓட்டுன்னு அவனும் கீழே விழுந்தான். எல்லாருமா கீழே விடுறது சுவாமியை விட்டுருவா. மூணு பேரையும் தன்னை காப்பாற்றிக்கிட்டோடு இருக்கிறா அவர். லோகத்தை ரட்சிக்கிறவன் இல்லையா. அர்ஜுனனையும் காப்பாற்றினார் அவனையும் காப்பாற்றினார். ஆனால் ரெண்டு பேரையும் மூர்ச்சியாக தள்ளிவிட்டார் கீழே. மூர்ச்சியாக விழுந்தால் தானும் மூர்ச்சியாக கிடக்கிறது மாதிரி வெறும் உட்காண்டிருக்கார். அர்ஜுனன் ஒரு பக்கத்தில் கிடந்து மூர்ச்சியாக கிடக்கான். இந்த தாமிரத்வஜம் பிரஜை இல்லாத ஒரு பக்கம் கிடக்கான். ஒரு 15 நிமிஷம் ஆச்சு. சேனையெல்லாம் ஓடி பிடித்து மூளைக்கு ஒன்று 15 நிமிஷம் ஆச்சு. முதல்ல 6 ஏந்திருக்கிறான் பார்ப்போம்னு பார்த்தார். அந்த தாமிரத்வஜனை எந்திரிக்க பண்ணார். அவன் முள்ளை ஏந்திருந்தான். மூழ்கி பார்த்தான். அவன் ஏந்திருக்கிறவரு சுவாமி தான் வேணும்னு மூர்ச்சியாக கிடக்கிறவரை படுத்து விட்டார். ஓஹா நம்ம எதிரி ரெண்டு பேரும் இன்னும் ஏந்திருக்கல, நாம் தான் ஜெயித்தோம் அப்படின்னு நினச்சான். அவள் ரெண்டு பேரையும் ஜெயிச்சாச்சுன்னு தான் தந்த அர்ஜுனனுடைய குதிரையும் எடுத்துக்கிட்டான். மூர்ச்சி தூ துரகம் கிரிக்கம் சோபுரம் சச்ச ஜக்மிமானி. அர்ஜுனன் குதிரையும் பிடிச்சுக்கிட்டான். தன்னுடைய ஊருக்கு வந்துவிட்டான். உலகத்தெல்லாம் ஜெயிச்சாச்சு அப்பா. அரோரு எதிரி அர்ஜுனனுங்கிறவன் வந்தான், அவனையும் ஜெயிச்சேன், இந்த குதிரையை கொண்டுட்டேன்னு தோப்பனார்கிட்ட சந்தோஷமாக சொல்லுவான். இதை கேட்டோடனே இது மாதிரி புத்திரனை பெற்றுவோமேனு சந்தோஷப்படுவார். எல்லாரும் நம்ம கொண்டாடுவா, நம்ம பெருமை லோகத்துக்கு வந்துடும்னு அவன் நினச்சான். நேரம் வந்து சேர்ந்தான். தோப்பனாரத்தில் வந்து ரெண்டு குதிரையை காமிச்சான். பார்த்தேடா இன்னொரு மகாராஜா ஒருத்தர் யாகம் பண்ணார், அந்த குதிரையை அவாளையும் ஜெயிச்சு குதிரையை கொண்டு கட்டினார். சிரிச்சார் அவன். பிரத்யுவாச்ச ஹசன் வீரஹா புத்திரம் தம்பை சிகித்வஜா. ஏண்டாப்பா ஏதுரா ரெண்டு ரெண்டாவது குதிரை ஏதுராதின் தித்திய கஷ்ய துரகாதேகேதாரிதஸ்துவயா. அப்பா அவரோ கிருஷ்ணனா அர்ஜுனனாம் தர்மபுத்திர யாகம் பண்ணுறாளாம், அந்த அஸ்வமேதியா குதிரையை ரட்சிச்சுன்னு வந்தான்.

கிருஷ்ணன் அர்ஜுனன் ரெண்டு பேரையும் யுத்தத்தில் ஜெயித்தேன், அந்த குதிரையும் கொண்டு சேர்த்தேன்னா. இதை கேட்டார் மயூரத்வஜன் பரம கிருஷ்ண பக்தனவர். தாம்பிரகே தோர்வச்சுத்வ சிகிகே துரு மகானு ததா மகானவர். கஞ்சி வந்தது, பிள்ளையை நிந்திச்சாராட பயலே, இவ்வளவு மூடனாக போயிடுவேன்னு நான் நினைக்கிறேடா. புத்திரம் நிமிந்த பகுதா சபா மத்திய அதி கோபனக. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் நிறைஞ்சிருக்காள் அந்த யாகசாலையே. மகாவீரனான தன் புள்ளியை கோபிச்சுட்டாரா? அவன் நினைச்சான் தொகப்பனார் ஸ்லாகிப்பர் ஜெயிச்சுட்டு வந்தோம்னு நினைச்சான். ஏய், என்ன காரியமிடா பண்ணினே, கிருஷ்ணார்ஜுனால நீ சந்திக்க முடியாத பாக்கியம் உனக்கு கிடைச்சிதே. அவள் ஆறு தெரியுமா? யஜ்ஞார்த்தம் தர்மராஜேனா சகிருஷ்ணோ ஹயரக்ஷணே நியுக்த சவ்யசாச்சீதா தனுரு வித்யா விசாரதாக. தர்மபுத்திரன் யாகம் பண்ணுறான் கிருஷ்ணார்ஜுனாலதே, காப்பாற்ற வந்திருக்காள்னு நினைக்கிறேன். அந்த மகாபுருஷன் யாகம் பண்ணுறதா தெரிஞ்சால் நான் கூட சங்கல்பம் பண்ணிட்டு இருக்க மாட்டேன், நான் விட்டுருப்பேன்டா. மகாபுருஷாளான நரநாராயணால் கிருஷ்ணார்ஜுனால நேராக பார்த்த நீ அவள் காலில் விழுந்து அவளை ஆற்று கழிச்சுன்னு வராமே அவளை ஏதோ அடித்து ஜெயிச்சு விட்டேன், அவள் ஏதோ உங்கள்கிட்ட தோற்று விட்டான்னு நினச்சியா? இந்த அசடி என்ன பண்ணுறது பார்ப்போம்னு உன்னை இப்போ வஞ்சிச்சிருக்காள்னு நினைக்கிறேனா. பரித்யஜவசம் பிராப்து ஹிருஷிகேஷ தனஞ்சயோ. கிடைக்கா, வேதங்கள்லாம் தேடுறது, யோகிகளெல்லாம் தேடுறாள், மகர்ஷிகள்லாம் தேடுறாள், கிடைக்காத தெய்வம் அவனை நேராக பார்த்து அவனை கீழே தள்ளி விட்டு இந்த குதிரையை அழிச்சுன்னு வந்து என்னடா ரேஸுக்கா என்னடா பண்ண போகிறேன், இது இது எதுக்குடா எனக்கு பிரயோஜனம் இது.

மூடந்தானி, முக்தியினுடைய மார்க்கம் என்னதுன்னு தெரியலையே. ஒரு மனுஷன் விடுதலை அடையணும்னு நான் எதற்காக யாகம் பண்ணுறேன்னு உனக்கு தெரியலையே. எந்த மகாபுருஷனையும் நேரம் பார்க்கணும்னு இந்த யாகம் பண்ணுறேன்னு உனக்கு புரியலையே. இந்த யாகத்துக்கு எவன் பலனை கொடுக்கக்கூடியவனோ அவன் நேரம் வந்திருக்காண்டா, அவன் தாண்டா கிருஷ்ணன். கிரது பல தகாத்தனும் விடிச்சி, இந்த யாகத்துக்கு பலன் அளிக்கிறவனை விட்டுட்டு இந்த குதிரையை கொண்டு வந்தியே இங்கே. நீ உன்னுடைய அசட்டு புத்தி என்ன சொல்வேன், மூடண்டா நீ செடிசி. மதிகட்டு போச்சே உனக்கு. தேவகி சுதுனினி விடிச்சி, தேவகி சுதுனினி விடிச்சி. எந்த பிரபுவனுடைய சரித்திரத்தை கேட்டால் மனுஷன் இடத்துல இருக்கிற பாப்பங்கள்லாம் போகுமோ, அவனை விட்டுட்டியாடா. ஈ தேச்சி நீ தேச்சி தீ செடிசி, பரம பாவனு மறைச்சி பரமப்பா. எவன் பேர சொன்னால் பாப்பம் போகுமோ, எவனை ஸ்மரித்தால் பரம பரிசுத்தமாக ஆகலாமோ, எவனுடைய ஞாபகத்துடன் இருந்தால் நம்முடைய ஆத்ம சாம்ராஜ்யம்னு சொந்த சொத்தை அடையலாமோ, அவனை மறந்துட்டு

கருணாநிதியான சாட்சாத் பகவானை விட்டுட்டு இந்த குதிரையை கொண்டுந்தியே, அந்த மகாபுருஷனையும் நான் பார்க்க போகிறேனே. வைத்தியக்காரன், நீ ஒரு பிள்ளை பிறந்தியே, இது பெரிய காரியம், இது ஒருவராலையும் செய்ய முடியாத காரியம். நீ செஞ்சது மாதிரி நீ கிட்டாப்பா பேசிக்கிறியே. யஜ்யம் தியக்த்வா அகமிஷ்யாமி, இந்த யாகம் எதுக்குடா, எனக்கு ரொம்ப வருத்தப்பட்டார். இந்த யாகசாலையிலேருந்து இப்போவே புரட்டு போகிறேன். ஹயோ தூரே க்ஷிபாம் யாகம், இந்த குதிரையை எட்டி கொண்டு தள்ளுறா இங்கேயாவது. இது எனத்துக்கடா எனக்கு ஸ்தானம் சம்சஸ்வதுர்புத்தே எத்ரதோ கிருஷ்ண பாண்டவம், அந்த மகாபுருஷால எங்கடா பார்த்தேனி, அந்த இடத்தையாவது சொல்கிறான், நான் அங்கே போகிறேன். பகு துக்கம் அவருக்கு, மறுபடியும் பையனை நிந்தி கோவிச்சுக்கிறார்.

ஒரு மனுஷனுக்கு அபூர்வமாக புதையல் கிடைச்சது. பெரிய தவளை நிறையா ரத்தனம் பவுன், அந்த வய பவுனையும் பார்த்தது இல்லை, வைரக்கல்லையும் பார்த்தது இல்லை, ஒரு பெரிய தவளை நிறையா கிடச்சிது அவனுக்கு. அதை தூக்கினா மெனக்கிட்டு அவன் தவளையை தான் பார்த்துருக்கான். இந்த தவளையை ஆற்றுக்கு கொண்டு போனால் அஞ்சாறு பேருக்கு வெந்நீர் போடலாம்னு உள்ளே இருக்கிற ரத்தனம் பவுனை எல்லாம் கீழே ரோட்டில் கொட்டி விட்டு தவளையை தூக்கி வச்சுட்டு இதில் வீட்டுக்கு வந்தானே. ஆனால் அவன் புத்தி எப்படியோ அப்படி புதையலுக்கு சமானமாக இருந்த சாட்சாத்து கிருஷ்ணனையும் அர்ஜுனனையும் விட்டுட்டு அவள் பின்னோட வந்து இந்த வெறும் குதிரையை ஓட்டுன்னு வந்திருக்கியே, இதுக்குடா பிரயோஜனம் தான். அந்த மகாபுருஷால் எங்கே இருக்கான்னு சொல்லு, அங்கேயாவது நான் போய் பார்க்குறேன். ஒரு சமயம் நீ பண்ணின அபச்சாரத்துக்கு அவள் என் கண்ணில் படுவாளோ மாட்டாளோ. பீக்ஷேக்கும் சசி சுந்தரமதனம், நான் போய் பார்த்தாலையும் கண்ணில் படுவாளாவாள். கோடி சூரிய பிரகாசமான மூர்த்தி, சர்வலட்சண சம்பன்னரான இந்த பிரபுவை பார்ப்பேனா, இந்த யாகத்துக்கு பலம் கொடுக்கக்கூடியமான பிரபுவை பார்ப்பேனா, இப்படி அசட்டு காரியம் பண்ணினியே, நீ எனக்கு ஒரு பிள்ளைன்னு பிறந்தியே, அவளை எங்கே ஒப்பிச்சுட்டு வந்தே, எங்கே விட்டுட்டு வந்தே, என்னமா சொல்லுன்னு கேட்டுருக்கார். இந்த சந்தர்ப்பம் இங்கே எப்படி இருக்க, இங்கே கிருஷ்ண பரமாத்மா எழுந்து உட்காண்டார். அவன் குதிரையை ஓட்டின்னு போனதுக்கு அப்புறம் போர்க்களத்தில் சாந்தூன மூச்சேச பக்த கைவாரி பக்தரக்ஷகனான சாட்சாத் பகவான் எழுந்து உட்காண்டார். அர்ஜுனனுக்கு அனுகிரகம் பண்ணால் தன்னுடைய கடக்கன் பார்வையினாலே அவனுக்கு தெம்பு வரும்படியாகவும் மூர்ச்ச தெளியும்படியாகவும் அனுகிரகம் பண்ணாராம் சுவாமி. சாவத கருணி பார்த்தா கருணா அமிர்த திருஷ்டி துக்கத்தை வாரி. பகவானுடைய கடாட்சம் விழுந்தோ இல்லையோ, அர்ஜுனன் தெம்போடு இயந்திருந்தான், கண்ணை தொடச்சுக்கிட்டான். கிஷான் அர்ஜுனான், கிஷான் அர்ஜுனான், என்னன்னா எழுந்து புறப்படுவோங்க. என்ன இப்படி சொல்கிறே, எங்கே சேனையெல்லாம் காணும், எங்கே குதிரையை காணவே என்ன அர்ஜுனன் பார்த்தார் சுவாமி. தத கிருஷ்ணம் சவ்யசாச்சி பிராகேதம் வஜனம் நிருபன்

எங்க எதிரி காணும் குதிரையும் காணுமே கிருஷ்ணான். நல்ல வேலை எதிரி இங்கேன்னு கேட்காதே, அவன் இப்போ இங்கே இருந்தால் நாம் ஏன்னு கூட முடியாது. ஏதோ ஒன்னையும் இன்னையும் பிடிச்ச நல்ல வேலை குதிரையை பிடிச்சி நான் போயிட்டான். நாம் ஊருக்கு திரும்புவோம் வான்னார் சுவாமி. கிருஷ்ணா என்ன எப்படி சொல்கிறியே, இப்படி சொல்லாத என்னடா பண்ண சொல்கிறேன், மகாவீரன்னா அவன். நான் அப்போவே சொன்னேனே பார்த்தான் அர்ஜுனன், அப்போ தான் கொஞ்சம் புத்தி வந்து தான். கோகத்தும் துறகும் நாதா, கிருஷ்ணா நீ சோதிக்கிறேன்னு நினைக்கிறேனா, நீ நினைச்சா எந்த காரியம் நடத்த முடியாது. 18 நாள் யுத்தத்தில் ஒன்னால் தான் நான் ஜெயித்தேன். ஆஹா, என்னடா அப்போ வேற என்ன பேசினேன், இப்போ ஒரு மாதிரியாக பேசுறீடா, இப்போ தோணித்தாடா உனக்கு. கிருஷ்ணா மன்னிக்கணும், நான் கொஞ்சம் அகம்பாவத்தோடு ஒரு மாதிரி தலக்கிற்கா பேசிவிட்டேன். இந்த குதிரையை அழைச்சிக்காத நான் போனேனே, ஆனால் எல்லாரும் என்னை நிந்திப்பா, அதை விட எனக்கு மரணம் பெருசு. குதிரை இல்லாத நான் ஊருக்கு போக வேண்டாம், இங்கேயே நான் உயிரை விட்டுவிடலாம்னு இருக்கேன். ஆகையினாலே நீ எப்படியாவது தயவு பண்ணி என்னை காப்பாற்றணும். இல்லை நான் பண்ணின அபச்சாரங்களையெல்லாம் மன்னிச்சுக்கோ. இல்லை இங்கே உன் காலிலேயே உயிரை விட்டோம், நான் அடிக்கடி தப்பு பண்ணின்னு இருக்கேன், ஞாபகம் மறதினாலே உங்கள்கிட்ட இது பிரியும் எல்லாம் இல்லாத பிரச்சனையெல்லாம் பண்ணியிருக்கேன்.

அர்ஜுனன் பிரார்த்திச்சும் பகவான் வேடிக்கையாக சோதிக்கிறேன். அட என்னடா அவன் மகாவீரன், அவன் எல்லாரையும் அடிச்சு கீழே தள்ளி விட்டு அவன் குதிரையில ஓட்டின்னு விட்டான்.

அவன் எல்லாத்தையும் ஓடின்னு விட்டான். அவனை போய் ஆறா திருப்பி குதிரையை பார்க்கவாது, குதிரை இல்லாதவனா நீ உயிரை விட்டுடுவேங்கிறேன். என்னென்னா பண்ண சொல்கிறேன் கிருஷ்ணா? அப்படி சொல்லாதே, சர்வசக்தன் தாங்கள். நீ நினைச்சா சமுத்திரத்தை தரையாக்குவேன், தரையில் சமுத்திரத்தை கொண்டு வருவேன். தேவபா ஸ்தோத்திரம் பண்ண தெரிஞ்சு விட்டாடா நீ. அப்போ எல்லாம் இந்த வானு கூட கூப்பிட காணமேடா நீ, பின்னோட வானு. மன்னிச்சுக்கோ கிருஷ்ணா, தெரியாமல் லோகத்தில் அபச்சாரம் பண்ணுறதுங்கிறது எங்கிட்ட தான் ஜாஸ்தியாக இருக்குது. அதை மன்னித்து காப்பாற்றுறதுங்கிறது உங்கள்கிட்ட தான் நிறையா இருக்குது. அதனால் இதை வெறும் சொல்லி காமிக்காதே. நான் உண்மையான பக்தனாக இருப்பேனே, ஆனால் என்னை எப்படியாவது ரட்சிக்கணும். குதிரை இல்லாத நான் ஊருக்கு வரமாட்டேன், இல்லைன்னா இங்கேயே நான் உன்னை ரொம்ப லஜ்ஜையை விட்டு பிரார்த்திச்சுக்கிறேன். உன்னுடைய சரணங்களில் விடறேன். எப்படியாவது என்னை காப்பாற்று, அவனை ஜெயிக்க முடியாத பண்ணு, நான் பண்ணியதெல்லாம் மன்னிச்சுக்கோங்க. சுவாமி சிரித்தாள். அப்போ நான் சொன்னதை கேட்குறியாடா? கேட்காமல் இனிமேல் இருப்பேனா? இனிமேல் நீ சொன்னதை தான் கேட்பேனா? அதை பற்றி ஆட்சேபனையில். ஏய், ஒரு காரியம் பண்ணுறேன் பாரு. பரமபக்தன்டா இந்த மயூர துவஜம். இந்த குதிரையை பிடிச்சினுமானே இந்த தாம்பர துவஜம், அவன் தகப்பன் பரமபக்தன். உன்னை விட 10 மடங்கு என்கிட்ட அன்புடா அவனுக்கு. விஷயம் இருக்கலாம் இருக்கலாம்காதே, உண்மைடாது. நான் ஒரு காரியம் பண்ணுறேன் பார், இனிமே அவனை போய் சண்டை போட்டு ஜெயிக்கிறதுங்கிறது விட. அவன் என்ன ஜெயிச்சாச்சு பக்தியினாலே, அவன் பாவனையினாலே என்ன சுவாதீனப்படுத்தி விட்டான். இன்னமே அவங்கிட்ட போன குதிரையே நான் ஏதாவது யாச்சகம் வாங்கி உங்கள்கிட்ட கொடுத்து நான் உனக்கு பண்ணி வைக்கிறேன். சரி செய்யலாம் பத்தியா. நான் தான் பக்தனுக்காக பகவான் அடிக்கடி யாச்சகம் வாங்குறவன். மகாபலி யாகம் பண்ணினான், அவன் கையில் இருந்ததான இந்திர ஆதிபத்தியத்தை முள்ள யாச்சகம் வாங்கி தேவதைகள் கையில் கொடுத்து இந்திரன் கையில் கொடுப்பதற்காக சுவாமி தான் யாச்சகனா வாமன வேஷம் போட்டுன்னு புறப்பட்டார். இந்த பிரபு பக்தனுக்காக இந்த காரியத்தையும் செய்ய ரெடியாக இருக்க சொன்னார். அப்போது

साथी பரம சாட்சி கண்டாவன் கொடுப்பதில் அவனுக்கு சமாதானம் கொடுப்பது ஒத்து முடியுங்கள சரீரத்தை வேணும்னா கொடுப்பண்டா ஜீவனை கொடுப்பண்டா ராஜ்யத்தை கொடுக்கறது பெருசில்லை. சில பேர் ராஜ்யத்தை கொடுத்துருக்கார். ராஜ்யத்தை விட மனுஷனுக்கு பொருளை விட சரீரத்திலாம் அபிமானம் ஜாஸ்தி. சரீரத்தை கொடுக்குறவன் பெரிய உனக்கு காண்பிக்கிறேன் மாதிரிட்ட யாச்சக வேகத்தோடு போய் நான் இருக்கேன்.

0: அர்ஜுனா, உனக்காக தான் வேஷம் போட்டுக்கிறேன்டா, பக்தாளுக்காக தான் வேஷம் போட்டுக்கிறேன், இந்த வேஷத்துலேருந்து இப்போ 100 வேஷம் உனக்காக போட்டுக்கிறேன்டா. பிரம்மணோ பூத்வா, நான் சொல்கிறத கேளு, கேட்குறேன். நான் ஒரு கழ பிராமண வேஷம் போட்டுக்கிறேன்.
1: சரி கிருஷ்ணா.
0: பிரார்த்தையே யாதிருஷம், அவன் யாகம் பண்ணிட்டு இருக்கான் மயூரத்வஜம், அவன் பையனை கோவிச்சுட்டு இருக்கான். இப்போ இந்த பைத்தியார பேர இந்த மகாபுருஷாவை விட்டுட்டு குதிரையை கொண்டு வந்தியான்னு அவனை பையறான். என்னடா பேர் விட்ட புள்ளியை தோப்பனார் கோவிச்சுக்கிறாரேன்னு அங்கே இருக்கிற சசியா எல்லாரும் கூட இவர்கிட்ட கொஞ்சம் வருத்தப்பட்டுக்கிறான் மனசுக்குள்ள. நான் அந்த மகாராஜாவுடைய தான் யாகசாலைக்குள்ளே போகிறேன், உன்னே அழிச்சு நீ பின்னோட வா, நான் உன்னை இங்கே நிறுத்திவிட்டு வரேன் இல்லை, நீ பின்னோட வரணும். வரேன் கிருஷ்ணா. ஆனால் நீ ஒரு காரியம் பண்ணு, நான் எப்போ கழ பிராமணனாக இருக்கேனோ எனக்கு சிஷ்யம் பண்ணுற சிஷ்ய மாதிரி இரு. நீ எக்கா வேஷிட்டு துவைக்க வேண்டாம், தீர்த்தம் பண்ணுற வேண்டாம், நீ பின்னோட வந்துன்று நான் சொன்னதே சொல்லிட்டு போருவேன். சரி கிருஷ்ணா. துவம் சிஷ்யம் கரிஷ்யாமி ஹிதார்த்தம் தம சூரதம், உன்னை சிஷ்யனாக பண்ணிக்கிறேன். சரி கிருஷ்ணா. நீ ஒரு காரியம், நான் அங்கே போனோன்னே அப்படி திரும்புவேன் அப்பாம்பே, நீ கிருஷ்ணான் விடாத என்னமே இல்லையே கிருஷ்ணா, இன்னும் மறுபடியும் இன்னமே கிருஷ்ணாங்கிரியே, இனிமேல் குருன்னு சொல்லணும் என்ன. சரி கிருஷ்ணா. மறுபடியும் கிருஷ்ணாங்கிரியே என்ன சுவாமி விருத்தரூபம் போட்டுக்கிட்டார், கழுவ வேஷம் போட்டுக்கிட்டார், அர்ஜுனனை ஒரு சிஷ்யனாக பண்ணினார் பிரம்மச்சாரியாக. பார்த்த பஷ்ய நிருபஸ்யாசிய, ஏய் அந்த ராஜாவுடைய தான் ஒரு உதாரத்தன்மையை பாடுற. சரித்தம் மனசும் ததா, அவன் மனசு எவ்வளோ உயர்ந்தா இருக்கு பாடுற, தியாகம்னு சொன்னால் அதாண்டா தியாகம்.

அவனை ஒரு பிறட்டு பிறட்டுறேன் பாரு, அந்த சத்தியத்தில் இருந்து நழுவுறானா பாரு. மை சத்தியம் அமுஞ்சதி புறப்படி நீனார். பகவான் விருத்த வேஷம் போட்டுக்கிட்டார், கிழவர் வேஷத்தை போட்டுக்கிட்டார். அர்ஜுனனே ஒரு சிஷ்யன் வேஷம் போட்டு விட்டு 99க்கு மேலே ஓடி போச்சு. கிழவர் தலையெல்லாம் நிறைச்சிருக்கு, விழா விளம்பெல்லாம் தெரியுது, 2 அடி எடுத்து வச்சா 4 அடி பின்னாடி தள்ளுறேன். போக்கு போக்குன்னு இருமறார். கிருஷ்ணா கிருஷ்ணாங்கிறார், பிரம்மன்னுங்கிறார், சிஷ்யாங்கிறார், இப்படி சொல்லிக்கிண்டு புறப்பட்டார் சுவாமி. அர்ஜுனா ஜாக்கிரதே, சரி கிருஷ்ணான்னு பள்ளிக்கூடம் போட்டாராம் அர்ஜுன். இந்த அங்கே வந்து கிருஷ்ணா கிருஷ்ணான்யோ அவ்வளோதான் போச்சு, ஒரு காரியமும் நடக்காது. குரோங்கணும், என்ன சொல்கிறேன், சரி குரு, ஆ ஜாக்கிரதை, இங்கே வந்து கிருஷ்ணானுடாதேன்னு இப்படி பள்ளிக்கூடமும் போட்டு அர்ஜுனனை அழைச்சிக்கிண்டு சுவாமி. காப்பட்ட வேஷதோகே ஸ்ரீகாரூண கபட நாடக சூத்திரதாரியான பிரபு அர்ஜுனனுக்கும் ஒரு சிஷ்ய வேஷம் போட்டு விட்டு, இன்னைக்கு சிஷ்யன்தான் அவர் பகவானுக்கு, ஆனால் சிநேகிதனாக ஆயிட்டான். சக்கியே அர்ஜுன ஏவகி அடாவிடான்னு கூப்பிடுறது, பரம சிநேகிதன் அர்ஜுன், அதுதான் நம்ம அங்கே. அவனுக்கும் இந்த வேஷத்தை போட்டு விட்டார். யஜ்ய மண்டபாகாலே, பகவான் இங்கே நடந்து வரணுமா, எங்கும் இருக்கிறவன் யாகசாலை வாசலில் 2 பேரும் கிழவே பகவான் கிழவேஷத்தோடு நின்னார். ஒரு குச்சியை ஊனிண்டு தலை ஆடுறது அலாதியா, உடம்பு விடபட நடுங்கிறது. தான் இந்த வேஷத்தோடு சிஷ்யனையும் அழிச்சுக்கிண்டு உள்ளே வராறான். யஜ்ய மண்டபத்துக்குள்ளே வரவும் பார்த்தாள் அங்கே யாகசாலையில் ஹோமம் நடந்துட்டுருக்கு, வேத கோஷம் ஒரு பக்கம் நடக்கிறது, வித்வான்கள்லாம் வாக்கியார்த்தம் சொல்லிட்டுருக்கேன், அந்த ரித்திகளெலாம் ஆவிர்வாகம் வாங்கிறதுக்காக தேவதைகள் ஆஹ்வானம் பண்ணிட்டுருக்கேன். ஒரு விதிவத்தான், மந்திரலோபம் இல்லாமல், திரவியங்களுக்கு லோபம் இல்லாமல், காரியங்களுக்கு லோபம் இல்லாமல் ரொம்ப அழகாக நடந்துட்டுருக்கு. இந்த இடத்துல பகவான் வந்தாரான், யஜ்யரட்சகனான பிரபு எந்த இடத்துக்கு வரணுமோ அந்த இடத்துக்கு வந்துட்டார். உண்மையான யாகம் வந்து பகவான் ஒரு யாகசாலைக்குள்ளே வரான்னு சொன்னால் அதுதான் யாகம். நேர வேறு வேஷத்தை போட்டுக்கிண்டு சுவாமி உள்ளே வரவும் இந்த மயூரத்வயம் இப்படி பார்த்தார். யாரோ ஒரு பெரியவாள் வராளே, நான் அங்கே ஓரத்தில் உட்காந்துருக்கிறவாள்லாம் இப்படி பார்த்தால் சாட்சாத்து பகவானே தோணித்தவர்கள். யாக மத்தியில் யாராவது ஒரு மகான்கள் வருவாளையானா அவளை ஓடிப்போய் வரணும்னு அவளை எதிர்கொண்டு அழிச்சுன்னு வந்து அவளை உட்காந்து வச்சு பூஜிக்கணும்னு சாஸ்திரம். அப்படி பூஜிக்கலையனா அந்த யாகத்துக்கே ஒரு நஷ்டம் வருதுன்னு நியாயம், அதுக்குண்டான ஒரு முறையில். உடனே மயூரத்வஜம் வந்து யாகம் பண்ணுற எஜமானன் அப்படி ஏந்திருந்தார். எஜமான ஏந்திருக்கவும் எல்லாருமே ஓடி வந்தாள். கையை கட்டின்னு வந்து சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணால் பெரியவாள் வரணும் வரணும் வரணும்னு

கையை கட்டி மயூரத்வஜம் பரிவாரங்களோடு நிற்கிறான். பெரியவாள் வரணும் வரணும் வரணும். அப்படி வந்து நமஸ்காரம் பண்ணினானோ இல்லையோ, திஜா பாகே தோ திச துக்கரூப பிரம்மன் வரணும்னு இப்படி பெரியவாளை பார்த்தாங்களோ, ஒரு பெருமூச்சு விடுறார், கண்ணீர் தாரதாரியாக பெருகிறது. கிழவரான கிருஷ்ண பரமாத்மா விம்மி விம்மி அழறார், பெருமூச்சு விடுறார். பார்த்தானவன்

போங்கிறார் விம்மி விம்மி அழறார். என்ன பெரியவா இப்படி வருத்தப்படப்படாது, என்ன நடந்தது பெரியவா, என் யாகசாலைக்குள்ள வந்து ஒருத்தரும் வருத்தப்படப்படாது, உங்களுக்கு என்ன வேணுமோ ஆகணுமோ சொல்லுங்க, கவலைப்பட வேண்டாம். பகுனியம் சங்கலாபுபஜதி, மயூரத்வஜனுக்கு ஒரு கவலை உண்டாயிடுச்சு, ஏடா நம்ம யாகசாலைக்குள்ள வந்து ஒரு பெரியவர் கண்ணீர் விடுகிறார், நீங்க கவலையே பட வேண்டாம். மனே காஜி ஜாகலே துக்க சுவாமி, உங்களுக்கு என்ன கஷ்டம், எந்த ஊரு, என்ன பேரு, என்ன காரியமா வந்தேன், ஏன் கண்ணீர் விடுறேன், நீங்க என்ன இடத்துல இங்க வந்துட்டே, நான் பகவான் கிருஷ்ண பரமாத்மாவை ஆராதிக்கிறேன், எனக்கு குலதெய்வமாக இருக்கான், அவர் எல்லா காரியத்தையும் பூர்த்தி பண்ணி வைப்பார், உங்களுக்கு என்ன ஆகணும்னு சொல்லுங்க, வருத்தப்படப்படாதுங்க. துவரே சாங்கம் வாரின சர்வதேமி, எந்த விதமான கஷ்டமா இருந்தாலும் உங்களுக்கு நிவர்த்தி பண்றேன், ரொம்ப ஜாஸ்தி வர், அப்பதான் அவன் பிரதிக்கம் பண்ணதுக்கு அப்புறம் ஜாஸ்தி வர.

பிரம்மன்னு நான் ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கேன், உங்கள் பாத சூழி யாகசாலையில் படுறதுக்கு. எதை வேணுமானாலும் பகவான் எனக்கு சர்வ செல்வத்தையும் கொடுத்துருக்கான். என் இடத்துல உள்ளத்தை எதை கேட்டாலும் உங்களுக்கு அர்ப்பணம் பண்ணுறேன், எது வேணுமோ சொல்லுங்க. குர்வேகம் சகலம் காரியம் ஜீவித்தேனச்ச, இந்த ராஜ்யத்தை வேணுமா கொடுக்குறேன், உயிரை வேணுமா உங்களுக்காக அர்ப்பணம் பண்ணுறேன், உடலை அர்ப்பணம் பண்ணுறேன். பெரியவாள் கண்ணீர் விடப்படாது, அவசியம் சொல்லணும்னு சொல்லவும் சிஷ்யா அப்படின்னா குருன்னா நீங்க தானே, சிகிகேத்துன்னு பேரு, மயூரத்வஜன் நீங்க தானே, ஆமா உம்முடைய தானே, போராஜன் சுடுமத்வஜகாசுபதராம் கீர்த்தியும் தொடியாம். நீ யாகம் பண்றேன்னு கேள்விப்பட்டேன்ப்பா, ஆ சொல்லிவிட்டு தேம்பி தேம்பி சொல்லுங்க, இங்க சொல்லுங்க. உன் யாகத்தில் வந்து ஒன்றா நேராக பார்க்கணும், உங்கள்கிட்ட சிலது பேசிட்டு போகணும், உங்கள்கிட்ட சிலது வாங்கிட்டு போகணும்னு நான் ஊர்லேருந்து புறப்பட்டேன். பெரியவாளுக்கு எந்த ஊர்? என் ஊர் துவாரகே. அப்படியா? ஆமாம், துவாரகையில் நான் ஒரு பிராமணன் சுவாமி சொல்கிறேன். உன் யாகத்தை கழுவப்பட்ட

மகாபாகியம் என்ன துவாரகையிலேன்னு வந்திருக்கே, நீங்கள் எதா இருந்தாலும் சொல்லுங்கள், நான் செய்ய சித்தவன். உன் யாகத்துக்காக உன் யாகசாலையில் ஒன்று வந்து பார்க்கணும். நீ எனக்கு ஒரே ஒரு புள்ளை, ஆ என்ன அழறார் சொல்லுங்க ஃபேமிலி. இந்த சிஷ்யனையும் அழைச்சிக்கிண்டு, அந்த பையனையும் அழைச்சிக்கிண்டு உன் யாகத்தை உத்தேசி வந்தேன். வர்ற பாதையிலே காட்டிலே ஆ என்ன அழறார் அழப்படாது சொல்லுங்க. ஒரு சிங்கம் ஓடி வந்து எங்கள் மூணு பேர் மத்தியில் என் பிள்ளையை வந்து பிடிச்சி கொடுத்தோம். ஒரே பையன் எனக்கு, நான் என்ன பண்ணுவேன்னு ஹோன்னு மறுபடியும் அழகிறார். நீங்கள் பயப்படாதீங்க, என்ன நடந்ததை சொல்லுங்க. அந்த சிங்கமானது பிடிச்சிருந்த உடனே நான் கத்தினேன், ஏ சிங்கமே, கழசான கழவனான என்னை கொன்னுடு, ஏகபுத்திர விஷயம் குடும்பத்துக்கு இந்த பையனை விட்டுடுன்னு. அதுக்கிட்ட நான் ரொம்ப பிரார்த்திச்சேன். அது பேசவும் ஆரம்பிச்சுது. ஓ, நீர் துவாரகையிலிருந்து வர பிராமணன் இல்லையான்னா, ஆமான்னு. நீர் மயூரத்வஜனுடைய யாகத்துக்கு போறீ இல்லையோன்னு கேட்டுது, அங்கே தான் பாப்போறேன்னு சொன்னேன். உன் பிள்ளைய நான் ஒரு நாலு நாளைக்கு உயிரோடு வச்சுக்கிறேன், கொல்லலை. உன் பிள்ளைய நான் சாப்பிடாமல் இருக்க வேணுமே, ஆனால் உன் சரீரத்தை தரேங்கிற இந்த சிஷ்யன் தான் வரேங்கிறான், இவாளையெல்லாம் சாப்பிட மாட்டேனான். நான் என்ன பண்ணணும் தெரியுமா,

அந்த மயூரத்துவனுடைய யாகசாலைக்கு போம், உமக்கு முடியுமானா அந்த காரியத்தை சாத்தியம், என்ன பண்ணும், நான் என்ன சொல்லுவேன் உங்கள்கிட்ட, அது மாதிரி பிரதிஜை பண்ணிட்டு நாலு நாள் உன் பிள்ளையை கொள்ளாத வச்சுக்கிறேன், மயூரத்வஜனுடைய இன்னும் சொல்லிட்டு நான் இனிமேல் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு எனக்கு வெக்கமாக இருக்குதுன்னு ஹோன் அழகாது. நீங்கள் பயப்படவே வேண்டாம், நிச்சயமாக சொல்லுங்கோ, எதா இருந்தாலும் தன்யோஸ்மி அனுகிரகீதோஸ்மி நாதேயம் நம வித்யதே. நீங்கள் எதை கேட்டாலும் கொடுக்குறேன், குர்வேகம் சகலம் காரியம் ஜீவித்தேன விதானே, நான் தான் உயிரையும் கொடுக்குறேன், நீ பெரியவாள் கவலைப்பட வேண்டாம், உங்கள் பையன் உயிரோடு இருக்காங்களோ இருக்கா சொல்லுங்க, அது சிங்கம் என்ன சொல்லிட்டு நாலு நாள் பார்ப்பேன், அந்த மயூரத்வஜனுடைய சரீரத்தில் நான் என்னத்தை சொல்லுவேங்கிற சதஸில் இருக்கிறவாள்லாம் கேட்குறா, என்னடா அது மகாராஜா சரீரத்திலேன்னு என்னமோ சொல்கிறாரே, இவர் என்னத்தை சொல்ல போகிறாளோ, அவருடைய பாரியை நிற்கிறார், இந்த குதிரை ரெண்டு குதிரையும் ஓட்டுன்னு வந்த தாமரத்வஜன் நிற்கிறான் பையன், நீங்கள் சொல்லுங்க தைரியமாக சொல்லுங்கன்னா, உன் சரீரத்தை ரெண்டாக நறுக்கி அதில் வலது பாகத்தை கொண்டு கொடுத்தேன், அப்போ பூ பிரம்மன் சிகிகேது வர்ஷ்ம பரலம் தத்வாத புத்திரம் யாகம் பண்ணுற மயூரத்வஜனுடையதான சரீரத்தை ரெண்டாக நறுக்கி வலது பாகத்தை கொண்டு கொடுத்தா உன் பிள்ளைய உயிரோடு விடுறேன், இதுக்கு ஒரு வாரம் நாலு நாள் டைம் வச்சுருக்கேன், அதுக்குள்ளே முடியுமானா கொண்டுவான்னு சொல்லி கொடுத்து நான் என்ன பண்ணுவேன்னு ஓனு தேம்பி தேம்பி ஆகு. இதை கேட்ட உடனே சதஸில் இருக்கிறவெல்லாம் என்ன அக்கிரமம் இது, வந்த பிராமணன் ஏதாவது திருவாய கொடுவோமா, ஏதாவது வீடு வாசலும்பன், ஏதாவது துணிமணின்னு கழிப்பன், ஏன் சாப்பாடுங்கம்பன், உன் சரீரத்தில் பாதியை நறுக்கி கொடுன்னா ஒரு சிங்கம் பிடிச்சிக்கிட்டு தான், இது என்ன வரண்டா, இது என்ன அக்கிரமம்டா, இந்த பிராமணன் ஆறா உள்ளே விட்டாங்கன்னா அவன் முணுமுணுக்க, மகாராஜா இதை கழுவப்பட்டாரோ இல்லையோ, பரம சந்தோஷம் இருக்கு, பரம தன்யனானே இந்த ஜென்மாவே, எவ்வளவோ ஜென்மா எடுத்தேன் நான், இந்த ஒரு ஜென்மா தான் ஒரு ஈஸ்வரார்ப்பணமாக ஆச்சு, இந்த உடல் கடைசியில் அக்னியில் போடுற முடியான உடல் உங்களுடைய குழந்தையை காப்பாற்றுவதற்கு உபயோகப்பட்டதேன்னு நான் பரம சந்தோஷப்படுறேன். லோகத்தில் எவ்வளவோ சக்கரவர்த்திகள்லாம் இந்த நல்ல காரியம் பண்ணியிருக்காள், ராமச்சந்திரமூர்த்தி ராஜ்ய பரிபாலனம் பண்ணுற காலத்தில் ஒரு குடும்பத்தில் ஒரு சிறு பையன் இறந்து போயிட்டான்னு எல்லாரும் கதற, அந்த பையனை உயிரோடு கொண்டு சுவாமி இந்த குடும்பத்துக்கு ஒப்பிச்சாருன்னு இருக்கு, இப்படி இறந்து போகிற தெருவாயில் இருக்கிற உங்கள் பிள்ளையை கொடுப்பதற்கு ராஜாக்களுக்கான ராஜாக்களான எங்களுக்கு கடமை இருக்குது, இந்த பாக்கியம் எனக்கு கிடச்சதுன்னு நான் சந்தோஷப்படுறேன். ததீச்சிங்கிற முனிவர் தன்னுடைய முதுகெலும்பை கொடுத்தார் லோகக்ஷேமத்திற்காக, தன் உடலையே கொடுத்துருக்கார். கர்ணன் தன் கூட பிறந்த கவசத்தையே கொடுத்தான் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவதற்காகத்தானே. அதோடு சிபிங்கிற சக்கரவர்த்தி தன்னை வந்து சரணமடைந்த ஒரு பட்சியை காப்பாற்றுவதற்கு தன் சரீர மாம்சத்தையே கொடுத்து அதை காப்பாற்றியிருக்கான். சக்கரவர்த்திகளெல்லாம் ராஜ்யம் கொடுத்தது பெரிசல்ல, உடலை கொடுத்து சத்தியத்தையும் தர்மத்தையும் காப்பாற்றியிருக்கேன் நான், இன்னைக்கு தான் தன்யனானே, தன்யுடன்.

எவ்வளவோ ஜென்மம் எடுத்தேன், வீணா போச்சு. இந்த உடலை வளர்ப்பதற்கு போய் இம்பிச்சலாத்தையும் பேசி பிரச்சார துன்பப்படுத்தி நான் பெரியவன்னு சொல்லி என்னென்னவோ பண்ணி எவ்வளவோ பாவத்தை தான் தேடியிருப்பேன். அன்னிட்டிக்கு ஈ ஜென்மமும் ஈஸ்வரார்ப்பணமாய ஒரு உயிரை காப்பாற்றுற விஷயத்தில் இந்த ஜென்மம் உபயோகப்படுத்தி நான் கொடுக்க ரெடியாக இருக்கேன். இப்படி இவர் பிரதிக்க பண்ணோடனே கணிச்சுக்கிட்டார்கள். அதில் ஒரு கண்டிஷன் இருக்கப்பா இல்லை, என்ன சொல்லுங்க? அதில் உன் சரீரத்தில் வலது பாகத்தை கொண்ட சொல்லியிருக்கு, சொல்லுங்க. உன் சம்சாரம் ஒரு பக்கம், உன் புள்ள ஒரு பக்கம், ரெண்டு பேருமா ஒரு ரம்பத்தை கையில் வச்சுக்கிட்டு நிற்கணும். உன்னை தலை நடு தலையிலேருந்து அப்படி வரிசையாக அறுத்துட்டு வரணும். அப்படி அவள் நறுக்கிற காலத்தில் அவள் மனசுக்கு துக்கமே உண்டாகப்படாது, அவள் மனசு சங்கடப்படப்படாது, நீயும் மனசு சங்கடப்படப்படாது, உனக்கும் கண்ணீர் வரப்படாது, அவளுக்கும் வரப்பட கண்ணீர் விடப்படாது. பகவான் நாம கீர்த்தனம் பண்ணணும்.

கையில ரம்பத்தை எடுத்துக்கணும். பாரியா புத்திராபியாம், உன் பையன் ஒரு பக்கம், சம்சாரம் ஒரு பக்கம், அந்த ரம்பத்தை பிடிச்சுக்கிட்டு ஒரு நடு தலையில வச்சு அப்படி சிரசை அறுத்துன்னு வரணும். ரெண்டு பேரும் கவலைப்பட, மன கண்ணீர் விடப்பட, கண்ணீர் விட்டா அப்புறம் அந்த சரீரத்தை எடுத்துக்க மாட்டேன்னு இருக்கு. சிங்கம் கண்டிஷனர் நான் சொல்றேன்னு நினைக்காது. இப்படி இவர் சொல்ற போது சதஸ்தில் இருக்கிறவன் எல்லாரும் நெருப்பு பொறி பறக்கிறது கண்ணில் இருந்து. யாரா இந்த பிராமணன், இவனை என்ன பண்ணினா தேவையில்ல, சுவாமியும் இந்த பிராமண வேஷம் போட்டுன்னு எத்தவனா காக்கலாம்னு இந்த வேஷத்தையும் போட்டு வந்துட்டார் சுவாமி. இவன் தள்ள அட்சதையை போடுவோம் இப்படி கேட்கவும் எல்லாரும் பிராமணனை வெளியில் அடிச்சு கட்டினா தேவையில்லை. இது காலில் ஒரு மாதிரி விழுந்தது. அப்போ சொன்னார் மகாராஜா, திரும்பி பார்த்தார், இந்த சதஸ்ஸில் இருக்கிறவாள்லாம் எனக்கு நன்மை பண்ண முடியாத அபிப்பிராயம் இருக்குமே, ஆனால் இவர் இந்த வரம் கேட்குறாருங்கிற விஷயத்தில் அவர் ஆறாவது தூஷித்து பேசுவேடையானா என்னை நரகத்துக்கு அனுப்புறதாக நான் நினைப்பேன், இதுவரை எனக்கு நல்லது பண்ணுறதா நினைக்க மாட்டேன். ஆய முடியல, பையன் ஓடி வந்தா நான் இந்த சரீரத்தை அர்ப்பணம் பண்ணுறேன். நான் இங்கே வாடாப்பா, நீ ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம் இருக்கணும், தான் சம்சாரம் நான் அர்ப்பணம் பண்ணுறேன். அம்மா நீ ஒரு பக்கம் ரம்பத்தை பிடிச்சிக்கணுமே என்ன, எல்லாருமா அம்மன் ஒரு திருடத்தோடு கூட சரி சரீரத்தை அர்ப்பணம் பண்ணுறேன். சதஸ்ல எல்லாரும் இருக்கா, தெய்யார் ரம்பத்தை எடுத்துன்னு வாங்கினார் மயூரத்வஜன். அந்த பகவத் பிரேரணை பாருங்கோ, பாரிக்கும் அந்த பையனுக்கும் மனசில் ஏதோ ஒரு தைரியமும் வந்தது. என்ன பண்ணுவாளோவா, எப்படி தைரியம் வந்ததோ, கஷ்டம் தான் கொடுத்துருக்கணும். ஒரு ரம்பத்தையும் எடுத்துன்னு வந்தேன், நடு தலையில் வச்சு அப்படி பகவான் நாம கீர்த்தனம் பண்ணணுங்கிறாரா, அந்த முள்ள ரம்பத்தை வச்சு சில சிலையிலிருந்து அப்படியே நறுக்க ஆரம்பிக்கிறேன். நறுக்க ஆரம்பித்தா பகவான் நாம கீர்த்தனம் பண்ணுறேன்.

భగవన్ నామావ పణియండి. నడు తలయిల పిడిచి అరుతుకుంటే వరా. జనങ്ങളെല്ലാം భ్రమించి పాతుండ అవిడి వరోదు ముఖ పర్యంత రవతిన இந்த புருவத்துக்கிட்ட ரொம்ப வந்து கொடுத்து நாலரை விரக்கடை அஞ்சு விரக்கடை அறுத்தாச்சு. இந்த புருவத்துக்கிட்ட ரொம்ப வந்ததோ இல்லையோ, இந்த உட்காந்துருக்கிற மகாராஜா தலையை கொடுத்துருக்காரு மயூர துவஜம், அவனுடைய இடதுகள்லேருந்து ஜலம் தாரதாரியாக கண்ணீர் பெருகிது. அவ்வளோதான் பார்த்தார் சுவாமி. அடாடாடாடா கண்ணிலேருந்து ஜலம் வருது, கண்ணீர் வருது. இன்னமே அவனை விட்டுடுமோ, அது சிங்கம் சாப்பிடாது, இன்னுமே நான் அந்த பழிக்கு நான் ஆளாக மாட்டேன், நான் இந்த சரீரம் உயப்படாதுன்னு எந்திருக்க ஆரம்பிச்சுட்டார் சுவாமி. எல்லாரும் எல்லாம் அநியாயமாக இருக்குது. கண்ணு பரியந்தும் ரொம்ப வந்து கொடுத்து இது வரையும் தான் அடுத்தாயிடுது. புருவம் பரியந்தம் இடதுகள்லேருந்து கண்ணீர் வரும், அந்த சிங்கம் தொடாது. மகாராஜா துக்கப்பட்டு விட்டார், இனிமேல் அந்த சிங்கம் எடுத்துக்காது, என் பையனும் போயிட்டான், எனக்கு வீணாக போயிடுது, நான் என்ன பண்ணுவேன்னு ஹோமி வரி எந்திருக்க ஆரம்பிச்சார். மயூரத்வஜம் எழுந்திருந்தார். பிரம்மன் என்ன, துக்கத்தினாலே இடது கண்ணிலேருந்து கண்ணீர் வரல, இந்த ஒரு சரீரத்தில் வலது பாகம் மட்டும் ஒரு பையனை காப்பாற்றுவதற்கு நல்ல விதத்தில் உபயோகப்படுறது, இந்த இடது பாகம் நல்ல விதத்துக்கு உபயோகப்படாமல் போகிறதேங்கிற ஒரு துக்கத்தினாலே கண்ணீர் வந்ததே தவிர

இடது பாகம் உபயோகப்படலேங்கிறதாக கண்ணீர் வந்ததே தவிர வேற ஒண்ணும் இல்ல. என்ன மன்னிக்கணும்னு சொல்லி அவன் ஏந்திருந்து சொல்லதும் பகவானுக்கே தடதகத்து போயிட்டான். இனிமேல் இவனை சோதிக்கப்படாதுன்னு சாட்சாத் பகவான் எல்லாம் முழுவதும் கையிலுமாய் நீலமேகிஷாமடனாய் கடரூபத்தை மாற்றி சொஸ்வரூபத்தோடு கூட பீதாம்பரம் மார்பில கௌஸ்துபம் இதுகளோடு கூட அர்ஜுனனையும் கிட்ட ஸ்வரூபத்தோடு நிறுத்திக்கிட்டு சாட்சாத் கிருஷ்ண பரமாத்மா

అగచరితం ఉద్ధృత్య కలయే కదా మాం కృష్ణ తత్పద కమలలాభేన సుహితం. உலக வாழ்க்கையிலே நான் ரொம்ப ஈடுபட்டு ஒன்ன மறந்தேன். இந்த சரீரத்துக்குள்ளே இருந்து எனக்கு சர்வ உபகாரமும் பண்ணிக்கொண்டு உலகத்தில் வெளியிலையும் இருந்து எனக்கு சர்வீதமான உத்தாசம் பண்ற ஒன்ன நான் மறந்தேன். இந்த சரீராபிமானத்தினாலே தாறுமாறுமான காரியங்களை ஈடுபட்டு என்னை எப்படியாவது காப்பாற்றணும்னு அவன் பிரார்த்திக்க, அப்பா உன் யாகம் பூர்த்தியாச்சு, நீ மகா உத்தம பக்தன், உனக்கு எடுத்துக்கிட்டா யாகம் தர்மபுத்தனுடைய யாகத்தை பூர்த்தி பண்ணுன்னு நீங்க சொல்றத கேட்கிறேன். நான் பகவானுக்கு திவ்ய தரிசனம் கொடுத்து அர்ஜுனா உன்னோட பெரிய பக்தன்டானு அர்ஜுனுக்கு கண்டாடினாலே காண்பிச்சார். கிருஷ்ணா நீ என்ன சொல்றியோ நம்ம கேட்கறேன். நான் அர்ஜுனன் அந்த மயூர துவஜனையும் அழிச்சுக்கிண்டு, அர்ஜுனன் குதிரையும் அழிச்சுக்கிண்டு சர்வ சேனைகளோட வந்து பூப்பிரதட்சம் பண்ணி கிருஷ்ண பரமாத்மா தர்மபுத்தரிடம் வந்து குதிரையை ஒப்பிக்க, தர்மபுத்தரும் அந்த அஸ்வமேதங்கிற யாகத்தை கிருஷ்ண பரமாத்மாவுடைய அனுகிரகத்தின் பேரில் பரிபூர்ணமாக செய்து முடித்தார். இப்படி பகவான் தன்னை ஆசிரிச்ச பக்தனை மகா தியாகியாகவும் பண்ணி தியாகமாவது சர்வத்தையும் தன்னிடத்தில் அர்ப்பணம் பண்றவன, அப்படி சர்வவிதமான ஆசையும் தன்னிடத்தில் வச்சான், அதான் தியாகம். நாம எல்லா வஸ்துக்களத்திலும் ஆசையை வச்சிருக்கோம், இந்த ஆசையெல்லாம் சேர்த்து

0: விமானத்தில் வைக்கணும்னு அனுப்பிச்சார். அப்படி பகவான் இப்பவும் தன்னிடத்தில் ஈடுபடுறவனுக்கு சர்வ பாக்கியத்தையும் கொடுக்கிறார்னு இந்த சரித்திரத்தினாலே நாம எல்லாம் அறிய வேண்டியதாக இருக்கு.
1: இதுவரை மயூரத்வஜ உபாக்யானம் கேட்டீர்கள். நிகழ்த்தியவர் திருவையாறு டி அண்ணாசாமி பாகவதர் அவர்கள்.

அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். ஆகாஷ்வாணி, நேரம் 10:30. இப்போது கேட்போம் காற்றோடு கலந்திடவா. முதல் பாடல் கல்லுக்குள் ஈரம் திரைப்படத்திலிருந்து இளையராஜா எஸ் ஜானகி குரல்களில்.

0: தொடர்வது ஜானி திரைப்படத்தில் இருந்து ஜென்சி பாடியுள்ள பாடல்.
1: Just listen.

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காற்றோடு கலந்திடவா. தொடரும் பாடல் கே ஜே சுதாஸ் எஸ் ஜானகி குரல்களில் நெற்றிக்கண் திரைப்படத்தில் இருந்து ஒலிக்கிறது.

0: கேட்ட அந்த பாடலோடு நிறைவு பெற்றது காற்றோடு கலந்திடவா. அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும்.
1: நேரம் 11:20. ஆகாஷவாணி சென்னை வானொலி வித் பாரதி தமிழகம் 102.3, சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே,

0: எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அன்பு நேயர்களுக்கு வணக்கம். இசை இன்பத்தை தர வேண்டும், நேயர்களின் மனதை கொள்ளை கொள்ள வேண்டும். அந்த வகையில் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: மனசு மயங்கும்.
3: மனசு மயங்கும்.
1: நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் சின்னத்தம்பி படத்திலிருந்து இளையராஜாவின் இசையமைப்பில் எஸ் பி பாலசுப்ரமணியம் குழுவினரோடு பாடியுள்ள பாடல் இது. திருவிழா என்பது நம் வீட்டுக்குள் ஒவ்வொருவருக்கும் சார்ந்ததுதானே. அப்படி இந்த இரவு வேளையில் இந்த இசையோடு இந்த திருவிழாவை ரசிக்கலாம் நம் கண் முன்பாக.